கண்ணீர் புஷ்பங்கள் திரைப்படத்து பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் கோடை கால காற்றே என்று வரி எடுத்து பாடும் வேளையில் தர்மபுரி தகடூரிலிருந்து சாந்தி, சந்துரு, நிர்மலம்மா இவர்களுக்காக ஒலிக்கும் அந்த பாடல் நாங்களும் கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் ஒரு இனிமையான பாடல், முகிலே முகிலே என்று வரி எடுத்து அரண் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள்.

ஒலித்து வரும் இனிமையான பாடல்களை கேட்கின்றோம். தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் இன்னொரு பாடலை தந்து நிறைவு கொண்டு வர இருக்கின்ற நிகழ்ச்சியை வளைகுடாமன் குவைத் நாடு அன்பு ஜோஜ். ஏனோ ஏனோ பனித்துளி என்று பாடுகின்றது ஆதவன் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேரம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்

வைகரை நாதத்தில் இனி தொடர்வது மும்மொழி பாடல்கள். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். குணபூரணி என்ற அம்மன் தண்டுமாரி என்ற பெயரில் கோயம்புத்தூரில் அருள் பாலிக்கிறாள். அவினாசி ரோடில் இக்கோவில் உள்ளது. அந்த காலத்தில் இந்த ஊரில் தங்கியிருந்த வீரர்களை ஃப்ளேக் என்னும் கொடிய நோய் வாட்டியது. அவர்கள் இக்கோவிலுக்கு வந்து தீர்த்தம் வாங்கி குணம் அடைந்தனர். அன்று முதல் இந்த அம்பாளுக்கு குணபூரணி என்ற பெயர் ஏற்பட்டது. அன்னம் தரும் அம்பிகையை அன்னபூரணி என்பது போல நோய் தீர்க்கும் அம்பிகையை குணபூரணி என்கிறார்கள். கும்பகோணம் பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் கோவில் சிவனுக்கு உரியது ஆகும். ஆனாலும் இங்கு துர்கைக்கே மவுசு அதிகம். ஞான சம்பந்தர் இங்கு வந்தபோது கடும் வெயில் அடித்தது. இதை காண சகிக்காத சிவன் தன் முத்து குடையை அனுப்பி அவரை வரவழைத்தார். அங்குள்ள துர்கையை வழிபட்டால் சகல பிரச்சனைகளும் தீரும் என்பது நம்பிக்கை. மகாமக குளத்தில் அம்பாள். கும்பகோணத்தில் மகாமகம் நடக்கும் போது 15 கோவில்களில் இருந்து சுவாமி எழுந்தருளல் நடக்கும். இதில் 15 கோவில்களில் இருந்து சிவன் எழுந்து அருளுவார். இங்குள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருந்து மட்டும் காளிகா பரமேஸ்வரி அம்மன் குளக்கரைக்கு எழுந்தருளுவாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கோவிலில் ஆடி கடைசி வெள்ளியன்று இங்கு திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடத்தப்படும். இனி ஒரு பாடலை கேட்போமா?

மாகாளிக்குடி அழகம்மை. மன்னன் விக்ரமாதித்தன் பூஜை செய்ததும் அருள் சித்தர் பாபா சுவாமிகள் வழிபட்டதுமான உஜ்ஜயினி காளியம்மன் கோவில் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. இவ்வூரை மாகாளிக்குடி என்கின்றனர். இந்த அம்மனை அழகம்மை என்றும் அழைக்கின்றார்கள். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோவிலில் தினமும் உச்சிகாலத்தில் பூஜை நடத்தப்படும். இங்குள்ள அகிலாண்டேஸ்வரி அம்மனே சிவபெருமானுக்கு இந்த பூஜையை செய்வதாக ஐதீகம். இதற்காக அர்ச்சகர் இந்த பூஜையின் போது புடவை அணிந்து பூஜை செய்யும் நடைமுறை உள்ளது. பூஜை இல்லாத அம்மன் கர்நாடக மாநிலம் கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் தேவியின் சிலைக்கு அபிஷேகமோ பூஜையோ செய்யும் வழக்கம் கிடையாது. எல்லா ஆராதனைகளும் கருவறையில் இருக்கும் சுயம்புலிங்கத்திற்கே செய்யப்படுகிறது. கருமாரி என்பதன் விளக்கம் என்ன தெரியுமா? க என்றால் கலைமகள், ரு என்றால் பார்வதி, மா என்றால் லக்ஷ்மி, ரி என்றால் இணைப்பு. கலைமகள், மலைமகள், அலைமகள் ஆகிய முப்பெரும் தேவியரும் ஒன்றிணைந்து அருளும் கோலத்தையே கருமாரி என்பர். பொதுவாக கோவில்களில் கடவுளுக்கு சாதமே நெய்வேத்தியமாக படைக்கப்படும். புதுக்கோட்டை மாவட்டம் சத்திரம் என்ற கிராமத்தில் உள்ள காமாட்சியம்மன் கோவிலுக்கு அரிசியை நெய்வேத்தியமாக படைக்கின்றனர். இதற்காக பெண்கள் வீட்டில் குத்திய கைக்குத்தல் அரிசியை காணிக்கையாக வழங்குகின்றனர். இந்த அம்மனுக்கு மஞ்சள் காப்பு மட்டுமே அணிவிக்கப்படுகிறது. இந்த மஞ்சளை கோவிலுக்குள்ளேயே தயாரித்து அம்மனுக்கு சாத்தப்பட வேண்டும் என்பது நிபந்தனை. இணைந்திருங்கள், இன்னொரு இந்து பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும். இக்கால இளைஞர்களும் பெண்களும் மேலை நாட்டு நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் விரும்புகின்றனர். அவர்களது சிகை அலங்காரம், உடை அலங்காரம், பால் உணர்வு சார்ந்த பழக்கங்கள், உணவு முறைகளை வேகமாக பின்பற்றுகின்றனர். அரை குறையாக உடை அணிந்து ஃபேஷன் என்கின்றனர். மேலை நாட்டவரின் தவறான பழக்கங்களை வேகமாக பின்பற்றும் நாம் அவர்களிடம் உள்ள நல்ல பழக்கங்களை கண்டுகொள்வது இல்லை. ஏன், அதை பற்றி தெரிந்து கொண்டது கூட இல்லை. அவர்கள் சிறு உதவிக்கும் பெரிய நன்றி சொல்வார்கள். சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பார்கள். தேவையில்லாமல் அடுத்தவர் விவகாரத்தில் தலையிட மாட்டார்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கு என்ன நடந்தால் எனக்கென்ன என்று எண்ண மாட்டார்கள். போக்குவரத்து விதிமுறைகளை கடைபிடிப்பார்கள். நேரம் தவறாமைக்கு அவர்கள் ஒரு உதாரணம். நல்லவைகளை பிறரிடமிருந்து கற்றுக்கொள்ளவே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். மேலை நாட்டு கலாச்சார சீரழிவுகளை மட்டும் பழகிக்கொண்டு அவர்களிடம் உள்ள நற்பண்புகளை தெரிந்து கொள்ளாமலேயே விட்டுவிடுவது எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. நமக்குள் ஆண்டவரின் உறவும் ஐக்கியமும் இருந்தால் மட்டுமே நாம் நல்லவைகளை தேடுவோம். எனவே அவரது கட்டளைகளுக்கு பணிந்து வாழ்வோம். எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் என்ற பைபிள் வசனத்தை நினைவில் வைத்துக் கொண்டால் நல்லது மட்டுமே நாடும் குணம் வந்துவிடும். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்போம்.

பகைவன் கூட நண்பனே. அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஜார்ஜ் வாஷிங்டனும் பீட்டர் மில்லரும் பள்ளியில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். அவர்களுடைய நட்பு வாஷிங்டன் ஜனாதிபதி ஆன பின்பு கூட தொடர்ந்தது. பீட்டர் மில்லர் ஒரு பெரிய சபையின் போதகர் ஆனார். மில்லரை மைக்கேல் விக்கோ என்பவன் காரணமில்லாமல் பகைத்துக் கொண்டான். அவரை பற்றி பொய்யான வதந்திகளை கிளப்பிவிட்டு அவமானப்படுத்தினான். மில்லருக்கு அவனது செயல்கள் மிகுந்த வேதனை அளித்த போதிலும் பொறுமையோடு சகித்துக் கொண்டார். இதை பயன்படுத்தி கொண்ட விக்கோ மேலும் மேலும் அவரை சிரமப்படுத்தினான். ஒரு கட்டத்தில் தேச விரோத கும்பல் ஒன்றுக்கு தலைவனான விக்கோ போலீசாரிடம் சிக்கிக் கொண்டான். அவனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. இந்த சமயத்தில் தனது நண்பரும் ஜனாதிபதியுமான ஜார்ஜ் வாஷிங்டனை மில்லர் சந்தித்து அவனுக்கு மன்னிப்பு அளிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஜார்ஜ் வாஷிங்டன் மில்லரிடம், நீங்கள் விக்கோவிற்கு மன்னிப்பு கேட்பதன் மூலம் தேச துரோக குற்றவாளி ஒருவனுக்கு உதவி செய்கிறீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது வரக்கூடும், எனவே உங்களுக்கு என்னால் உதவி செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டார். ஆனாலும் மில்லர் விக்கோவிற்காக மன்றாடினார். அதன் பிறகுதான் விக்கோ மில்லருக்கு செய்த கொடுமைகள் பற்றியும் ஒரு கொடுமைக்காரனுக்காகவும் தன்னிடத்தில் வாதாடியது பற்றியும் வாஷிங்டன் தெரிந்து கொண்டார். விக்கோவின் மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக மாற்றினார். இதை கேள்விப்பட்ட விக்கோ பீட்டருக்கு நன்றி தெரிவித்தும் மன்னிப்பு கேட்டும் கடிதம் எழுதினான். ஒருவனுடைய வழிகள் கர்த்தனுக்கு பிரியமா இருந்ததால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடே சமாதானமாகும்படி செய்வார் என்ற பைபிள் வசனத்தை இந்த நிகழ்வு நினைவுபடுத்துகிறது. பாடலை தொடரும்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். அறிவோம் இனிய இஸ்லாம். முகத்தில் முகம் பார்க்கலாம், ஒரு சொல் கொல்லும் ஒரு சொல் வெல்லும், இது நம் ஊரின் பழமொழி. ஆம், வார்த்தை மிகவும் வலிமையானது. தீய குணம் கொண்ட மனிதர்களை கூட அன்பான வார்த்தைகளால் நம் பக்கம் திரும்ப வைப்பதோடு அவரது மனதிற்குள் ஒரு தன்மையான இரக்க குணத்தையும் உண்டாக்கிட முடியும். நீங்கள் நட்பு விட்டத்தை பெரிதாக்கிக் கொள்ள விரும்பினால் முதலில் அன்பாக பேச கற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சுற்றி இருப்பவர்களிடம் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு பேசுங்கள், இன்முகம் காட்டி பழகுங்கள். இவ்வாறு இருந்தாலே உங்களுடைய நட்பு வட்டம் எளிதில் பெருகிவிடும். செல்வத்தை ஏழை எளியோருக்கு ஈவது மட்டுமே தர்மம் அல்ல, பிற மனிதரிடம் புன்னுருவல் காட்டுவதும் அன்பாகும் என்று நபிகள் சொல்லுகிறார். சோர்வோ துன்பமோ நபிகளாரிடம் இருந்தது இல்லை, எப்பொழுதும் புன்னுருவல் பூத்த முகத்தையே பார்த்து முடிகிறது. முகம் அகத்தின் கண்ணாடி என்பார்கள். மனதில் வாட்டத்துடன் இருப்பவர்களுக்கு எளிதில் முகமும் சோர்ந்து போகும். ஆனால் மனதை எப்போதும் துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்களின் முகம் ஒருபோதும் களைப்படைவது இல்லை. ஒரு முறை அபூஜஹில் என்னும் கொடியவன் நபிகளை பார்த்து, உங்கள் முகம் அவலட்சணமாய் இருக்கிறது, அருவறுப்பாய் இருக்கிறது என கடும் சொற்களை வீசினான். அதற்கு நபிகளார் அமைதியாக ஆம் என்று சொல்லி புன்னூர்வல் பூத்த முகத்தை காட்டினார். அந்த நேரத்தில் அங்கே வந்த நபிகளாரின் தோழர் அபூபக்கர் நபிகளாரை பார்த்து, தங்கள் முகம் மறுவற்ற முழுமதியைப் போல பிரகாசிக்கிறது, அழகு ததும்புகிறது என்று சொன்னார். அபூபக்கரின் புகழ்மொழிக்கும் நபிகள் ஆம் என்று சொல்லி புன்னூர்வல் பூத்தார். அதாவது அபூஜஹில் அவரை இகழ்ந்த போதும் அபூபக்கர் புகழ்ந்த போதும் அவரது முகத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை, எப்பொழுதும் போல புன்முறுவல் பூத்தார். நபிகளாரின் தோழர்கள் நடந்ததை பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு குழப்பம். தாங்கள் குழப்பத்திற்கு அவர்களிடமே விடை கேட்டனர். அவர்கள் நபிகளிடம், இரண்டு பேருக்குமே இனிய முகத்தை காட்டினீர்களே, ஏன் என்றனர். நான் அனைவருக்குமே ஒரு கண்ணாடி போலானேன். அபூஜஹில் தன் முகத்தை என்னில் பார்த்தான், அது அவலட்சணமாக இருந்தது. அபூபக்கர் தம் முகத்தை என்னில் பார்த்தார், எனவே அது பூர்ண சந்திரனை ஒத்திருந்தது. எனவே இரண்டிற்கும் ஆம் என புன்னொருவல் பூத்தேன் என கூறினார். அவரது பதிலை கேட்ட தோழர்கள் உண்மையை புரிந்து கொண்டார்கள். எதிரிக்கும் இன்முகம் காட்டுகிற குணம் பண்புகளிலேயே மிகவும் மகத்தானதாகும். ஒரு முஸ்லிம் மற்றவர்களை கடும் சொல்ல மாட்டான், சபிக்க மாட்டான் என அல்லாஹ் குர்ஆனில் தெள்ள தெளிவாக சொல்கிறான். மனித பண்பு என்பதே இன்முகம் காட்டி அன்பு கொட்டுகிற நிலைதான். அந்த பண்பு இதுவரையில் இல்லாவிட்டாலும் இனியாவது நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இணைந்திருங்கள், பாடல் கேட்கலாம்.

நபிகள் நாயகத்திற்கு அவரது பாட்டனார் அப்துல் முத்தலீப் வைத்த பெயர் முகமது. இந்த சொல்லுக்கு போற்றப்படுபவர் என பொருள். இளைஞரான நபிகள் மீது மெக்கா நகர மக்கள் கொண்டிருந்த அன்பு கொஞ்ச நஞ்சம் அல்ல. அவரை அல் அமீன் என்றும் அசாதிக் என்றும் அழைத்தனர். அல் அமீன் என்றால் நம்பிக்கை மிகுந்தவர் என்றும் அசாதிக் என்றால் உண்மையாளர் என்றும் பொருள். பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது எம்டிஆர் நேரம். உங்களோடு காற்றலையில் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. முதலில் நமது சிந்தனைக்கு, உழைப்பின் மூலம் உடலுக்கான சம்பளம் கிடைக்கும். அதுபோல பிறர் மகிழ கொடுத்து உதவுதல், நற்செயலில் ஈடுபட்டு புகழ் பெறுதல் ஆகியவற்றால் ஆத்மாவிற்கு ஊதியம் கிடைக்கும். பெற்ற தாய் பட்டினி கிடக்கும் சூழ்நிலை உருவானாலும் சான்றோர்கள் பழிக்கும் விதத்தில் மனிதன் தர்மத்தை மீறி செயல்படக்கூடாது. ஒரு மனிதனுக்கு அன்பும் பண்பும் நிறைந்த மனைவி அமைந்துவிட்டால் அவனிடம் இல்லாதது எதுவும் இல்லை. எல்லா சிறப்பும் பெற்றவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை நடத்துவான். வீட்டுக்கு வரும் விருந்தினர்களை அன்புடன் வரவேற்று உபசரிப்பவர்களே நல்லவர்கள். அவர்களின் குடும்பம் மகிழ்ச்சியாக வாழும் விதத்தில் மகாலட்சுமி குடியிருப்பாள். உள்ளம் என்னும் தாமரை மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் திருவடிகளை இடைவிடாமல் சிந்திக்க வேண்டும். இதனால் வாழ்வில் துன்பம் நீங்கி இன்பம் உண்டாகும். எழுத்துக்கள் அகரத்தை அடிப்படையாக கொண்டிருப்பது போல இந்த உலகம் முழுவதும் கடவுளை அடிப்படையாக கொண்டு இயங்குகிறது. தண்ணீர் இல்லாமல் உலக உயிர்கள் வாழ்க்கை நடத்த முடியாது. அதனால் உலகில் ஒழுக்கம் நிலைத்திருக்க மழை பொழிவு மிகவும் அவசியமானது. இளமை பருவத்திலேயே மனிதன் தர்மம் செய்யும் எண்ணம் கொள்ள வேண்டும். அதுவே உடல் அழியும் காலத்தில் உற்ற துணையாக உதவும். பூ உலகில் தர்ம நெறி தவறாமல் வாழ்பவன் வானுலகில் உள்ள தெய்வத்திற்கு ஈடாக மதிக்கப்படுவான். தான் மட்டுமல்லாமல் மற்றவரும் தர்ம நெறி தவறாமல் வாழச் செய்பவன் பிறவிகளை விட மேலானவன். பிள்ளைகள் அறிவில் சிறந்தவர்களாக அமைந்துவிட்டால் அவர்களது பெற்றோருக்கு மட்டுமின்றி உலகிலுள்ள மற்றவர்களுக்கும் நன்மை உண்டாகும். தான் பெற்ற பிள்ளையை இந்த உலகம் சான்றோன் என போற்றுவதை கேட்டால் அவனை கருவில் சுமந்த காலத்தை விட அவனது தாய் அளவில்லாத மகிழ்ச்சி அடைவாள். சரியான சமயத்தில் ஒருவர் செய்த உதவி தினையளவு சிறியதாக இருந்தாலும் நல்லவர்கள் பனையளவு போல பெரிதாக போற்றுவர். எந்த பாவத்தை செய்தாலும் ஒரு மனிதன் தப்பி பிழைக்க முடியும். ஆனால் ஒருவர் செய்த நன்றியை மறந்துவிட்டால் அதற்கு பிராயச்சித்தம் தேட முடியாது. அடக்கமுடன் இருப்பவன் வானுலக தேவர்களைப் போல சிறந்து விளங்குவான். செல்வந்தன் அடக்கமுடன் வாழ்ந்தால் அவன் செல்வம் மேலும் அதிகரிக்கும். ஒழுக்கத்தை மனிதன் உயிராக மதிக்க வேண்டும். கற்ற வித்தையை மறந்தால் கூட ஒருவன் மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஒழுக்கத்தில் இருந்து தவறினால் மீட்பது இயலாத செயல். உண்ணாமல் விரதம் மேற்கொள்ளுவதை விட ஒருவர் பேசும் கொடிய சொற்களை பொறுத்து கொள்வதே சிறந்த பண்பாகும். யாரையும் பாதிக்காத வகையில் பிறருக்கு தீங்கு நேராமல் பேசும் பொய் உண்மைக்கு சமமானது. அதே நேரத்தில் உண்மை மட்டும் பேசும் நல்லவர்களின் புகழ் உலகெங்கும் பரவி நிற்கும். இதை கூறியவர் யார் என்று உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன். தெய்வப் புலவர் திருவள்ளுவர்.

இது தகவல் அறியும் நேரம். இன்றைய தகவல் அறியும் நேரம் பகுதியில் தமிழ் காத்த தாத்தா உ வே சாமிநாத ஐயர் அவர்களை பற்றிய ஒரு சிறு தொகுப்பு காணலாம். இவர் வாழ்ந்த காலம் 19/2/1855 முதல் 28/4/1942 வரை. பிறந்த இடம் உத்தமதானபுரம், கும்பகோணம். தமிழ் இலக்கியங்கள் ஓலைச்சுவடிகளாக இருந்து காலத்தால் சிதைந்து கொஞ்சம் கொஞ்சமாய் மறைந்து கொண்டிருந்த காலம் அது. தன் சொந்த முயற்சியால் அவற்றை எல்லாம் தேடி எடுத்து சுவடிகள் இருந்ததை பகுத்து வேறுபடுத்தி தொகுத்து பிழை திருத்தி அச்சாக்கி காப்பாற்றியவர் நம் தமிழ் தாத்தா. சிலப்பதிகாரத்தை முதன் முதலில் உரையுடன் பதிப்பித்தார். 10 பாட்டு, 8 தொகை, புறநானூறு, நற்றிணை, குறுந்தொகை ஆகியவற்றையும் பதிப்பித்தார். அவர் மட்டும் தேடி போகாமல் இருந்திருந்தால் தமிழ் மொழியின், தமிழ் பண்பாட்டின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சங்க இலக்கியங்களை பற்றி நாம் அறியாமலேயே இருந்திருப்போம். இவர் தொகுத்து தந்த நூல்களால் தான் தமிழ் மொழியை செம்மொழி என்கிறோம். 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை அச்சிட்டுள்ளார். 3000க்கும் அதிகமான 8 சுவடிகளையும் கையெழுத்து பிரதிகளையும் சேகரித்தார். இவரின் அடிநிழலில் இருந்துதான் நான் தமிழ் கற்க வேண்டுமென்ற ஆர்வ மிகுதி என்னிடம் எழுகிறது என்று மகாத்மா காந்தி கூறியிருக்கிறார். இவர் பதிப்பித்த நூல்களை 4 வகையாக பிரிக்கலாம். அவை சங்க நூல்கள், பிற்கால நூல்கள், இலக்கண நூல்கள், காவிய நூல்கள். தொடக்க கல்வியை திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து பிறகு 6 ஆண்டுகள் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் கற்றார். கும்பகோணம் கல்லூரியில் 23 ஆண்டுகளும் சென்னை மாநில கல்லூரியில் 16 ஆண்டுகளும் பேராசிரியராக பணியாற்றினார். 1940ஆம் ஆண்டு என் சரித்திரம் என்ற நூலை எழுதத் தொடங்கினார். அதில் தமிழ் வளர்ச்சி, தமிழ்நாட்டின் வரலாறு, அவர் காலத்தில் வாழ்ந்த தமிழ் புலவர்கள், புரவலர்கள், ஆதீன தலைவர்கள் ஆகியோரின் வரலாற்று குறிப்புகள் அடங்கியிருக்கின்றன. இந்த நூல் முழுமை அடைவதற்கு முன்பே இந்த உலகை விட்டு மறைந்தார். அவர் மறைந்தாலும் நம் தமிழ்மொழி போல என்றும் குறையாத புகழுடன் தமிழ் தாத்தா நம்மோடு இருக்கிறார். அவர் பெற்ற பட்டங்கள் 1906ஆம் ஆண்டு மகா மகோபாத்யாய, 1925 தட்சிணாதித்ய கலாநிதி, 1932 தமிழ் இலக்கிய அறிஞர். என்றும் தமிழ்மொழி வாழ்க.

இனி நீதி நூல்களில் நிர்வாகம். சக்கர செல்வம் பெறினும் விழுமியோர் எக்காலும் சொல்லார் மிகுதி சொல் எக்காலும் முந்திரி மேற் காணி மிகுவதே மிகுவதேர் கீழ் தன்னை இந்திரனா எண்ணிவிடும். கையில் இரண்டு காசு இருந்தால் வாயிலே நறுக்கென்று நாலு வார்த்தை வரும் என்று கிராமப்புறங்களில் சொல்லுவார்கள். அப்படி ஒரு வார்த்தை வரவும் வரக்கூடாது என்கிறது இந்த பாடல். எல்லார்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து என்று திருக்குறளும் இதைத்தான் சொல்கிறது. கால சக்கர சுழற்சியினால் திடீரென்று செல்வம் பெறுபவர்கள் நல்லவர்களாக இருந்தால் பேச்சில் எப்பொழுதும் நிதானமாகவே இருப்பார்கள். பொல்லாதவர்களுக்கு செல்வம் வந்தால் பேச்செல்லாம் பெருமை. இதற்கு அந்த கால அளவு முறையை நாலடியார் ஆசிரியர் சொல்கிறார். அது இந்த கிலோகிராம் கால மக்களுக்கும் புதுமையாக இருக்கும். நாங்கள் பள்ளியில் படுத்த பொழுது வீசை மணங்கு சேர் என்று நிறுத்தல் அளவை உண்டு. அந்த அளவு முறையில் மாகாணி கால்மாகாணி போன்ற அளவும் உண்டு. அதில் முந்திரி என்பது 320 ஒரு பங்கு, காணி என்பது 80 ஒரு பங்கு. முந்திரி அளவுக்கு செல்வத்தில் உயர்ந்து விட்டாலே மனிதரில் சிலர் தம்மை இந்திரன் என்று நினைத்து விடுவார்களாம். மிகச்சிறிய அளவு செல்வம் 4 மடங்காக உயர்ந்து விட்டாலே ஒரே துள்ளல் எள்ளல் என்றெல்லாம் செல்வம் மனிதனை எள்ளளவும் உயர்த்தவில்லை என்பது பொருள். திடீரென்று வரும் செல்வத்தை அனுபவிப்பதும் சேர்த்து வைப்பதும் பெருக்குவதும் சாமர்த்தியம். ஆனால் செல்வ செருக்கு வாய் துடுக்கிற்கு வழிவகுத்தால் அது போய்விடும். அந்த திடீர் செல்வந்தர் ஏற்கனவே நல்ல பெயர் பெற்றிருந்தால் அதுவும் போய்விடும். செல்வம் என்பது ஒரு சக்கரம். ஒரு சுழற்சியில் வருகின்ற செல்வம் மறுசுழற்சியில் அகன்றுவிடும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுபவர்களே அறிவாளிகள். சொல்லாதே செய். ஆற்றும் துணையும் அறிவினை உள் அடக்கி ஊக்கம் உரையார் உணர்வுடையார் ஊக்கம் உறுப்பினால் ஆராயும் உண்மையுடையார் குறிப்பின் கீழ்பட்டது உலகு. தொடங்கிய செயலை செய்து முடிக்கும் வரை அறிவுடைய நபர் அது பற்றி பிறரிடம் சொல்லிக்கொண்டே இருக்க மாட்டார்கள். காரியத்தை செய்வதில் தான் அவர்களுக்கு கவனம் இருக்கும். அது அறிவுடையவர்களின் செயல்பாடு. செயல் திட்டமிட்ட பொழுதே உளறி திரிபவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுதே விளம்பரப்படுத்திக் கொள்வார்கள். அறிவுடையவர்கள் ஆக மாட்டார்கள் இவர்கள். அதே போல அறிவுடையவர்கள் பிறர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் சொல்லாமலேயே அறிந்து கொள்ளக்கூடியவர்கள். இத்தகையவர்கள் பிறருக்கு வழிகாட்டிகளாக கூடியவர்கள் என்பது இப்பாடலின் பொருள். தொழில் வர்த்தகத்துறைக்கு தேவைப்படும் மிக முக்கியமான அம்சம் இது. ஒரு திட்டம் திட்டினால் அதன் இயல்புக்கு ஏற்றபடி அது நிறைவேறும் வரை மிகவும் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும். இதைத்தான் இதை நான் செய்ய போகிறேனே என்று தம்பட்டம் அடித்துக் கொள்வது புத்திசாலித்தனம் அல்ல. அறிவிப்பு முக்கியமல்ல, செயல்பாடே முக்கியம். சிலர் தாம் வியாபாரத்தை புதிய பொருள் தயாரிப்பை தொடங்குவதற்கு முன்பே அதை பற்றி தெரிவித்து அமர்க்களப்படுத்தி விடுவார்கள். அப்புறம் திட்டம் நிறைவேறாமல் போனால் அது அவமானமாக போய்விடும். இந்தியா அணுகுண்டு வெடித்ததை போல சில காரியங்கள் மிகவும் ரகசியமாக செய்ய வேண்டும், செய்த பிறகு அறிவிக்க வேண்டும். அதே நேரம் நமது தளராத ஊக்கத்தினால் வேறு யார் எங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தன் வேலைகளை அவை முடியும் வரை காட்டிக்கொள்ளக்கூடாது. மற்றவர்களும் அதுபோலவே இருப்பார்கள். அதை அவர்கள் அறிவிக்காமலேயே தெரிந்து கொள்ள வேண்டும். இது தலைமை பண்பு. அரசாங்கமானாலும் வர்த்தகமானாலும் இந்த தலைமை பண்பு வெற்றியை உறுதிப்படுத்தும். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நலம் காணும் நேரம் இது. காலை உணவை தவிர்க்காதீங்க. காலை உணவை தவிர்த்தால் உடலில் உணவு செரிமானத்திற்கு பெரிதும் துணை புரியக்கூடிய மெட்டபாலிசம் எனப்படும் வளர்சிதை மாற்றத்தில் பாதிப்பு ஏற்படும். காலை உணவை நாட்பட தவிர்க்கும் போது உணவிலிருந்து உடலுக்கு தேவையான குளுக்கோஸை கிரகிக்க உதவும் கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலின் சுரப்பு பாதிக்கப்படும். தொடர்ந்து செய்தோமானால் நம்முடைய சர்க்கரையை சக்தியாக பயன்படுத்தக்கூடிய திறன் இன்சுலினுக்கு இல்லாமல் போகும். காலை எழுந்து அவசரமாக வேலைக்கு செல்லும் போது காலை உணவை தவிர்க்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறோம். இரவு உணவுக்கும் காலை உணவுக்கும் இடையே உள்ள இடைவெளிதான் அதிகம். ஒரு நாளில் உடலில் உணவு உண்ணாமல் இருப்பதில் மிக அதிகம். எனவே காலை உணவை தவிர்க்காதீர்கள். டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் என்றால் என்ன என்பதையும் அதை பற்றிய விளக்கங்களையும் இப்பொழுது காணலாம். இறைப்பையில் எவ்வளவு நேரம் உணவு இருக்கலாம், எப்பொழுது சிறுகுடலுக்கு அனுப்ப வேண்டும் என்பதை தீர்மானிப்பது வேகஸ் நரம்புகள்தான். இந்த நரம்புகள் பாதிக்கப்பட்டால் கேஸ்ட்ரோபெரிசிஸ் எனப்படும் இறைப்பை வாதம் வரும். இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்காத போது டயபெட்டிக் கேஸ்ட்ரோபெரிசிஸ் ஏற்படுகிறது. இது நியூரோபதியின் வகையா என்று கேட்டால் ஆம், உண்மைதான். இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும் போது அது இரத்த குழாயை பாதித்து நரம்புகளுக்கு தேவையான உணவு மற்றும் ஆக்சிஜன் கிடைப்பதை தடை செய்கிறது. இது பெரும்பாலும் டைப் 1 சர்க்கரை நோயாளிகளுக்கு அதிக அளவில் இது ஏற்படுகிறது. டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது வர வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு என்ன அறிகுறிகள் என்று பார்த்தால், இரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மேலும் வாந்தி, குமட்டல் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தி அசௌகரியத்தை அளிக்கும். இந்த அறிகுறிகள் மனிதருக்கு மனிதர் தீவிரமாகவோ அல்லது சாதாரணமாகவோ ஏற்படலாம், மாறுபடும். உணவு இறைப்புக்கு வந்து நீண்ட நேரம் கழித்து சிறுகுடலுக்குள் நுழையும். அங்கே ஊட்டச்சத்து கிரகிக்கப்பட்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும். நீண்ட நேரம் இறைப்பைக்குள்ளேயே உணவு இருக்கும் பொழுது பாக்டீரியா கிருமிகளின் வளர்ச்சி அதிகரிக்கலாம். உணவை மேலும் கடினமாகி வாந்தி ஏற்படுத்தலாம் அல்லது குடலில் அடைப்பை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. இதற்கு என்னென்ன பரிசோதனைகள்? பேரியம் எக்ஸ்ரே, ரேடியோ ஐசோடோப் கேஸ்ட்ரிக் எம்டிஇங் ஸ்கேன், வயர்லெஸ் மோட்டிலிட்டி கேப்சூல், மேல்வயிறு எண்டோஸ்கோபி, அல்ட்ராசவுண்ட் என பல பரிசோதனைகள் உள்ளன. உணவு உண்ணுவதை மாற்றி அமைப்பதன் மூலம் இறைப்பை வாதத்தை தவிர்க்க முடியும். 3 வேளைக்கு பதிலாக 6 வேளையாக சாப்பிடுவது நல்லது. உணவை உண்ணும் பொழுது மெதுவாக சுவைத்து சாப்பிட வேண்டும். உணவு உண்டதற்கு பிறகு அரை மணி நேரம் கழித்து சிறிய நடைப்பயிற்சி செய்யலாம். நடைப்பயிற்சியே போதுமானது. பொதுவாக காலையில் 45 நிமிடங்கள் நடைப்பயிற்சி செய்வது மிகவும் நல்லது. இரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுக்குள் வைக்க வேண்டும். இதற்காக இன்சுலின், வாய்வழி மருந்துகள், உணவு பழக்கத்தில் மாறுதல்கள் போன்றவையே பரிந்துரைக்கப்படுகிறது. நோயாளியின் உடல்நிலையை பொறுத்து மாத்திரைகள் பரிந்துரைக்கப்படும். இணைந்திருங்கள். இது MTR FM

இது திருத்தலம் உலாவரும் நேரம். வெட்டுடையார் காளி, வெட்டுடையார் அம்மன் என்றே சொல்கிறார்கள். சிவகங்கையிலிருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் கொல்லங்குடிக்கு அருகில் உள்ள காளி கோவிலில் இருக்கிற அம்மனை. கையில் திரிசூலம், ஒரு காலை உயர்த்தி ஒரு காலை இறக்கி அமர்ந்த நிலையில் வேகம், கண்களில் உக்ரத்துடன் காட்சி அளிக்கின்ற அம்மனுக்கு பின்னால் ஜீவனுள்ள ஒரு கதை உள்ளது. 300 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகங்கை சீமையை அப்போது ஆண்டவர் முத்து வடுகநாத பெரிய உடைய தேவர். அவரை கொல்ல சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருக்கின்றார்கள் ஆங்கிலேயர்கள். ஒரு சமயம் காளேசன் சந்நிதியில் ஒளிந்திருந்து சந்தர்ப்பத்திற்காக காத்திருந்தார்கள் ஆங்கிலேய பட தளபதி கர்னல் ஜோசப் ஸ்மித். மதில் சுவரின் மேல் பகுதியில் அவர் ஒளிந்திருந்த சமயம் அது. உள்ளே நுழைகிறார் உடையத்தேவர். துப்பாக்கியார் குறிவைத்து சுடுகிறார். ஸ்மித் கீழே விழுந்து உயிர் துறக்கிறார் அந்த மன்னர். இது நடந்தது 1772 ஜூன் மாதம் 25ஆம் தேதியில். உடையத்தேவரின் மனைவியான வேலு நாச்சியார் மருதுபாண்டியரையும் அழைத்து கொண்டு காளையார் கோவிலுக்கு வந்து கணவருக்கு மாலையிடுகிறார். பிறகு அங்கிருந்து நாட்டரசன் கோட்டைக்கு கிளம்புகிறார். அரியா குறிச்சிக்காடு இடையில் எதிர்படுகிறது. இந்த வழியில் ஆங்கில படையும் வேலுநாச்சியாரை பிடிக்க துரத்தி வருகிறது. அதற்குள் விரைந்து கீரனூர் கண்மாய்க்கரையை பரிவாரங்களுடன் தாண்டி விடுகிறார் நாச்சியார். ஆங்கில படை புழுதி பறக்க வருகிறது. காட்டிற்குள் அப்பொழுது அய்யனார் கோவில் முன்பாக மாடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ஒரு பெண். வந்த படை அந்த இளம்பெண்ணை பார்த்ததும் நின்றது. இந்த பக்கம் வேலு நாச்சியார் பரிவாரங்களுடன் போனதை பார்த்தாயா, எந்த பக்கம் போனாங்க என்று கேட்கிறார்கள். அந்த பெண்ணின் பார்வையில் மிரட்சி இல்லை.

நாச்சியார் அரசியான பின் தனக்காக வெட்டுடையாள் வெட்டுப்பட்ட இடத்திற்கு சென்றார். தெய்வாம்சத்துடன் நீதி தேவதையாக வெட்டுடையாள் விளங்குவதை நாச்சியாரிடம் சொல்கிறார்கள் மருது பாண்டியர். கேட்டதும் நாச்சியாருக்கு மகிழ்ச்சி. உடனே அந்த கோவிலுக்கு பூசாரிகளாக கருப்ப வேளார் காரி வேளார் என்ற இருவரை நியமிக்கிறார். தன்னுடைய காணிக்கையாக தனது வைரத் தாலியையே செலுத்துகிறார். அதர்மத்தை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்கான தெய்வீகமான அடையாளமாக நிற்கிறாள் வெட்டுடையாள். மனதில் இருக்கும் கஷ்டத்தோடு நேரில் வந்து மனபாரத்தை இறக்குகிறார்கள். தீராத நோய் உடையவர்களுக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். வியாபார கஷ்டமா, குழந்தை பேறு இல்லாமல் இருக்கிறதா, எல்லாவற்றிற்கும் இங்கே வந்து வேண்டிக் கொண்டு நிறைவேறியதும் நேர்த்திக் கடனை கழிக்கிறார்கள். எப்படியாவது நீதி வழங்குவாள் வெட்டுடையாள் என்ற நம்பிக்கை இருப்பதால் காசு வெட்டி போடும் பழக்கம் இருக்கிறது. 10 பைசாவில் இருந்து 20-50 பைசா வரை வெட்டுடையாளுக்கு நேர்ந்து கொண்டு வெட்டினால் சம்பந்தப்பட்ட எதிரியை வெட்டுடையாள் பழிவாங்குகிறாள் என்று ஒரு நம்பிக்கை. அநீதி கிடைத்து விட்டதாகவோ மோசடி செய்து விட்டதாகவோ கருதினால் நீதிமன்றம் மாதிரி நேரே இங்கு வந்து காசு வெட்டுகிறார்கள். வெட்டுடையாள் முன்பே சில வழக்குகளும் நடப்பது உண்டு. வழக்கு சம்பந்தப்பட்ட இரு கோஷ்டியினரும் சூடத்துடன் வந்து அம்மன் முன் சூடத்தை கொளுத்தி கையால் அணைக்க சொல்கிறார்கள். அம்மன் முன் பொய் சொன்னால் அவனை அம்மன் பழிவாங்கி விடுவாள் என்ற நம்பிக்கை இருப்பதால் சூடத்தை அணைக்கிறவன் சொல்வதை நம்புகிறார்கள். அங்கேயே சமாதானம் ஆகி போகிறார்கள். நேரடியாக வர முடியாதவர்கள் தங்களுடைய வேண்டுதலை குறிப்பாக எழுதி அனுப்பி கூடவே அர்ச்சனைக்காக பணத்தையும் மணியாளராக கோவிலுக்கு அனுப்பிவிடுகிறார்கள். 1 மாதத்திற்கு இப்படிப்பட்ட மணியாளர் 1.5 லட்சம் ரூபாய் வரை வருகிறது. எளிமையாக இருந்தாலும் இங்கு வந்து போகிற மக்கள் கூட்டத்தினால் 1940 இருந்தே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் போய்விட்டது இந்த கோவில். நுழைந்ததும் ஆங்காரத்துடன் வெட்டுடையாள் காளியம்மன். காலடியில் பழிவாங்கப்படும் ஒருவன் திரிசூலம், கழுத்தை சுற்றி நிறைந்திருக்கும் எலுமிச்சம்பழ மாலைகள். காசு வெட்டி போட்டு வேண்டியது நிறைவேறிவிட்டால் தங்கம் வெள்ளியிலான சிறு பொருட்களை காணிக்கையாக செலுத்துகிறார்கள். தினமும் 4 கால பூஜை நடைபெறுகிறது. காலை 6 மணிக்கு திறக்கிற கோவிலை மாலை 6 மணிக்கு சாத்துகிறார்கள். கோவிலுக்குள்ளே வெட்டுடைய ஐயனார், சோனை கருப்பசாமி என்று பரிகார தேவதைகள் உட்பட நவசாமிகள் உள்ளனர். கீழே கிழக்கு நோக்கி இருக்கின்ற ஐயனார் முகத்தில் சூரியோதயத்தின் போது வெயில் சிறிது சதுரமாக வந்து விழுகிறது. மாலை மறையும் போது மேற்கு நோக்கி இருக்கிற வெட்டுடையாள் முகத்தில் வந்து விழுகிறது வெயில் கீற்று. நீதிபதிகள் உட்பட பலர் வந்து வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு பங்குனி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தின் போது கொடியேற்றுகிறார்கள். அன்று துவங்கி 10 நாட்கள் ஊரே களை கட்ட ஆரம்பிக்கிறது. எல்லா ஜாதி சமூகத்து சார்ந்தவர்களும் மண்டகப்படி அமைக்கிறார்கள். இது தவிர ஆடி மாதம் 19ஆம் தேதி பூச்சொரிதல் விழா பிரமாதமாக நடக்கிறது. நவராத்திரி விஜயதசமி அன்று குதிரை வாகனத்தில் சுற்றி வருகிறாள் வெட்டுடையாள் அம்பாள். வருகிற பக்தர்களுக்கு பிரசாதத்தை இலவசமாக வழங்குகிறார்கள். செவ்வாய் வெள்ளி என்று மட்டும் 1000 கணக்கில் கூட்டம். கோவிலை விட்டு வெளியே வந்தால் வெப்பம் தகிக்கிற மண், சுற்றிலும் கருவேல மரக்காடு. கோவிலுக்கு பக்கவாட்டில் நீண்ட அரிவாளுடன் கற்சிலைகளாக அமர்ந்திருக்கிறார்கள் வெட்டுடையாருக்கு பூசாரிகளாக நியமிக்கப்பட்ட அந்த இரு வேளார்கள். கிறிஸ்தவர்கள், முஸ்லீம்கள் என்ற மத பாகுபாடில்லாமல் பலரும் வருகிறார்கள். காரணம், தனக்கு எப்படியும் நீதி கிடைக்கும் என்ற கிராமப்புற நகர்ப்புற மக்கள் மனதில் பதிந்து கிடக்கும் நம்பிக்கைதான் ஆணிவேர். இங்கு இணைந்திருங்கள்.

குட்டி கதை பார்ப்போமா? தும்புருவும் நாரதரும் வீணை வாசிப்பதில் வல்லவர்கள். இருவருக்கும் தாங்களே இசையில் வல்லவர்கள் என்ற கர்வமும் இருந்தது. அவர்கள் ஒருமுறை இசையில் சிறந்த ஆஞ்சநேயரிடம் தீர்ப்பு கேட்க வந்தனர். தங்கள் வீணையை அருகில் இருந்த பாறையில் வைத்தனர். அவர்களது பிரச்சனையை தெரிந்து கொண்ட ஆஞ்சநேயர் தோடி ராகத்தில் பாடினார். பாடல் கேட்டு வீணைகள் இருந்த பாறை உருக ஆரம்பித்தது. வீணைகள் இருக ஒட்டிக்கொண்டன. அவற்றை எடுக்க முடியாமல் நாரதரும் தும்புருவும் திகைத்தனர். ஆஞ்சநேயர் கண்மூடி பாடிக்கொண்டிருந்தார். அவர் விழிக்கட்டும் என காத்திருந்த பொழுது ஆஞ்சநேயர் மற்றொரு பாடல் பாடினார். சிறிது நேரத்தில் பாறை இழகத் தொடங்கியது. வீணைகள் நெகிழ்ந்து வெளிவந்தன. நாரதர் ஆஞ்சநேயரிடம், "ஹனுமானே, உன் இசைக்கு கல்லும் கரைகிறதே. நீ பாடும் இந்த ராகத்தை கேட்க நாங்கள் என்ன பாக்கியம் செய்தோம்?" என்றார். ஹனுமத் தோடி என்று இந்த ராகம் பற்றிய வரலாறு அருணாச்சல கவிராயர் பாடிய ராம நாடக கீர்த்தனையில் இடம்பெற்றுள்ளது. ராவணனை ராமன் வென்றதும் வானரப்படைகள் இலங்கையிலிருந்து புறப்பட தயாராயினர். படை வீரர்களில் எல்லோரும் இருக்கிறார்களா என்று சரிபார்க்கும்படி சேனாதிபதியிடம் ராமர் உத்தரவிட்டார். ஒரு வானரம் மட்டும் காணாமல் போயிருந்தது தெரிந்தது. "சுவாமி, வசந்தன் என்னும் வானரம் மட்டும் எங்கு சென்றது என்று தெரியவில்லை" என்றார் சேனாதிபதி. ஆஞ்சநேயரை அழைத்த ராமர், "காணாமல் போன வசந்தத்தை கண்டுபிடிப்பது உன் பொறுப்பு" என்றார். ஆஞ்சநேயர் எங்கு தேடியும் வசந்தன் தென்படவில்லை. இறுதியாக யமலோகத்தில் இருப்பது தெரிய வந்தது. யமலோகம் சென்ற ஆஞ்சநேயர் யமதர்மா வசந்தன் எப்படி இங்கு வந்தான் என்று கேட்டார். யமதர்மர் பணிவுடன், "சுவாமி, கோபம் கொள்ளாதீர்கள். பூலோகத்தில் உள்ள அனைவரும் உமது புகழை கேட்டு மகிழ்கிறார்கள். அதை கேட்கும் ஆசை எனக்கும் வந்தது. நான் பூலோகம் வந்தால் என் பார்வை பலத்தால் பலரும் யமலோகம் வரவேண்டிய சூழல் உண்டாகிவிடும். அதனால் வசந்தனை மட்டும் வரவழைத்து உமது அருமை பெருமையை கேட்டு மகிழ்ந்தேன்" என்ற யமன் அவனை விடுவித்தான். ஆஞ்சநேயர் வசந்தனுடன் பூலோகம் வந்து சேர்ந்தனர். வானரங்கள் மகிழ்ச்சியில் குதித்தனர். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலை கேட்கலாம்.

இசை தென்றலின் இன்பத்தை அனுபவிக்க காத்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு இன்றைய பொதிகை தென்றலில் சிலுவை சந்தனராஜ். மலருடன் நீ மனம் விட்டு பேசும் உன் மொழி கேட்க எங்கள் விழிகளோடு செவிகளும் உற்று நோக்கியபடியே உள்ளன. தூக்கமின்றி நீ இருந்த போதும் என்னவளின் கனவுகள் கலைந்திடா வண்ணம் மெல்ல வீசு தென்றலே, நீ மெல்ல வீசு.

இசை பாடும் தென்றலாய் நம்மை இணைத்திருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். சத்தமின்றி முத்தமிட்டு செல்லும் நீ, மலைத்தூரலாய் இசை சாரலாய் நித்தமும் நீ தீண்டிச் சென்றிடு.

தெண்டலே, நீ தீண்ட வருவது மலருக்கு மட்டுமா தெரியும், எங்கள் மனதுக்கும் தெரியும். அன்பு மலையில் நனைந்திட்ட இந்த இரு உள்ளங்களையும் உலர வைக்க அவ்வப்போது வந்து அளவோடு வீசிச் செல்.

24 மணி நேரமும் நறுமணம் வீசும் இன்பச் சோலை இது எம்டிஆர் எஃப்எம். உள்ளம் துடித்திடும் ஓசையை எடுத்துச் சென்று என்னவளின் உள்ளத்திடம் ஒலிக்க விடு. தென்றலே, பிரிவு என்பதும் உறவுக்காகத்தான் என்பதையும் உரக்க கூறிடு.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் நிகழ்ச்சிகளை தந்து மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். விழிமூடி திறந்த போதெல்லாம் வீணையாக என்னை நீ மெல்ல மெல்ல மீட்டுகின்றாய். அனுதினமும் அதே அன்போடு தாளாட்டும் தெம்மாங்கு பாடலோடு தழுவிடு இனிய தென்றலோடு.

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். கன்னி இவள் கனப்பொழிதில் கண்ணில் 100 கோலம் போட்டதை கண்டாயா தென்றலே, அதனை அவள் மாமன் மனதுக்குள் மறக்காமல் சொல்லிவிடு.

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். சந்தம் தேடி சிந்து பாடும் உந்தன் இளமை கனவின் நினைவுகளை கண்டு தென்றலது சொல்லிவிட்டு சென்ற செய்தி என்னவோ தெரிந்து கொள்வோமா?

இணையத்தால் இணைத்திடும் இந்த வானொலி, இது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம். தேவமங்கை இவள் வானில் சிறகடித்தாலும் வசந்த தென்றலாய் நீ வாழ்த்துச் சொல்லிடு.

மீண்டும் ஒரு புதிய தண்டிலே இனிதாக சந்திப்போம் அன்புறவர்களே. அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்களோடு விடைபெறுவது உங்கள் சிலுவை சந்திரராஜ், சிதம்பரம், வண்டிகேட்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றோடு காற்றாக கலந்து உங்கள் காதோரம் வணக்கம் என்று கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகளிடம் நலம் நாடி எங்கள் நலமும் கூற நான் மறக்கவில்லை. நலமாக நீங்களும் நாங்களும் இருக்கின்றோம் என்ற இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் கலந்து கேட்டு மகள இருப்பது இந்த வார நேயர்.

எங்களிடம் இணைந்து நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் வானொலியை வளர்த்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே. நீங்கள் எங்கள் பல நிகழ்வுகளில் சில நிகழ்வான விடுமுறை விருப்பம், நேயர் விருப்பம் போன்ற நிகழ்வுகளுக்காக உங்கள் விருப்ப பாடல்களை அனுப்பி வைக்கும் வேளை அதை ஒலிபரப்பி அனைவரும் கேட்டு மகிழ்ந்துள்ளோம். அந்த வகையிலே முன்னியல் தமிழ் வானொலியின் நீண்டகால உறவுகளாக இயங்கி இத்தவரை இயங்கிக் கொண்டிருக்கும் அன்பு உறவுகளின் பாடல்களை, ஆயிரக்கணக்கான பாடல்கள், பல்லாயிரக்கணக்கான பாடல்களை ஆண்டாண்டு காலமும் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே ஒரு பாடலை தான் கேட்கும். ஆனால் இன்று இந்த வார நேயர் என்று அவர்களுள் கூடுதலான காலம் இயங்கி வந்தவர், தொடர்ந்து எங்களோட பயணித்து வந்தவர்கள் என்று பார்த்து குழுவினரால் தெரிவு செய்யப்பட்டு ஒவ்வொரு நேயர் தெரிவு செய்து ஒரு வாரத்தில் ஒரு நாள் அவருக்காக அவர் கேட்டு ரசித்த, எங்களை ரசிக்க வைத்த பாடல்களுள் 10 பாடல்களை தெரிவு செய்து ஒலிபரப்பி அவரை பெருமைப்படுத்தி கொள்வது வழக்கம். அந்த வகையிலே இன்றும் நாங்கள் ஒரு உறவினை அறிமுகமாக்க இருக்கின்றோம்.

வாரம் நேயராக திகழ விருப்பவர் யாராக இருக்கலாம் என்றுதானே சிந்திக்கின்றீர்கள். அவர் வேறு யாருமல்ல, நீண்ட கால உறவு, எங்களோடு இணைந்து பயணித்துக் கொண்டிருப்பவர், அன்றும் இன்றும் என்றும் மாறாத அன்புக்கும் பண்புக்கும் சொந்தக்காரர். அவர் பல நிகழ்வுகளை எங்களுடைய மூன்றில் தமிழ் வானொலியில் நிகழ்த்தி இருக்கின்றார். அவர் அறிவிப்பாளர், தயாரிப்பாளர், படைப்பாளி, தொழில்நுட்பத்தில் பல தலைவர்களில் எங்களுக்கு உதவி புரிந்தவர். எங்கள் உறவுகளுள் மறைந்த உறவுகளோடு நல்ல உறவை பேணி கொண்டவர். அவர் வரும் வேளையிலே மிகவும் தடுமாற்றத்தோடு தான் எங்களோடு இணைந்தார். ஏனென்றால் மொழியால் இப்பொழுது நீங்கள் ஓரளவு பிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன்.

அவர் வரும் பொழுது எங்களோடு முதல் முதல் இணையும் பொழுது பாதி தமிழ் பாதி மலையாளம் என்று பேசி மீதியையும் எங்கள் வானொலி மூலம் கற்றறிந்து இன்று அவர் பிரபலமாக அழகாக சிறப்பாக நல்ல நல்ல நிகழ்வுகளை எங்களுக்கு தந்து கொண்டிருந்தவர். தொடர்ந்து பாடல்களை எழுதி கேட்டுக்கொண்டும் இருப்பவர். வித்தியாசமான வகையிலே அவர் பாடல்களை கேட்பார். அவர் யாராக இருக்கும் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அவர் வேறு யாருமல்ல, எங்கள் அன்பு உறவு கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ் அவர்கள்.

ரதீஷ் அவர்களே வணக்கம். உங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் எங்களுடைய இந்த வார நேயர் நிகழ்வுக்காக. இந்த வார நேயர் நிகழ்விலே உங்களை தெரிவு செய்து நீங்கள் கேட்ட பாடல்களுள் ஒரு 10 பாடல்களை தொடர்ந்து ஒலிபரப்பி ஒரே நேரத்தில் கேட்க எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்ததை எண்ணியும் உங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை கிடைத்ததை எண்ணியும் நாங்கள் மகிழ்கின்றோம். இது மூன்று தமிழ் வானொலியின் பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி ஆகும்.

இனிமை சேர்ந்த பாடல்களை, புதுமையான பாடல்களை, வித்தியாசமான கருத்துள்ள பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்வதிலே அலாதியானவர். எல்லோரும் உங்களை விரும்பும் வேளையில் எல்லோரையும் நீங்களும் விரும்பிக் கொள்ளும் ஒரு அன்பு உறவு. உங்களுக்காக நான் ஒரு பாடலை முதலில் நீங்கள் தந்த ஆயிரக்கணக்கான பாடல்களுள் ஒரு 10 பாடல், அதிலே ஒரு பாடலை முதலாவது பாடலாக உங்களுக்கு தர இருக்கின்றேன். சச்சின் என்ற திரைப்படத்தில் ஒலித்த ஒரு பாடல், கண் மூடி திறக்கும் போது என்று பாடும் அந்த ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக முதல் பாடலாக தருகின்றேன்.

அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்திருப்போம், மகிழ்ந்தீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையில் அடுத்த பாடலாக உங்களுக்கு ஒலிக்க இருக்கும் பாடல், எப்பொழுதும் எல்லோரோடு பேசும் பொழுதும் பொறுமையாக அன்பாக பண்பாக பேசுபவர்களுள் நீங்களும் ஒருவர். காற்றலைக்கு வந்துவிட்டால் உறவு பாசத்தை நிறைவாக ஏற்றிக்கொள்வீர்கள். அப்பா மகன், அம்மா மகன் போன்றுதான் நீங்கள் எங்களோடு பேசுவீர்கள். நிகழ்ச்சிகளை கூட அவ்வளவு தரமாக சிறப்பாக தருவீர்கள். மதுரகானம், சிரி சிரி போன்ற நிகழ்வுகளை தயாரிக்கும் வேளையிலே நீங்கள் ஒரு சொல் பாடல்களை தந்தீர்கள். அது மட்டுமில்லை, பன்மொழி பாடல்கள் என்ற வரிசையில் கூட சில நிகழ்வுகளை தயாரித்து தந்திருக்கின்றீர்கள். படைப்பாளியாக இருந்து எங்களுடைய பாட்டும் பதமும் நிகழ்வுக்கு கூட அலங்காரம் செய்திருக்கின்றீர்கள். அந்த வகையில் அடுத்து ஒரு பாடல் காதலை பற்றி ஒரு நல்லதொரு கருத்தை கொண்ட பாடலாக வருகின்றது. அது புதிய திரைப்படம் இனிது இனிது காதல் இனிது என்ற திரைப்படத்து பாடல். எங்கே அந்த பாடலை கேட்டு பார்ப்போமா? இதுதான் அந்த பாடல்.

காதல் என்பது உயிரே போன்றது என்ற பாடலை கேட்டு மகிழ்ந்தோம். இனிமையான இந்த பாடலை அன்பு ரதீஷ் உங்களுக்காக உங்கள் இந்த வார நிகழ்ச்சியிலே உங்களை கௌரவப்படுத்தி இந்த பாடலை தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல், நீங்கள் கேட்கும் பாடல்களே காதல், சோகம், ஆச்சரியம் என்று பலவிதமான உணர்வுகளோடு வரும் பாடலை தருவீர்கள். அந்த வகையில் இப்பொழுது ஒரு பாடல் பெற இருக்கின்றது உங்களுக்காக. ராட்டினம் என்ற ஒரு திரைப்படம். ராட்டினம் என்றால் ஒரு இடத்தில் நிற்காது, சுற்றி கொண்டே இருக்கும். எங்களுடைய எண்ண அலைகளும் அப்படித்தானே சுற்றி கொண்டிருக்கும். சரி, அதிலே ஒரு பாடல், என்ன பாடலை நீங்கள் கேட்டிருந்தீர்கள்? இதுதான் அந்த பாடல், ஏலேயே புள்ளே என்று கூறும் ஒரு பாடல், எனக்கும் விருப்பமான பாடல். இது உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். நாங்கள் அனைவரும் கேட்டு மகிழ்கின்றோம் இந்த வார நேர் நிகழ்விலே.

அதே போன்று இன்னும் ஒரு பாடலை அன்புடன் தந்தீர்கள். உங்களுடைய நேயர் நேரத்திலே வந்து நீங்கள் நேரலையிற்கு வருவீர்கள், பாடி காட்டுவீர்கள், பாடுவோம் பாடலாம் நிகழ்வை கூட நீங்கள் அலங்கரித்திருக்கின்றீர்கள். சில சமயத்திலே கவிதை கூட தந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய படைப்பு திறமை, சிந்தனை திறமையும் அலாதியானது. வேற்றுமொழியாக இருந்தாலும் மாற்று மொழியாக இருக்கும் எங்களுடைய தமிழிலே வந்து தமிழிலே அழகாக உரையாடி கொண்டு செல்வீர்கள். அந்த வகையில் இந்த பாடல் எந்த உணர்வை தருகின்றது என்ற பாடலை கேட்டு தெரிந்து கொள்வோமா? நிலவே முகம் காட்டு என்ற திரைப்படத்தில் நீங்கள் கேட்ட ஒரு பாடல் உங்களுக்காக இப்பொழுது காட்டலை தருகின்றது இந்த வார நேயர் நிகழ்ச்சியில்.

வைகை நதி சின்ன மணிக்குயில் என்ற பாடல் என்ன கருத்தை தந்தது என்று நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உங்களையும் அறிந்து கொள்கிறோம் இந்த பாடல்கள் வழியாக. அடுத்து ஒரு பாடல், மழை பொழிந்திடும் வேளை என்ற ஒரு பாடலை தந்திருந்தீர்கள் அன்று. அந்த பாடல் ஒலிக்கும்போது நாங்களும் சிந்தித்தோம். அந்த பல ஆண்டுகள் பலவற்றுக்கு முந்தி வந்த குலே பகாவலி என்ற ஒரு திரைப்படம் பாடல் அல்ல, அந்த திரைப்படம், அந்த திரைப்படத்தின் பெயரில் இன்றும் தயாரித்திருக்கின்றார்கள் குலே பகாவலி என்று. அந்த திரைப்படத்தில் தான் வந்த ஒரு பாடல், மழை பொழிந்திடும் வேளை. இது உடல் பாடலாக இருக்கும் என்றுதான் எண்ணுகின்றோம். கேட்போம் பாடலை உங்களோடு நாங்களும்.

பதீஸ் அவர்களே, இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சோவை. இன்று இந்த பார நேயர் நிகழ்ச்சியிலே நீங்கள் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கான பாடல்களாக நீங்கள் கேட்ட பாடல்கள் தெரிவு செய்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றோம். எப்பொழுதும் நீங்கள் காற்றலைக்கு வந்தால் எதை பேசுவது, எப்படி பேசுவதென்று புரிந்து அதை தயாரித்து செய்வது போன்று நீங்கள் தயாரித்து எல்லாம் தீர்மானித்துத்தான் உங்கள் வார்த்தையை வெளிவிடுவீர்கள். இந்த வார்த்தையின் தளம்பாது வந்து கூற வந்த விடயத்தை அழகாக, தெளிவாக, அன்பாக கூறுவீர்கள். அதை நான் அவதானித்திருக்கின்றேன். அதாவது வரும் பொழுது சிந்தித்து எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று அளவிட்டு அளவாக பேசுவீர்கள். அப்படித்தானே? சரி, இந்த வேளையில் உங்களுக்காக ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் வந்து கயல் என்ற திரைப்படத்து பாடலாக தந்தீர்கள். அந்த பாடல் எந்த பாடலாக இருக்கும்? எங்கள் வாழ்க்கை எப்படி போகின்றது, வாலிப வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை சித்தரிக்கும் வகையிலே வருகின்ற ஒரு பாடல், பறவையாய் பறக்கிறோம் என்று கூறும் வரி கொண்ட பாடல். பாடலை முழுமையாக கேட்போம். இதோ பாடல்.

புதிய பழைய பாடல்களை கேட்டு மகிழ்வதில் உங்களுக்கு விருப்பம் உண்டு. அதிலும் பழைய பாடல்கள் ராகங்களோடு வருகின்ற பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள். அது மட்டுமல்லாமல் கருத்தோடு வரும் பாடலை கேட்டு நகைச்சுவை பாடலை கூட நீங்கள் கேட்டு மகிழ்வீர்கள். குத்து பாடலை கூட கேட்டு மகிழ்வீர்கள். அன்று ஒரு நாள் ஒரு பாடலை நீங்கள் எழுதி அனுப்பிவிட்டு பேசும் பொழுதும் நேரொலியிலும் வந்து இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். பாஷா திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல், ஸ்டைலு தான் என்ற பாடல். இதோ பிரதீஷ் அவர்களே, இன்று முருகில் தமிழ் வானொலியின் இந்த வார நேயராக நீங்கள் திகழ்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே இந்த பாடல் உங்கள் காதோரமும் எங்கள் காதோரமும் ஒலிக்க கேட்போம்.

இனிமை சேர்க்கும் இதமான பாடல்களை எங்கள் இதயம் மகளும் வரையிலே நீங்கள் கேட்டு அதை ஒலிபரப்ப செய்து எங்களோடு நீங்களும் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் இந்த வார நேயர் நிகழ்விலே நீங்கள் மலர்கின்றீர்கள். உங்களை இந்த வார நேயர் நிகழ்வுக்கு தெரிவு செய்த இந்த குழுவினருக்கும் அவர் நீங்கள் இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் மகிழ்வாக இருக்கின்றதே வித்தியாசமான முறையிலே ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கின்றது மாற்றங்கள் இருக்கின்றதை காட்டிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் இன்னமோர் பாடல் உங்கள் மொழியிலே மலையாள மொழியிலே ஒலித்த ஒரு பாடல் அந்த பாடலை எனக்கு தனிப்பட்ட முறையிலே நீங்கள் அனுப்பி வைத்தீர்கள். கேட்டு மகிழ்ந்தவுடனே மகனே இந்த பாடலை எந்த திரைப்படத்தில் இந்த பாடலை எப்படி என்று கேட்டு அதன் விவரத்தை கேட்டு அனுப்பியும் வைத்திருந்தீர்கள். எனக்கு அதை உங்களுடைய விருப்பமாக ஒலிபரப்பியும் இருந்தேன். அந்த பாடலை அடிக்கடி நான் வீட்டிலே கேட்டுக்கொண்டிருக்கேன். உங்கள் மொழி தமிழ் அழகாக புரிகின்றது, அதில் கருத்தங்களுக்கு புரிகிறது. மிகவும் உருக்கமான ஒரு பாடல் அந்த பாடல். எந்த பாடல் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். உறவுகளை நீங்களும் பாடல் என்னை நிகழ்ச்சியை கேட்ட உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும். இதோ அந்த பாடலையும் அவருக்காக இந்த வார நேர் நிகழ்ச்சியிலே அலங்கரிக்க வைக்கின்றேன்.

சிறப்பான அந்த பாடல், இன்னும் நீ என்னோடு நின்னாகணும், இனிமையான பாடல் அல்லவா? அந்த பாடலை கேட்கும்பொழுது எங்களுக்கு மொழி வித்தியாசம் தெரியவில்லை, இசையோடு வந்த கருத்துக்கள் எங்களை நன்றாக புரிய வைத்து உருக வைத்தது. இனிமையான இந்த பாடலை தந்த உங்களுக்கு ஒரு நன்றி. அன்பு ரதீஷ் அவர்களே, நீங்கள் அம்மா மீது அளவிறந்த பாசம் உள்ள நீர்கள், கருணை கரிசனம் அக்கறை கொண்ட நீங்கள். அம்மாவை பற்றி கேட்டவுடன் அன்பாக பதில் கூறுவீர்கள். அம்மாவை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கும் அம்மா மகனாகிய நீங்கள் அம்மாவின் பெயரோடு சேர்ந்த ஒரு பாடல், அந்த பாடலை கேட்கும்போது எனக்கு விருப்பம் அம்மாவின் பெயர் அதில் இருக்கின்றது என்றெல்லாம் கூறுவீர்கள். அதனால் அந்த பாடல் எனக்கும் பிடித்த பாடல் தான், மற்றவர்களுக்கும் பிடித்த பாடலாக இருக்கும். இது அந்த பாடல் மோகமுள் என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல், கமலம் பாத கமலம் என்ற பாடல். அந்த பாடலை மிகவும் அமைதியாக ஆழ்ந்து கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த பாடலை இன்றைய இந்த வார நிகழ்வில் அன்பு ரதீஷ் உங்களுக்காக இறுதி பாடலாக தருகின்றேன். மீண்டும் அடுத்தடுத்த பாடல்களும் அடுத்தடுத்த தடவைகளிலே தரலாம். இப்பொழுது ஒவ்வொரு உறவுகளுக்கும் இப்படித்தான். எங்கே இந்த பாடலை முதலில் கேட்டு விடுவோமா? இனிமையான பாடல், அமைதியாக கண்ணை மூடிக்கொண்டு தியானித்து கேட்கக்கூடிய ஒரு பாடல். கேட்போம் பாடலை.

அற்புதமான பாடல். கமலம் என்ற பெயரை கேட்டவுடன் அப்படியே பாசத்திலே துடிப்பீர்கள், எனக்கு நன்றாக தெரியும். இனிமையாக இப்படியான ஒரு 10 பாடலை உங்களுக்காக இன்று தெரிவு செய்து, இந்த வார மொன்றியல் தமிழ் வானொலியின் நேயராக உங்களை நாங்கள் தெரிவு செய்து உங்களுக்கு அன்பும் பாசமும் செலுத்தி அந்த பாடலை தந்து உங்களோடு கேட்டு மகிழ்ந்தோம். மரியாதையோடு நீங்கள் நீண்ட காலம் எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும், நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் சிறந்த குடும்பஸ்தனாகவும் தலைவனாகவும் இருக்க வேண்டும். படிப்படியாக நீங்கள் முன்னேறி திட்டம் போட்டு வகுத்து அதன்படி செல்லும் அந்த வழி நல்ல வழி, உங்கள் வழி சிறந்த வழி. அன்பாக எங்களோடு இருக்கின்றீர்கள், எல்லோருடனும் அன்பாக இருக்கின்றீர்கள். உங்கள் குணம் எங்களுக்கு நன்றாக பிடித்தோம். பிரத்யேகமாக இந்த இடத்தில் நன்றி சொல்ல வேண்டும் ஒரு விடயத்துக்கு. எனது மகள் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் மீரா அவர்கள் தமிழ்நாடு இந்தியாவுக்கு பாரத நாட்டுக்கு வருவதற்கு எத்தனித்த போது முதலில் வந்து உங்கள் ஊரில் கேரளா மாநிலத்தில் விமான நிலையத்தில் இறங்கி உங்களை முதல் முதலாக சந்திக்கின்றார். அதற்கு முன்பு வானொலியில் தான் சந்தித்து அம்மா என்று அரவணைத்து அவருக்கு வேண்டிய உதவிகளை செய்து தமிழ்நாடெல்லாம் சுற்றி வர வைத்து எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளையும் சந்தித்து மகிழ்ச்சியோடு அவரை ஆரோக்கியமாக வர வைத்து வைத்தியத்தில் உதவி செய்து அவரை அனுப்பி எங்கள்கிட்ட சேர்த்து மீண்டும் எங்களோடு உறவாட வைத்தவங்க என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்றும் நீங்கள் அப்பா என்று அழைப்பீர்கள். அந்த அப்பா என்ற அப்பா மகன் என்ற உறவு வளர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி இங்கே நாங்கள் நீடித்து இருக்க வேண்டும். வானொலி வாழ்க, நீங்களும் வாழ்க, எல்லோரும் வாழ்க என்று கூறி உங்களுக்கு நன்றி கூறி இன்றைய நிகழ்வை சிறப்பாக நிகழ்ந்தது என்று எண்ணி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு இதுவரை நேரமும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்த என் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்களில் ஒவ்வொருவரும் இந்த வார நேயராக திகழ இருக்கின்றீர்கள். குழுவினிலே உங்கள் பெயர்கள் எல்லாம் பதியப்பட்டு ஆய்விலே இருக்கின்றன, படிப்படியாக வந்து கொண்டிருக்கும் என்று கூறிக்கொண்டு காற்றலை இந்த விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நன் உறவுகளே. வாழ்வோம் வளமாக.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் எழுந்து காட்டலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலமாக உள்ளோம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றையில் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. உறவுகளே, கடந்த 350 பாட்டும் 349 பாட்டும் பதங்களையும் கடந்த காலங்களில் பல படைப்பாளிகளின் படைப்போடு இணைத்து தயாரித்து வழங்கி வந்த முன்னியல் தமிழ் வானொலி இன்றும் 350 பாட்டும் பதத்தை வெற்றிகரமாக தருகின்றது. கடந்த காலங்களில் மலர்ந்த பாட்டும் பதமும் பலரினால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு அதற்கு புகழாரம் சூட்டப்பட்டு எங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்காக வாரத்தில் ஒரு நாள் வரும் இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாங்கள் என்று கூறும் வேளையிலே அவர்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பாட்டும் பதமும் அற்புதமான அந்த நிகழ்வு. வாழ்வியல் தத்துவங்களை பல கோணங்களிலும் ஆராய்ந்து பலர் அறிவித்திருந்த காலங்களில் எத்தனை முதுமொழிகள் பொன்மொழிகள் எல்லாம் அடைமொழிகள் வந்த காலத்தில் இதிகாசங்கள் புராணங்கள் கூறியவை போன்று நாங்களும் எங்கள் படைப்பிலே எங்கள் வழியிலே எங்கள் பாதையிலே சில பதங்களை அடுக்கி அதை ஒரு வாக்கியமாக்கி அதை ஒரு பொறுப்பான வாக்கியமாக வாழ்வின் தத்துவங்களை ஊடுருத்தி செல்லும் வகையிலே பல படைப்பாளிகள் எங்கள் வானொலிக்கு வந்து தந்து கொண்டிருந்தார்கள். முன்றியல் தமிழ் வானொலியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்கு பிதாமகராக இருந்தவர் எங்கள் நீண்ட கால உறவு, மூத்த உறவு, அன்பு பம்பாய் புனே மஜித் ஐயா அவர்கள். அவர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ளுகின்றார். அவருடைய பின்னணியிலே அவர்களை பின்பற்றித்தான் ஏனைய படைப்பாளிகள் நாங்கள் எல்லோரும் உருவாகினோம். ஆரம்ப காலத்தில் அவருடைய படைப்புகளையும் ஒலிபரப்பும் பாக்கியம் எனக்கு கிடைத்து அதில் நான் கவரப்பட்டு அவர் ஓய்வு பெறும் காலங்களில் தொடர்ந்து என்னோடு இணைந்து இன்னும் பல உறவுகள் படைப்புகளை தந்து அலங்கரித்து சென்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்தும் நான் இன்று என்னுடைய 130 படைப்பினை இந்த 350 பாட்டும் பதத்துக்கும் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைந்து ஒலிபரப்ப உள்ளேன். எனவே இன்று மலர்கின்றது பாட்டும் பதமும் 350 என்னுடைய 130 படைப்புடன். இன்றைய 350 படைப்பு 10 பாடல்களுடன் நிறைவேற இருக்கின்றது. அந்த 10 பாடல்களும் நாங்கள் கேட்ட கேளாத பாடல்கள், அற்புதமான கருத்துக்கள், வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கியதோடு அல்லாமல் அந்த 10 பாடல்களிலே வருகின்ற முதல் பதம் அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து 10 பதங்களும் ஒன்றாகி ஒரு வாக்கியமாகி அதன் உள்கருத்துக்களை எங்களுக்கு தருகின்றது தத்துவமாக. அந்த வகையிலே முதல் பாடலை கேட்போம். இன்றைய பாட்டும் பதமும் 350 அலங்கரிக்கும் மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்ணன் இன்று நீ

தங்க முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா கிஞ்சிரிச்சான் கிஞ்சிரிச்சான் கிஞ்சிரிச்சு சாங் சிச்சாங் சாங் கன்னி மலரே

அஞ்சு விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சு சாஞ்சி சாஞ்சான். அந்த சுகமே நீ சொர்க்கம் என்று சொல்லடி.

0: காதல் என்ற சேதி சொல்ல தூது வந்ததோ,
1: நேற்று நீ சொல்ல கண்ணன்
0: ஆஹா,
1: இன்று நீ காதல் மன்னன்.

0: la la la la.
1: அந்த பாடல் தந்த முதல் பதம் நேற்று என்ற பதம். நாங்கள் நேற்று என்ற பதத்தை இன்றைய பாட்டும் பதமும் 350 முதலாவது பதமாக பெற்றுக்கொண்டு இரண்டாவது பதத்தை எடுப்போம் என்று எண்ணும் போலையிலே வருகின்ற பாடல் விக்ரம் என்ற திரைப்படத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. இங்கே விக்ரம் என்ற திரைப்படத்து பாடல் எதுவாக இருக்கும்? இப்படி பாடுகின்றது.

மீண்டும் மீண்டும் என்ற பதத்தோடு ஆரம்பித்த அந்த பாடலே மீண்டும் என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் போதும் என்று. ஒரு பதம் போதும், முதல் பதம் தானே எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் என்று வந்துவிட்டது இரண்டு பதங்கள். இதை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கும் எந்த தொகுப்புக்கும் வர முடியாது. என்ன கூறப்போகின்றேன் என்பதை நீங்கள் பொறுத்திருந்துதான் கேட்க வேண்டும். அதற்காக மூன்றாவது பாடலை கேடுங்கள். நான் தேர்ந்தெடுத்த அந்த பாடல் தாலாட்டு பாடபாத்திரை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எப்படி ஒலிக்கின்றது? இப்படி.

ஆம், வராது வந்த என்று ஆரம்பித்த வேளையிலே வராது என்ற பதம்தான் எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் வராது என்று ஒரு கருத்தை தந்திருக்கிறார். ஆம், நேற்று என்ற சம்பவம், நேற்று நடந்த விடயங்கள் அத்தனையும் மீண்டும் வராது என்று மூன்று பதத்தோடு முதல் பதத்தை என்ன அடிகோலுகிறார் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக வல்லவா இருக்கின்றது உங்களுக்கு? அப்படி என்றால் நான்காவது பதம் எதை தருகின்றது? உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அந்த பாடலில் வரும் முதல் பதத்தை நான்காவது பதமாக நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

0: அந்த சிறந்த தத்துவ பாடல் கூறிய வரிகளிலே நாளை என்ற பதம் முதல் பதமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நான்காவது பதமான நாளை என்ற பதத்தை கொண்டு சென்று ஒரு தடவை படிப்போமா? நேற்று மீண்டும் வராது, நாளை என்று வந்திருக்கின்றது. அப்படி என்றால் அடுத்த பதம் எதுவாக இருக்கும் என்றால், இந்து என்ற ஒரு திரைப்படத்திலே எனக்கு தேடி கிடைத்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அந்த பாடலின் முதல் வரியை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். முதல் பதத்தை அது இப்படி பாடுகின்றது.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி

0: எப்படி என்ற வரியோடு வந்த பாடலே எங்களுக்கு ஒரு எப்படியை எடுத்தால் எப்படி என்று பதம் கிடைக்கிறது. அந்த முதல் பதத்தை கொண்டு சென்று முதல் நான்கு முதல் பதங்களாக வந்த நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி என்ற வினாவோடு வரும் விடயமாக எடுத்துக்கொள்வோம். நேற்று மீண்டும் வராது, நாங்கள் நேற்று என்ன செய்தோம், நேற்று எங்களுக்கு என்ன நடந்தது, நேற்று நடந்து முடிந்தவை அத்தனையும் மீண்டும் வராது என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு நாளை எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு வினா. நாளை எப்படி என்பதற்கு அடுத்த பாகம் ஆடிப்பெருக்கு திரைப்படுத்து பாடல் எனக்கு சரியாக கிடைத்தபடியால் அந்த பாடலை தொடுத்து விடுகிறேன். கேளுங்கள் அந்த பாடலை, இதுதான் அந்த பாடல்.
1: புரிய

ஆம் புரியாது என்று வந்திருக்கின்றது. சிறந்த ஒரு பதமாக பொருந்தி வந்திருக்கின்றது இந்த பாடல். அற்புதமான ஒரு பாடல், நல்ல கருத்துள்ள பாடல். எங்களுடைய பாட்டும் பதம் 350 ஆறாவது பதமாக அந்த பாடலில் வந்த முதல் பதம் புரியாது என்று வந்ததை கொண்டு சென்று படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது. ஆம், நேற்று ஒருபோதும் அந்த என்ன நடந்தது, என்ன தீர்ந்தது, என்ன முடிந்தது என்பதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் பெறவோ அதை செயல்படுத்தவோ முடியாதது வராது. நாளை எப்படி என்பதும் எங்களுக்கு புரியாது தானே உறவுகளே. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று யாருக்கும் புரியாது. அதனால் தான் இந்த ஆறு பதத்திலையும் ஓரளவு எங்களுக்கு புரியக்கூடியதாயிருந்தது வாழ்க்கையின் தத்துவத்தின் பாதி. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது என்று கூறிவிட்டு ஏழாவது பதமாக ஒன்றை தருகின்றார். பாத காணிக்கை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு காவிய பாடல். அந்த பாடல் பாடுகின்றதே செவிமடுப்போம். ஏழாவது பதத்தின் முதல் பதத்திற்காக என்று பாடலை ஒளிபரப்புகின்றேன்.

நமது உள்ளமே என்ற அந்த அற்புதமான காவிய பாடலில் இன்று என்ற பதம் எங்களுக்கு போதும். எங்களுடைய இன்றைய பாட்டும் பதமும் 350 கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த பதம் போதும். ஆதலால் இன்று என்ற பதத்தை கொண்டு 7வது பதமாக பொருத்தி மற்ற 6 பதங்களோடும் ஒரு தடவை படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று என்பதும் ஒரு வினாக்குறியாக ஆச்சரியத்தோடு கேட்கும்பது போல இருக்கின்றது. பாருங்கள், நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று என்பதற்கான பாடலை கேட்ட வேளையிலே 8வது பதம் வந்து என்ன கூறுகின்றது என்பதை தெரிவதற்காக அற்புதமான சிறந்த ஒரு காவிய திரைப்படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான இனிமையான ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு அதில் பெறும் முதல் பதத்தை நாங்கள் பெறுவோமே.

இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற அற்புதமான காவிய பாடல், அழியாத பாடல். அந்த பாடலில் இன்பம் என்ற பதத்தை கொண்டு சென்று முதல் 7 பதங்களோடும் தொடுத்து 8வது பதமாக இணைத்து ஒரு தடவை படித்தால் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம், இன்று இன்பம் என்று வருகின்றது, அது எப்படி என்பதை அடுத்த பாடல் என்ன கூறப்போகின்றது என்று பார்த்து இன்றைய பாட்டு பதம் 350 புரிந்து கொள்வோம். அதற்காக பாடலை தருகின்றேன். குரு சிஷ்யன் என்ற திரைப்படத்து பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

அந்த பாடல் கண்டுபிடித்தேன் என்று பாடும்பொழுது கண்டு என்று தெரிந்து என்ற கருத்தோடு கண்டு, அதை நாங்கள் கண்டுவிட்டோம் என்ற ஒரு முழுமையான பதமாக இருக்கின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு, இன்பம் கண்டு இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டு நாங்கள் நடக்கின்ற சம்பவங்கள் அத்தனையும் நாங்கள் நல்ல வழியிலே செலவழித்து நல்ல வழியிலே சென்று மகிழ்ச்சி கொண்டு என்பதைத்தான் இன்றைய நாள் இன்பம் கண்டு. துன்பமங்களுக்கு வேண்டாம், இன்பம் கண்டு. அடுத்த பாடல் நிறைவேற்ற வருகின்றது. அந்த பாடல் இதுதான், அந்த பாடல் இறுதியான பாடல். கேட்டு பார்ப்போம் எப்படி பாடுகின்றது என்று.

0: வாழ வேண்டும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். அந்த பாடல் எங்களுக்கு கூறும் கருத்திலே, வாழ வேண்டும் என்ற அந்த பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு கொண்டு வந்து 10வது பதத்தை தந்து 350வது பாட்டும் பதத்தை நிறைவேற்றும் வேளை நாங்கள் கண்டிப்பாக இந்த 10 படங்களை பதங்களையும் ஒரு சேர்த்து பிழைப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்று கருத்து பாடல்களை தெரிவு செய்து பொருத்தி இருக்கின்றேன். நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நன்றாக புரிகின்றதா? இது ஒரு தத்துவம். இதை பல வழிகளில் பலரும் கூறியிருக்கலாம். எனது வழியிலே நானும் கூறுகின்றேன் என்பதை எடுத்து கூறும் வகையில் எனது கற்பனையிலே உதித்து எனது சிந்தனையிலே உதித்த கருத்துக்களை பொருத்தி இப்படி பாடல்களை தேடி எடுத்து பொருத்தி இருக்கின்றேன். பாட்டும் பதமும் 350க்கு. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்ற இனிமையான முடிவை தருகின்ற, நல்லதோர் கருத்தை தருகின்ற பாட்டும் பதமாக எனக்கு படுகின்றது. அதை உங்களோடு இணைந்து பொருத்தி இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து செய்யும் பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களோடு இணைந்து நானும் இதை புரிந்து கொள்கிறேன். நேற்றைய தினம் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மீண்டும் வரப்போவதில்லை, நாங்கள் செய்ததெல்லாம் மீண்டும் தெரியப்போவதில்லை. இன்று நாளைக்கு என்ன வரப்போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது எங்களுக்கு தெரியாத இந்த வாழ்க்கையை வாழும் நாங்கள் இன்று கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நல்லதாக கண்டு நல்ல விஷயத்தை செய்து மகிழ்ச்சி கொண்டு வாழ்வோம் என்ற கருத்தை உள்ளடக்கி வந்த பாட்டும் பதமும் 350 கூறுகின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம். அற்புதமான பதத்தை இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்றுதான் அது கூறுகின்றது. நாங்கள் இதை செய்ய வேண்டும், வாழ்வோம் என்று நாங்கள் எப்படி கூற முடியும்? வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்ப நாங்கள் செய்வனவற்றை நல்லவையாக செய்து நல்லவையாக சிந்தித்து அநேகத்தோடு இறைநம்பிக்கையோடு எல்லாரும் நல்ல வாழ வேண்டும் என்று நாங்களும் வாழ வேண்டும் என்று கூறும் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற 350வது பாட்டும் பதத்தை என்னுடைய 130வது படைப்பிலே கொடுத்து நிறைவேற்றி செல்லும் பாக்கியம் பெற்றவனாக உங்களோடு இணைந்து கேட்கும் சந்தர்ப்பத்தை நான் இழக்க முடியாமல் உங்களோடு இணைந்து கொண்டேன் என்றும் கூறி நீங்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்றது எண்ணி இந்த பாட்டும் பதமும் 350 நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற கருத்தை தந்து நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.
1: வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTRFM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மாண்டியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் NTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்திலே வணக்கம் என்று கூறி இணைகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே விடுமுறை நாட்களில் மலரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் ஒலிக்க இருக்கின்றன.

முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல். காதல் வேதம் திரைப்படத்திலிருந்து இருதயம் இடம் மாறி துடிக்கும் என்ற முதல் வரியை கொண்ட பாடலை தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் இனிமையான ஒரு பாடல், நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், இருவல்லவர்கள் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை பாட வைக்க வேண்டும் என்று ஈழமணி திரு நாட்டு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்சி அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்த பாடலாக கேட்போம். உனக்காக ஒரு ரோஜா என்ற திரைப்படுத்த பாடல். அந்த பாடல் ஒரு புல்லாங்குழல் ஊமையானது என்று பாடுகின்றது.

இவர்கள் பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் கனடாவில் இருக்கும் மொன்றியல் மாநகரத்து தனுஷன் தந்த பாடல். பவானி IPS என்ற திரைப்படத்திலேதான் அவர் கேட்கின்றார், முல்லை மலர் மேலே என்று வரி எடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களோடு இணைந்து வந்த ஆல்பர்ட்டா கனடா சாந்தினி உங்கள் பாடல் மொழிக்க இருக்கின்றது உன் பேரை சொல்ல என்ற அங்காடி தொகு திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றீர்கள். இதோ அந்த பாடலை உங்களோடு நாங்கள் முடிந்து கேட்கின்றோம் விடுமுறை விருப்பத்திலே.

மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி தந்த பாடலை கேட்போமா? விழிகள் மேடையாம் என்ற கிளிஞ்சல்கள் திரைப்படுத்து பாடல்தான் அவர் இன்று விரும்பி கேட்கும் பாடல்.

அவரை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் தருகின்றார். மல்லிகை முட்டு என்ற பாடல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

அடுத்த ஒலிக்கு இருக்கும் பாடல்கள் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்துக் கொண்டு காற்றலையில் வலம் வருகின்றது. ஆஸ்திரேலியா கண்டத்து உறவுகளின் பாடல்கள். முதலில் நீண்ட கால உறவு மெல்போர்ன் மாநகரம் கேரிஸ் நீங்கள் தந்த பாடலை கேட்போம். புத்தம் புது நந்தவனம் என்ற வரிதான் நீங்கள் தந்த பாடல். பேண்ட் மாஸ்டர் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து பாஸ்கரன் மாலா அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தில் சின்ன பூவே பூவே சுகமா என்று கேட்கும் கட்டுமரக்காரன் பாடலை தந்திருக்கின்றீர்கள், ஒலிக்கின்றது கேட்போம்.

இவர்கள் வந்தால் நானும் வருகின்றேன் என்று ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து ஓடி வருவார். ஜூலை மலர்களே என்ற பாடலை கொண்டு பகவதி திரைப்படத்திலிருந்து கேட்கும் எண்ணம் ரமணி அவர்கள்.

சர்வதேச நேயர்கள் விடுமுறை விருப்பத்திற்காக தித்திக்கும் தீனான பாடல்களை தரும் வரிசையிலே சிங்கரப்பூமி சிங்கப்பூரில் இருந்தும் மகாலிங்கம் தந்திருக்கின்றார். நல்லவன் வாழ்வான் என்ற திரைப்படத்திலிருந்து சிரிக்கின்றாள் என்ற பாடலை தந்திருக்கின்றார்.

அடுத்து வரும் பாடலை தருவது சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிதேஷன். அம்மா அம்மா என்ற சாமி இரண்டு திரைப்படத்து பாடலை தான் நிதேஷன் நீங்கள் என்று விரும்புகிறீர்கள் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஐரோப்பிய மண்ணிலிருந்து நீங்கள் பாடலை தந்தவளே உங்களிடம் இருந்து இன்று இளமணி திருநாடு சென்று ஓய்வெடு இருக்கின்றார் நீண்ட கால ஓய்விலே என்னவள் மலர்களில் ஆடும் இளமை என்ற அற்புதமான ஒரு அழியாத காவிய பாடல் கல்யாண ராமன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பியிருக்கின்றீர்கள் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் பாடல் விடுமுறை விருப்பத்தை அலங்கரித்து நரகுக்கு கொண்டு வருகிறேன் என்று காவை சேன ஆசானும் ஒரு பாடலை தருகின்றார். சிபிக்குள் முத்து திரைப்படத்திலிருந்து மனசு மயங்கும் என்ற வரியை கொண்ட பாடல்.

அன்பார்ந்த உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தீனான பாடல்கள் திசையெங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பி செல்கின்றது. மகிழ்ச்சியோடு மீண்டும் ஒரு நிகழ்வை சந்திப்போமா என்று கேட்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் உங்கள் அனுமதியோடு, என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்திற்கான முதல் பாடல் ஒருவர் வாழும் ஆலயம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நீ பௌர்ணமி என்று வரி எடுத்து பாடும் வேளையிலே இன்றைய இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சீரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களையும் இணைத்து கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இன்றைய நாள் வணக்கத்தை கூறி அன்புடன் அழைத்து எங்கள் எல்லோருக்கும் விருப்பமான பாடல் நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று கேட்கின்றார் தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். நான் ஆணையிட்டால் என்ற பாடல் எங்கள் வீட்டு பிள்ளை திரைப்படத்திலிருந்து தெளிவெடுத்து தந்த வேளையில் அந்த பாடலை தான் மட்டும் அல்லாமல் வளமை போல என்றும் கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா, ஆத்மநாபன் இவர்களோடு பாலகுமார், ஜனனி ஆகியோரை இணைத்து கேட்கின்றார்.

கொடுக்கின்ற பாடல் கண்ணன் மனம் என்னவோ என்று வரியெடுத்து பாட வைப்பது வசந்த ராகம் திரைப்படுத்த பாடலை தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா அவர்கள். ஷியாமலா பிரபா, நீங்கள் மட்டுமல்லாமல் இன்றும் ஜெயபீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன், நற்பவி நரமுகியால், தமிழ் இனியால் இவர்களும் கேட்கின்றார்கள், நாங்களும் கேட்கின்றோம்.

0: நீண்ட கால உறவு. நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபருக் சாதிக் அவர்களும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார். பலே பாண்டியா என்ற திரைப்படத்திலிருந்து வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில் என்ற மனம் ஆறுதல் அடையும் பாடல் ஒன்று. அந்த பாடலை தருகின்றார் கேளுங்கள் என்று தன்னுடன் இவர்களும் இணைகின்றார்கள் என்று வளமை போல வந்தவர்களை தருகின்றார். முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் அவர்களோடு கதீஜா, ஷஹானா, பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் உலக தமிழர்களும் தன்னோடு கேட்கின்றார்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: இந்த பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச நாளையாவது பழகிட்டு இருந்த ஒரு இதுக்காக சொல்றேன், பின்னால என்ன நினைச்சு நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அதனால ஒரு நல்ல முடிவான வார்த்தையா சொல்லுங்க.
2: நான் என் முடிவை மாத்திக்க தயாராவே இல்லை.
1: ஒரு

0: பாருங்க, பெண்புத்தி பின்புத்தின்னு சொல்லுவாங்க. நாம கொஞ்ச
1: நாள் நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஒலிபரப்பாகும் விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை கீதம். அந்த வழியிலே அடுத்து ஒரு பாடல் தங்க ரத்தினம் என்ற திரைப்படத்திலிருந்து பிரபல பின்னணி பாடகர் சி எஸ் ஜெயராமன் இசை சித்தர் அவர்கள் குரலில் ஒலித்த ஒரு பாடல் சந்தன பொதிகையில் தென்றலெனும் பெண்ணாய் என்ற பாடல்தான் ஒலிக்க இருக்கின்றது. இந்த பாடலை இன்று விரும்பி கேட்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனீஷியா கிருஷ்ணன். நான் மட்டுமல்ல என் அப்பா அனந்தராமன் என் அம்மா விஜயமும் எங்கள் உறவுகளும் கேட்கின்றார்கள் என்று எழுதிய வேளையிலே ஒலிக்கின்றது அந்த பாடல்.

முல்லை கொடியால் முகத்தை முட்டமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை முட்டமிட்டு ஆடுகிறாள், முல்லை கொடியால் முகத்தை

அவர் வந்துவிட்டால் உடனே நானும் வருகின்றேன், எனக்கும் ஒரு பாடல் என் உறவு நண்பர்கள் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் என்று மைதிலி என்னை காதலி என்ற பாடலை தந்திருக்கின்றார் பாடநிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களின் குரலே கேட்டு மகள நானும் உந்தன் உறவை நாடி வந்த பறவை என்று பாடுகின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கே எஸ் கிருஷ்ணன் திருபுவனத்திலிருந்து கேட்ட பாடலாக.

கதவுகளை திறக்க ஓடி வந்தன் சிறையில் சிக்கிக் கொண்டதே நம்மா. தலையில் விழுந்த உன்னை மீட்க ஓடி வந்தன் வழியில் மாட்டிக் கொண்டேன் நான் அம்மா. காதல் நெஞ்சங்களை கசக்கி

0: புனிதமான காதலுக்கும் காதலர்களுக்கும் சமாதி கட்ட நினைக்கும் இதயமற்ற சாம்ராஜ்யத்தின் இரக்கமற்ற சக்கரவர்த்திகளே, காதலர்களின் உடல்களை அழிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைக்கலாம் வெற்றி, அவர்களின் உள்ளங்களை பிரிக்க நினைத்தால் உங்களுக்கு கிடைப்பதோ தோல்வி. உண்மையான காதலுக்கு என்றென்றும் இல்லை தோல்வி. ஊமை காதலால் காயம்பட்ட இதயங்களுக்காக நடத்தியிருக்கின்றேன் இந்த வேள்வி.
1: உறவுகளோடு உறவுகளாக ஒலிக்க இருக்கும் இன்னும் ஓர் பாடல், ராகம் தேடும் பல்லவி திரைப்படத்திலிருந்து ஆழ்கடலில் தத்தளித்து என்ற முதல் வரியை கொண்டு பாட வரும் வேளையிலே இந்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து வளமை போல என்றும் ரவிச்சந்திரன் கேட்கின்றார்.

தித்திக்கும் தேனான பாடல்களை கேட்டு மகளும் இந்த வேளையிலே மீண்டும் ஒரு பாடலிருந்து எங்கள் எல்லோரையும் மகள வைக்கின்றது. அந்த பாடல் மானே தேனே கட்டிப்புடி என்று 1985 ஆண்டு திரைக்கு வந்த உதய கீதம் என்ற திரைப்படுத்த பாடல். இன்று இந்த பாடலை கேட்க விரும்புபவர்கள் ஈழமணி திருநாட்டின் யாழ்ப்பாணத்திலிருந்து அருள் அவர்கள். அவர் மட்டுமல்லாமல் வவுனியா சுரேஷ், மட்டக்களப்பு மதி இவர்களை இணைத்து கேட்கின்றார் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஆர் எம் ஆம் என்ற ஒரு திரைப்படத்து பாடல், அந்தி வானில் ஓரமாய் என்ற பாடல். அந்த பாடலை இன்று தர்மபுரியிலிருந்து தகடூர் சாந்தி, சாந்தி உங்களோடு சந்திரு நாராயணன் நிர்மலம்மாவும் இணையும்படி நாங்கள் முனைகின்றோம். ஒலிக்கின்றது அந்தி வானில் ஓரமாய் என்ற பாடல்.

முன்னில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்பத்திற்காக ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். பனித்தென்றல் காற்றே வா என்ற பாடல். இந்த பாடல் ஊமை கனவு கண்டால் என்ற திரைப்படத்தில் ஒலித்ததல்லவா என்று எங்களோடு கேட்டு மகள ஒலிக்க வைக்கின்றார் நெய்வேலி அரசடிக்குப்பம் யாமிருக்க பயணியின் சரவணன் அவர்கள். இந்த பாடலை அவரோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

பாடல்கள் வரும் வேளையில் பின்பு நீண்ட நாட்களின் பின்பு இன்றைய நண்பு பேத்தி சிவரஞ்சினி அம்மையப்பன் தமிழ்நாட்டிலிருந்து கேட்கின்றார் ஒரு பாடலை. எதற்கும் ஒரு காலம் உண்டு என்ற கருத்து கொண்ட சிவகாமியின் செல்வன் திரைப்படுத்த பாடலை. அவர் கேட்கும் பாடலை அவரோடு சிவரஞ்சினி உங்களோடு சித்ரா, சுஸ்மிதா, ஃபாரூக், ஷேக் அப்துல்லா மற்றும் அன்பு உறவுகளும் என்று எழுதியவளை நாங்களும் இணைகின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

0: மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. மோனிஷா என் மோனாலிசா என்ற திரைப்படத்த பாடல் ஒன்று கேட்க வைக்கின்றது. அந்த பாடல் ஹலோ ஹலோ ஹலோ உன்னை நான் என்று கூறும் வரி கொண்ட பாடல். புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறை சேப்பு விஜயராமன் அவர்கள் தன்னுடைய விருப்பமாக கேட்டவளை ஒலிக்கின்றது பாடல்.
1: ஹலோ மோனிஷா ஹியர்.

வீட்டு பண்ணக்காரன் மணிக்க சிலுவை சந்தன் ராஜ் அவர்கள் சிதம்பரத்திலிருந்து கேட்கின்றார் இந்த திரைப்படத்து பாடலை. வந்தாரை வாழ வைக்கும் ஊர் இது என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது அவரது இந்த பாடல்.

மேலும் ஒரு பாடல் கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரதீஷ் தந்த பாடலையும் கேட்போம். அஜந்தா என்ற திரைப்படத்திலிருந்து எங்கே இருந்தாய் இசையே என்று கூறும் பாடல்தான் அவர் இன்று தந்த பாடல். நாங்களும் கேட்போம் ஒலிக்கின்றது பாடல்.

இத்தனை பாடல்களோடும் நான் தரும் பாடல்களோடு நீங்கள் நிறைவுக்கு கொண்டு வரலாம் தானே என்பது போன்று நீண்ட கால உறவு வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோர்ஜ் உங்கள் காதோரவும் ஒரு பாடலை கேட்க வைக்கின்றது. மூன்றில் தமிழ் வாணி உங்கள் விருப்பமாக அந்த பாடல் ஒரு பொண்ணு ஒன்று நாம் பார்த்தேன் என்று கூறி பாடுகின்றது. குஷி என்ற திரைப்படத்தில் இருந்து

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

தலையகத்தில் எழுந்து காட்டளையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலமாக உள்ளோம் என்ற நல்ல செய்தியை பகர்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. உறவுகளே, கடந்த 350 பாட்டும் 349 பாட்டும் பதங்களையும் கடந்த காலங்களில் பல படைப்பாளிகளின் படைப்போடு இணைத்து தயாரித்து வழங்கி வந்த முன்றியல் தமிழ் வானொலி என்றும் 350 பாட்டும் பதத்தை வெற்றிகரமாக தருகின்றது. கடந்த காலங்களில் மலர்ந்த பாட்டும் பதமும் பலரினால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு அவருக்கு புகழாரம் சூட்டப்பட்டு எங்களுக்கு வாழ்த்துக்கள் குவிந்து கொண்டிருக்கின்றன. இந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்காக வாரத்தில் ஒரு நாள் வரும் இந்த நாளை எதிர்பார்த்து காத்திருக்கும் நாங்கள் என்று கூறும் வேளையிலே அவர்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி மேலும் மேலும் மலர்ந்து கொண்டிருக்கின்றது எங்களுடைய பாட்டும் பதமும் அற்புதமான அந்த நிகழ்வு. வாழ்வியல் தத்துவங்களை பல கோணங்களிலும் ஆராய்ந்து பலர் அறிவித்திருந்த காலங்களில் எத்தனை முதுமொழிகள் பொன்மொழிகள் எல்லாம் அடைமொழிகள் வந்த காலத்தில் இதிகாசங்கள் புராணங்கள் கூறியவை போன்று நாங்களும் எங்கள் படைப்பிலே எங்கள் வழியிலே எங்கள் பாதையிலே சில பதங்களை அடுக்கி அதை ஒரு வாக்கியமாக்கி அது ஒரு பொறுப்பான வாக்கியமாக வாழ்வின் தத்துவங்களை ஊடுருத்தி செல்லும் வகையிலே பல படைப்பாளிகள் எங்கள் வானொலிக்கு வந்து தந்து கொண்டிருந்தார்கள். முன்றியல் தமிழ் வானொலியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பாட்டும் பதமும் நிகழ்ச்சிக்கு பிதாமகராக இருந்தவர் எங்கள் நீண்ட கால உறவு, மூத்த உறவு, அன்பு பம்பாய் புனே மஜித் ஐயா அவர்கள். அவர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூற வேண்டும். அவர் எங்கிருந்தாலும் எங்களோடு இணைந்து கொள்ளுகின்றார். அவருடைய பின்னணியிலே அவர்களை பின்பற்றித்தான் ஏனைய படைப்பாளிகள் நாங்கள் எல்லோரும் உருவாகினோம். ஆரம்ப காலத்தில் அவருடைய படைப்புகளையும் ஒலிபரப்பும் பாக்கியம் எனக்கு கிடைத்து அதில் நான் கவரப்பட்டு அவர் ஓய்வு பெறும் காலங்களில் தொடர்ந்து என்னோடு இணைந்து இன்னும் பல உறவுகள் படைப்புகளை தந்து அலங்கரித்து சென்றார்கள். அந்த வகையிலே தொடர்ந்தும் நான் இன்று என்னுடைய 130வது படைப்பினை இந்த 350வது பாட்டும் பதத்துக்கும் தருவதில் பெருமகிழ்ச்சி அடைந்து ஒலிபரப்ப உள்ளேன். எனவே இன்று மலர்கின்றது பாட்டும் பதமும் 350 என்னுடைய 130வது படைப்புடன். இன்றைய 350வது படைப்பு 10 பாடல்களுடன் நிறைவேற இருக்கின்றது. அந்த 10 பாடல்களும் நாங்கள் கேட்ட கேளாத பாடல்கள், அற்புதமான கருத்துக்கள், வாழ்க்கை தத்துவங்களை உள்ளடக்கியதோடு அல்லாமல் அந்த 10 பாடல்களிலே வருகின்ற முதல் பதம் அத்தனையும் ஒன்றாக சேர்ந்து 10 பதங்களும் ஒன்றாகி ஒரு வாக்கியமாகி அது உள்கருத்துக்களை எங்களுக்கு தருகின்றது தத்துவமாக. அந்த வகையிலே முதல் பாடலை கேட்போம். இன்றைய பாட்டும் பதமும் 350 அலங்கரிக்கும் மேஜர் சந்திரகாந்த் என்ற திரைப்படத்தில் இருந்து

0: காதல் என்ற செய்தி சொல்ல தூது வந்ததோ
1: நேற்று

முகமே நீ தரையில் வந்த வெண்ணிலா. ஜிஞ்சிரிச்சாங் ஜிஞ்சிரிச்சாங் ஜிஞ்சிரிச்சாங்.

அஞ்சு விரலால் நான் கொட்ட போது எப்படி ஜெஞ்சிரிச்சான் ஜெஞ்சிரிச்சான்.

அந்த பாடல் தந்த முதல் பதம் நேற்று என்ற பதம். நாங்கள் நேற்று என்ற பதத்தை இன்றைய பாட்டும் பதமும் 350 முதலாவது பதமாக பெற்றுக்கொண்டு இரண்டாவது பதத்தை எடுப்போம் என்று எண்ணும் போலே வருகின்ற பாடல் விக்ரம் என்ற திரைப்படத்து பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. இங்கே விக்ரம் என்ற திரைப்படத்து பாடல் எதுவாக இருக்கும்? இப்படி பாடுகின்றது.

தோடு ஆரம்பித்த அந்த பாடலே மீண்டும் என்ற பதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் போதும் என்று. ஒரு பதம் போதும், முதல் பதம் தானே எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் என்று வந்துவிட்டது இரண்டு பதங்கள். இதை வைத்து நாங்கள் எந்த முடிவுக்கும் எந்த தொகுப்புக்கும் வர முடியாது. என்ன கூறப்போகின்றேன் என்பதை நீங்கள் பொறுத்திருந்துதான் கேட்க வேண்டும். அதற்காக மூன்றாவது பாடலை கேடுங்கள். நான் தேர்ந்தெடுத்த அந்த பாடல் தாலாட்டு பாடபாத்திரை படத்திலிருந்து ஒலிக்கின்றது. எப்படி ஒலிக்கின்றது? இப்படி.

ஆம், வராது வந்த என்று ஆரம்பித்த வேளையிலே வராது என்ற பதம்தான் எங்களுக்கு வேண்டும். நேற்று மீண்டும் வராது என்று ஒரு கருத்தை தந்திருக்கலாம். நேற்று என்ற சம்பவம், நேற்று நடந்த விடயங்கள் அத்தனையும் மீண்டும் வராது என்று மூன்று பதத்தோடு முதல் பதத்தை என்ன அடிகோலுகிறார் என்பதை நாங்கள் புரியக்கூடியதாக வல்லவா இருக்கின்றது உங்களுக்கு? அப்படி என்றால் நான்காவது பதம் எதை தருகின்றது? உழைக்கும் கரங்கள் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றேன். அந்த பாடலில் வரும் முதல் பதத்தை நான்காவது பதமாக நாங்கள் பெற்றுக் கொள்வோம்.

0: அந்த சிறந்த தத்துவ பாடல் கூறிய வரிகளிலே நாளை என்ற பதம் முதல் பதமாக எங்களுக்கு கிடைக்கின்றது. அந்த நான்காவது பதமான நாளை என்ற பதத்தை கொண்டு சென்று ஒரு தடவை படிப்போமா? நேற்று மீண்டும் வராது, நாளை என்று வந்திருக்கின்றது. அப்படி என்றால் அடுத்த பதம் எதுவாக இருக்கும் என்றால், இந்து என்ற ஒரு திரைப்படத்திலே எனக்கு தேடி கிடைத்த பாடலை உங்களுக்காக தருகின்றேன். அந்த பாடலின் முதல் வரியை நாங்கள் பெற்றுக் கொள்ளலாம். முதல் பதத்தை அது இப்படி பாடுகின்றது.
1: எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி எப்படி

எப்படி எப்படி என்ற வரியோடு வந்த பாடலே எங்களுக்கு ஒரு எப்படியை எடுத்தால் எப்படி என்ற பதம் கிடைக்கிறது. அந்த முதல் பதத்தை கொண்டு சென்று முதல் நான்கு முதல் பதங்களாக வந்த நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி என்ற வினாவோடு வரும் விடயமாக எடுத்துக்கொள்வோம். நேற்று மீண்டும் வராது, நாங்கள் நேற்று என்ன செய்தோம், நேற்று எங்களுக்கு என்ன நடந்தது, நேற்று நடந்து முடிந்தவை அத்தனையும் மீண்டும் வராது என்ற ஒரு உண்மையை தெரிந்து கொண்டு நாளை எப்படி என்ற ஒரு கேள்வி வருகின்றது, ஒரு வினா. நாளை எப்படி என்பதற்கு அடுத்த பாகம் ஆடிப்பெருக்கு திரைப்படுத்து பாடல் எனக்கு சரியாக கிடைத்தபடியால் அந்த பாடலை தொடுத்து விடுகிறேன், கேளுங்கள் அந்த பாடலை. இதுதான் அந்த பாடல்.

ஆம் புரியாது என்று வந்திருக்கின்றது. சிறந்த ஒரு பதமாக பொருந்தி வந்திருக்கின்றது இந்த பாடல். அற்புதமான ஒரு பாடல், நல்ல கருத்துள்ள பாடல். எங்களுடைய பாட்டும் பதம் 350 ஆறாவது பதமாக அந்த பாடலில் வந்த முதல் பதம் புரியாது என்று வந்ததை கொண்டு சென்று படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது. ஆம், நேற்று ஒருபோதும் அந்த என்ன நடந்தது, என்ன தீர்ந்தது, என்ன முடிந்தது என்பதை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் பெறவோ அதை செயல்படுத்தவோ முடியாதது வராது. நாளை எப்படி என்பதும் எங்களுக்கு புரியாது தானே உறவுகளே. நாளைக்கு என்ன நடக்கும், எப்படி நடக்கும் என்று யாருக்கும் புரியாது. அதனால் தான் இந்த ஆறு பதத்திலையும் ஓரளவு எங்களுக்கு புரியக்கூடியதாயிருந்தது வாழ்க்கையின் தத்துவத்தின் பாதி. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது என்று கூறிவிட்டு ஏழாவது பதமாக ஒன்றை தருகின்றார். பாத காணிக்கை என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு காவிய பாடல். அந்த பாடல் பாடுகின்றதே செவிமடுப்போம். ஏழாவது பதத்தின் முதல் பதத்திற்காக என்று பாடலை ஒளிபரப்புகின்றேன்.

நமது உள்ளமே என்ற அந்த அற்புதமான காவிய பாடலில் இன்று என்ற பதம் எங்களுக்கு போதும். எங்களுடைய இன்றைய பாட்டும் பதமும் 350 கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு இந்த பதம் போதும். ஆதலால் இன்று என்ற பதத்தை கொண்டு 7வது பதமாக பொருத்தி மற்ற 6 பதங்களோடும் ஒரு தடவை படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று என்பதும் ஒரு வினாக்குறியாக ஆச்சரியத்தோடு கேட்கும்பது போல இருக்கின்றது. பாருங்கள், நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று என்பதற்கான பாடலை கேட்ட வேளையிலே 8வது பதம் வந்து என்ன கூறுகின்றது என்பதை தெரிவதற்காக அற்புதமான சிறந்த ஒரு காவிய திரைப்படமான வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படத்திலிருந்து அழகான இனிமையான ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை கேட்டு அதில் பெறும் முதல் பதத்தை நாங்கள் பெறுவோமே.

இன்பம் பொங்கும் வெண்ணிலா என்ற அற்புதமான காவிய பாடல், அழியாத பாடல். அந்த பாடலில் இன்பம் என்ற பதத்தை கொண்டு சென்று முதல் ஏழு பதங்களோடும் தொடுத்து எட்டாவது பதமாக இணைத்து ஒரு தடவை படித்தால் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம், இன்று இன்பம் என்று வருகின்றது, அது எப்படி என்பதை அடுத்த பாடல் என்ன கூறப்போகின்றது என்று பார்த்து இந்த பாட்டும் பதம் 350 புரிந்து கொள்வோம். அதற்காக பாடலை தருகின்றேன். குரு சிஷ்யன் என்ற திரைப்படுத்து பாடல் எப்படி பாடுகின்றது? இப்படி பாடுகின்றது.

அந்த பாடல் கண்டுபிடித்தேன் கண்டுபிடித்தேன் என்று பாடும்பொழுது கண்டு என்று தெரிந்து என்ற கருத்தோடு கண்டு, அதை நாங்கள் கண்டுவிட்டோம் என்ற ஒரு முழுமையான பதமாக இருக்கின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது என்று இன்பம் கண்டு, இன்பம் கண்டு இன்றைய நாளை மகிழ்ச்சியாக கொண்டு நாங்கள் நடக்கின்ற சம்பவங்கள் அத்தனையும் நாங்கள் நல்ல வழியிலே செலவழித்து நல்ல வழியிலே சென்று மகிழ்ச்சி கொண்டு என்பதைத்தான் இன்றைய நாள் இன்பம் கண்டு. துன்பமங்களுக்கு வேண்டாம், இன்பம் கண்டு அடுத்த பாடல் நிறைவேற்ற வருகின்றது. அந்த பாடல் இதுதான், அந்த பாடல் இறுதியான பாடல். கேட்டு பார்ப்போம் எப்படி பாடுகின்றது என்று.

0: வாழ வேண்டும் என்ற முதல் வரியை கொண்டு பாடுகின்றது அந்த பாடல். அந்த பாடல் எங்களுக்கு கூறும் கருத்திலே, வாழ வேண்டும் என்ற அந்த பாடல் தாய்க்கு தலைமகன் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. வாழ வேண்டும் என்ற முடிவுக்கு கொண்டு வந்து 10வது பதத்தை தந்து 350வது பாட்டும் பதத்தை நிறைவேற்றும் வேளை நாங்கள் கண்டிப்பாக இந்த 10 படங்களை பதங்களையும் ஒரு சேர்த்து படிப்போம். நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்று கருத்து பாடல்களை தெரிவு செய்து பொருத்தி இருக்கின்றேன். நீங்கள் இதை எப்படி பார்க்கின்றீர்கள்? நன்றாக புரிகின்றதா? இது ஒரு தத்துவம். இதை பல வழிகளில் பலரும் கூறியிருக்கலாம். எனது வழியிலே நானும் கூறுகின்றேன் என்பதை எடுத்து கூறும் வகையில் எனது கற்பனையிலே உதித்து எனது சிந்தனையிலே உதித்த கருத்துக்களை பொருத்தி இப்படி பாடல்களை தேடி எடுத்து பொருத்தி இருக்கின்றேன். பாட்டும் பதமும் 350க்கு. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம் என்ற இனிமையான முடிவை தருகின்ற, நல்லதோர் கருத்தை தருகின்ற பாட்டும் பதமாக எனக்குப்படுகின்றது. அதை உங்களோடு இணைந்து பொருத்தி இந்த நிகழ்ச்சியை அலங்கரித்து செய்யும் பாக்கியமும் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே உங்களோடு இணைந்து நானும் இதை புரிந்து கொள்கிறேன். நேற்று எதனும் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மீண்டும் வரப்போவதில்லை, நாங்கள் செய்ததெல்லாம் மீண்டும் தெரியப்போவதில்லை. இன்று நாளைக்கு என்ன வரப்போகின்றது, என்ன நடக்கப் போகின்றது எங்களுக்கு தெரியாத இந்த வாழ்க்கையை வாழும் நாங்கள் இன்று கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை நல்லதாக கண்டு நல்ல விஷயத்தை செய்து மகிழ்ச்சி கொண்டு வாழ்வோம் என்ற கருத்தை உள்ளடக்கி வந்த பாட்டும் பதமும் 350 கூறுகின்றது. நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ்வோம். அற்புதமான பதத்தை இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்றுதான் அது கூறுகின்றது. நாங்கள் இதை செய்ய வேண்டும், வாழ்வோம் என்று நாங்கள் எப்படி கூற முடியும்? வாழ வேண்டும், கடைபிடிக்க வேண்டும். அப்ப நாங்கள் செய்வனவற்றை நல்லவையாக செய்து நல்லவையாக சிந்தித்து ஆன்மீகத்தோடு இறைநம்பிக்கையோடு எல்லாரும் வாழ வேண்டும் என்று நாங்களும் வாழ வேண்டும் என்று கூறும் நேற்று மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற 350வது பாட்டும் பதத்தை என்னுடைய 130வது படைப்பிலே கொடுத்து நிறைவேற்றி செல்லும் பாக்கியம் பெற்றவனாக உங்களோடு இணைந்து கேட்கும் சந்தர்ப்பத்தை நான் இழக்க முடியாமல் உங்களோடு இணைந்து கொண்டேன் என்றும் கூறி நீங்களும் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்வீர்களா என்றது எண்ணி இந்த பாட்டும் பதமும் 350 நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். மீண்டும் மீண்டும் வராது, நாளை எப்படி புரியாது, இன்று இன்பம் கண்டு வாழ வேண்டும் என்ற கருத்தை தந்து நிறைவுக்கு கொண்டு வந்து விட்டேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திக்கும் வரை வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம் விடுமுறை விருப்பத்திற்காக.

அலங்கரிக்கும் முதல் பாடல் வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் அனுப்பி வைத்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து ஓ வசந்த ராஜா என்று அழைத்து பாடுகின்றது. இந்த பாடலை நீங்கள் கேட்கும் வேளையிலே உங்களோடு இணைந்து உங்கள் உறவுகளாக தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன் அவர்களோடு சண்முக பிரியா, மேலும் எடப்பாடி வெள்ளாண்டி வலது துறை பாண்டியன் அவரோடு இணைந்து காந்திமதியும் கேட்கின்றார்கள். நாங்களும் கேட்கின்றோம். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடல் அற்புதமான ஒரு திரைப்படம், நீதிக்கு தலை வணங்கு என்ற திரைப்படத்து பாடல். இந்த பச்சை கிளிக்குறு என்ற வரியை கொண்ட இனிமையான ஒரு தத்துவ பாடல் அன்புடன் தருகின்றார் இன்றைய நல்வாழ்த்துக்களை வளமை போல கூறி தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்களும், கண்ணன் சங்கரி ரவி மாலதி உஷா சேகர் ரமேஷ் ரேவதி வெங்கடேஷ் சுதா மற்றும் குமார் அருணா ஆகாஷ் ஹரிகரன் ஸ்ரீராம் சிவா அவர்களோடு ஆத்மநாபன் பாலகுமார் ஜனனி ஆகியோரும்

இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடல் அன்போடு தருகின்றார் அன்பு திருவாரூர் மாவட்டம் தமிழ்நாடு இஞ்சிக்குடி சியாமலா பிரபா மகளே சியாமலா பிரபா உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் ஜெயவீர பாண்டியன் கௌதமன் லக்ஷசாரா மதுசூரி சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழினியால் இணையும் வேளை நாங்கள் முனைகின்றோம். நீங்கள் கேட்கும் பாடல் போகும் பாதை தூரமில்லை என்ற பிசாசு என்ற திரைப்படத்து பாடலாக இருக்கின்றது.

அந்த பாடலை கேட்கும் எங்களுக்கு அடுத்து ஒரு பாடலை தருகின்றார் அன்புடனே. நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாக்கூர் ஜெகபர் ஷாதிக் அவர்களும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபாயித், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வின், நசீகா ரிஃபாக, இம்ரான் ஷாஹில் இவர்களோடு உலக தமிழர்களும் அவர்கள் கேட்டும் அந்த பாடல் நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா என்ற பல்லவியோடு சரணங்களும் ஒலிக்க இருக்கின்றது என் அண்ணன் திரைப்படத்தில் இருந்து.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர்களுக்கான விடுமுறை நாட்களில் கேட்டு மகளும் தித்திக்கும் தேனான பாடல்கள் விடுமுறை விருப்பமாக

தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் மீண்டும் ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள், அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம், அவருடைய நண்பர்கள் உறவினர்களும் இந்த பாடலோடு இணைந்திருக்கும் வேளையிலே, காவிய தலைவன் என்ற திரைப்படத்திலிருந்து டாக்டர் கே ஜே ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு மறைந்த சுவர்ணலதா அம்மாவும் பாடிய ஒரு பாடலை, அந்த பாடல் சந்தன மலர்களே பார்த்து வந்தது என்ற பாடல்தான் அவர்கள் தந்த பாடல். இதோ நாங்களும் இணைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அப்படின்னு சொல்றீங்க. இத கேளுங்க.

அவர் வந்தவுடன் அடுத்த பாடலை உடனே தொடுத்து விடுவார் அன்பு. கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலிருந்து ஈரமான ரோஜாவே என்னை பார்த்து மூடாதே என்ற டாக்டர் ஜேசுதாஸ் ஐயா அவர்களோடு ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய இசைக்குழும் பாடிய பாடலாக இளமை காலங்கள் திரைப்படுத்த பாடலை.

இது ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே தித்திக்கும் தேனான பாடல்கள் வரிசையில் அடுத்து வரும் பாடல் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்கள் தந்த பாடல். பாவை நீ மல்லிகை என்ற பாடல் தான் நீங்கள் தந்த பாடல். தெய்வீக ராகங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடலை தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள், செவிமடுக்கின்றார்கள்.

நாங்கள் கேட்டு வரும் மகளும் இந்த பாடல்களை நாங்கள் வளமையாக கேட்பது போல இன்றும் கேட்கும் வேளையிலே எங்க வீட்டு பெண் என்ற ஒரு திரைப்படத்து பாடல் ஒலிக்கி இருக்கின்றது. அந்த பாடலை அன்போடு தருகின்றார்கள் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் அன்பு மகள் மஞ்சுளா. நீங்கள் சிரிப்பு பாதி அழுகை பாதி என்று தத்துவத்துடன் பாடுகின்றது அந்த பாடல்.

காலை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாடல்களை மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கேட்டு மகிழ வேண்டும் என்று அனுப்பி வைத்து விட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது விடுமுறை விருப்பத்து பாடல் அல்லவா? விடுமுறை விருப்பம்

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல். அந்த பாடல் ஜாக் பாட் என்ற திரைப்படத்திலிருந்து ஆகாயம் பூலோகம் என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, அடுத்து வரும் பாடலையும் உடனடியாக கேட்போம். விடுமுறை விருப்பத்திலே அந்த பாடல் சிறு தோட்டத்திலே என்ற வரியை லாடம் என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் கேரள மாநிலம் பாலக்காடு ரத்தீஷ்.

இறுதியாக ஒரு பாடலை இன்று எங்களுக்கு தருகின்றார் அன்புடனே வளைகுடாமன். குவைத் நாட்டிலிருந்து மொன்றியல் தமிழ் வானொலியோடு இணைந்து சுவாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு நேயர், நீண்டகால உறவு ஜோஜ், லவ் மூட் என்ற திரைப்படத்து பாடலை இன்று கேட்க இருக்கின்றீர்கள். அத்தி மரத்து கிளி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் ஒதுக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அது மட்டுமல்லாமல் அன்பு உறவுகளே, உங்களிடம் நலம் நாடுகின்றேன், நாங்களும் நலம் என்று கூறுகின்றேன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது முதல் காற்றலையில் வளமை போல சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாதே என்ற தத்துவத்தை பாடும் பாடலாக சிங்கார பூமியாம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

அவரை தொடர்ந்து வரும் ஒரு பாடல் ஓ நெஞ்சே நீதான் என்ற டாலிங் டாலிங் திரைப்படுத்த பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டன் மாநகரத்து டிராஞ்சி தந்திருக்கின்றார்.

ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு இனிய பாடல் மீண்டும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து மங்கள நாயகி என்ற திரைப்படத்திலிருந்து கண்களால் நான் வரைந்தேன் என்ற வரி கொண்ட பாடலை அன்பு விஜயராணி நீங்கள் தந்த வேளை நாங்கள் இணைந்து உங்களோடு கேட்கின்றோம். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

ஒலிக்கின்ற பாடலோடுதான் வளமை போல இன்றும் கனடாவில் இருந்து தனுஷன் மொன்றியல் மாநகரத்திலிருந்து கேட்கின்றார். பட்டு வண்ண கிளியே என்ற வரி கொண்ட பாடல் ஏறுமுகன் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளின் நாங்கள் கேட்டு மகளும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடலையும் கனடாவில் இருந்து அல்பர்டா மாநகரத்து சாந்தினி நீங்கள் தந்த பாடல் ஏணிப்படிகள் திரைப்படுத்து பாடல். அந்த பாடல் பூந்தேனில் கலந்து என்று வரியெடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே விடுமுறை நாட்களில் மலரும் விடுமுறை விருப்ப கீதங்கள்.

கொண்டிருக்கும் தித்திக்கும் தீனான பாடல் வரிசைகளில் அடுத்த பாடலை ஒலிக்க வைக்கின்றார் மீண்டும் கனடா வன்கூவர் மாநிலத்திலிருந்து வசந்தி. நீங்கள் தந்த பாடல் பிராப்தம் திரைப்படத்திலிருந்து கலகல காற்றோட்டம் என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

நம்மளை தொடர்ந்து மீண்டும் வன்கூவர் மாநிலம் கனடாவிலிருந்து இளவரசியும் ஒரு பாடல் அரங்கேற்றம் திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார். ஆண்டவனின் தோட்டத்தில் என்று வரியெடுத்து அழகாக பாடுகின்றது.

நீண்ட கால உறவுகளாக அடுத்த பாடல்களை தருகின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். அந்த வரிசையிலே முதல் பாடலை தருகின்றார் பாஸ்கரன் மாலா. இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் அக்னி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். முன்பனியா முதல் மலையா என்று கேட்கும் நந்தா திரைப்படத்து பாடலை இன்று கேட்க விரும்பி தந்தார்கள். நாங்களும் விரும்பி கேட்போம்.

அடுத்து வரும் பாடலும் எங்கள் நீண்ட கால உறவு, எங்களோடு தொடர்ந்து இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து தருகின்றார். தர்மதுரை திரைப்படத்து பாடலை அந்த பாடல் சந்தைக்கு வந்த கிளி என்று வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்கள் வந்துவிட்டால் ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்து ரமணியும் ஓடி வந்து விடுவார். சில்லென்ற காற்று வீசுதையா என்ற ஒரு பாடலை லூட்டி என்ற திரைப்படத்தில் தந்து மகிழ வைக்கின்றார்.

அன்பு உறவுகளை நாங்கள் தொடர்ந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறைக்கான விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி வந்து கொண்டிருக்கின்றன. சர்வதேச உறவுகளாக அடுத்த உறவாக வருபவர் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள் மோகன். வளமை போல இன்றும் அவர் ஒரு பாடலை தருகின்றார். ஆளியிலே முக்குளிக்கும் அழைகோ என்ற ஒரு பாடல் தாம் தூம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்க கேட்போமே.

ஐரோப்பிய மண்ணென்றால் அன்பு நிரேஷனை நாங்கள் நினைக்க வேண்டும். அந்த ஐரோப்பிய மண்ணிலிருந்து அழகாக வந்து இளமை கால பாடல்களை தரும் வேளையிலே இன்றும் ஒரு பாடல் நிரேஷன் நீங்கள் தருகின்றீர்கள் ஜெனீவா நகர் சுவிட்சர்லாந்திலிருந்து. மச்சான் வாடா நீதான் என்று கூறும் டார்லிங் என்ற டார்லிங் 2 என்ற திரைப்படத்து பாடலை

அவர் தந்த பாடலை கேட்டவுடன் ஐரோப்பிய மண்ணல்லவா என்னவளுடைய ஞாபகம். என்னவள் ஈழமணித்திரு நாட்டில் இருந்தாலும் எங்களை மறவாமல் தன்னுடைய பாடலை பங்களிக்கின்றார். எங்க ஊரு பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து செண்பகமே செண்பகமே என்று வரியெடுத்து பாடும் ஒரு இனிமைய பாடலை.

எத்தனை பாடலையும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வைசேனா ஆசான் அவர்கள் கனடா மண்ணில் இருந்து. முதல்வன் திரைப்படத்தில் தான் அவர் அந்த பாடலை கேட்டிருக்கிறார். அந்த பாடல் அழகிய ராட்சசியே என்று பாடுகின்றது.

அன்பு உறவுகளே, இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை நாட்களில் மலர்ந்த உங்களால் தெரிவு செய்து அனுப்பப்பட்டு நாங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ்ந்த தித்திக்கும் தீனான பாடல்களாக சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் நான் சந்திக்கின்றேன் என்று உங்களுக்கு உறுதி கூறி இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரட்டுமா என்று கேட்டு நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர் எஃப்எம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா கலையகத்திலிருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைந்த நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கதம்பம் நிகழ்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்க்கும் கதம்பம் ஆரம்பிப்பதற்கு ஓடி வந்த நான் இப்பொழுது 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் நகர்ந்து கொண்ட நாட்கள் விரைந்து ஓடி செல்லும் வேளையிலே 23வது நாளுக்கு வந்துவிட்டோம். அந்த 23வது நாளிலும் பகலை முடித்து இரவுக்கு நீங்கள் கால் வைத்து இப்பொழுது உங்களுக்கு 9:05 என்று காட்டுகின்றது. எங்களுக்கு இப்பொழுதுதான் 11:35, எங்களை விட 9:30 முந்தி ஓடிக்கொண்டிருக்கின்றீர்கள். காரணம், பூமியின் சுழற்சி. சூரியனின் ஒளி படுவதற்கு பூமியின் சுழற்சியிலே எப்பொழுது படுகின்றது என்பதை வைத்துத்தான் காலத்தை கணிக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுக்கு உங்களை விட காலம் தாமதித்துத்தான் விடுகின்றது என்று கூற வேண்டும் என்ப உறவுகளே. முன்னிலை தமிழ் வானொலியில் நான் வந்து இணையும் இந்த வேளையிலே சரியாக 16 பாகை செல்சியஸை கண்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் இரவு வேளையிலே 4 பாகை செல்சியஸுக்கு இறங்கி குளிர்நிலையிலே இருந்தோம். இப்பொழுது அது உயர்ந்து கொண்டு வருகின்றது. மேலும் அது 20 பாகையை தொடும் என்று கூறியிருக்கின்றார்கள். மீண்டும் இது இரவு நேரத்திற்கு 3 பாகையாக குறைந்துவிடும். கூடுவதும் குறைவதுமாக இருக்கும் இந்த வேளையிலே உணர்வு குளிராகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது 16 பாகையாக இருக்கின்றது. நான் இங்கே கலையத்துக்கு வருவதற்கு முன்பு வெளியே சென்றபோது குளிர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. ஆனாலும் இந்த குளிர் நல்ல குளிர் என்று எல்லோரும் கூறுவார்கள். எந்த தடையும் இல்லை எங்கள் கடமைகளை நாங்கள் புரிவதற்கு என்று எண்ணும் வேளையிலே இரவு வேளையிலே தான் குளிர்மையாக இருக்கும். நீங்களும் வாருங்கள். உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது, மழையா வெயிலா என்பதை கூற வேண்டும். சூரியனின் ஒளி மிகவும் பிரகாசமாக இருக்கின்றது. பூமியின் சுழற்சியிலே எங்களுக்கு இன்று எங்கள் பூமி தாய்க்கு கிடைக்கின்றது 12:07 வரையும் தான் பகல் வேளை. படிப்படிய நேற்றுக்கு முன்னைக்கும் எத்தனை நிமிடங்கள் அடிக்கடி குறைகின்றது பார்த்தீர்களா? நாளாந்தம் குறைந்து கொண்டு சென்று 8 மணி பகலோடு தான் வாழப்போகின்றோம். நாங்கள் அதற்கு ஆயத்தமாகிவிட்டோம். குளிர்காலத்தை எதிர்நோக்கி அவருக்கு ஏற்ற வகையில் உபகரணங்களை எல்லாம் தயாரித்து வைத்திருக்கின்றோம். வெயில் நன்றாக இருக்கின்ற சூரியன் நன்ற பழியை சென்று ஒளிவிட்டு கொண்டிருக்கின்றார். ஆனால் அவற்ற வெப்பத்தை எங்களால் உணராத குளிர் வந்து கொண்டிருக்கின்றது. காற்றிலே 90% ஈரப்பதம் இருக்கின்றது என்று கூறுகின்றார்கள். சிறப்பான ஒரு காலநிலை என்றால் இந்த காலநிலை எல்லோரும் மகிழ்வார்கள். ஏனென்றால் எப்பொழுதும் இப்படி வருவதில்லை தானே. நல்லது உறவுகளை நாங்கள் இன்று மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்திருக்கும் போது வருவதற்கு முன்பே இங்கு அன்பு நாகப்பன் அவர்கள், மகாலிங்கம் அவர்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று சைகைகள் எல்லாம் போட்டிருந்தார்கள். அதைத் தொடர்ந்து சரியான நேரம் பார்த்து எங்களுடைய நாகப்பன் மகாலிங்கத்தோடு இணைந்து நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள் பொக்கிஷம் நிகழ்வை உணர்த்தி ஒரு அழகான படம் வரைந்து அனுப்பியிருக்கின்றார். அதைவிட என் அன்பு மகள் துள்ளி துள்ளி அப்பா வந்தாச்சு என்று சொல்லி ஷியாமலா துடித்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே ஏனையவரும் இணைந்திருக்கின்றார்கள். உலகளாக இருந்து எதிர்பார்க்கும் நிகழ்வு எதுவாக இருக்கும் என்றால் இதுதானே. கண்டுபிடி என்ற இசை எழுப்பி எங்களை பொக்கிஷம் என்ற நிகழ்ச்சியை ஞாபகப்படுத்தும் வேளையில் நாங்கள் பொக்கிஷத்திலே இணைந்து கொள்வோம். இன்றைய பொக்கிஷத்துக்காக நீங்கள் வரவேண்டிய தொலைபேசி இலக்கம் 6478746415 என்ற வளமையான எண் தான். நானும் ஓடிச்சென்று உங்களை நம்பி 25 பெட்டிகளை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். உங்களுக்கு 50 புள்ளிகள் இங்கே புதைந்திருக்கின்றன. எங்கே யார் முதலில் வந்து எத்தனை பெட்டிகளை திறக்கப் போகின்றீர்கள், எத்தனை புள்ளிகளை யார் சேர்க்கப் போகின்றீர்கள் என்ற போட்டியிலே தான் நாங்கள் இன்று இருக்கப் போகின்றோம். அதனால் எங்கள் அன்னை தமிழின் அற்புதமான மொழிகளை எல்லாம் அங்கே தள்ளி வைத்துவிட்டு வேறு மொழிகள் வந்து எங்கள் நாவில் உட்கார்ந்து ஆட்சி செலுத்தும் போலே ஏன் நாங்கள் அதற்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும்? அந்த சகோதர மொழிகளுக்கு நாங்கள் எதிரிகள்.

0: அன்புடன் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மல்லியம் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம் அவர்களே. வணக்கம் மகாலிங்கம், வணக்கம். உங்களை இணைத்து விட்டேன். சரி, மீண்டும் அழையுங்கள். அழைக்கின்றார், வந்துவிட்டார். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் மகளே, அப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நாங்கள் பொக்கிஷத்தில் இணைந்து விட்டோம் தானே, அதனால் மகிழ்வு. அங்கே உங்களுடைய காலநிலை என்று எப்படி இருக்கின்றது மகாலிங்கம்?
1: மிதமான வெயில் தான்யா. மாலையில ஒன்னும் அவ்வளவு இல்ல, அப்படியே இருக்கியா. ஒன்னும் குளிரும் இல்ல, வெப்பமும் இல்லாம இருக்கியா.
0: நல்ல நல்ல காலநிலை தானே?
1: ஆமாயா. குளிரூட்டி இல்லாம படுக்கறையில இருக்க முடியுதுயா?
0: முடியுது. வாழ்த்துக்கள், சிறப்பாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நிதானமாக தானே இருக்கிறீர்கள். ஒரு சிரிப்பு, ஒரு சிரிப்பு. அற்புதம், அற்புதம். சரி, நாங்கள் இப்பொழுது பொக்கிஷத்தில் 25 பெட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. அதில் உங்களுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் என்று கூறுங்கள், உடனடியாக திறந்து வியாபாரத்தை ஆரம்பிப்போம்.
1: 5யா.
0: ஆஹா, 5க்கு வந்து விட்டீர்களா? வாழ்த்துக்கள். இது எங்களுடைய கிருஷ்ணன் வந்தால் 5 தான் வைப்பார். நீங்கள் எடுத்து கடந்த வாரம் போல், இந்த முறை நீங்கள் தான் எடுத்திருக்கீர்கள் கடந்த வாரம் போலே. சரி, இந்த 5 எழுத்துக்கள், 5 எண் கொண்ட பெட்டியை கொண்டு வந்து வைத்து விட்டேன் மகாலிங்கம், உங்கள் பெயரிலே. இப்பொழுது நீங்கள் உங்களுடைய கடவுச்சீட்டை கூறிவிட்டால் உடனடியாக திறந்துவிடும் பெட்டி. பார்ப்போம், கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபூகாகசம் திறந்துடு சீசே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். திறந்து விட்டது பெட்டி. இப்பொழுது அடுத்த பரீட்சை நீங்கள் ஊகிக்க வேண்டும் எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று காணப்படுகிறது என்று.
1: நீங்களே வாய்விட்டு உளறி விட்டீங்க, 5னு. அதுதான் 5 தான் ஐயா.
0: ஐயா, அது நான் சும்மா 5 என்று சொன்னேன். இலக்கது நீங்கள் சொன்ன எண்ணைத்தான் 5 என்று சொன்னேன் ஐயா. சச்சா, நம்ப கூடாது ஐயா, ஒருவரை நம்ப கூடாது ஐயா. 8 எழுத்துல இருக்கின்றது. 8 எழுத்துல கெட்டி குறைஞ்சு விட்டுமா, கண்டுபிடித்து பிடித்து விட்டார். வாய் தருமாறி சொல்லிவிட்டார் தானே என்று. சரி, 8 எழுத்துக்களை கொண்ட அந்த பதம் எங்களுக்கு மிகவும் ஒரு புனிதமான பதமாக இருக்கின்றது. நாங்கள் நீங்களும் திருமணம் புரிந்தவர்கள், எத்தனை பேருடைய திருமண வைபவங்களை முன்னு நடத்தியிருப்பீர்கள். இந்த திருமண வைபவத்திலே அந்த புதிய தம்பதிகள் செய்யும் கர்மங்களிலே ஒரு கர்ம, ஒரு ஒரு ஒரு கடமை. இது மிகவும் புனிதமான கடமை. வாழ்க்கை நெறிமுறையை எடுத்து காட்டுவதென்று கூறப்படுகிற ஒரு கடமை. அது எந்த கடமை? 8 எழுத்துக்களால் கொண்டது. புரிகிறதா நான் சொன்னது? திருமணமானவுடன் மங்கள நான் கழுத்தில் ஏறிய பின்பு அவர்கள் செய்யும் கடமைகள் உண்டல்லவா, ஒரு சில கடமைகள். எதிர்காலத்தை ஒண்ணி மூத்தோர்கள் முன்னோர்கள் எங்களுடைய ஆகமங்கள் விதிக்கப்பட்ட முறையின்படி ஒரு விடயம் செய்வார்கள், 2-3 விடயங்கள் செய்வார்கள். அதிலே ஒரு விடயம் இந்த விடயம். அது என்ன விடயம்?
1: சாந்தி முகூர்த்தம்.
0: இது என்ன ஐயா? இது ஐயா, இது என்ன ஐயா? அவசரப்பட்டு விட்டீர்கள். மங்களனா ஏற்றின உடனே அங்கே சடங்குகள் நடைபெற்று அங்கே சாந்தி முகூர்த்தம் நடத்தி விடுவார்களா? இது என்ன ஐயா? ஒரு இல்லாத இது, இது ஆபாசம் கூட விட்டு
1: இல்லையா? திருமணம் முடிந்த சடங்குகளை இது ஒரு சடங்குன்ற மாதிரி நினைச்சேன்.
0: அதான் இது மாதிரி சடங்கு தான் நான் சொல்றதும் தான், நான் சொல்றதும் ஒரு சடங்குகளுக்குள்ள உள்ள ஒரு ஒரு விதிமுறை தான். நம் முன்னோர்கள் காட்டி வைத்தபடி, நம்ம ஆன்மீகங்கள் காட்டி வைத்தபடி, எங்கள் ஆன்மீக முறைப்படி செய்வார்கள்.
1: ஓ,
0: ம், 8 எழுத்துக்களை கொண்டது.
1: ஓ,
0: இன்னையா முதல் திறமை, முதல் திறமை சாந்தி முகூர்த்தத்துக்கு அவசரப்பட்டு விட்டீர்கள்.
1: இன்னொரு குழு ஏதாவது இருந்தா கொடுங்க.
0: அவர் அவர் சாந்தி மங்கள நான் தரித்தவுடன் கணவனும் மனைவியும், அதாவது கணவன் மனைவி ஆகிவிடுவார்கள். அந்த தம்பதிகள் செய்கின்ற கடமைகள் அங்கே உண்டு. அதிலே ஒரு கடமை இந்த கடமை.
1: அதாவது
0: சாந்தி
1: அன்றே செய்வார்கள்
0: அன்றே செய்வார்கள், நன்றே செய்வார்கள்.
1: பாத பூஜை,
0: பாத பூஜை யாருக்கு?

0: யார் செய்கிறது ஐயா?
1: தாய் தந்தருக்கு பெரியோர்
0: பாத பூஜை அது நான்கு எழுத்து தானே கண்ணா, எட்டு எழுத்துல இருக்கின்றது. சரி, என்ன பாடல் கேட்க விரும்புகிறீர்கள்?
1: எனக்கு ஐயா
0: முதலில் வந்தபடியே இன்னும் ஒரு தொந்தரவு வந்திருக்கேன். ஒரு தடவை இன்னொரு தடவை முயற்சி பண்ணி பாருங்க, அங்க நடக்கிற சம்பவங்களே உண்டு.
1: அங்க நடக்கிறதுல கல்யாணம் முடிந்த பிறகு தானேயா?
0: அதான் அப்பதானே தம்பதி ஆகணும், அதுக்கு முந்தைய மாப்பிள்ள பொம்பளை தானே, அதன் பின்பு தம்பதி. காலம் தாமதமாகிறது, சிந்தித்து வாருங்கள் மீண்டும். சரியா? நன்றி நன்றி. இல்ல குழப்பம் பண்ண, சிந்தித்தால் உங்களுக்கு உடனே கண்டுபிடிச்சு விடுவீர்கள். நன்றி மாலிங்கம் அவர்களே, நல்ல பாடலை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த ஒரு வந்துவிட்டார், அவர் தான் அந்த பெட்டி உரிமையாளர் போல் இருக்கின்றது. பார்ப்போம், வருகின்றார், அவரையும் கேட்டு பார்ப்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம், எங்கேயோ வணக்கம் கிருஷ்ணா, நீங்கள் இணைந்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. மொன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கண்டுபிடி கண்டுபிடி.

0: முதலாவது நேயராக வந்து இணைந்து எங்களுடைய அன்பு மகாலிங்கம் அவர்கள் நகைச்சுவையாக பேசிவிட்டு பதிலை கூறுவதற்கு முயற்சித்தால் பொருத்தப்படவில்லை, அவர் மீண்டும் வந்து கூறுவார் என்று எண்ணுகின்றேன். ஐந்தாவது எண் பெட்டி திறக்கப்பட்டது. அங்கு எட்டு எழுத்துக்களிலே காணப்படும் பதத்தை கண்டுபிடிப்பதற்காக இப்பொழுது உத்தியோகபூர்வமாக வருகின்றார் எங்களுடைய கே எஸ் கிருஷ்ணன். வணக்கம் கிருஷ்ணன்.
1: வணக்கம் ஐயா.
0: எப்படி நலமாக இருக்கிறீர்களா கிருஷ்ணா?
1: நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
0: ஓ, மகிழ்வாக இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: வெயில் தானே ஐயா.
0: வெயில் என்று சலித்து விட்டீர்களோ, அவ்வளவு பரதூரமான வெயிலா? ஆனா இந்த வெயில் அவ்வளவு தூரம் கோடையிலே அடித்த வெயில் போல் இருக்காது. இருப்பினும் வெயில் வெப்பம் தான் நல்லது. நீங்கள் வளமையாக வந்து இங்கே பெட்டியை திறப்பது ஆயத்தப்படுத்துவீர்கள். அங்கே ஐந்தாவது தான் கேட்பீர்கள். அதை வந்து இன்று எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் திறந்தார், ஆனால் அவரால் கூற முடியவில்லை. உங்களால் முடிந்தால் கூறுங்கள். கேட்டீர்களா? என்ன தரவுகளை கேட்டீர்களா?
1: பாலும்
0: பழமுமா? பாலும் பழமும். ஏழு எழுத்து தானே வருகிறது? எட்டு எழுத்துல இருக்குது ஐயா. ஓ ஓ, உங்களுக்கும் சறுக்கி விட்டதா? இன்னொரு தடவை முயற்சி செய்யுங்க.
1: தீபம்
0: ஏற்றுவது. அடே, எட்டெழுத்து தான், ஆனால் அது அல்லவே என்னிடம் இருக்கின்றது. அதனால் நீங்கள் வேறுபட்டிக்கு போக வேண்டும். வேறுபட்டிக்கு வாருங்கள்.
1: சரி,
0: இது அவருடைய வண்டி, யாராவது கூறுவார்கள் ஒன்று பார்ப்போம். இப்பொழுது எந்த எண் நீங்கள் திறக்கப் போகின்றீர்கள்?
1: ஆறாவது
0: வட்டி. எங்கே உங்களுடைய மந்திரத்தை கூறுங்கள் கிருஷ்ணன்.
1: அண்டகாகசம் அபூகா குகும் இறந்துவிடு சீசே.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் ஐயா?
1: மூன்று ஐயா.
0: ஐயா, உங்களோட என்ன உங்களோட அதிர்ஷ்டம் ஐந்து தானே? இது ஐந்திலே இருக்கின்றது, ஐந்து எழுத்துக்கள் இருக்கின்றது.
1: ஆறாம் பெட்டி பாதி குறைக்கு மூன்று.
0: அது நாங்களா அவங்க கொடுக்கின்றது ஐயா? சரி, அதற்குள்ளே இருக்கின்ற பதம் ஐயா ஒரு திரைப்படத்தின் பெயர். திரைப்படம், அந்த திரைப்படத்தில் வந்த ஒரு பாடல் இந்த தமிழ்நாட்டில் உள்ள நிலங்களின் மண்களை எல்லாம் எடுத்து பொம்மை செய்யப்பட்டது என்ற கருத்தோடு வருகிற ஒரு பாடல். அது என்ன திரைப்படம்? இந்த பாடலை அன்று எங்களுடைய மகள் அனுஷியா கேட்டிருந்தார் ஒரு தடவை இந்த பாடலை. என்ன திரைப்படம்? வாழ்த்துக்கள். நான் இதை உடைத்து விட்டேன் சரியாக. பொற்காலம், சரியான பதத்தை கூறியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்கள் பெட்டிக்குள்ளே உங்களோட பையனுக்குள்ளே இரண்டு புள்ளிகள் சேருகின்றது. கை விசேஷம். சரி, அடுத்து எந்த எண் பெட்டி உங்களுக்கு வேண்டும்?
1: ஏழு.
0: சார், ஏழாவது எண் பெட்டியை உங்களுக்காக எடுத்துக்கொண்டு வந்து இங்கே வைத்து விட்டேன். இப்பொழுது அது கடவுச்சொல்லை கேட்கின்றது, கூறுங்கள்.
1: அண்டகாகசம் அபூகாக்குகும் திறந்துவிடு சீசே.
0: சபாஸ். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுங்கள். இப்பொழுது சரியாக கூறுங்கள், எத்தனை எழுத்து இருக்கலாம்?
1: ஐந்து ஐயா.
0: ஐந்து. ஆனால் ஐந்து எனக்கு உங்களுக்கு பொருந்தவில்லை. மேலும் எட்டு எழுத்துக்களே வந்திருக்கின்றது. அடேங்க அப்பா, வாட்ச் இருக்குது, துவச்சு. எட்டு எழுத்து தானே, உடனே கூறலாம். என்ன அமைதியாக இது ஒரு கௌரவத்துக்குரிய, நாங்கள் அன்று தொட்டு இன்று வரையும் ஆன்மீக துறையிலே போற்றப்படுகிற ஒரு பெண்ணினுடைய பெயர். இவர் திருமணம் ஆனவர், ஆனால் அவர்கள் அண்ணன் தங்கையாகத்தான் வாழ்க்கையை நடத்தினார்கள். அவருடைய பெயர், அந்த பெண்ணினுடைய பெயர். சகோதரமா? ஆன்மீகத்திலே மிகவும் உயர்ந்தவர்கள்.
1: எனக்கு தெரிஞ்சு ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான் எனக்கு தெரியும்.
0: அவர் தான், அவருக்கு அவரை தெரியும். அவர் நான் இது அவர் ஆம்பளை இல்லவா? இது பெண்ணின் பேர் கேக்குது. அவருடைய பெண்ணிந்த பெயர் என்னவா இருக்கலாம்? அப்படியோ யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் சொன்ன இடத்துலதான் இருக்கின்றீர்கள். அவருடைய மனைவியாரின் பெயர் அதிகமாக இல்லை, ஒரு பாவிப்பதில்லை, சாரதா அம்மையார் என்று கூறுகிறது. சரியா? அப்ப இரண்டு புள்ளியிலே நான் ஒரு புள்ளி எனக்கு எடுக்கிறேன், உங்களுக்கு ஒரு புள்ளியை
1: தருகிறேன்.
0: உங்களுக்கான இரண்டு புள்ளிகளும் உங்கள் பெட்டியிலே போடுகிறேன். நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் அந்த பெயர் உங்களுக்கு உடனே ஞாபகம். அதான் பொக்கிசம், சாரதா அம்மையார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாரதா அம்மையார். வாழ்த்துக்கள், சிறப்பான ஒரு பதிலை தந்திருக்கின்றீர்கள். நல்லதொரு தமிழ் பதத்தை கண்டுபிடித்தோம், தெரியாத ஒன்றை தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்களோடு இப்போ நீங்கள் இரண்டு பெட்டிகளை திறந்து புள்ளிகளை பெற்றபடியால் உங்களுக்கு ஒரு பாடல் கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும்?
1: எனக்கு படம் ஒருவர் வாழும் ஆலயம்.
0: ரெண்டு பேர் வாழ இல்லாதவாங்க
1: இல்லையே, இது ஒருவர் வாழும் ஆலயம்.
0: ஒருவர் வாழும் ஆலயம், என்ன பாடல்?
1: உயிரே உயிரே உருகாதே, கனவே மலரே கருகாதே, கோயில் தீபம் நீதானே. அந்த பாடல்
0: ஏதையா? ஒரு உயிர் உருகிறது,
1: உருகத்தான் செய்யும் ஐயா. உள்ளம் உருகும் போது உயிரும் உருகும்.
0: இல்ல இல்ல, உயிரே உயிரே உருகாது என்றா நீங்க உருக வைத்து விட்டீர்களா? அதான் காரணம். சரியா? நன்றி, நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள். அடுத்து மகள் இருக்கின்றாரா அனுஷ்யா? அவர்தான் போட்டியில வெட்டிக்காரு, கடந்த வாரம் வந்து அவை முதலாவதுக்கு. வாழ்த்துக்கள் மகளே. வணக்கம். வணக்கம்.
2: நலமா இருக்கீங்களாப்பா?
0: நான் நலமா இருக்கிறேன்மா. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமா இருக்கேன்பா.
0: நலமாக இருக்க வேண்டும். என்ன உங்களுடைய அவர் கம்ப்ளைண்ட் பண்றார், முறைப்பாடு செய்யறார், சரியான வெப்பம் உண்டு, உண்மைதானா? வெப்பமா இருக்குதா? அப்ப வெப்பம் வந்தாலும் உங்களுக்கு மகிழ்ச்சி, கோலம் அழியாமல் இருக்கும். என்ன போட்ட கோலம்? வெப்பமா இருக்கு என்னம்மா? ஆனா இரவுல வெப்பம் இல்ல தானே மகளே?
2: அது இல்லப்பா.
0: பகல் இல்லதான் இவர் சும்மா சொல்றாரு. என்னம்மா இவர் பிடித்த உயிரே உயிரே உருகாத எண்ணுவார் வந்துருண்டு அவர் விளையாட்டு வச்சு விளையாட்டு. நான் நீங்கள் கேட்ட பாட்டுன்ற உடனே அதை பிடிச்சு விட்டார் பொற்காலம் என்று. சரி, இப்பொழுது மகளுக்கு எந்த எண் பெட்டி வேண்டும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
2: ஒன்றுப்பா.
0: ஒன்றுதான் மகள் கேட்பார். வந்துவிட்டது ஒன்று உங்கள் பெயரில் கொண்டு வந்து வைத்து விட்டேன். இப்ப மந்திரத்தை என்ன மாதிரி யார் கூறுவா? உங்க அவர் கூறுவா, நான் கூறுவா?
2: நீங்களே சொல்லுங்க.
0: அப்பா அப்பாதான் கூற வேண்டும். சரி. அண்ட காகம் அபு காகம் திறந்தது சீசு. அவர் சொன்ன மாதிரி நானும் சொல்றேன், திறந்து விட்டது பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் மகளே? மூன்று எழுத்து. கட்டிக்காரை மூன்று எழுத்துலேயே ஒன்றை கழித்து மூன்று எழுத்து, கிட்டத்தட்ட சரி இரண்டு எழுத்துலேயே தருகின்றேன். சரியா? இதுவும் இந்த எழுத்திலே காணப்படுகிற பதமும் ஒரு பெண்ணின் பெயர். இந்த பெண் காலம் காலமாக கண்ணனுக்காக காத்திருந்தாள், கிருஷ்ணனுக்காக காத்திருந்தவள். அந்த பெண்ணின் பெயர் என்ன? பெயர் அந்த பெண்ணின் பெயர் அந்த பெண்ணின் பெயரும் உங்கள் வானொலி முன்றைய தமிழ் வானொலி அதிபரும் பெயரும் ஒன்றுதான். உங்களுக்கு வானொலி அதிபருக்கு பெயர் ராதையா? அம்மா பெயர். அம்மா பெயர் மீரா. மீரா என்றவர் தான் இறுதி வரை அவருக்காக ஒரு படம் இருக்கும் பார்க்க இல்லையா, மொட்டாக்கு போட்டுக்கொண்டு ஒரு ஒரு வீணாய் ஒரு அந்த தம்புரா வச்சு கொண்டே காத்து கொண்டிருந்தவள் மீரா என்ற பெயர். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இரண்டு புள்ளிகளை பெற்றுக் கொண்டீர்கள். அடுத்து எந்த பட்டி உங்களுக்கு வேண்டும்?
2: இரண்டாவது பட்டிப்பா.
0: இரண்டாவது பட்டிக்கு வருகின்றோம். எங்கே மந்திரத்தை அண்ட காகசும் அபு காகசும் திறந்துடு சிசு, திறந்து விட்டது பற்றி எத்தனை எழுத்துக்கள் காணப்படுகின்றது? ஏனம்மா அப்படி அதிகமாக போற, அதுல பாதிய குருவம் மீண்டும் இரண்டு எழுத்துலே தான் வந்திருக்கின்றது.
2: சரிங்கப்பா.
0: சரி, இந்த இரண்டு எழுத்துல கூறுவது எதுவென்றால், இந்த ஆண்களுக்குள்ளே உயர்ந்தவர்கள், மதிப்புக்குரியவள், மரியாதைக்குரியவர்களை நாங்கள் அழைக்கும் பொழுது இந்த இரண்டெழுத்து பதத்தை முன்னே வைத்து அழைப்போம். எப்படி அழைப்போம்? எடுத்தவர்கள பேரை கூற மாட்டேன். பேருக்கு முன்னே இந்த பதத்தை, இந்த ஒரு பதத்தை வைத்துத்தான் கூறுவோம். மரியாதைக்குரிய பதம் அது
3: திரு. வாழ்த்துக்கள் கெட்டிக்காரி. அடிச்சு அச்சொட்டு ரெண்டு, உடனே அடுத்த ரெண்டு புள்ளியையும் பெற்றுக் கொண்டு விட மாட்டாள கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. சரி, அப்படின்னா உங்களுக்கு ஒரு பாடல் தரத்தான். என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு? என்ன பாடல் விருப்பம்? என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? அந்த பாடல் ஒளிபரப்புகிறேன். இப்போ ஓய்வெடுத்து செல்லுங்கள், சென்று பாருங்கள் மீண்டும். நன்றி, நன்றி, நன்றி. அன்பு மகாலிங்கம் வந்து திறந்து கை விசேஷமாக வந்தவர், அடுத்தவர்கள் வந்து எடுத்து விட்டார். அவருக்கு நான் அதிகமாக உதவி செய்யவில்லை தான், ஏனென்றால் அது ஒரு சாதாரண சொல் என்றபடியால் தான் அதிகமாக உதவி செய்யலை. ஆனால் அவருக்கு தெரியும், அவர் எடுத்த எடுப்பிலே முதலிடவை கூறிவிட்டாரே. சாந்தி முகூர்த்தம். வாழ்த்துக்கள். இப்பொழுது யார்? தேவா, நீங்கள் எட்டி பார்க்கின்றீர்கள், வாருங்களேன். உள்ளுக்கு வந்து விட்டார் நாகப்பன். வந்தவர் வணக்கம். வணக்கம் நாகப்பன்.
4: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேரம் வணக்கம்.
3: நான் ஒரு வணக்கம் கூறி, ரெண்டு வணக்கம் கூறி, மூன்று வணக்கத்தை நீங்கள் கூறிவிட்டு வணக்கம், வணக்கம், வணக்கம் வரவேற்கின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக, வளமாக, மகிழ்வாக,
3: நல்லவனாக, வல்லவனாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகிறேன். என்னுடைய பகல் வணக்கத்தை தந்து, உங்களுடைய இரவு வணக்கத்தை நான் தந்து, இருவரும் இணைந்து இந்த பொக்கிஷத்தை அலங்கரிப்போம். அங்கே கோவை மாநகரத்தில் மழை வீழ்ச்சி நின்று விட்டதா?
4: மழை இன்னைக்கு இல்ல ஐயா, இன்னைக்கு மழை இல்ல, வெயில் தான் இருக்கு. அது என்னன்னா, மீதி ரெண்டை நீங்க சொல்லணுங்கிறக்காகத்தான் பிளாங்க்ஸ் விடுறது.
3: எல்லாத்துக்கும் பில்லிந்த பிளாங்க்ஸ் விட்டால் அது தெரியும். நன்றி. நீங்கள் விடுவீர்கள், விட்டு விட்டீர்கள் தெரிந்தா நான் அதை தொட்டு விட்டேன். சரியா? நலமாக மகிழ்வாக இருக்க வேண்டும் அன்போடு. சரி, இப்பொழுது நாங்கள் விடயத்துக்கு வருவோம். இங்கே ஒரு பதம் ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. எங்களுடைய சாந்தி முகூர்த்தத்தை கூறின மாலிங்கம் அவர்கள் தொட்டப்பட்டி. உங்களுக்கு புரிந்ததா அது எது?
4: தெரியலையே ஐயா, நான் இப்பதான் வந்து
3: முன்னாடி
4: பேசினாங்க இல்லையா
3: அனுஷியா, அப்ப வரைக்கா நீங்க வந்திருக்கீங்க.
4: அப்பதான் அப்பதான் நானே வர்றேன்.
3: சரி, மகள் அனுஷியா வருவதற்கு முந்தி அவருடைய பாரியர், அவருடைய கணவர் வந்து சென்றார். அதற்கு முதல்ல எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் ஆரம்பித்து வைத்தவர். ஆரம்பிக்கும் பொழுது ஐந்தாவது எண் பெட்டியை திறந்தவர். அதற்கு எட்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் இருந்தது. அந்த பதத்துக்கு ரெண்டு மூணு தகவல் கொடுத்தேன். அவர் எங்களை எல்லாம் நகைக்க வச்சு சிரிக்க வைத்து விட்டு போய்விட்டார். அது வந்து என்னவென்றால், ஒரு திருமண வைபவத்திலே மாப்பிள்ளை பெண்பிள்ளை அமர்ந்து மங்கள தாலி மங்கள நான் ஏறிய பின்பு அவர்களுக்கு பல கடமைகள் இருக்கும், பல விடயங்கள் செய்ய வேண்டும். அந்த நல்ல விடயங்கள் எல்லாம் பல இருக்குன்னா, முன்னோர்கள் ஐதீகங்கள் எல்லாம் கூறுவது போன்று அவர்கள் சில காரியங்களை செய்வார்கள். அதிலே ஒரு விடயம் எட்டு எழுத்துக்களை கொண்ட விடயம், அதையும் செய்வார்கள். அது என்ன?
4: அம்மி மிதித்தல்.
3: சாத்தியா சொல்லி அச்சொட்ட. நீங்கள் மிதிச்சிருக்கிறீர்கள் வாடிவா? நீங்களும் அவங்க மனைவியா மிதித்தது அம்மியை?
4: நான்
3: கேட்ட உடனே எங்கள் மகாலிங் உடனே சொன்னார், சாந்தி முகூர்த்தம். எங்களுடைய இவர் வந்து கூறினார், எங்களுடைய கிருஷ்ணா கூறினார், பாலும் பழமும் உடனே எண்ணி கூறினேன். அது கிளறுத்தல்வான் அம்மி மிதித்தல். அதை மிதித்து விட்டு அடுத்தது என்ன செய்வார்கள்? ஒண்ணுமே தெரியாத முகத்தை பார்த்து அருந்தது தெரியுது என்று காட்டுவார்கள் இல்லையா? மண்டபத்துக்குள்ளே. சரி, அம்மி மிதித்தல் என்ற சரியான பதத்தை தந்து ஒரு புள்ளி உங்களுக்கு. அவருடைய பட்டி என்ற ஆரம்பத்தில் ஒரு புள்ளி.
4: சொன்னதுனால இம்மீடியட்டா சொல்ல முடிஞ்சது ஐயா.
3: அப்படியா? சரி, மோதிரம் எடுத்தல், கணையாளி எடுத்தல், எத்தனை எழுத்து?
4: கணையாளி ஒன்பது எழுத்து ஐயா.
3: பாத்துட்டு அப்ப எட்டு எழுத்துன்னு கண்டுபிடிச்சு கெட்டிக்காரன். அப்படி அதுக்குள்ள பல கடமைகள் இருக்கும், அதெல்லாம் முடிந்துதானே ஐயா?
4: எல்லாரையும்
3: ஆமா, எல்லாரையும் தூங்க வைத்து விட்டு தானே ஐயா சாந்தி முகூர்த்தத்துக்கு போவார்கள் இல்லையா? சிரிப்பு, அவர் நகை எங்களை சிரிக்க பண்ணுவதற்கு அவருடைய அவருடைய நகைச்சுவை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அவருடைய விலங்கு உடைக்கப்பட்டு விட்டது மகாலிங்கம், நீங்கள் இனி எந்த நேரமும் வரலாம், பாருங்கள். இப்பொழுது உத்தியோகபூர்வமாக நாகப்பன் அவர்களே, உங்களுக்கு எந்த எண் பட்டி வேண்டும்? இங்கே சென்ற பட்டியல் 1, 5, 6, 7 இவ்வளவும் சென்று விட்டன. 1, 2, 5, 6, 7
4: நம்ம நம்பர் 9.
3: ஆமாம், வந்து விட்டது. எங்கே மந்திரம்?
4: அந்த அகசம் அவு காக்குகம் திறந்து விசீசே.
3: ஓ, திறந்து விட்டது. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கு நினைக்கிறீர்கள்?
4: 5 எழுத்து.
3: 5 எழுத்து, அடேங்க அப்பா, கிட்டத்தட்ட சரி. 4 எழுத்துல இருக்கின்றது. இங்க நீங்கள் வருவதற்கு 7 எழுத்து 8 எழுத்துல போய்விட்டது. பெரிய தலையடி அவர்களுக்கு கூறிவிட்டார்கள், கூறிவிட்டார்கள். சரி, இப்பொழுது உங்களுடைய 4 எழுத்தை கொண்ட பதம் கூறுவது, இந்த பிரபஞ்சத்திலே நாங்கள் இருந்து பார்க்கக்கூடிய ஒன்று, எல்லை இல்லாத ஒன்று. அதை யாரும் இதுவரை அதனுடைய எல்லையை கண்டுபிடிக்கவில்லை. இல்லை, அதுக்கு ஒரு பல பெயர்கள் இருக்கு. அதுலயே 4 எழுத்திலே கொண்ட ஒரு பெயர் என்னிடம் இருக்கின்றது. அது எதுவா இருக்கலாம்?
4: எல்லையே இல்லாதது.
3: 4 எழுத்துல
4: ஆகாயமா இருக்கும்.
3: அதுதான் ஆகாயம். சரியான பதம் அச்சோட்டா குறிப்பிட்டீர்கள். சுளையாக 2 புள்ளிகளை உங்கள் பட்டியலே சேர்க்கின்றேன் நான். வாழ்த்து, அத்தோடு வாழ்த்துக்கள். கட்டி காரன் ஆகாயம் 4 எழுத்து. வானம் என்றெல்லாம் கூறுவார்கள், பின் என்று கூறுவார. அப்ப 2, 3 எழுத்துக்கள் இருக்கின்றது. இது 4 எழுத்துலேயே ஆகாயம்.
4: நீங்க எத்தனை எழுத்து சொல்றீங்களோ அத்தனை எழுத்துக்கு நாங்க மாத்திக்குவோம்.
3: டக்குன்னு மாத்திடுவோம். நீங்க கட்டிக்காரங்க, யார் மாத்துறதுல கட்டி. விசும்பு என்று ஒரு பதம் இருக்கு தெரியுமா? மந்திரத்தை கூறுங்கள். கிட்டத்தட்ட சரியும் இல்லை. அதனால் 3 எழுத்துக்களை கொண்டு இது வந்து ஒரு அணிகலன். அணிகலன் இந்த ஆபரணங்கள், நாங்கள் காப்பு சங்கல் ஆபரணம். இந்த ஆபரணம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் உரியது. ஆனால் அது திருமணமாவதற்கு முன்பு ஆண்கள் அணிய மாட்டார்கள், திருமணத்தின் பின்பு அணிவார்கள். ஆனால் சாதாரண நாங்கள் எல்லாம் அணிவதில்லை, ஆண் அணியவில்லை. ஆனால் அது நிச்சயமாக அது ஆணுக்குரியது. ஆண் தான் அணிய வேண்டும் திருமணத்தின் பின்பு.
4: திருமணத்துக்கு பின்பு?
3: ஆமாம், திருமணத்துக்கு முன்பு அணிய முடியாது, திருமணத்தின் பின்பு வேற அணியலாம். அணிய வேண்டும், ஆனால் அணிவதில்லை நாங்கள். நாங்கள் அணியறே இல்லை, கள்ளர் தானே நாங்கள் எல்லாரும். கண்டுபிடிச்சிருவாங்க.
4: ஆனால் கல்யாணத்தை அன்னைக்கு மட்டும் அணிஞ்சுக்கலாம்.
3: அது அது கல்யாணம் வேண்டா, எத்தனை எத்தனை ஆப்பு சாங்கலி பூட்டு சாங்கலி திறப்பு எல்லாம் போடுவாங்களா? நீ ஐயா,
4: அது மெட்டியா இருக்கலாம்.
3: நீங்க போட்டீங்களா?
4: கல்யாணத்தை போட்டு விட்டுருவாங்க.
3: அமர்த்தி பிடிச்சி போடுவாங்க, சிரிக்க சிரிக்க போடுவாங்க, போனாமனாவன போடுவாங்க. மெட்டி என்ற சரியான பதவியை கொடுத்து மேலும் 2 புள்ளிகளை.
4: கல்யாணம் முடிஞ்சவனே கழட்டி விட்டுருவாங்க ஐயா. கல்யாணம் முடிஞ்சவனுக்கே கழட்டிடுவாங்க, அவங்களே கழட்டிடுவாங்க.
3: என்ன, நாங்களே கலட்ட விருப்பம் இருந்தால் அடுத்தவங்க பார்த்து அடுத்த பொண்ணுகள் பார்த்து இவர் கல்யாணம் பண்ணணும்னு எண்ணி விடுவாளுகள் அல்லவா? ஆண் திருமணம் புரிந்த செய்தவர் என்பதை தெரிவதற்காக போடுபார்கள் மெட்டி. பெண் தலை குனிந்து நடந்து வரும்பொழுது அவருடைய காலை பார்த்தால் மெட்டி இருக்கும், அவனை அவள் பாதிக்க மாட்டாள். அது
4: எங்களுக்கு
3: இப்போ கட்டிடமா கட்டாதே எல்லாரும் போடுவோம் நம்ம. அது இப்போ
4: அதைத்தான்
3: கொண்டு பெண்கள் தான் இப்போ 2 பேருக்கும் உரிய ஒரு ஆபரணம். ஆனால் ஆண்களுக்கு கட்டாயம் திருமணத்தின் பின் அணிய வேண்டும். நாங்கள் அணிவதில்லை, பெண்கள் அதை காலம் முழுக்க அணிந்து கொண்டிருப்பார்கள். 1க்கு 2க்கு 3 போடுவார்கள் இல்லையா?
4: அதனாலதான் மெட்டின்னு சொன்னேன்.
3: மெட்டி ஒரு திரைப்படம் வந்தது, நாடகம் வந்தது. வாழ்த்துக்கள், மெட்டி ஒலி என்று வந்தது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. இப்பொழுது உங்களுக்காக பாடல் காத்து கொண்டிருக்கிறது, என்ன பாடல் வேண்டும்? சில சமயம், ஏனென்றால் நான் இன்று விரைவாக முடித்துவிட்டு செல்ல வேண்டிய ஒரு கடமை இருக்கின்றது, பார்க்கின்றேன். குறைந்த உறவுகள் வந்திருந்தால் உடனே அதே நேரத்தில் கொடுப்பேன். ஒரு ஆறு பேருக்கு மேலே என்றால் உடனே கொடுக்க முடியாது, மூன்று நான்கு நண்டா கொடுக்கலாம். ஆனால் வியாபாரம் விரைவாக முடிந்தால் எல்லாரும் கொடுக்கலாம். பாடலை தாருங்கள், கேட்போம். என்ன பாடல் வேண்டும்?
4: இன்னைக்கு மகாபிரபு திரைப்படத்துல இருந்து கடலைனா கடலை.
3: கடலைன்னா கடலை என்ற பாடல் இன்னைக்கு தரலன்னா இந்த பாடல் வேண்டுமோ?
4: ஆமா.
3: அப்ப
4: நாளைக்கு கொடுத்தாலும் சரி.
3: ஆச்சாரி, கடலை என்ன கடலை?
4: பல மாதிரி கேட்டேன், ஒரு மணிக்கு வருது எங்களுக்கு.
3: என்ன திரைப்படம் ஐயா?
4: மகாபிரபு.
3: ஓ, மகாபிரபு திரைப்படத்து பாடல. மகாபிரபுமார்
4: சுகன்யா.
3: ஆமா ஆமா ஆமா, மகாபிரபு. கடலைன்னா கடலை. நேத்து யாரோ ஒருத்தர் கடலை திரைப்படத்துல ஒரு பாடல், கடலை என்ற திரைப்படத்துல வேற ஒரு பாடல் கேட்டிருந்தார். கடலை என்ற திரைப்படத்துல அது அது சர்வதேச
4: பாடலின்.
3: வாழ்த்துக்கள். கடலைன்னா கடலை, நாங்களும் அடுத்த சுற்று
4: வாருங்கள். அடுத்த உறவுக்கு வழி விட்டுருவோம்.
3: நன்றி, நன்றி. வந்து விட்டார் எங்களுடைய மல்லிய மகாலிங்கம். வணக்கம் மகாலிங்கம், வாருங்கள். எங்கே காணவில்லை மகாலிங்கம், மறைந்து விட்டீர்கள். இப்பொழுது வருவது யாராக இருக்கலாம்? எங்கே அடுத்த உறவு? இது முன்னாள் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் ஒலித்து கொண்டிருக்கும்போதே மகாலிங்கம் வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் மகாலிங்கம். வணக்கம், வணக்கம். இணைத்து விட்டேன். வணக்கம் மகாலிங்கம், நீங்கள் அவசரப்பட்டு இங்கே சாந்தி முகூர்த்தத்துக்கு சென்றீர்கள், அது அம்மி மிதித்தல் ஐயா, சரியா?
5: ஆமாயா. அண்டகாகசம் அபுகாகசம் திறந்துடு சீசே.
3: சிறப்பு, சிறப்பு, அற்புதமான மந்திரம். சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்க முடியும் நீங்கள் எண்ணுகிறீர்கள்?
5: என்னுடைய எண் வந்து 5 தான் ஐயா.
3: கிட்டத்தட்ட கடிகாரம் நான்கெழுத்து இருக்கின்றது. நான்கெழுத்து. இந்த நான்கெழுத்து கூறுவது ஒரு ஆணின் பெயரை கூறுகின்றது ஐயா. இந்த ஆண் வந்து சிலப்பதிகாரத்தை எழுதியவர், ஆரவர்.
5: இளங்கோவன்.
3: வாழ்த்துக்கள். இளங்கோ வன் இல்லை, இளங்கோ. இளங்கோ சரியான பதத்தை தந்திருக்கீர்கள். கிட்டிக்காரன் 2 புள்ளிகள் சுளையாக கிடைக்கும். இந்த அம்மையே மிதிச்சிருந்தால் 2 புள்ளி கிடைக்கும். அதுக்கிடையில சாந்தி முகூர்த்தத்துக்கு போட்டு அவர் வந்து பாலும் பழமும் கொடுக்க போயிட்டார் அவர். அடுத்தவர், அடுத்து எந்த பட்டி வேண்டும் உங்களுக்கு?
5: அடுத்தது வந்து 13.
3: 13 செய்கிறீர்கள். 11 13 தாவுகின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்று நான் விரைவாக கொண்டு சொல்கின்றேன், ஏன்னா எனக்கு ஒரு பணி இருக்கின்றது. நிகழ்ச்சி முடிந்தவுடன் ஓடி செல்ல வேண்டும். அங்கே இது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்?
5: அதே 5 தான்.
3: அதே 5 நானும் அதே 2 குறைத்து 3.3 எழுத்திலே தருகின்றேன். இது வந்து ஒரு பிராணி. இந்த பிராணியை நம் முன்னோர்கள் தெய்வமாக வழிபட்டார்கள், இப்பொழுதும் அதை வழிபடுகின்றார்கள். 3 எழுத்துக்களை கொண்டது ஒரு பிராணி.
5: பிராணி தெய்வமாக,
3: தெய்வமாக வழிபட்டவர்கள். அதுக்கண்டு ஒரு குலமே இருக்கின்றது, இப்பொழுதும் இருக்கின்றது அந்த குலம். திருவருட்செல்வர்களே இதுக்கு ஒரு பாடலே இருக்கின்றது. நாகர்கள் என்று இருந்தார்கள் தானே நம் முன்னோர்கள், என்றும் இருக்கின்றார்கள் நாகர்கள். நாகம்,
5: நாகர்கள்.
3: ஆமா, நாகம் என்றது சரியான பதம். 2 நான் நஞ்சு இருக்க வேண்டிய சொன்னா உடனே சொல்லியிருப்பீர்கள். சுத்தி வளைத்து கூறினேன். நான் முதலில் உங்களுக்கு உதவி செய்யவில்லை, கடுமையாக உதவி செய்யலன்னா அது ஒரு நகைச்சுவையானது என்றதான் நீங்கள் எங்களை சிரிக்க வைத்து விட்டீர்கள் அல்லவா.
0: இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் சொல்லினா நீங்கள் சொல்லி இருப்பீர்கள். ஆனால் தரவுகள் கூடி உங்களுடைய உங்களுடைய பதில் கூடி போச்சு, அதனால தான்.
5: நீங்கள இந்த மகாலிங்கத்துக்கு இதே குறும்பு தானா அப்படிங்கிற மாதிரி நினைச்சுட்டு.
0: இல்ல இல்ல, மகாலிங்கம்னா மகிழ்ச்சிக்குரியவர் இல்லவா, உங்களுக்கு நான் வைத்த பெயர் மகிழ்ச்சிக்குரியவர். எப்போது மகிழ்ச்சியா தானே, அது நன்றாக இருந்தது உங்களுடைய பதங்கள் எல்லாம் கண்டுபிடிச்சு விட்டோம். சரி, இப்பொழுது இரண்டு பதங்களையும் பட்டியலங்கடி நான்கு புள்ளிகளையும் பெற்றுவிட்டு உங்களுக்கான பாடல் காத்து கொண்டிருக்கிறது ஒலிக்க இருக்கும். அடுத்த உறவுடன் செல்கிறேன், மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி மகாலிங்கம். மீண்டும் பாலும் பழமும் வந்துவிட்டார். வணக்கம் வணக்கம் வணக்கம் பாலும் பழமும். வணக்கம் மகளே. வணக்கம் மகளே, எப்படி அம்மா இருக்கிறீர்கள்? நலம் மகளே, நலம் மகளே. பாலும் பழம் ஒன்று பேர் வைத்து விட்டேன். சரி, இப்பொழுது 3, 4, 8, 12 அதனால மிச்சம் மீதி எல்லாம் இருக்கிறது. எந்த பெட்டி வேண்டும் உங்களுக்கு? எதம்மா?
2: 3, 3, 3, 3வது
0: எண் கொண்டு வந்து வைத்து விட்டேன் பெட்டியை மகளின் பெயரில். சரி, அண்ட காகசம் அபு காகசம் திறந்தடு சீசு. வாழ்த்துக்கள். உங்களுக்கு பெட்டி திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
2: 3 எழுத்துப்பா.
0: இல்லையம்மா, 2 எழுத்து கூட. ஏன்னா முதல் 2 எழுத்துல தானே வந்தது, அதனால 3வது 2 செய்து 5 எழுத்துல இருக்கின்றது.
2: சரிங்கப்பா.
0: இந்த பெயரும் இந்த பதமும் ஒரு திரைப்படமும் இதிலே வந்தது. இந்த ஒரு ஆணின் பெயர் ஆனந்தால், இது பெயர் அல்ல, அவருடைய கெட்டித்தனத்தை, அவருடைய அவர் மிகவும் சிறந்தவர், வல்லவர், எது கேட்டாலும் உடனே பதில் கூறக்கூடிய புத்திசாலித்தனம் உள்ளவர்கள். எல்லாவற்றையும் புத்திசாலித்தனமாக அதி விவேகமாக செய்யும் ஒருவரை பார்த்து நாங்கள் கூறுவது. அவரை கூறும் பெயர் இது. அவர் செய்யதெல்லாம் எல்லாரையும் விட சிறப்பாக செய்யக்கூடியவர். அவ்வளவு பெரிய வித்தைகள் எல்லாம் காட்டக்கூடியவர். அதுக்கு பல பெயர்கள் இருக்கின்ற, அதிலே ஒன்றுதான் இது. இலகுவாக, விரைவாக, உடனடியாக, சரியாக எல்லாம் சொல்லிவிடுவார். கேட்டாலும் செய்வதையும் அப்படி செய்து கொள்வார். அவர் யார்? ஒரு திரைப்படமும் வந்தது. இப்ப வித்தகன் என்று கூறுகிறோம், சாணக்கியன் என்று கூறுகிறோம். அதே போல இப்படி இப்படி ஒரு பதம் இருக்கின்றது. 5 எழுத்து 1, 2, 3, 4, 5 எழுத்திலே இருக்கின்றது.
2: படமும்
0: இருக்கு அதுல. ஆமா
2: ஆமா,
0: ஒரு திரைப்படம் இருக்கிறது மகளே. அவ்வளவு திரைப்படம் பெரிய பெரிய அளவில் இல்லாலும் பேசப்படவில்லை இருக்கின்றது. புத்தி புத்தி கூர்மை உள்ளவர். அறிவாளி பிறந்த அறிவாளி 4 எழுத்து தானே மகளே. அவர் பிள்ளையா சொல்லிக் கொடுக்குறாரு என்னம்மா? அவர் பாலும் பழவும் காரணம் அதான்.
2: அண்மையிலே
0: வந்த திரைப்படங்களுக்கு ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும். அது தெரியாது, யாரு நடிச்சு தெரியாது. கேள்விகள் ஒரு 2-3 தானே கேட்கலாம். அடுத்த அடுத்து பல கேள்விகள் கேட்கிறீர்கள் போல்
2: தெரியுது.
0: சரியா சொல்லிருவார். இவர் குழம்பி விட்டார் அறிவாளி என்னம்மா. சரி, இப்பொழுது கிருஷ்ணா நீங்கள் வாருங்கள், அவர் சிந்தி காட்டும். கிருஷ்ணன் பாருங்கள், உங்களுக்கு தெரியுமா? முடியாது, 9 போய்விட்டது ஐயா. ஆகாயம் ஆனா 7க்கு அடுத்து 8 இருக்குதா? 8 தரவா?
4: 8 தாருங்களே.
0: சரி, 8 எண் பெட்டியை கொண்டு வந்து உங்களுக்காக வைத்து விட்டேன் கிருஷ்ணா. நீங்கள் மந்திரத்தை கூற வேண்டும்.
4: அண்டகாகசம் அபுகாகுகும் திறந்து விடு சீசே.
0: வாழ்த்துக்கள். திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
4: 4.
0: கெட்டிக்காரன் சரியாச்சு பாத்துட்டீங்களோ?
3: கண்ணாடி பார்க்கல, எட்டுல பாதி நான் கணக்கு ஒரு கெட்டிக்காரன். இந்த கெட்டிக்காரன் அந்த அந்த பதம் மனுஷியாவுக்கு வந்தது எப்படிப்பட்ட கெட்டிக்காரன் பதம் பெற வேணும். சரி, இப்பொழுது இதிலே காணப்படுகிறது ஒரு ஆணின் பெயர். இவர் வந்து மகாபாரதத்திலே பஞ்சபாண்டவர்களுக்குள்ளே ஒருவராக இருந்த கர்ணன், தெரியும் தானே?
4: தெரியும்.
3: அவருடைய அப்பாவின் பெயர் என்ன, தந்தையின் பெயர் என்ன?
4: அப்பாவின் பெயர்
3: கடினமாக தான் இருக்கிறதோ
4: இல்லை?
3: நம்ம கர்ணன் ஐயா, நம்ம கர்ணன் அப்பா பேர்
4: ஐயா. சூரிய பகவான்.
3: வாழ்த்துக்க, சரியான பதம். சரியா, சூரியன், சூரியன். ஏன் அதை ஐமிச்சமாக ஒரு சந்தேகமாக கூறுகிறீர்கள்? குந்தி தேவி, குந்தி தேவிக்கு முனிவர் கொடுத்த, குந்தாதேவிக்கு முனிவர் கொடுத்த சாபத்தின் பிறகு அவர் குமர 14 வயதோ 15 வயதில் இருக்கும் பொழுது பருவமடைந்திருப்பேன்னு அவளுக்கு ஒரு எண்ணம் வந்து விட்டது. இந்த மந்திரத்தை சொன்னால் வருவார்கள்னு சொன்னாரே, ஒரு தடவை சொல்லி பார்ப்போம் என்றவுடன் சூரிய பகவான் மந்திரத்தை உச்சரித்தார், வந்து விட்டார், குழந்தை கிடைத்து விட்டது. சரியா, சுருக்கமாக
4: சொன்னார்.
3: அதில் சூரிய பகவான் சரியான பதில். கிட்டிக்காரன், இரண்டு புள்ளிகளை உங்கள் பையிலே சேர்த்து கொண்டேன். இப்பொழுது நீங்கள் அடுத்தபடி போக வேண்டும்.
4: 13
3: தானே நாகம், எங்களுடைய மகாலிங்கம் குறிப்பிட்ட நாகம் உண்டு, ஆனா இடையில 12 இருக்கின்றது.
4: 12 தாருங்களே.
3: சரி, தந்து விட்டேன். கேட்டதே நான் வேணாம் பண்ண மாட்டேன். என்னுடைய முயற்சி வியாபாரத்தை முடிக்க வேண்டியதானே. இங்கே 4 சொல்லாமல் தான் இருக்கின்றது. சரி, இப்பொழுது 13-க்கு 12 வந்து விட்டோம். நீங்கள் மந்திரத்தை சொல்லுங்கள்.
4: அண்டகாகசம் அபு காக்குகும் திறந்து விட சீசி
3: சிறப்பு. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கும்?
4: 6 எழுத்து.
3: கெட்டிக்காரன் என்னால் சொல்ல முடியாது, ஏனென்றால் இங்கே 4 எழுத்திலே தான் இருக்கின்றது. இந்த இந்த பதம் கூறுவதையா விவசாயத்துறையை பற்றி கூறுகிறோம். விவசாயத்துக்குள்ளே நீர்ப்பாசனங்கள் செய்வதற்கு பல இடங்கள் இருக்கின்றது. சில இடங்களிலே நீர்ப்பாசனம் செய்ய முடியாத, நீரை வரவழைப்பார்கள் குழாய் மூலம். ஆனால் குழாய் மூலமும் இல்லை, வேறு வழி இல்லை, மழையை நம்பித்தான் செய்கின்ற பூமி. அந்த செய்கையை செய்கிற இடத்தை எப்படி சொல்வது? மழையை நம்பி செய்யும் விவசாயத்தை எப்படி கூறுவார்கள்?
4: விவசாயத்தை நம்பி
3: இல்ல, விவசாயத்தை நம்பி அல்ல, மழையை நம்பி விவசாயம் செய்வார்கள். அங்க வேறு நீர்ப்பாசனம், விவசாயத்துக்கு நீர் வேண்டும். நீரை பல வழிகளாலையும் பெறலாம், நதிகள், ஆறுகள், குழாய்கள் போன்றவற்றால். ஆனா இது அப்படி ஒன்றும் கிடைக்காத நிலம். மழையை நம்பித்தான் அங்கே விவசாயத்தை செய்வார்கள். அந்த மழையை நம்பி செய்யும் விவசாயத்துக்கு ஒரு பெயர் உண்டு. ஆனா நான்கழுத்திலே வர வேண்டும். நஞ்சை, புஞ்சை போன்றது மாதிரி இது இந்த மழையை நம்பி செய்கிற நிலத்துக்கு, அந்த விவசாயத்துக்கு ஒரு பெயர் உண்டு. அவர்கள் மழையை நம்பித்தான் விவசாயம் செய்கிறார்கள். அந்த செய்கையை எப்படி சொல்வார்கள்? முடிந்தால் செல்லுங்கள், முடியாவிட்டால் செல்லுங்கள். முடிந்தால் சொல்லுங்கள், முடியாவிட்டால் செல்லுங்கள்.
4: வரமாட்டேங்க.
3: அப்ப சென்று காப்பி அருந்து விட்டு மட்டும் பாருங்கள்.
4: இரண்டு
3: பதம் இருக்கின்ற, ரெண்டும் சொல்லவில்லை, இருவரும் விட்டு விட்டீர்கள். பார்ப்போம், பார்ப்போம், பார்ப்போம். நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது நாகப்பன் அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் நாகப்பன், வணக்கம். எங்கே இங்கே இரண்டு பட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கின்ற வருமனையாகும். ஒன்று,
4: மீண்டும் வணக்கம் ஐயா.
3: மீண்டும் வணக்கம். அனுஷியா கேட்ட மூன்றாவது
4: ஐயா, அதுல ஒரு புள்ளி வந்து நிச்சயமா எடுக்க முடியும். கடைசியா சொன்னது மானாவாரி.
3: மானாவாரி செய்கை என்று கூறுவார்கள். கிருஷ்ணன் புரிந்து கொண்டீர்களா? மானாவாரி செய்கை என்று கூறுவார்கள். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களே, உங்களுக்கு ஒரு புள்ளி சேர்க்கப்படுகின்றது. இப்பொழுது அந்த மூன்றாவது அதை விட இன்னொரு பதம் இருக்கிறது. வித்துவானே வித்துவான் வந்து படித்து அப்படியே வாழ்ந்து வித்துவான் கெட்டித்தனம் உள்ளவன். இது இது புத்திசாலித்தனம் விரைவாக எதையும் மிகவும் சிறப்பாக சுருக்கண்டு செய்து விடுவார்கள், கண்டுபிடித்து விடுவார்கள், பதில்களை நாம் சொல்லி விடுவார்கள்.
4: ஐந்து எழுத்துல
3: ஆமா ஆமா ஆமா வித்துவான் திரைப்படம் வந்ததா? இல்ல வரவில்லை.
4: வந்ததா வித்தகன்னா?
3: அது வித்தகன் என்று வந்தது, இது அது அல்ல.
4: நமக்கு தேவையில்லாத ஐயா
3: தேவையில்லாத தலையிடப்படாது. இப்பொழுது இங்கே இந்த நாலாவது எண் ஒன்று தனித்து நிற்கின்றது. இவ்வளோ அதுக்கு பதிமூன்று வரையும் தொடர்ந்து வந்து விட்டதான் அதுக்கு நாலாவது இலக்கம் சும்மா இருக்குது.
4: அதை எதுக்கு கூட அதையும்
3: பிடிச்சிருவோம் எழுத்து பார்ப்போம். எங்க மந்திரத்தை கொண்டு வாருங்கள்.
4: அந்த கசம் அவ காக்கும் சிறந்த விசேஷே
3: சிறப்பு சிறப்பு. எத்தனை எழுத்துக்கள் இருக்கும் ஐயா?
4: நாலு எழுத்து.
3: ஒரு மூணு செய்து ஏழாயிருந்தா அப்படி கூட சந்தோஷம் தானே பெரிய சொல்லண்டாது. ஏழு எழுத்துக்களை கொண்டது
4: சமயத்துல ஏழு எழுத்து தடுமாறுது ஐயா.
3: இது உங்களுக்கு மிகவும் சுலபமா. இது வந்து எங்கள் எங்கள் நாட்டிலே மிகவும் பிரபல்யமான ஒரு பதம். எல்லா இல்லங்களிலேயும் சொல்லுவார்கள். இளைஞர்கள் யுவதிகள் போன்றவர்கள் இல்லை பெரியவர்கள் சரி திருமணமானவர்களும் சரி ஒரு வேலை வட்டியும் இல்லாமல் வீட்டோடையே இருந்து சாப்பிட்டு கொண்டிருப்பாங்க. ஒன்றுமே பண்ண ஒன்றுக்கும் உதவாத மாட்டாங்க. அவங்கள பார்த்து ஒரு அழகான பதம் உபயோகிப்பார்கள் நம்மவர்கள் பேச்சு வழக்கில். என்ன அது?
4: ஏழு எழுத்தா?
3: ஆமாம், ஆறிலையும் பெரும் ஏழிலையும் பெரும் சேர்த்து சொன்னா எழுத்து எழுத்தாயிரம் அதை சொல்லுங்கள்.
4: தண்டச்சோறு
3: அந்த இச்சென்னாவை சேர்த்தா எழுதான பெரும் தண்டச்சோறு இல்லையா? ஆறா? ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு. ஆமாம் ஆறு எழுத்துல தான் இருக்குன்னு நான் தான் ஏழு ரெண்டு மாறிச்சு குறிப்பிட்டேன். பொறுத்து கொள்ள வேண்டும், பொறுத்தரள வேண்டும். உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளிகள். தண்டச்சோறு என்று அழகாக கூறுவார்கள், தண்டச்சோறு என்று சொல்வார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது உத்தியோகபூர்வமாக பதிமூன்று வரைக்கும் சென்று விட்டோம். மிகுதி புள்ளிகள் இருக்கின்றது.
4: ஐயா நீங்க அந்த சாக்குல என்னை ஒண்ணு திட்டலையே?
3: இல்ல இல்ல இல்ல ஐயா, உங்களே எப்படி சொல்ல முடியுமா? தண்டச்சோறன் இல்ல இல்ல, எங்கள யாரும் தண்டச்சோறு இல்லையா? வாழ்த்துக்கள் ஐயா. ஆனா எங்கள் நாட்டிலே அப்படி கூறுவதில்லை. தண்டச்சோரன் அப்படி கூறுவதில்லை.
4: எங்க பக்கம் எல்லாரும் சொல்றாங்க ஐயா.
3: ஆனா அது அது கூறுவதால தான் அது அப்படி சொல்லி உரைக்காமல் இருக்குது சிலதுகள் இல்லையா தண்டச்சோரன். சரி, இப்பொழுது பதினான்கு பதினைந்துலேருந்து போவோம். இங்கே எந்த எண் பெட்டி வேண்டும்?
4: பதினாலு பதினைந்து.
3: இல்ல இல்ல பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்து எல்லாம் இருக்கு. பதினாலுல இருந்து இருபத்தஞ்சு வரையும் இருக்கின்றது.
4: இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்குது.
3: ஆமா, மண்டை விரைவாக போகலாம். இல்ல மக்கள் கூட
4: இன்னொரு சுற்று வரலாம். இன்னொரு சுற்று வரலாம். அப்ப பதினாலு எடுத்துக்கலாம்.
3: பதினாலு எடுத்துக்கொள்வோம். இந்த பதினாலு எடுத்துக்கொண்டால் அதுக்கு மந்திரத்தை கேட்கின்றது.
4: அந்த காகசம் காக்கும் திறந்து விசேஷே
3: திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
4: ஐந்து எழுத்து.
3: வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்னுடைய பட்டியலை இல்லையா?
4: இல்லை, ஒன்று நாலு ஐந்து அதனால.
3: அப்ப கெட்டிக்காரன் கெட்டிக்கா அப்படி வந்தீர்களோ அப்படிங்க அப்பா எப்படி எப்படி எல்லாம் பெறாங்க. புத்திசாலிகள் தான் எல்லோரும். இது வந்து ஒரு பெண்ணின் பெயர். இவ எங்களுடைய அம்மை, அதாவது வந்து ஆழ்வார்கள் அடியார்களுக்குள்ளே உள்ள ஒரு போற்றப்பட வேண்டிய ஒரு பெண். இவருக்கு ஒரு வரலாறு இருக்கின்றது. இறைவனிடத்து மாங்கனியை சாப்பிட்டு கணவனுக்கு மறைத்து வைத்து மீண்டும் அதை கொடுத்து விட்டு இறைவனால் ஆட்சி ஆசி செய்யப்பட்டவர்கள் பெற்ற ஒரு பெண். அவன் பெயர் இயற்பெயர்
4: நாயன்மார் இல்ல அவங்க.
3: ஆமா ஆமா, அம்மையார் தான். அம்மையார் நாயன்மார்களுக்கு ஒருவர் ஒருவராக இருந்தார்.
4: நாயன்மார்ல ஒருவர் புனிதவதி அம்மையார்.
3: வாழ்த்துக்கள். புனிதவதி என்பது அவனுடைய இயற்பெயர். அப்ப அவருடைய மற்ற பெயர் என்ன?
4: காரைக்கால் அம்மையார்.
3: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெண்டு பேர் இருந்தார். புனிதவதி என்பது அவருடைய இயற்பெயர். கட்டிக்காரன் உங்களுக்கு மேலும் இரண்டு புள்ளி அச்சாவா சேர்கின்றது. வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு
4: அந்த ஒரு பெட்டி விட்டது வந்து பண்டிதரா இருக்குமோ?
3: அல்ல அல்ல பொருந்தவில்லை. பார்ப்போம் யார் வந்து கூற போகின்றார்.
4: பண்டிதர் இதெல்லாம் ஐந்து எழுத்துல வரக்கூடியது. சரி ஐயா,
3: இன்னும் ஒன்று இருக்கின்றது, இன்னும் ஒன்று இருக்கின்றது. கட்டிக்காரனா சொல்லுங்க, அடுத்த முறை வந்து சொல்லுங்கள், எடுத்து கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகின்றீர்கள்? விரைவாக வர வேண்டும், எங்கே பெட்டிகளை விரைவாக முடிக்க வேண்டும். வியாபாரத்தை செய்ய நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன், ஓடி வர வேண்டும். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம் ஒழித்து கொண்டிருப்பது கண்டுபிடி கண்டுபிடி பொக்கிசம் பொக்கிசம்.

ஒவ்வொரு சுற்றுக்கும் இரண்டு பெட்டிகள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கும். இரண்டு பெட்டிக்கும் மொத்தம் 4 புள்ளிகள் கிடைக்கும். ஓடி வாருங்கள். எங்கே இங்கே கூறாமல் ஒரு பெட்டி இருக்கின்றது, அதை கூறினாலும் உங்களுக்கு புள்ளி உண்டு. அடுத்த பெட்டிகளும் காத்து கொண்டிருக்கின்றது. 15 to 25 வரை இன்னும் இருக்கின்றன. நானும் விரைவில் வியாபாரத்தை முடிக்க வேண்டும். ஓடி வாருங்கள், இல்லை என்றால் பாதியிலே நான் நிறுத்தி விடுவேன். எங்கே புள்ளிகள் வேண்டியவர்கள் வெற்றி கொடி நாட்ட வேண்டும். ஓடி வாருங்கள், வந்து உங்கள் புத்திசாலித்தனமான பதிலை தந்து கட்டித்தனமாக விளையாடுங்கள்.

0: கிருஷ்ணன் உங்களுடைய தடை நீக்கப்பட்டு விட்டதுதானே, உங்கள் பெட்டிக்குரிய பதில் மானாவாரி என்று சொல்லி நாகப்பனவர்கள் கூறினார் தானே, நீங்கள் வந்து பெட்டி ஏற்றிருக்கா? வந்து விட்டால் மகள் மஞ்சு அனுஷியா இல்லை, இப்படி சேமலா வணக்கம் மகளே, சேமலா எப்படி
1: ஆளை
0: காணவில்லை, எப்படி நலமா இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன்பா.
0: அங்க மழை பெய்யவில்லையா?
1: உடல்
0: நலம் அப்படியம்மா, நல்லா இருக்கு? நேற்று
1: மழையில
0: வந்து
1: சோர்வா இருக்கு, ரெண்டு மூணு இடத்துல வேலைன்றதால கொஞ்சம் சோர்வா இருக்கு.
0: மழை மழையும் அதோட மழையிலும் வந்தீர்கள், சோர்வா இருக்கும்.
1: அண்ணன் கூட தங்கச்சி அப்பா வந்தாச்சு எழுதி போட்டு இருந்தாங்க, வந்துகிட்டு இருக்கேன்
0: அப்படின்னு. ஞானசேகரன் அவர்களும் வலைத்தளம் சரியில்லை என்று எழுதியிருந்தார்கள், காரியமில்லை, எனக்கு தெரியும் தானே, சரியாக இருந்தவர்கள் உடல் சோறு
1: இருந்தால்
0: உணவுகளை அருந்திக் கொள்ளுங்கள், உற்சாகமாக ஆரோக்கியமாக இருங்கள். சரி, இப்பொழுது உங்களுக்கு ஒரு பெட்டி ஒன்று, மூன்றாவது எண் பெட்டி அனுஷியா அவர்கள் திறந்துவிட்டு இப்பொழுது அவர் தடையிலே இருக்கின்றார் சொல்லாமல். அது வந்து அதி புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் எதை எடுத்தாலும் உடனடியாக சொல்லிவிடுவார்கள், செய்து விடுவார்கள். விரைவாக செய்யக்கூடிய ஒருவரை நாங்கள் பார்த்து சொல்லுவோம், நாங்களே சில பேரை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்லுவோம் இந்த வார்த்தை. புத்திசாலின் சிறந்த கெட்டித்தனம் உள்ளவர்களை கூறும் ஒரு வார்த்தை, ஐந்து எழுத்துக்களை கொண்டது. முடிந்தால் தாருங்கள், இல்லை என்றால் நீங்க பெட்டியை
1: திறந்து
0: முயற்சி பண்ணி பாருங்களேன்.
1: இல்ல, அதை கேட்டுக்கிட்டு இருக்கும் போதுதான் அவி போன் பண்ணா அதனால பேசி
0: கூட வந்து இவர்கள் எல்லாம் கூறினார்கள், பலபகர்ந்து வித்து வான் பண்டிதர் என்றெல்லாம் கூறினார்கள், எல்லாம் அல்ல என்று கூறினேன், நீங்கள் கூறுங்களே பார்ப்போம்.
1: ஐந்து புத்திசாலிகளை சொல்றதாப்பா,
0: நல்ல புத்திசாலித்தனம் உள்ளவர்கள் எதை எடுத்தாலும் உடனடியாக பதில் கூறி விடுவார்கள், எதை செய்ய சொன்னாலும் உடனடியாக செய்து விடுவார்கள், மிகவும் கட்டித்தனம் உள்ள அதி விவேகம் உள்ளவர்கள். இப்பொழுது 15 உங்களுக்கு 25 வரையும் பெட்டிகள் உண்டு.
1: 15
0: தரப்போகின்றீர்கள். சரி, 15 கொண்டு வந்து சியாமலாவின் பேரில் வைத்து விட்டேன். இப்பொழுது சியாமலா மந்திரத்தை கூறப்போகின்றார்.
1: அந்த காகசம் அபு காகக்கும் திறந்தது சிசி.
0: ஆஹா ஆஹா, திறந்து விட்டது. அடுத்த பரீட்சை, அதற்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள், நினைக்கின்றீர்கள்? அல்ல அல்ல, நீங்க கிட்டவும் வரையில்லை, கெட்டிக்காரைக்கு 9 எழுத்துலேயே வந்திருக்கின்றது, 9 எழுத்துல இருக்கின்றது. பயந்துட்டீர்களோ?
1: சொல்லிடுறப்பா, அது முன்னாடி இவங்க அனுஷியா விட்டது சமயோஜித புத்தியாப்பா, அது
0: சமயோஜித 5 எழுத்து இல்லடா.
1: கட்டிக்காரை
0: துடிக்கின்றது அந்த எண்ணம் இருக்கின்றது உங்களுக்கு. சரி, இது வந்து 9 எழுத்துல இருக்கின்றது மகளே. இது ஒரு திரைப்படத்தின் பெயர், ஒரு திரைப்படத்தின் பெயர், சரியா?
1: 9 எழுத்தாப்பா,
0: 9. என்ன அண்டா உங்களுக்கு ஒரு தரவுதர்கள், அந்த திரைப்படத்திலே ஒரு பாடல் இருக்கின்றது, அந்த பாடல் ஆண்டவனுடைய நியதிகள் விதிகள் எல்லாம் கூறப்பட்டு ஒரு 6 கட்டளைகளே அதிலே பாட்டிலே கூறப்படுகிறது, அந்த பாட்டில். அது என்ன திரைப்படம்?
1: வாழைப்பழத்தை உரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் எப்படிமா சாப்பிடாம.
0: வாழ்த்துக்கள், ஆண்டவன் கட்டளை என்று சரியான பதமாக வந்து விட்டது. கெட்டிக்காரி என்ற பெயரையும் பெற்றுக்கணும், ஆண்டவன் கட்டளை. வளமையாக எங்களுடைய சரவணனுடைய பெட்டி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே எங்கே மந்திரம்?
1: அந்த காகசம் அபு காகவும் திறந்தது சிசி.
0: சபாஸ், திறந்து விட்டது, திறந்து விட்டது. இப்பொழுது எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று எண்ணீர்கள்?
1: ஆறுப்பா.
0: இரண்டு எழுத்துக்களை கூடி எட்டுல இதற்கு கெட்டிக்காரர்கள் போய் பெரிய பெரிய எழுத்துக்களை கண்டுபிடிக்கிறீர்கள். எட்டு எழுத்துக்களை கொண்டது. இந்த எட்டு எழுத்துக்களையும் கொண்டது என்னவென்றால், இந்த எங்களுடைய ஐதீகத்திலே சைவ மதத்திலே இந்து மதத்திலே முருகப்பெருமானுடைய ஒரு பெரிய ஒரு விழா ஒன்று திருச்செந்தூரில் நடைபெறும், சூரசம்ஹாரம், தெரியும் தானே? அது முடிந்தவுடன் வெற்றி கொண்ட பின்பு அவர் எப்படி வெற்றியை கொண்டாடுவதற்கு எதனை எடுத்துக்கொண்டார்? அவர் வெற்றிக்காக அந்த அந்த சூரசம்ஹாரத்தின் வெற்றியை கூறும் வகையிலே அவர் வாகனமாக பெற்றுக் கொண்டார் ரெண்டு உயிரினங்களை. அது எது? போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றி, புரியுதா? இதுக்கு ஒரு பெரிய பெரிய நகைச்சுவை உண்டு. நான் சிறு வயதுல படிக்கும் பொழுது திருப்புகளில் இந்த தேவாரங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். நித்திரை தூக்கத்திலே இருப்பேன். சேவலம் மயிலம் போற்றி திருக்கை வேல் போற்றி போற்றினா நான் திருக்கை வால் போற்றி போற்றி என்று பாடிவிட்டேன். ஐயோ, சைவ சமயத்தில் திருக்கை வால் கூறினா இது ஒரு மாறாத நகைச்சுவையின் வாழ்க்கையில வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரெண்டு பிள்ளைகளுக்கு என்ன பாடல் மகளுக்கு வேண்டும்? இப்பொழுது வராது விட்டா மட்டும் வந்து கூறுங்கள். இறுதி முயற்சி அந்த பதம், அந்த மூன்றாவது பெட்டி பதம் கடிகாரம் சொல்றதுக்கு இந்த விளையாட்டுல இருக்கிறீர்கள். அந்த பதத்துக்குரியவர்கள் நீங்கள் எல்லோரும். சரி, பார்ப்போம் பார்ப்போம்
1: பார்ப்போம்.
0: ஐந்து எழுத்து தான். ஒரு திரைப்படம் வந்த அந்த பெயர்ல
1: அறிவாளி நாலு எழுத்தரப்ப வருது.
0: நானும் அப்படிதான் அவர் இன்ஜினியர் நாலு அவரும் சொல்லிக் கொடுத்த மனைவிக்கு சொல்லிக் கொடுத்த. சரி அம்மா பாருங்க. நன்றி. இப்பொழுது அடுத்த உறவுடன் போகின்றேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த உறவு நாகப்பனவர்களே வணக்கம். அடுத்த சுற்றுக்கு வந்து விட்டார் நாகப்பனவர்கள். வணக்கம். இணைந்து விட்டேன். வணக்கம்.
2: மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா.
0: மீண்டும் வணக்கத்தை நானும் தருகின்றேன். 14 25 வரையும் இருக்கின்றது.
2: சாணக்கியன்
0: சொல்ல பாக்குறீங்க, அது வராது. சாணக்கியன் தந்திரமாகத்தான் கூடக்கூடிய, அது அல்ல.
2: திரைப்படம் இருக்குங்களா?
0: ஆமா ஆமா, இது மந்த ஞாபகம் எனக்கு இருக்கின்றது. இப்படி ஒரு திரைப்படம். சரி பார்ப்போம்.
2: வாழ்த்துக்கள்.
0: எங்கே மந்திரம்?
2: அந்த காகசம் அப்பு காக்கும் திறந்துடு சீசே.
0: சரி, எத்தனை எழுத்துக்கள்?
2: ஒரு 15 எழுத்துக்கள்.
0: கெட்டி காரணம்னு சொல்லவே என்னால் முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. அவ்வளவுக்கு பெருந்தன்மையான மனிதனாக வந்து விட்டீர்கள். ஆதலால் உங்களுக்கு 2 எழுத்துலே கூறுகின்றேன். சரியா? இது வந்து எங்களுடைய சமையல்களே வருகின்றது இந்த அந்த டிபார்ட்மெண்ட்களே. அதாவது வந்து இந்த சமையல்களை எல்லாம் நாங்கள் செய்கின்றோம், உணவுகளை எல்லாம் செய்கின்றோம், எத்தனையோ விதமான உணவுகளை செய்கின்றோம். நாங்கள் எங்களவர்கள் ஆசிய நாட்டு எங்கள் ஆசிய மக்களுக்கு பிரதானமான உணவு எங்களுடைய உணவு சோறு தானே, அன்னம் தானே. அந்த சோறு என்பதை செய்துவிட்டு அதை தனியே நாங்கள் உண்ண முடியாது என்பதற்காக வேறு உணவுகள் எல்லாம் சமைப்போம். அது மாமிசமாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம், சைவமாக இருக்கலாம். அவற்றுக்கு ஒரு பேர், பொது பெயர் உண்டு. அதெல்லாம் செய்து முடித்தால் அது எப்படி அழைப்போம்? ரெண்டு இடத்துல அழைப்போம். சாதம், சாதம் இருக்கின்றது. சாதம், சாதத்தோடு சேர்த்து உண்பதற்காக பலவிதமான உணவுகளை சமைக்கின்றோம். அது சைவ உணவாக இருக்கலாம், அசைவமாக இருக்கலாம். அந்த சமைத்த பின்பு அவற்றுக்கும் ஒரு பெயர் வைப்போம். அந்த பெயரோடு சேர்த்து ரெண்டு எழுத்தை சேர்த்துக் கொள்வோம். அது எது? அது வந்தால் தான் அதை சமைத்து முடித்தது என்பதுக்கு அர்த்தமாக இருக்கும். இப்போ கத்தரிக்காய் இருக்கின்றது, சும்மா வைத்திருந்தா கத்தரிக்காய், அதுக்கு சமைத்து முடிந்த பின்பு ஒரு பெயர் இருக்கின்றது அதுக்கு.
2: கறி
0: வாழ்த்துக்கள். சரியான பதம் கறி. ஆனால் உங்கள் நாட்டிலே கறி என்றால் அசைவத்தையும் குறிப்பார்கள், நாங்கள் அப்படி கூறுவதில்லை. கத்தரிக்காய் கறி, வெண்டிக்காய் கறி, கோவா கறி, புடலங்காய் கறி, பூசணிக்காய் கறி என்றது கறி என்றதை வைத்துக் கொள்ளும், ஆட்டுக்கறி, கோழி கறி. அப்ப அந்த சமைத்த பின்பு அந்த கறி என்ற பதத்தை அங்கே சேர்த்து, கறி என்றால் சமைத்து முடித்த உணவு. சரியான பதம் கறி என்று சொல்லி மேலும் இரண்டு புள்ளிகளை நீங்கள் சேர்த்துக் கொண்டீர்கள் உங்கள் பெட்டியிலே. இப்பொழுது இன்னும் ஒரு பெட்டி திறக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு.
2: 17
0: 17 வந்து விட்டோம். இடையிலே இருக்கின்றபடியே 17 போவோம். சரி, எங்கே மந்திரம்?
2: அந்தகாகசம் அபு காக்ககம் திறந்து விசீசே,
0: திறந்து விட்டது, விரைவாக விரைவாக திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும் நாபன்?
2: 5
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரன், 4 இருக்கின்றது. சரியா, கிட்டத்தட்ட. இப்பொழுது 4 எழுத்துக்களை கொண்ட அந்த பெட்டி உங்கள் சமையல் அறையிலே அஞ்சரப்பட்டியோடு சேர்ந்து இருக்கும், சமையலுக்கு உபயோகிக்கப்படுகிற ஒரு பொருள். ஆனால் மற்ற பொருட்களை விட இதற்கு அதிக மதிப்பும் மரியாதையும் புனிதத்துவமும் உண்டு. 4

0: தத்துவம் என்று கூறுவதற்கு எல்லாத்தையும் விட மேலான புனித தத்துவம் மங்களமாக மணமாடையிலே தாலி கயிறிலே இந்த மஞ்சள் தான் இருக்கும் இல்லையா? அதிக புனிதம் வாய்ந்தது மஞ்சள் என்பது. சரியான பதத்தை கூறி மேலும் இரண்டு புள்ளிகளை உங்கள் பெட்டியிலே சேர்த்து கட்டாய ஓய்வுக்கு ஆளாகி விட்டுவீர்கள் நீங்கள். சரியா? மீண்டும் சரியான பதம் மஞ்சள் இல்லையா? என்ன ஒரு பதம். வாழ்த்துக்கள். இப்பொழுது யார் பெறப்போகின்றீர்கள்? மீண்டும் பெற வேண்டும். 19, 20, 21, 22, 23, 24, 25 பெட்டிகள் இருக்கின்றன. வருபவர்கள் வந்து திறந்து கொள்ளும். நாகப்பன், நீங்கள் இணைந்து இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. இரண்டு பெட்டிகளும் திறந்து பெட்டிகள் அல்லவா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கரையும் சொல்லி மஞ்சளும் சொல்லி விட்டு போகின்றார். அழைக்கின்றீர்களா? இல்லை இல்லை. வணக்கம் கிருஷ்ணன். வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்னும் அனுஷியாவின் பெட்டி இன்னும் திறப்படவில்லை. இவ்வளவு திறக்கின்றீர்களா? மகள் அனுஷியா, நீங்கள் தான் வந்திருக்கீர்கள். கூற முடியுமா, கூறுங்கள் பதத்தை, பொருளை.
1: தந்திரம்.
0: இல்லடா, தந்திரம் என்பது புத்திசாலித்தனம் இல்லையா? அது வந்து மற்ற வழி அது தந்திரமாக அது பொருந்தவில்லை மகளே. சரி, வந்து விட்டீர்கள். அடுத்த பட்டிக்கு போங்கள். நீங்கள் பொம்பளை புள்ள வந்து விட்டீர்கள், முயற்சி பண்ணி விட்டீர்கள். அதை ஒரு பக்கம் வைத்து விட்டு அடுத்ததுக்கு போவோம். இப்ப 19 இருபது, 21, 22 இருக்கின்றது. எது வேண்டும் உங்களுக்கு? 19 கொண்டு வருவா? சரி, மந்திரத்தை கூறுகிறேன். அண்ட காகசம் அபு காகசம் திறந்தது சீசு, திறந்து விட்டது பெட்டி. இப்பொழுது அரிசியாவுக்காக அந்த பெட்டிக்குள்ளே எத்தனை எழுத்துக்கள் பதம் இருக்கும் எண்ணுகிறீர்கள்?
1: நான்கு
0: எழுத்துக்கு எட்டிக்காரை என்று சொல்ல முடியவில்லை. இன்னும் இரண்டு எழுத்து கூட்டி ஆறு எழுத்துலே இருக்கின்றது. சரியா?
1: சரிங்கப்பா.
0: அது வந்தம்மா, இந்த அநேகமாக இது பெண்களுக்குரிய ஒரு தொழில். இந்த கூட்டல் கழித்தல் போன்ற கணக்கியல்ல வருகின்ற ஒரு பதம் நீங்கள் எந்த நாளும் செய்வீர்கள் உங்கள் வீட்டிலே, அது எது? இந்த கணக்கு சொல்லுவார்கள், கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் என்றெல்லாம் சொல்லுவார்கள் அல்லவா? இதில் ஒரு விடயத்தை, ஒரு விடயத்தை வீட்டிலே நீங்கள் எந்த நாளும் செய்வீர்கள். பெருக்குதல், வீடு பெருக்குதல் இல்லையா? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நான் கெட்டிக்காரி என்று இரண்டு புள்ளிகளை சேர்த்துக் கொள்ளுகிறேன் உங்களுடைய பெட்டியிலே. அடுத்த பெட்டி எந்த பெட்டி வேண்டும் சொல்லுங்கள், திறக்கின்றேன்.
1: 20
0: படிப்படியாக போகின்றீர்கள் கெட்டிக்காரி. 20 எங்கே மந்திரம் அண்டகாகசம் அபு காகசம் திறந்தது சேசு. வாழ்த்துக்கள், திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் காணப்படும்?
1: 3
0: இல்லையம்மா, உங்களுக்கு அதிர்ஷ்டம் 6 தான். மீண்டும் 6 தான் வந்திருக்கின்றது. சரியா? முதல்ல 6 தானே வந்தது. இது வந்து எங்கள் பரம்பரை நடனங்கள் உண்டு. எங்கள் பரம்பரை நடனங்கள் எத்தனையோ விதமான ஆட்டங்கள் இருக்கின்றது. மானாட்டம், மயிலாட்டம், இந்த குதிரை ஆட்டம், பொய்க்கால் ஆட்டம், எத்தனையோ ஆட்டம் இருக்கின்றது. அதிலே இந்த பரதநாட்டியம் ஒன்று இருக்கின்றது அல்லவா? அந்த பரதநாட்டியத்துக்கு ஒரு இன்னும் ஒரு பெயர் உண்டு. அதுக்கு 6 எழுத்தை கொண்டு அழைக்கின்றார்களாம். அது என்ன பெயராக இருக்கலாம், எப்படி இருக்கலாம்?
1: பரதநாட்டியம் ஒரு பெயரப்பா.
0: பரதநாட்டியம் என்பதற்கு இன்னும் ஒரு பெயர் இருக்கலாம்மா. சாதாரண கிராமங்களில் இதை சொல்லுவார்கள். குறுங்கள். நாட்டியம் அது பொருந்தவில்லை, அது பொருந்தவில்லை. ஆட்டம் வரும். கடந்த முறை என்னுடைய கிருஷ்ணனுக்கு ஒரு ஒயிலாட்டம் வந்தது, அதே வந்து இது ஆட்டம். என்ன ஆட்டமா இருக்கும்? உடம்பால் ஆடப்படுகின்றது தான் எல்லாம். அதை வைத்து கூறுவார்கள். அது ஆரம்ப காலத்திலே நாங்கள் இந்த பரதநாட்டியம் என்பதை ஆடுபவர்களை இப்படி கூறுவோம். பாடல்கள் கன பாடல்கள் வந்திருக்கின்றது. என்ன கூற முடியாத எந்த பாடல் என்று இருக்கின்றது.
1: படம்
0: இந்த பேர்ல படம் வேற இல்லையம்மா. படங்களே பாடல்களே வந்திருக்கும். இடவெறிகளே ஆட்டம் என்று வரும்போது வரும். அதுல சரி, கேப்டன்

0: பிரபாகரன் திரைப்படத்திலே ரம்யா கிருஷ்ணன் நடிக்கும் ஒரு பாட்டிலே இருக்கின்றது.
1: ஆடுகிறீர்கள்
0: சின்ன வயதுல நீங்கள் ஆடி இருப்பீர்கள், பள்ளிக்கூடத்திலே நீங்கள் ஆடி இருப்பீர்கள் இந்த ஆட்டம். அந்த பாடல்ல இருக்கிறது, அந்த பாடல்ல இருக்கிறது நீங்கள் பிள்ளையாக படிக்கிறீர்கள்.
1: கோலாட்டம்
0: அதுவும் அல்ல.
1: ஆட்டமா பேரோட்டமா நாட்டமா
0: அது அடுத்தது
1: ஓட்டமா தேர் ஓட்டமா
0: இல்லையம்மா
1: அது பாட்டி வர மாட்டேங்குது எனக்கு.
0: அதான்
1: காகிது
0: உடம்பாலே ஆடுகிறது. தேரோட்டம் தேரை வச்சு ஓடுவது, கோலாட்டம் தடியை வச்சு ஆடு, இது உடம்பாலே ஆடுவது என்னவா இருக்கும்?
1: ஆட்டமா தெரியலையே, பாட்டு இருக்கு ஆனா பாட தெரியல.
0: சரி, அப்ப நான் பிள்ளையாக கூறுன்னு தெரியாது, இருக்கிறதோ தெரியவில்லை. நீங்கள் உழவு தரம் முயற்சித்தபடியால் உங்களுக்கு ஒரு சிறிய உதவி. இந்த உடம்பைத்தானே வைத்து ஆடுகிறார்கள், இந்த உடம்பால் ஆடுகிற ஆட்டம், எல்லாம் உடம்பால் தான் ஆடுகிறார்கள். ஆனால் இது வந்து முத்திரைகள் எல்லாம் கொடுத்து ஒரு மிகவும் முக்கியமானது எங்களுடைய பரத நாட்டியம். அது பரதத்திலே பரத முனிவரால் கொண்டு வரப்பட்டபடியால் பரதநாட்டியம் என்று இருக்கின்றது. இன்னும் ஒரு பெயர் இருக்கின்றதுக்கு என்னவென்றால், இப்போ நீங்கள் சொன்னது போல சதிர் ஆட்டம் என்று கூறுவது. ஆட்டமா சதிர் ஆட்டம் எப்படி அந்த பாடலில் வருகின்ற பெற வேணும் எதில் இந்த பாடலில் சதுர் ஆட்டம் என்ற சதுர் என்பது சதுர் ஆட்டம் என்பது அம்மா அது முக்கியமான பதம். உடம்பாதை ஆடுற சதுர் ஆட்டம். வாழ்த்துக்கள், உங்களுக்கு உதவி செய்து ரெண்டு புள்ளிகளை தருகின்றோம். கட்டிக்காரி தான் நீங்கள். இப்பொழுது இன்னொரு பெட்டி திறக்கலாமோ இல்லை என்ன?
1: இன்னொன்று
0: கட்டிக்காரியா போய் விட்டீர்கள். நான் உங்களை இன்னும் சொல்லப்படவில்லை, அது அப்படியே இருக்கட்டும், அதை யாரும் சொல்ல மாட்டார்கள். மீண்டும் இப்பொழுது அவர் இருக்கிறாரா? அவருக்கு சந்தர்ப்பம் கொடுக்குமா? வணக்கம் சென்றிருக்கின்றீர்களா?
2: சென்று வந்திருக்கு.
0: சரி, அர்ச்சனைகள் அபிஷேகங்கள் கோலாகலமா நடைபெறுவதெல்லாம் பார்த்திருக்கின்றீர்களா?
2: பார்த்திருக்கோம்.
0: சரி, அர்ச்சனை செய்யும் வேளையிலே இது அந்த குருக்கள் அந்த புரோகிதருடைய கையிலே முக்கியமாக இருக்கும் ஒரு பொருள் மூன்றத்தை கொண்டது.
2: தட்டு
0: அல்ல. இன்னும் ஒரு முறை.
2: தடாரி
0: அல்ல. முயற்சி பலித்து பலிக்கவில்லை. மிக சரியாக சரியாக கவனிக்க மூன்று இடத்துல இருக்கின்றது. சரி, பார்ப்போம். ஆமாம், இப்ப தட்டு மறு பொருள் தானே, நீங்க சொன்ன பொருளை தானே கூறுகிறீர்கள்.
2: அது பூசுவது ஐயா?
0: அதுகள் இல்ல, இல்ல இல்ல, அது பூசுறதில்லை. முயற்சி பார்க்கணும், நீண்ட நேரம் முயற்சித்து விட்டு மீண்டும் பெற வேண்டும்.
2: சரியா?
0: சிந்திச்சு விட்டு பாருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி.
0: அடுத்த வருமாக யார் வர போகிறீர்கள்? எங்களுடைய நாகப்பன் வருகின்றார். வணக்கம் நாகப்பன் அவர்களே. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
2: மீண்டும் ஒரு முறை வணக்கம் ஐயா.
0: மீண்டும் மீண்டும் வணக்கம் ஐயா. இப்பொழுது எங்களுடைய பாலும் பழமும் ஒரு பெட்டியை திறந்து விட்டு முயற்சித்து விட்டு போகிறார், முடியுமா உங்களுக்கு? ஆலயத்துக்கு சென்றால் ஆலயத்துக்குள்ளே அர்ச்சகர் இருப்பார். அர்ச்சகர் அர்ச்சனை பண்ணி அபிஷேகங்கள் செய்யும் பொழுது அவருடைய கையில இருக்கின்ற ஒரு பொருள் மூன்றலத்தை கொண்டது.
2: ம், அர்ச்சனை செய்யும் போது அது விரல்ல கூட அணிஞ்சிருப்பாரு.
0: இல்ல அப்படியா, இல்ல தெரியவில்லை, குரங்களை பார்ப்போம்.
2: எனக்கு
0: வாழ்த்துக்கள். மந்திரத்தை
2: தரங்கள் திறந்து விசீசே.
0: ஆஹா ஆஹா ஆஹா, திறந்து விட்டது, திறந்து விட்டது, திறந்து விட்டது. சரி, எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம் என்று நீங்க நினைக்கின்றீர்கள்?
2: மூன்று.
0: ஏன் இன்னொரு மூன்றை சேர்த்து ஆறு தந்தால் அப்படி இருக்கும். சரி, இப்பொழுது அது கூறுவது என்னவென்றால், இந்த வாழ்க்கையிலே பிறப்பு என்று ஒன்று இருக்கின்றது. மனித இனத்திலே பிறக்கும் பொழுது தாயின் வயிற்றிலிருந்து சிசு வெளியில் வந்தவுடன் இருவரையும் இரண்டாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருப்பதற்கு ஒரு வேலை, ஒரு வேலை இரண்டாக்குவதற்கு ஒரு ஒரு விடயம் செய்வார்கள். அது எது? தாயிலிருந்து பிள்ளையை நீக்கி வேறாக எடுப்பதற்கு. நான் அடிக்கடி மகளோடு கூறுவேன், உங்கள் எல்லோரையும் நான் எனக்கு நீங்கள் யார் என்று கூறிக்கொள்ளுவேன் இந்த பதத்தாலே.
2: ரெண்டா பிரிக்கிறதா?
0: ரெண்டாக தாயையும் பிள்ளையையும் வேறு வேறு ஆக்கி விடுவது.
2: அது தாயும் செய்யும் ஆரம்பத்துக்கு
0: அல்ல, அல்ல அதுக்கு ஒரு விடயம் செய்வார்கள். செய்தால்தான் அப்படி வருவாங்க.
2: அதான் அது வந்து கொடி
0: வாழ்த்துக்கள், தொப்புள் கொடி. அது வரைக்கும் தாயும் செய்யும் வேற அல்ல. எப்பொழுது தொப்புள் கொடி வெட்டப்படுகின்றதோ தாய் வேறு பிள்ளை வேறையா போயிடும். வாழ்த்துக்கள், சிறப்பாக கண்டுபிடித்தீர்கள், புத்திசாலித்தனமாக. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரண்டு புள்ளிகள் உங்கள் பெட்டியிலே சேர்கின்றன. அடுத்த பெட்டிக்கு நீங்கள் தயாராகிறீர்கள். ஓ, ஆங்கிலத்திலே 25, தமிழிலே 25. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சரி, மந்திரம்
2: திறந்து விசீசே.
0: திறந்து விட்டது, திறந்து விட்டது, திறந்து விட்டது. எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
2: 5.
0: வாழ்த்துக்கள், நீங்கள் பார்த்து விட்டீர்கள் என்னுடைய 10 பட்டியலை. 5 எழுத்திலே தான் இருக்கின்றது. ஆரம்ப காலத்திலே நாங்கள் எங்கள் பிறந்த பின்பு முதல் முதல் பிள்ளைகள் பாவிக்கின்ற வாகனம் ஆரம்ப காலத்தில், இப்பொழுதும் இருக்கின்றது. ஆனா அப்பொழுது போன்றது அந்த புண்ணியம் புனிதமாக இப்பொழுது
2: இல்லை. அது வந்து நடை வண்டி.
0: சரியான பதம், சரியான தமிழ் சொல், நடை வண்டி. அன்று இருந்த அந்த நடை வண்டியை காலங்காலம் நான் உபயோகித்தது, என்னுடைய பிள்ளைகள் பாவித்திருக்கின்றார்கள். அப்படின்னா பாருங்கள் எப்படி பாதுகாப்பா
2: வைத்திருப்பாங்க.
0: மரத்திலே செய்திருப்பது.
2: இப்ப வந்து பிளாஸ்டிக்ல வாக்கர்னு வச்சுட்டாங்க.
0: அது வாக்கர், வாக்கரால வந்து எத்தனை ஆபத்துகள் வந்து அது போக்கரா போயிடுச்சு.
2: அதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச தமிழ் பதம்,
0: நடை வண்டி என்ற சரியான பதம். அதைத்தான் இப்பொழுது வாக்கர் எல்லாம் கூறுகின்றார்கள். அது வித்தியாசமான வடிவங்களில் வருகின்றது. அன்று வந்து அதற்கென்று அந்த இந்த நாள் நட்சத்திரம் பார்த்து தான் அதுக்கு மரம் மறந்து செய்வார்கள் ஐயா. அது கண்டிருக்கின்றார்கள். கொடுத்து அவர்கள் கொண்டு வந்து புனிதத்துவமாக கொண்டு வந்து கொடுத்து அதை பாதுகாப்பாக பின்னர் எடுத்து வைத்து காலங்காலமா நான் பாவித்ததை எனது பிள்ளை பாவித்தனே பாருங்களேன். அப்படி சரியான தந்து மீண்டும் இரண்டு புள்ளிகளை சேர்த்து கொண்டீர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஒரு ஓய்வு ஒன்று தரலாம் என்று எண்ணுகிறேன். தெரிதானே?
2: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி. அங்கே சாந்தி நீங்கள் அழைத்தீர்கள் பெற வேண்டும். இப்பொழுது இங்கே ரெண்டு பதங்கள் கூறப்படாமல் இருக்கிறது. சாந்தி வந்துவிட்டார், கண்டுபிடிச்சிருப்பார் என்று எண்ணுகிறேன். பார்த்து வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம்.
3: வணக்கம் ஐயா,
0: எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமாக இருக்கிறேன் ஐயா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நலமாக நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். அந்த வேளையில் எப்படி உங்களுடைய ராசா அழகி அப்படி இருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் அவர்களுக்கு, நன்றி. இப்பொழுது நாங்கள் போட்டியில இருக்கின்றோம், விரைவாக நாங்கள் செல்ல வேண்டும். அதில் ஒரு மூன்றாவது எண் பெட்டி அனுஷியா திறந்து கூறப்படாமல் இருக்கின்றது. அடுத்து எங்களுடைய கிருஷ்ணன் ஒரு பெட்டியை திறந்து 23rd பெட்டி கூறாமல் இருக்கின்றது, அவர்களுக்கு விலங்கிடப்பட்டிருக்கிறது. இப்பொழுது உங்களால் முடிந்தால் தாருங்கள். அந்த மூன்றாவது இலங்கை வந்து அதி புத்திசாலித்தனம் உள்ளவர்களை நாங்கள் அழைக்கின்ற ஒரு பதம். எதை எடுத்தாலும் உடனே கெட்டித்தனமாக புத்திசாலித்தனமாக பதில் கூறுவார்கள், செய்து விடுவார்கள் சில செய்கைகளை. எத்தனையோ விபத்துக்கள் வந்து கூட புத்திசாலித்தனமாக தப்பி விடுவார்கள். அப்படிப்பட்டவரை கூறும் ஒரு பதம் எதுவாக
3: இருக்கும்?
0: நான்கு எழுத்துக்கள், ஐந்து எழுத்துக்கள் மகளே.
3: அதிமேதாவி
0: கட்டுக்காரி அல்ல, நான் சொல்ல தரமாட்டேன். அதுக்கு இன்னொரு பதம் இருக்கு, இன்னொரு பதம் இருக்குது, விடுங்கள். சரி, 23rd பதம் எங்களுடைய
3: பத்தி சொல்லிருந்தீங்க.
0: இல்ல இல்ல, கிருஷ்ணன் கூறியிருந்தார், அவருக்கு வந்தபடி ஐயர் அர்ச்சனை செய்யும் பொழுது குருக்கள் அவருடைய கையிலே இருக்கின்ற ஒரு பொருள் மூன்று எழுத்தை கொண்டது.
3: தூபம்,
0: தூபமா தீபமா? தூபம் உண்டு, தீபமும் உண்டு. வாழ்த்துக்கள் அது அல்ல, வேறு இன்னொன்று இருந்தது. சரி, இப்பொழுது நீங்கள் மூன்று பெட்டிகள் இருக்கின்றன. இந்த 21, 22, 21 ரெண்டு பெட்டி தான் இருக்கின்ற, ரெண்டையும் நீங்கள் முடித்து விடுங்கள். சரியா?
3: வாழ்த்துக்கள்
0: இருக்கலாம் மகளே.
3: மூன்று
0: இல்ல, இது ஆறு இருக்குதம்மா. இது
3: ஒரு
0: பாரம்பரிய விளையாட்டு, பெண்களுக்குத்தான் அதிகமாக இது பொருத்தமானது. அன்று இளவரசிகள், ராணிகள், ராணிகள், ராணிகள் விளையாடி இருந்திருக்கார்கள். ஐந்து எழுத்துக்கு ஆறு எழுத்துக்களை கொண்டது, பெண்களுக்குரிய விளையாட்டுகளே ஒன்று.
3: பல்லாங்குழி.
0: வாழ்த்துக்கள், சரியான ஒரு பாடலும் வந்தது. பல்லாங்குழியும் வட்டம் பார்த்தே முத்தை நாணயம், சாந்திக்கு ரெண்டு புள்ளிகள் சேருகின்றன. அடுத்து இன்னும் ஒரு ஒரே ஒரு பெட்டி இருக்கின்றது, அந்த பெட்டி 22, எது வேண்டும்? அங்கே மந்திரத்தை உங்களுக்கானது.
3: அண்டகாக்கசம், அபூகாக்கசம் தேர்ந்தெடு.
0: வாழ்த்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் இருக்கலாம்?
3: நான்கு.
0: கிட்டத்தட்ட கட்டிக்காரி, ஐந்து எழுத்துல இருக்கின்றது. கடிகாரி இல்ல, கிட்டத்தட்ட கடிகாரி. சரியா? சரி, அதை கூறுவதம்மா, இந்த பெண்கள் தங்களை அழகுபடுத்துவதற்காக உபயோகப்படுகின்ற ஒரு பொருள். அன்று தொட்டு இன்றும் இதுவரை இருக்கின்றது. அன்று இயற்கையாக பாவித்தார்கள், இன்று அதை செயற்கையாக பாவிக்கின்றார்கள். எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன அதில், அது எது என்று கூறுங்கள். கண்களுக்கு பிரத்தியமா கண்ணுக்கு பூசுவார்கள், கண்களுக்கு. கற்பக வல்லியின் பொற்பதங்கள் பிடித்து என்ற பாடலில் அழகாக கூறப்படுகின்றது. அது
3: அந்த பாட்ட பாடி பார்க்கணும்.
0: அது கடைசியிலான் பெறும், கடைசியிலான் பெறும். உங்களுக்கு கூறுவது தெரியுமா? கண்ணுக்கு பூசுவதுதானே பெண்கள் உபயோகிப்பது.
3: ஆமாங்க, ஏன் எழுத்து குறைவாக வருகிறது? அது
0: என்ன எழுத்து? குறுங்களோட பார்ப்போம், பொருத்தி பார்ப்போம்.
3: கண்மை, கண்மை,
0: கண்மை தான் அது, கண்மை தான் ஒரு பேர் இருக்கின்றது.
3: அதுக்கு ஒரு பேர்,
0: அதுக்கு ஒரு பேர் இருக்கிறது. எங்களுக்கு தெரியாது அது. நாங்கள் ஐட்டு ஐக்கு பூசுறது, ஐ மை என்று ஐ ஐ இங்கண்டு கூறுவோம், கண் மை என்று அழகாக கூறிவிட்டீர்கள். அந்த கண்மை என்று செய்ய அதுக்கு ஒரு பெயர் உண்டடா. இறுதி சரணத்திலே கற்பவல்லியின் பாடலே வருகின்றது. அம்பிகை உபயோகித்தவா, அம்பிகை உபயோகிக்கின்றது பாடியிருக்கிறார்கள்.
3: அம்பியை உபயோகித்தது.
0: இறுதி சரணத்தை பாடி பாருங்கள்.
3: ஐயா அவ்வளவு ஞாபக சக்தி
0: இல்லையா? ரஞ்சனியே ரட்சிப்பா என்ற இடத்துக்கு முன்பு வரும்.
3: ரஞ்சிதம்
0: கண்மை கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனா அதுக்கு இருக்கிற பெயர்
3: ஒரு முதல் எழுத்துங்க ஐயா.
0: அது தெரியாம எனக்கு உயிரெழுத்துக்களுக்கு எல்லாவற்றுக்கும் முதலாவது எழுத்து.
3: அரிதாரம்
0: அரிதாரம் அது முகத்துக்கு புதுசு நாடகங்கள் நடிப்புகளுக்கு நடிகர்கள் அரிதாரம்
3: முதல் எழுத்துங்க.
0: ஆமா இதுவும் அப்படி ஆகலான் இருக்கின்றதுமா.
3: அஞ்சனம்
0: வாழ்த்துக்கள் சரியானவரும் அஞ்சன மையிடம் அம்பிகை எம்பெருமான் கெஞ்சி குழாவிடும் அஞ்சியே உன்னிடம் தஞ்சம் என வணைத்தேன் வாராயிரு தரணம் ரஞ்சினியே உன்னை ரச்சிப்பா என்பவர் இந்த பாடல். அஞ்சனம் அஞ்சனம் என்பது சரியான பதம் தந்து விட்டீர்கள் வாழ்த்துக்கள். அஞ்சனம் என்பது சரியான பதம். இரண்டு புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும், இரண்டு தான் தர முடிந்தது. அதே நேரத்தில்
3: என்ன
0: பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
3: எனக்கு தைப்பொங்கல் படத்தில் வந்து பார்வை பார்வையில் ஒரு பாட்டு வருமே.
0: என்ன பார்வை என்ன திரைப்படம்? தைப்பொங்கலா? தைப்பொங்கல் இல்லையா?
3: ஆமா ஐயா.
0: என்ன பாடலாமா அது?
3: கண்மலர்களின் அழைப்பிதழ்.
0: அந்த பாடல் கண்மலர்களின் அழைப்பிதழ். வாழ்த்துக்கள் கண்மலர்களின் அழைப்பிதழ். கண்மலர்களின் அழைப்பிதழ் நல்ல பாடல். இங்கே சியாமலாவுக்கு வர முடியாது, நீ வந்தாலும் பெட்டிகள் இல்லை. அவள் வந்து முத்தாரமே உன் உடல் என்ன போன்ற பாடலை கேட்டிருக்கின்றார், எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவருடைய பாடலும் கிடைக்கும். நன்றி அம்மா.
3: அடுத்த சீக்கிரமா தீர்ந்துடுச்சு.
0: சீக்கிரமா இல்லைண்ணா, சீக்கிரமா இல்லை. 25 கோடியும் வந்து எல்லாம் ஆறு பேர் வந்திருக்கின்றீர்கள். வெட்டிக்காரர்கள் தானே. அடுத்து ஒருவர் அழைக்கின்றார், அவரை இணைத்து விடுவோம். அவர் சொல்ல வருகின்றார் போல் தெரிகின்றது. இரண்டு பட்டியும் கூறாம இருக்கிறது தானே மகளே? திறந்து
3: விட்டுருக்கார்கள்.
0: கட்டிக்கார எப்படி அஞ்சனமையை கண்டுபிடித்தீர்கள்?
3: ஞானி அந்த பாட்டை யோசிச்சு பார்த்தேன்.
0: அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்குத்தான் இங்க மூன்றாவது பட்டியே இருக்கிறது ஒரு பதம். சரி, இப்பொழுது நாகப்பன் பெறுகிறார். அவர் கூறவில்லை. சாந்தி, நீங்கள் உங்களுடைய பாடல் தருகிறேன். அடுத்த உறவு ராஜராஜன் அழைத்திருந்தார், அவரை முனைக்க வேண்டும். நிகழ்ச்சி முடிவதற்கு முன் வருகின்றார்கள். ராஜராஜன் வணக்கம். வணக்கம் ராஜராஜன், நீண்ட நாட்களுக்கு பின் வணக்கம்.
4: ஐயா வணக்கம். நலம் நலம் அறிய ஆவலையும்
0: நலம் நலமாக
4: வெளியூர்
0: உங்கள் நலத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். நலம் அங்கே தர்மபுரியில எப்படி இருக்கிறது காலநிலை?
4: காலநிலை நல்ல காலநிலை தாங்க ஐயா.
0: சிறப்பாக
4: மிதமான வெயில்.
0: அது என்ன தர்மபுரி எல்லோரும் ஒரே நேரத்தில் வருகிறீர்கள்? இப்படிதான் சாந்தி வந்து சென்றார். அநேகமாக பார்த்து நீங்கள் அழைத்தால் அவர் வருவர், அவர் அழைத்தால் நீங்கள் வருவீர்கள். அந்த அலை அலை திறந்து அந்த வழி திறந்து இருக்கிறது. தர்மபுரி வழி
4: திறந்து.
0: சரி சரி. எப்படி மாமா அப்பா அம்மா எல்லோரும் எல்லாரும் நலமா இருக்கின்றார்களா?
4: அனைவரும் அனைவரும் நலமாக
0: இருக்கின்றார்கள். நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் சென்றன, நாங்கள் கலந்து கொண்டோம், உங்களை எண்ணினோம். இன்று நீங்கள் வந்து விட்டீர்கள். இன்று நீங்கள் வந்த வேளை 25 பெட்டிகளோடு வந்த பொக்கிஷம். 23 பெட்டிகள் தீர்ந்து விட்டன. ஆனால் 25 தீர்ந்தன. அதில் 2 பெட்டிகள் விடுவிக்காமல் இருக்கின்றது. ஒன்று வந்து மூன்றாவது எண் பெட்டி, அன்பு அனுஷ்யா திறந்திருந்தார். அது வந்து கூறுகின்ற கருத்து, இந்த உலகத்தில் அதி புத்திசாலித்தனிகளை அழைக்கும் ஒரு பதம். அதி புத்திசாலித்தனம் உள்ளது எதையும் சிறப்பாக சரியாக விரைவாக சரியாக கூறிவிடுவார்கள். நல்ல புத்திசாலித்தனமாக கூறிவிடுவார்கள். ஒரு செயலை செய்யும் பொழுதும் அதை சரியாக நேர்த்தியாக சிறம்பட செய்வார்கள். அவரைக்கு அந்த திறமை இருக்கின்றது என்றது, அவருக்கு ஒரு பதம் இருக்கின்றது அழைப்பதற்கு. அது எப்படி என்ன பதமாக இருக்கும்?
4: ஐயா எத்தனை எழுத்துக்கள் ஐயா?
0: ஐந்து எழுத்துக்களை கொண்டது மகனே. ஒரு திரைப்படம் வந்ததாக அறிகிறேன் அதிலே.
4: முதல் எழுத்துங்கள் அந்த எழுத்தையா?
0: அது சொன்னால் கொஞ்சம் கடினம் ஐயா.
4: ஐயா வேற திறமை,
0: திறமைசாலி, திறமைசாலி ஐந்து எழுத்து தான். நான் என்னிடம் இருக்கிறது அப்படி பதம் இல்லை. இந்த திறமைசாலி தான், திறமை எத்தனையோ பேரிடம் இருக்கிறது, எல்லாரிடம் இல்லாத திறமையே கூறுவது அவரிடம். இந்த பொக்கிஷத்துல நீங்கள் கூறினால் அப்படிப்பட்டவர் தான் நீங்களும். பலர் வந்து அப்படி புத்திசாலித்தனமா பதிலை கூறி செல்கின்றார்கள். உடனே உடனே உடனே சரி, அந்த பதத்தை விட்டு இன்னொரு பதம் இருக்கின்றார் சொன்னால் உங்களுக்கு ரெண்டு புள்ளியை கொடுப்பேன். இறுதியாக வந்தவர் இரண்டு புள்ளி கொடுப்பேன் சொல்லவில்லை. இப்பொழுது அடுத்த இரண்டாவதாக 23வது என்ப டீம் இருக்கின்றது கூறப்படவில்லை. அது எங்களுடைய கிருஷ்ணன் அவர்கள், கிருஷ்ணன் திறந்தார். பலர் அதுக்கு முயற்சித்தார்கள். இந்த ஆலயங்களிலே அர்ச்சகர் இருக்கின்றார். அவர் அர்ச்சக வேலை செய்யும் பொழுது அவர் கையிலே இருக்கின்ற மூன்று எழுத்தை கொண்ட ஒரு பொருள்.
4: சடாரி
0: அல்ல, அது கூறினார்கள், அது பொருந்தவில்லை.
4: கையில் இருக்கும் பொருள் அங்க
0: கையிலே இருக்கும். அவர் கையிலே இருக்கும்
4: தட்டு,
0: அதையும் கூறினார்கள், பொருந்தவில்லை. கொஞ்சம் கடினம் தான் அப்படி. நாங்கள் அழைப்பதே இல்லை, ஆனால் அதுதான் அதன் பெயர். அதை நீங்கள் கண்டிருக்கின்றீர்கள், எல்லோரும் காண்போம். சரி, உங்களுக்கு அவர் பாடல் தர இருக்குன்னு, என்ன பாடல் வேண்டும் உங்களுக்கு?
4: ஐயா யமுனை ஆற்றிலே ஈரக்காட்டிலே தளபதி பட பாடல் ஐயா
0: என்று வேண்டுமா? சரி, கூறுங்க.
4: வித்தகலாம் ஐயா?
0: அல்ல அல்ல. சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்னிடம் பெட்டிகள் இல்லை, அடுத்தவர் வருகின்றார், அவரிடம் செல்கிறேன். உங்களுக்கான பாடல் வேறு பெட்டிகள் இருந்தால் நீங்கள் உங்களுடைய புத்திசாலி சந்தை காட்டலாம். நன்றி, மீண்டும் வணக்கம். கஸ்தூரி வணக்கம், நீண்ட நேரம் அழைத்து விட்டு மீண்டும் வந்திருக்கின்றீர்கள். கஸ்தூரி வாருங்கள், ஓடி வர வேண்டும். அழையுங்கள் கஸ்தூரி, உங்கள் அழைப்பை பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். அடுத்த உறவாக யார் வர இருக்கின்றீர்கள்? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். கஸ்தூரி நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா? இப்ப நாகப்பன் வந்திருக்கின்றார். வணக்கம் நாகப்பன். வணக்கம்.
5: வணக்கம் ஐயா. அந்த ஒரு இது சொல்லிட்டாங்களா?
0: இல்ல, இரண்டும் சொல்லவில்லை. இன்னும்
5: ஒண்ணு வேணா தெரியும் நினைக்கிறேன், சொல்லி பாக்குறேன்.
0: சொல்லுங்க.
5: அந்த குருக்கள் கையில வச்சிருக்கக்கூடிய பொருள் வந்து தீர்த்தத்துக்காக வச்சிருப்பார் இல்லையா?
0: அதுக்கு என்ன பேர்?
5: கெண்டி.
0: கெண்டி நல்ல பொருள், ஆனால் அது அல்ல என்னிடம் இருப்பார். நன்றி.
5: அப்ப வேற ஒரு பொருள் யோசிக்கலாம்.
0: மீண்டும் பாருங்கள். அடுத்ததாக சாந்தி வருகிறார். சாந்தி கூறுங்கள், பதத்தை கூறுங்கள். சாந்தி.
6: ஐயா பிரகஸ்பதி.
0: என்னது அம்மா?
6: மேதாவி.
0: மேதாவி மூன்று எழுத்து. நீங்கள் என்ன முதல்
6: அதுக்கு பதிலாக பிரகஸ்பதி?
0: பிரகஸ்பதி என்பது தமிழ் சொல்லும் அல்ல, அது பொருந்தவும் இல்லை. நன்றி மகளே, முயற்சிக்கு நன்றி இருவருக்கும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே பார்ப்பார்கள்? கஸ்தூரி வந்தால் சொல்வார். கஸ்தூரி அழைத்தீர்கள், வர வேண்டும் மகளே. மொன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். எங்கே யார் வரப்போகின்றீர்கள் பார்ப்போம். இரண்டு பதம் இருக்கின்றது, தந்தால் வாழ்த்துக்கள். உங்களுக்கு அழைத்துக் கொண்டிருக்கின்றார் போல் தெரிகின்றது. அடித்து களைத்து மீண்டும் போக பாக்குறீர்கள். வாழ்த்துக்கள். வாழ வணக்கம். வணக்கம் வருக வருக. இப்பொழுது நாங்கள் நலமாக இருக்கிறோம். இப்பொழுது இங்கே 25 பெட்டிகளும் வந்து 25 திறந்து விடுபட்டு, ஆனால் இரண்டு பெட்டி திறந்து கூறப்படாமல் இருக்கின்றது. நீங்கள் கூறினால் உங்களுக்கு 4 புள்ளிகளுக்கு இடம் இருக்கின்றது. அது 3வது எண் பெட்டி திறந்தது அனுஷியா. 5 எழுத்துக்கள், 5 எழுத்துக்களை கொண்ட பதம் மகளே. அது கூறுவது அதி புத்திசாலித்தனமாக நடந்து கொள்பவர்கள். இப்போ பதில் என்றாலும் அதை புத்திசாலித்தனமாக விரைவாக சொல்லுவார்கள். ஒரு செயலை செய்வது என்றாலும் உடனே அதை செய்து முடிப்பார்கள். கணக்கு என்றாலும் அதை செய்து முடிப்பார்கள். கணிதம் தலை எல்லாவற்றிலையும் வெகு சிறப்பாக செய்பவர்கள். அவர்களுக்கு ஒரு பதம் இருக்கின்றது. அது என்ன பதம்?
1: அதி புத்திசாலியா வேலை செய்யறது. அதாவது
0: பதில் சொல்றவர்கள் வேலை சொல்ற ஆண்பாலே வரும் இந்த பதம். ஆண்பாலே இங்க கூறினார்கள் வித்தகன் பண்டிதன் மேதாவி என்றெல்லாம் கூறுகிறார்கள், பொருந்தவில்லை. நீங்கள் கூறுவீர்களா?
1: மதியாளன்ன்றது
0: புத்தி உள்ளவனை கூறுவது. மதியாளன் அது பொருந்தவில்லை. அது மதியாளனா இருந்தாலும் விரைவாக அதை கண்டுபிடித்து உடனடியாக சொல்லி விடுவார்கள். அந்த தன்மைக்கு இருக்கின்றது ஒரு பெயர். சுட்டித்தனம் வேறு, இது வேறு. சுட்டித்தனம் பலவிதமான வகையில சுட்டித்தனம் செய்வார்கள், இது வேறு. சரி, அது ஒரு புறம் இருக்கு. இன்னும் ஒரு பொருள் உங்களுக்கு நன்றாக தெரிந்த ஒரு பொருள் இருக்கின்றது. அர்ச்சகர் ஆலயத்தில் அர்ச்சனை செய்யும் பொழுது அவர் கையிலே இருக்கின்ற மூன்று எழுத்தை கொண்ட ஒரு பொருள் இங்கே கூறினார்கள். பல பொருள்கள் பொருந்தவில்லை, நீங்கள் கூறுங்கள் பார்ப்போம்.
1: கையில இருக்கிறது அர்ச்சனை பண்ணும் போதா?
0: ஆமாம்.
1: கையில அர்ச்சனை பொருள் மூன்றெழுத்து பொருள் ஒன்று பூ இருக்கும் தட்டு இருக்கும் ஒரு மணி இருக்கும். இல்ல, பூசை பண்ணிக்கலாம் கையில. அது இது பண்றது
0: அர்ச்சனை செய்யறது என்ன? அர்ச்சனை என்றால் என்னம்மா? பூசை தானே அம்மா.
1: ஓ, அர்ச்சனை வந்து பூ
0: மணிதான் அது எப்படி கூறுவோம்? நீங்கள் கூறியதுதான் மணி. அதை எப்படி கூறுவோம்? கை மணி என்று கூறுவோம். ஆமாம், கை மணி. ஆலய மணி வேறை, பூண்டா மணி வேறை. ஆமாம், கையில இருப்பது கை மணி. கட்டிக்காரி உங்களுக்கு இரண்டு புள்ளிகளை சரிந்தது. கூறியபடியால் அங்க தட்டு சடாரி என்று பலது கூறினார்கள். இல்லை,
1: கைமணி வேணும் பூசை பண்றதுக்கு. மணி அடிக்காம பூசை பண்ண முடியாது.
0: பூசை பண்ணும் பொழுது அர்ச்சனை செய்யும் பொழுது மணி இருக்க வேண்டும். அதை கைமணி என்று பின்னாம்பரிய மணியை கொண்டு அடிப்பார்களா? இல்லை,
1: கைமணியைத்தான்.
0: இந்த பாடலை வருகிறது, கையில் மணியை ஆட்டும் கலை கவிஞன் கவிஞன் தான். இந்த பாடல் இருக்கு, என்ன பாடல்? அந்த வாழ்வே
1: மாயந்திரன்
0: இருக்கின்றது. சரி, என்ன பாடல் உங்களுக்கு வேணும் கஸ்தூரிக்கு?
1: அந்த பாட்டு கேட்போம் ஐயா.
0: கையில மணியார் பாடுறதுதான். தேவி ஸ்ரீதேவி தினமும் கையில் மணியை கைமணி ஆடுவது ஸ்ரீதேவி. அர்ச்சகர் அர்ச்சகர் அபிஷேகம் அல்லது பூசைகள் செய்யும் பொழுது ஒரு கையிலே பூவும் பூவை எறிந்து கொண்டு ஒரு கையிலே அந்த ஒரு கையிலே இருப்பது மணி, மற்ற கையாலே பூ எறிவார், தீபத்தை காட்டுவார், தூபத்தை காட்டுவார், எல்லாம் செய்வார். ஒரு கையிலே இருப்பது மணி, அது கை மணி என்று பெயர். வாழ்த்துக்கள், சிறப்பான
1: பாடல். ஆனா அந்த புத்திசாலியத்தானே தெரியும், அந்த வந்த புத்திசாலியெல்லாம் சொல்லாமல விட்டுக்கிறான்.
0: சரி, பார்ப்போம். அடுத்தவர்கள் இன்னொருவர்கள் அழைக்கின்றார். வணக்கம் ராஜராஜன், வணக்கம். பாருங்கள் ராஜராஜன், கண்டுபிடித்து விட்டீர்களா?
7: வணக்கம் ஐயா.
0: எங்கே கூறுங்கள் அந்த பதத்துக்கு?
7: ஐயா, புத்திமான்.
0: புத்திமான் ஐந்து எழுத்து சிறப்பு, ஆனால் அது அல்ல. புத்திமானா இருந்தாலும் ஒரு விடயத்தை செய்யும் பொழுது இப்படி இருப்பார்கள், மற்றவர்களோட சிறப்பா இருப்பார், புத்திமான்களுக்குள்ள சிறந்தவராக இருப்பார்.
4: புத்திமானில் சிறந்தவர். அறிவுஜீவி.
0: அறிவுஜீவி அல்ல அல்ல அல்ல, அவர் சொல்லுற விதம், அவர் செய்கிற விதம், நடந்து கொள்ற விதம் எல்லாம் அப்படி இருக்கும். மிக விரைவு வித்தகர் என்றது, அது எல்லாம் தெரிந்தவர். வித்தகர் ஒன்று, வித்தகத்தன்மை வித்தவர், பிறந்தவில்லை.
4: நன்றிங்க, நன்றிங்க,
0: நன்றி ராஜராஜன். நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர கண்டுபிடிக்க நிகழ்ச்சி அழகாக அலங்கரித்து சென்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நேரத்தை நான் கணக்கிட்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றேன் என்று. சரி, சாந்தி இறுதியாக அழைக்கின்ற சாந்தியை கண்டு, சாந்தியை கண்டுபிடித்து விட்டீர்களா? சாந்தி
6: சாணக்கியன்.
0: நன்றி, நன்றி. அந்த பதம் பொருந்தவில்லை, அப்படி ஒருதர் உலகத்தில் இல்லை, அது கற்பனை பாத்திரம். சாணக்கியன், சாணக்கியன் என்றவர் இல்லை. நன்றி, பொருந்தவில்லை, மீண்டும் சந்திப்போம். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே 25 பெட்டிகளை கொண்டு வந்து 24 பெட்டிகளுக்கு கண்டுபிடித்தோம். ஒரு பெட்டி இன்னும் கண்டுபிடிக்கவில்லை, விரைவில் கண்டுபிடிக்க இருக்கின்றோம். அது வேறு ஒன்றுமல்ல, நான் கூறப்போகின்றேன். அது வந்து கூறினவுடன் அடே இதுவா, இதையா மறந்தோம், சொல்லாமல் விட்டோம், அட்டடென்னெல்லாம் தலையில் கை வைக்கப் போகிறீர்கள். வித்தகன் கூறினீர்கள், மேதாவி கூறினீர்கள், சாணக்கியன் கூறினீர்கள், பிரகஸ்பதி என்றெல்லாம் எத்தனையோல்லாம் கூறினீர்கள், திறமசாலி புத்திசாலி அதி வித்வான் என்றெல்லாம் கூறினீர்கள். நான் கூறினேன், விவேகமாக சரியாக துல்லியமாக விரைவாக செய்பவர்களும் விரைவாக விடை கூறுபவர்களையும் கண்டுபிடிப்பவர்களை எல்லாம் நாங்கள் எப்படி சொல்லுவோம், சாதுரியன் என்று கூறுவோம். சாதுரியன் என்பது சரியான பதம், புரிகிறதா? சாதுரியன், அட புத்தி சாதுரியம் உள்ளவர், எவ்வளவு சாதுரியமாக செய்து கொண்டு போகின்றார் பாருங்கள், அவர் சாதுரியத்தை எப்படி செய்கின்றார் என்றெல்லாம் கூறுவோம். சாதுரியன் என்ற பதம். நன்றி, உங்களுக்கு இந்த பதம், இந்த புள்ளியை நீங்கள் இழந்து விட்டீர்கள். இப்பொழுது புள்ளிகளை பார்ப்போம். புள்ளிகளை பார்த்தால் அன்புடனே வந்து இணைந்து கொண்டார் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள். ஆரம்பத்திலே முதன் முதலில் வந்து அவர் 4 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார், கெட்டிக்காரன். அதைத் தொடர்ந்து கிருஷ்ணன் அவர்கள் 5 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அனுஷியா அவர்கள் 8 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்து ஷியாமலா அவர்கள் ஒரு தடவை தான் வந்து 4 புள்ளி, சாந்தி 4 புள்ளி, அடுத்து கஸ்தூரி 2 புள்ளி, சாதுரியனுக்கு பெட்டிகள் கிடைக்கவில்லை. நாகப்பன் அவர்கள் மொத்தம் 18 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். வாழ்த்துக்கள் நாகப்பன் அவர்களே, முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு சந்தர்ப்பம் நன்றாக வந்தது. நீங்களும் உங்களுடைய பதத்தை, உங்கள் பெட்டியையும் கண்டுபிடித்து உறவினர்களுடைய சொல்லாத பெட்டிகளையும் கண்டுபிடித்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இந்த கை மணி என்ற ஒரு சின்ன விடயம், எவ்வளவு தூரம் ஆலயங்களுக்கு செல்கிறீர்கள் அவதானித்திருப்பீர்கள், அதை கவனிக்காமல் விட்டு விட்டீர்கள். கைமணி, இன்று நாங்கள் 25 பதங்களை கொண்டு வந்தோம். அந்த 25 பதங்களுமாவன மீரா, திரு, சாதுரியன், தண்டச்சோறு, அம்மி மிதித்தல், பொற்காலம், சாரதா அம்மையார், கர்ணன், அதுக்கு சூரியன் என்ற பதம் பதில், ஆகாயம், மெட்டி, இளங்கோ, மானாவதி, நாகம், புனிதவதி, ஆண்டவன் கட்டளை, சேவலும் மயிலும், மஞ்சள், கறி, பெருக்குதல், சதிராட்டம், பல்லாங்குழி, அஞ்சனமை, கைமணி, தொப்புள் கொடி, நடை வண்டி ஆகிய பதங்களை கண்டுகொண்டோம். இவற்றுள்ளே திடீரென்று உடனே சொல்லக்கூடிய பதங்கள் பல இருந்தன, சிந்தித்து பார்த்து சொல்லக்கூடிய பதம் சில இருந்தன, சிந்தித்தும் சொல்ல முடியாத பதமும் இருந்திருக்கின்றது. ஆனால் இவையெல்லாம் உங்களுடைய அரண் தமிழ் சொற்கள், எம் தமிழ் சொற்கள். அந்நிய சகோதர மொழிகள் வந்து நாவிலே அமர்ந்து அவற்றை தள்ளிவிட்டு பேச்சு வழக்கிலே வேறு ஏதோ பேசிக்கொண்டு போகின்றோம். இந்த 25 பதங்களையாவது இன்று கிடைத்த இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு அளித்த சந்தர்ப்பத்தில் எங்களால் முடிந்த அளவு அன்னை தமிழுக்கு சிறு தொண்டு செய்திருக்கின்றோம் என்ற திருப்தி அடைகின்றோம். உலகளாவை இருந்து இந்த நிகழ்ச்சிக்கு நல்ல பதில்கள் வந்து கொண்டிருக்கின்றது, ஆதரவு, நல்ல ஆதரவான வார்த்தைகளை தருகின்றார்கள். வந்து இணைந்த மகாலிங்கம் கிருஷ்ணன் அனுஷ்யா கிருஷ்ணன் கிருஷ்ணன் நாகப்பன் சியமலா சாந்தி அடுத்து ராஜராஜன் கஸ்தூரி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் எட்டு பேரும் தந்த பாடல்கள் இப்பொழுது தருவதற்கு சந்தர்ப்பம் அல்ல, அது பொருத்தப்படாத நேரம் எங்களுக்கு ஒத்துவராதபடியால் நேர் நேரத்தின் வேளையிலே உங்களுக்கு இந்த எட்டு பாடல்களும் தரப்படும். இன்னும் ஓர் செய்தி தர வேண்டும். நேற்றைய தினம் முடிவெடுக்கப்பட்டது. நான் தயாரித்து வழங்கும் வாரத்தில் ஒரு நாள் மலரும் பாட்டும் பதமும் அற்புதமான பதங்கள், அதற்கு பொருத்தமான கேட்டு மகிழக்கூடிய பல பாடல்களை தெரிவு செய்தெல்லாம் தயாரித்து வழங்குகிறேன். அந்த பதங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான உண்மை கருத்துக்களை அடக்கி வருவது, என்னால் ஆக்கப்படுவது, அதாவது ஒரு படைப்பாளியால் ஆக்கப்படுவது. அந்த கருத்துக்கள் ஏற்கனவே வேறு பதங்களோடு வேறு மொழிகளோடு குரல்களோடு எல்லாம் வந்திருக்கலாம். எங்களால் ஆக்கப்படுவது முயற்சி. பல உறவுகள் அந்த பாட்டும் பதவ நிகழ்ச்சியை படைத்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது அவர்கள் பின்தங்கி இருக்கும் வேளையில் தொடர்ந்து நான் அதை இணைந்து செய்து கொண்டிருக்கிறேன். 350வது படைப்பு வர இருக்கின்றது. அதில் குறிப்பாக உங்களுக்கு காலை நேரத்தில் சனிக்கிழமை காலை நேரத்தில் வந்தது கேட்பதற்கு சந்தர்ப்பங்கள் அரிது உங்களுக்கு. அதனால் அதிபரோடும் குழுவினரோடும் கதைத்து நேரத்தை மாற்றியிருக்கின்றேன். சனிக்கிழமைகளிலே பகல் வேளைகளில் வரும் சர்வதேச நேயர் விருப்பம் மொன்றியல் தமிழ் வானொலி நேயர் விருப்பத்தோடு இணைந்து அடுத்த நிகழ்ச்சியாக கிடைக்கும். எல்லோரும் கேட்டு மகிழலாம். அன்று கேட்கவும் அப்பொழுது கேட்காது விட்டாலும் மறு ஒளிபரப்பிலும் கேட்டு மகிழலாம் என்பதை கூறிக்கொள்கிறேன். பாட்டும் பதமும் இந்த வாரம் வரை இருப்பது 350வது பாட்டும் பதம், 350வது வாரம். நன்றி என் அன்பு உறவுகளே. இந்த 25 பதங்களை நாங்கள் கண்டுகொண்டோம். இதில் நகைச்சுவையாக பேசினோம். எங்கள் நகைச்சுவையாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செல்வதற்கு நீங்கள் உறுதுணையாக இருந்தவைக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும். மேலும் மறுமுறை வரும் பொக்கிசத்தை நாங்கள் சந்திக்கலாம். நாளை உங்களுக்கு உனக்காக நான் யாருக்காக வரப்போகிறீர்கள் வாருங்கள் கேட்டு மகிழ்ந்துடுவோம், பேசி மகிழ்ந்துடுவோம் என்று இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். காரணம், இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் நான் எல்லாம் வாகனமெல்லாம் வெளியே ஆயத்தமாக விட்டு விட்டு வந்திருக்கேன். முடிந்தவுடன் ஓடி சென்று வாகனத்தில் அமர்ந்தோண்டு ஒரு நியமனத்துக்கு மகளை அழைத்து கொண்டு போக வேண்டும். முன்பு போல 20 பதங்கள் வந்திருந்தால் குறைந்த உறவுகளும் வந்திருப்பார்கள், பாடலையும் தந்துவிட்டு செல்லலாம். ஆனால் இப்பொழுது அந்த பாடலை தந்து செல்வதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டு இந்த பாடலை உங்களுக்கு நான் நேர நேரத்தில் தருகின்றேன் என்று கூறிக்கொள்கிறேன். ஏதாவது கேள்விகள் கூறுவதற்கு இருந்தால் 2 நிமிடம் ஒதுக்கப்படுகின்றது, வாருங்கள் வந்து கூறுங்கள்.

நன்றி என் அன்பு உறவுகளே, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சந்தனம் பேசுவதற்கு எதுவும் இல்லை போல் தெரிகின்றது. அதனால் 2-3 நிமிடங்கள் முன்பு நான் கலையத்தை விட்டு வெளியேறுவதற்கு உதவியாக இருந்த உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 23வது நாள் கதம்பத்திலே வந்த பொக்கிஷம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர முடிவு செய்துவிட்டேன். இந்த வேளையிலே அன்னை தந்தை ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிய வைத்த அன்பு தமிழ் இவற்றுக்கெல்லாம் மேலான எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு என் இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி தாழ்பணிந்து வணங்கி வந்து இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் உலகளாக இருந்து கேட்டுக்கொண்டிருந்து எனக்கு நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருந்த உங்களுக்கும் என் நன்றியையும் தெரிவித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நிறைவு பெற்றது கண்டுபிடி இந்த வேளையிலே இறைவனை வணங்கும் வேளையில் எங்களுக்கு அல்லல்கள் துன்பங்கள் வேண்டாம், சமதர்மம் சமாதானம் வேண்டும் என்றும் நாங்கள் என்றும் அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் காத்து வாழ்வோம் என்றும் கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன்.

0: அவனது வழியாகும் அன்பே, அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

பாவ மன்னிப்பு திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேட்க இருக்கின்றோம். அந்த பாடலை வளமை போல இன்றும் நேயர் நேரத்திற்காக அனுப்பி வைத்திருப்பவர் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன். வளமை போல இன்றும் ஞானசேகரன் கேட்கும் பாடலை தமிழ் செல்வி சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா அவர்களோடு எடப்பாடி வெள்ளாண்டி வலசு துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் செவி மடக்கும் வேளை பாடுகின்றது அந்த பாடல் அத்தான் என் அத்தான் என்ற வரி எடுத்து.

அடுத்த பாடலை தருகின்றார். இன்றைய நாள் நல்வணக்கங்களை கூறி வளமை போல தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள். மயிலை பட்டாபி அவர்கள் தரும் பாடலை வளமை போல இன்றும் அவரது உறவுகள் நண்பர்களாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைகின்றார்கள். அவர் தந்த அந்த பாடல் மிகவும் இனிமையான பாடல். மெல்ல திறந்தது கதவு என்ற திரைப்படத்திலிருந்து குழல் ஊதும் கண்ணனுக்கு என்ற வரி தொடுத்து பாடுகின்றது.

விடைபெறும் பாடலை தருகின்றார் தமிழ்நாடு. திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் வளமை போல இன்றும் நல்லதொரு பாடல் தந்திருக்கின்றார். சாமந்தி பூ என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது அந்த பாடல். கனவுகளே ஊர்கோலம் எங்கே என்று கேட்டு பல்லவியோடு சரணங்களையும்

ஒன்றில் தமிழ் வானொலியை அலங்கரிக்க வேண்டும் என்று எனது பாடலையும் தாருங்கள் என்று அன்புடன் எழுதி வைத்திருக்கின்றார். இங்கே பதவியிலே தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி சியாமலா பிரபா. அவர் எப்பொழுதும் பாடலை கேட்கும் வேளை அவரோடு இணைந்து செவி மடுப்பார்கள் ஜெய வீரபாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நட்பவி நறுமுகையாள் தமிழ் இனியாள். இவர்களோடு அவர்கள் கேட்கும் இந்த பாடல் நெஞ்சில் ஓர் ஆலயம் என்ற ஒரு காவிய பாடல் சொன்னது நீதானா என்று வரியெடுத்து மிகவும் இனிமையாக உருக்கமாக பாடுகின்றது.

கண்ணருகே வெள்ளி நிலா என்ற ஒரு பாடல் கேட்போமா? இது டாக்டர் அம்மா திரைப்படத்தில் பாடிய பாடல். டாக்டர் அம்மா திரைப்படத்து பாடலை கண்ணருகே வெள்ளி நிலா என்று கேட்க வைக்கின்றார்கள் அரசடிக்குப்பம் நெய்வேலி சரவணன், தங்கம் சரவணன், பெரியசாமி, ஜனனி ஆகியோர். யாமிருக்க பயமேன் சரவணா, உங்கள் பாடல் காற்றலையில் நாங்களும் இணைகின்றோம்.

இந்த பிழையில தான் மீண்டும் ஒரு பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலே எங்கள் நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்களும் முகமது யூசுப் முகமது இர்பான் முகமது சுபைத் முகமது அனஸ் கதீஜா ஷஹானா பர்வீன் நசீகா ரிஃபாகா இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்க இருக்கின்றார்கள். நான் கடவுளை கண்டேன் குழந்தை வடிவிலே, அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலிலே என்ற அற்புதமான பாடல். கொஞ்சம் நான் கடவுளை கண்டேன் என் குழந்தை வடிவிலே, அவன் கருணையை கண்டேன் கொஞ்சம் மழலை மொழியிலே என்ற பாடல் கல்லும் கனியாகும் திரைப்படத்திலிருந்து ஒளிபரப்பாகின்றது.

மேலும் ஒரு பாடல், அந்த பாடலை தருகின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து திருமதி அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள். அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் கேட்கும் அந்த பாடல் பாடும் நிலா எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் வள்ளி என்ற திரைப்படத்தில் பாடிய பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. சந்தனம் ஜவ்வாது பன்னீரை எடுத்து சேர்த்துக்கோ என்ற வரிகளோடு.

அவர் கேட்டவுடன் அடுத்த பாடலையும் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக தமிழர்களோடு கேட்க வேண்டும் தாருங்கள் எனக்கு இந்த பாடலை என்று பைரவி என்ற திரைப்பட பாடலை கேட்கின்றார். நண்டூருது நரியூருது நண்டூருது என்று அந்த பாடலை உலக தமிழர்களோடு அவர்கள் கேட்க நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே நேயர் நேரம்.

யார் சிரித்தால் என்ன என்ற வரி கொண்ட பாடல் ஒன்று இதயத்தில் நீ என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார் வேலூர் மாவட்டம் பாலம்பாக்கம் மஞ்சுளா அவர்கள்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் தர்மபுரி தகடூர் சாந்தி நீங்கள் தந்த பாடல். உங்களோடு இணைந்து சந்துரு நிர்மலம்மாவும் இணைந்து கேட்கும் அந்த பாடல் நிழல் நிஜமாகிறது திரைப்படத்தில் அழியாத ஒரு காவிய பாடலாக இலக்கணம் மாறுதோ என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இந்த வேளையிலே மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலை அலங்கரிக்கும் அடுத்து ஒரு பாடல் கேட்க இருக்கின்றோம். இந்த பாடலை நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் ரிஷ்வான் நாசார் நஜீமா ஜமான் இவர் தௌபிக்கோடு கேட்கின்றார்கள். தங்கமகன் திரைப்படத்தில் இருந்து அடுக்கு மல்லிகை ஆள் பிடிக்குது என்ற பாடலை தான் அவர்கள் தந்திருக்கின்றார்கள்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நேயர் நேரம். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கின்றது மகிழ்ச்சியோடு.

ஒரு பாதி கதவு நீயடி என்ற தாண்டவம் திரைப்படத்து பாடல் கேட்போமா? இந்த பாடலை கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஸ் அனுப்பி வைத்து எங்களை இணைத்துக் கொள்ளுகின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல், நீண்ட கால உறவு மொழியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டே இருக்கும் அன்பு உறவு ஜோர்ஜ் வளைகுடாமன் குவைத்திலிருந்து திருமலை திரைப்படத்து பாடலை நீயா பேசியது என்று பாட வைக்கின்றார்.

நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடுதான் அடுத்து ஒரு பாடலை ஒலிக்க வைக்கின்றார் எங்களுடைய சிதம்பரம் தமிழ்நாடு வண்டிகை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். பிரேம பாசம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை, அந்த பாடலை வண்ணம் எந்த வஞ்சியின் வண்ணம் என்று கூறி வரி எடுத்து பாடுகின்றது.

நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்களோடு இறுதியாக ஒரு பாடலை வழக்கமாக தருவதில் அலாதி ஆனந்தம் விருப்பம் கொள்ளும் அன்பு உறவு. எல்லோருடைய பாடலையும் கேட்டு எனது பாடலையும் கேட்டு மகிழ்கின்றேன் என்று எழுதுவார். அவர் வேறு யாருமல்ல, தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறும் கோவை மாநகரம் கணபதி பகுதியிலிருந்து A.R. நாகப்பன் அவர்கள். இன்று கேட்கும் பாடலை என் உமா மகேஸ்வரி மற்றும் நந்தினி ஆகியோரும் எங்களது விருப்பமாக கேட்க இருக்கின்றோம், தாருங்கள் என்று என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார். பாடுகின்றது அந்த பாடல் இறுதி பாடலாக கட்டி வச்சுக்கோ எந்த அன்பு மனசை என்று எங்கள் எல்லோரையும் கட்டி போடுகின்றது.

0: அவனது வழியாகும் அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர்.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வந்து வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பு உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற செய்தியை மகிழ்வோடு தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே வளமை போல இன்றும் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வருகின்றது சர்வதேச நேயர் விருப்பம்.

நிரா நிரா நீ என் நிலா என்ற வரிதாங்கிய ஒரு பாடல் டக்கர் என்ற திரைப்படத்தில் ஒலித்தது. அந்த பாடலை இன்று மொழியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்பத்தில் ஒலிக்க வைக்கின்றார் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.

0: I don't know what to say. It's just everything about her. No, it's not her face. It's beyond that.
1: அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் பூங்காற்றிலே என்ற பாடல். உயிரே திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே, மத்திய மாகாணத்தின் ஹட்டன் நகரிலே, டிரான்சி.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலே இருந்து விஜயராணி அனுப்பி வைத்த பாடல். ஒரு வீடு ஒரு விடுகதை ஒரு தொடர்கதை என்ற திரைப்படத்திலே விடுகதை ஒன்று என்ற வரி எடுத்து பாடுகின்றது. அற்புதமான பாடல்.

தொடரும் அடுத்த பாடலை கனடா மொன்றியல் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் தனுஷன் கேட்டு இருக்கின்றார். உத்து உத்து கண்ணு என்ற பாடல் ஐவர் ஆட்டம் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் பாடல் மீண்டும் கனடா சாந்தினியின் பாடல். அல்பர்டா மாநகரத்திலிருந்து தமிழ்ச்செல்வன் திரைப்படத்து பாடலை கேட்கின்றார். ஒலிக்கின்றது ராஜஸ்தானு புள்ளி மானு என்று கூறிக்கொண்டோம்.

தொடர்ந்தும் கனடா உறவினர்கள் அனுப்பி வைத்த பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வன்கூவர் மாநிலத்தில் இருந்தும் வளமை போல என்றும் இளவரசி ஒரு பாடல் தருகின்றார். அக்டோபஸ் விரல்கள் என்று வரியெடுத்து சாலை ஓரம் என்ற திரைப்படத்து பாடலாக அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு இனிய பாடல். அந்த பாடல் ஒலிக்கின்றது தங்கமான தங்கச்சி என்ற திரைப்படத்திலிருந்து.

அவர்களை தொடர்ந்து நாங்கள் கேட்டு மகிழ்வதற்காக ஒலிக்க வைக்கின்றார்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்கள். வளமை போல இன்றும் நிலவொன்று கண்டேன் என்ற பாடல் கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தருகின்றார்கள்.

மீண்டும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்திலிருந்து வளமையாக இசைப்பயணம் செய்யும் கேதீஸ் அவர்கள் எங்களுடன் இணைந்து கேட்க, நான் ஏரிக்கரை மேலிருந்து என்ற வரிதொன் கொண்ட சின்னத்தாய் திரைப்படத்து பாடலை தந்திருக்கின்றார்.

இவர்கள் தந்த பாடல் ஒலிக்கும் வேளையிலே நானும் தருகின்றேன் என்று ஓடி வந்து சிட்னி மாநகரம் ஆஸ்திரேலியாவில் இருந்து ரமணி தந்திருக்கின்றார் ஒரு பாடல். இது என்ன மாயம் என்று கேட்டு பாடுகின்றது ஓரம்போ என்ற திரைப்படத்து பாடலாக.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். முந்தியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் தினமும் போல் என்றும் நேயர் நேரம் சர்வதேச நேயர் நேரமாக திட்டிக்கும் தேனான பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன.

சர்வதேச நேயர் விருப்பத்தில் நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன் என்று மகிழ்ச்சி கூறி பல விடயங்களை கருத்தாக பதிந்துவிட்ட அன்பு மகாலிங்கம் சிங்கப்பூர் சிங்கார பூமியில் இருந்து வருவார். இன்றும் அவர் தருகின்றார் ஒரு பாடல், ராமன் எத்தனை ராமனடி திரைப்படத்திலிருந்து, அம்மாடி பொண்ணுக்கு தங்கு மனசு என்று கூறி பாட வைக்கின்றார்.

அடுத்து வரும் பாடல்கள் எங்கிருந்து பாடுகின்றது? ஐரோப்பா கண்டம், சுவிட்சர்லாந்து நாடு, ஜெனீவா நகரில் இருக்கும் நிவேஷன் தந்த பாடலாக பாடுகின்றது. ஓ லல்லா என்ற திரைப்படத்து பாடல் ஒன்றாய் சேருவோம் என்ற வரியோடு பாடுகின்றது.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகளும் இனிமையான பாடல்கள் மீண்டும் ஒலிக்க வைக்கின்றார். ஐரோப்பா கண்டத்திலிருந்து ஈழமணி சிறு நாட்டில் நீண்ட நாள் விடுமுறையோடு இருக்கும் என்னவள் நீ வருவாய் என நான் இருந்தேன் என்ற பாடலை சுஜாதா திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

அத்தனை பாடல்களுடன் தான் இறுதியாக ஒரு பாடலை ஒன்றா இரண்டா எடுத்துச் சொல்ல என்ற பாடலை கேட்டு செல்வம் திரைப்படத்திலிருந்து தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க.வை.சேனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து.

வணக்கம். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ, கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையிலே கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னை, தந்தை, ஆசான், இவர்களோடு அன்பு தமிழ், இவற்றையெல்லாம் என கழித்த எல்லாம் வல்ல இறைவன் இவர்களுக்கு இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து முதற்கண் வணக்கம் கூறி உலகளாவும் இருக்கும் என் அன்பு உறவுகளே, முகம் தெரிந்தவர்களே, தெரியாதவர்களே, உங்களுக்கும் வணக்கம் கூறி அன்புடன் வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். இணைந்து கொண்டு காற்றலையிலே வாருங்கள், இணைவோம் இன்றைய கதம்பத்திற்கு என்று சிந்தனை செல்வன். கனடாவில் இப்பொழுது நேரம் 11:34 முன்னிரவாக இருக்கும் இந்த வேளையிலே ஏழு மணி திரு நாட்டிலும் இந்தியாவின் தென்னகத்திலும் 9:04 இரவு என்று கூறும் இன்று 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 27வது நாள். இவ்வளவு விரைவாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த 27வது நாளில் நாங்கள் இருக்கும் வேளையில் கூட நீங்கள் எங்களை முந்தி இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். நாங்கள் இப்பொழுதுதான் முற்பகலில் இருக்கின்றோம். இதே போன்று உலகின் பல பாகங்களிலும் அவரவர்களுடைய பருவ காலத்துக்கேற்ப, பூமியின் சுழற்சிக்கேற்ப சூரியனின் ஒளிபடும் கணத்தை வைத்து நேரத்தை கணித்திருக்கும் வேளை வித்தியாசமாக இருந்தாலும் பூமியும் வானமும் ஒன்றுதானே என்று நாங்கள் எண்ணிக்கொண்டு பூமியிலே வாழ்கின்றோம் என்போம். உலகளாவும் இருக்கும் என் அன்பு உறவுகள் அத்தனை பேரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அனைவரும் நனமாக இருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் இந்த வேளையிலே இன்றைய நாள் தங்கள் தங்களை மகிழ்வான நிகழ்ச்சிகளை கொண்டாடிக்கொண்டு கண்டுகொண்டிருப்பவர்களோடு இணைந்து நாங்களும் அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு துன்பங்களையும் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் உலகிலே, அவர்களோடும் அவர்கள் துன்பத்தோடும் நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் மனிதநேயத்தோடும். இன்றைய காலநிலையை நாங்கள் எதிர்பார்த்தோம். அது 18 பாகையாக காட்டுகின்றது. அந்த 18 பாகையை நாங்கள் உணர்வதென்றால் அதை விட குறைந்த நிலையில்தான் உணர்கின்றோம். ஏனென்றால் காற்று குளிர்காற்றாக, ஈரப்பதமுள்ள காற்றாக வீசிக்கொண்டிருப்பதனால் அந்த வெப்பம் தெரியவில்லை. இது 20 பாகை வரை சென்று மீண்டும் குறைந்து கொண்டு வந்து இன்று 3 பாகைக்கு வரலாம் என்று அறிய கிடக்கும் இந்த வேளையிலே ஆச்சரியம், பகல் வேளை எங்களுக்கு 11:54 தான் இன்று பகலாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் கூறினேன், நாள்தோறும் நிமிடக்கணக்காக சூரியனுடைய பார்வை எங்கள் இந்த மேலை நாடுகளின் பூமியிலே படுவது குறைவாக இருக்கின்றது. இப்படியே குறைந்து 8 மணி நேர பகலோடு தான் வாழப்போகின்றோம். அதற்கு எங்களை தயார் நிலையில் வைத்து கொண்டு இந்த குளிர்காலத்தில் நாங்கள் வெளியே செல்ல வேண்டுமென்றால் அதற்கேற்ற உபகரணங்கள், ஆடைகள் எல்லாவற்றையும் வெளியே கொண்டு வந்து விட்டோம். அதாவது குளிர்கால உடைகளை வெளியே கொண்டு வந்து கோடைகால உடைகளை மடித்து அழகாக ஒழுங்குபடுத்தி உள்ளே வைத்துக் கொள்ளுகின்றோம். புதிதாக வருவதை வாங்கி கொள்வதென்றால் பழையதுகளை நாங்கள் பாவிப்பது தானே. அந்த வகையிலே பகல் வேளை ஓரளவு நாங்கள் சென்றாலும் இரவு வேளையில் நிச்சயமாக குளிர் சட்டைகளை அணியக்கூடிய நிலையில் இருக்கும் காலநிலையில் இருக்கின்றோம். நீங்களும் பாருங்கள் உங்கள் காலநிலைகள் எப்படி இருக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வோம்.

வாழ்த்துக்களை கூறி வரவேற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே நான் புலனத்திலே நான் ஒரு பதிவை போட்டேன் என்று பாட்டு பாடுவோர் பாடலாம் எல்லோரும் ஆயத்தம் ஆகுங்கள் என்று தயாராகுங்கள் என்று உடனே அன்பு மகள் சியாமலா உடனே அதற்கு பூக்களையும் பூக்கொத்துக்களையும் வணக்கங்களையும் கூறி வரவேற்றுக் கொண்டதை பார்த்தால் அடுத்து லண்டனிலிருந்து கஸ்தூரி அவர்களும் தன்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டிருக்கும் வேளையிலே தன்னுடைய கடமையில் தவறாத எங்களுடைய நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர்சாதிக்கு அவர்கள் அழகான படம் வரைந்து இந்த நிகழ்ச்சியை தெரியப்படுத்தி நாங்கள் எல்லோரும் இணைவோம் என்ற வேளையிலே நாகப்பன் அவர்களும் தன்னுடைய பதிவை தந்திருக்கின்றார். தானும் இருக்கின்றேன் என்று எல்லோரும் வணக்கம் கூறி வரவேற்கும் வேளையிலே இன்று நாங்கள் என்ன நிகழ்ச்சியை காணப்போகின்றோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். ஞாயிற்றுக்கிழமை அல்லவா?

0: பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அழகாக நாங்கள் ஆயத்தப்படுத்தும் வேளையில் முதல் நேயராக வந்துவிட்டார் என்று ஓம் நம சிவாய. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நம சிவாய. நாச்சியார் கோவில் இருந்து ஆறு தேவா.
0: நாச்சியார் கோவில் இருந்து எங்கள் அன்பு தேவா, ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கூறி எங்கள் எல்லோருக்கும் நலம் கூறி நலம் தந்து இருக்கின்றீர்கள், நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படித்தானே?
1: உங்க ஆசீர்வாதம் இருக்கிற வரை என்ன ஒருத்தரும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனந்தம் ஆனந்த மகிழ்ச்சி அன்பு செல்வம் சிந்தனை செல்வம் இருக்கிற வரையும் எங்களை ஒன்னும் ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது.
0: அசைக்க முடியாது, யாராலும் அசைக்க முடியாது. சரி, இப்ப இன்று பாடுவோர் பாடலாமல் முதல் கடந்த வாரம் போல் முதல் நேயராக வந்து விட்டீர்கள். எங்கே நீங்கள் தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை கேட்டு மகிழ்வோமா? உடனே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள்.
1: அடி ராக்கு அடி மூக்கு என் கண்ணு என் பல்லு அடி ரசாயி என்னடம்மா, அடி என்னடி ராக்கம்மா பல்லாப்பு நெளிப்பு என் நெஞ்சில் குலுங்குதடி, சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க சிவப்பு மச்சானை இழுக்குதடி, அடி என்னடி ராக்கம்மா அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி, அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி. அடி நம்மூர் மீனாட்சி பார்த்தாலும் எங்க ஐயாவுக்கு வருத்தமடி, சின்னாலம் பட்டியிலே கண்டாங்கி எடுத்து என் கையாலே கட்டி விடவா, என் அத்தை என் பெத்த என் சொத்த அடி ரக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ, தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி, தெய்வான சக்கலத்தி வள்ளி கூரத்தி நம்ம கதையில இருக்குதடி, சிங்கார மதுரையின் வெள்ளையம்மா அவை கதை தினம் தினம் நடக்குதடி, தெய்வானை சக்கலத்தி ஒன்னு இரண்டாக அடி தப்பாமல் நான் உன்னை சிறையடிப்பேன், உன்னை இரண்டாக இருக்கட்டுமே, என் கண்ணு என் மூக்கு என் பல்லு அடி ரசத்தி கல்யாண வைபோகமே, அடபிபி டும் டும் டும் பிப்பி பி டும் டும் டும் பிப்பி பி டும் டும் டும் டும் டும். அவ்வளவுதான்.
0: சிறப்பு சிறப்பு. பொய்யே சொல்ல மாட்டார் அவர், எல்லாம் உண்மையதான் சொல்லுவார். பாடல் மிகவும் மகிழ்வாக சிறப்பாக குதூகலமாக இந்த பாடலை பாடும் பொழுது உங்கள் உள்ளம் எனக்கு தெரிகின்றது தேவா. சிறப்பு இப்படி
1: மகிழ்ச்சியா இருக்கியா? அதை உங்க குரல் வந்தோடனே நான் அதுதான் வந்துருந்தோம். அதே கஸ்தூரி வருவாங்க, கஸ்தூரிக்கு
0: எல்லாரும்
1: பதினோரு மணி வரையும் எல்லா நேர்களையும் பாட்டு இருப்பேன். அதுவும் கஸ்தூரி அம்மா பாடுறதும் ரேவதி பாடுறதும் நல்லா இருக்கியா?
0: எல்லோரும் நல்லா பாடுறாங்க. சரி, என்ன பாடலை ஒளிபரப்புவோம் என்ற நிகழ்ச்சியில தேவா முதலில் வந்த நீர்கள் அடிரா என்னடி ராக்கம்மா பாடி மகிழ்வாக குதூகலமா இருக்கு, ஒன்னும் ரெண்டாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு ஐயாவே உங்களுக்கு விட்டு ஒரு பதம் புகுத்தி
1: விட்டீர்கள். உடம்பு எப்படி இருக்கோ அப்படிங்கிறது என்ன போட்டோல பதம் பார்க்க முடியுது. ஆனா எம்பெருமான் கோவிந்தாவும் உங்க குரல்ல தான் இருக்கார்.
0: நான் உடலே கவனம் எடுத்துக் கொள்ளுவேன், நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் கவனம் எடுத்துக்கொள்ளும். என்ன பாடலை கேட்போம் தேவா?
1: ஐயா ராஜராஜ சோழன்ல இந்த இது எல்லா சிலையும் எடுத்துட்டு வருவாங்களா? அந்த பாட்டு என்ன அது
0: எல்லா சிலையும் எடுத்துட்டு வருவாங்களா? ராஜராஜ சோழன் இல்லையா?
1: ராஜராஜ சோழன் பாடுறது இல்லையா?
0: அந்த மூன்று
1: பாட்டு உங்க
0: மூன்று பேர் பாடுவதா?
1: ஆமையா,
0: அந்த கும்பாபிஷேகம் நடப்பதற்கு அதா
1: கும்பாசகமா
0: பாட்டு வாழ்த்துக்கள்.
1: மாத்திரை போட்டேன்,
0: மிகவும் கவனம். முதல் நேராக வந்து இனிமையான பாடலை பாடி காட்டி நல்ல வார்த்தைகளை கூறுகள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பார்ப்போம் இன்றைய நிகழ்ச்சி எப்படி செல்ல போகிறேன். அடுத்த உறவிடம் செல்ல இருக்கின்ற
1: சிறப்பா எல்லாருக்கும் தாஞ்சு கொடுங்க. எல்லாருக்கும் ஒருத்தர் கூட விடாதீங்க, எல்லாருக்கும் பாட்டு நாளைக்கு போட்டுக்கலாம்.
0: நன்றி,
1: நாளைக்கு போட்டுக்கலாம்.
0: நன்றி ஐயா.
1: உங்க குரல் மட்டும்தான், உங்க குரல் மட்டும்தான் எங்களை நிம்மதியாக தூங்க வைக்கும்.
0: வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கிறேன். நன்றி அன்பு தேவா. நன்றி, நன்றி, நன்றி. அடுத்த உறவாக இருக்கின்றார் தேவா. கேட்டபடி கஸ்தூரி அவர்கள் வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே. இல்லை இல்லை, இப்பொழுது அவர் முந்தி விட்டார், யோகாராஜி முந்தி விட்டார். வணக்கம் யோகாராஜி. வணக்கம்.
2: வணக்கம், வணக்கம். கையை கூப்பி வணக்கம் சொல்லிட்டேன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.
0: நானும் அப்படியே கை கூப்பி வணக்கம், வணக்கம், வணக்கம் மகளே என்று
2: நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நானும் நலமாக இருக்கின்றேன் மகளே, நானும் நலமாக இருக்கின்றேன். அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: ஐயோ, வெயில் வெயில் கொளுத்தி தள்ளுது.
0: அன் வழியே போகாதீர்கள். இப்ப இரவிலும் வெயில் அடிக்கிறதா?
2: இரவில் புழுங்கும்ல
0: பகல். அந்த பகலினுடைய வெப்பம் தக தக வென்று இருந்து இரவிலே உங்களுக்கு எல்லாம் தேகம் எல்லாம் கச்ச கச்சகண்டு இருக்கும் இல்லையா? அப்படியா?
2: எனக்கு அப்படி வேர்க்காது. நான் ஃபேன் போடுற பழக்கம் இல்லை, எனக்கு ஃபேன் போட்டுக்க மாட்டேன் நான்.
0: ஓ, போட மாட்டேன், நல்ல பழக்கம்.
2: ஆனாலும் வெயில் போனா வெயில் இருக்குல்ல,
0: கை விசிறி ஏதாவது பாவிக்கலாம். மின் விசிறி
2: பாவிக்கலாம்.
0: மின் விசிறி உடல் நலத்துக்கு கேடு, உடல் நலத்துக்கு சுவாசத்துக்கு எல்லாம் கேடு விளைவிக்கும். ஆனா என்ன செய்யறது, குளிரூட்டி எல்லாம் அது எங்களுக்கு ஒவ்வாதது தான். ஆனா என்ன செய்யறது, பாவிக்கத்தானே வேண்டும் இல்லையா? சரி, அப்ப இன்று இந்த நிலையில இந்த புண்ணிய காலத்துல இருக்கின்றோம். என்ன என்ன செய்திகள் தரப்போன்றீர்கள்?
2: செய்திகள் ஒரு ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு மீனவன் ஒரு மீன் பிடிக்கிறான் கடல்ல. அந்த மீன் ரொம்ப அழகா இருக்கு. உடனே அவன் என்ன பண்றான், அந்த ஊர் ராஜா கிட்ட கொண்டு போய் அந்த மீனை ஒப்படைக்கலாம்னு சொல்லி ராஜா கிட்ட போறான். ராஜா கிட்ட போயிட்டு ராஜா கிட்ட கொண்டு கொடுக்குறான். அந்த மீனை பார்த்தோன்னே ராஜாவுக்கும் ரொம்ப பிடிச்சிருது. உடனே என்ன பண்றாரு, உனக்கு நான் 1000 பொற்காசுகள் தரேன்னு சொல்லிட்டு 1000 பொற்காசு கொடுத்து அந்த மீனை வாங்கிக்கிறாரு. அப்ப உடனே அந்த மந்திரி பொறாம வந்துருது, இந்த ஒரே ஒரு இத்தனை திருண்ட மீனுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதா ராஜா, இது என்னது இது அப்படின்னு சொல்றாரு. இல்ல, மீன் ரொம்ப அழகா இருக்கு. அப்ப அவன் போறான், இதான் மீனா பெண் மீனா அப்படிங்கிறான். இது ரெண்டுமே இல்ல, அதனாலதான் இது சிறப்புன்னு சொல்றான் அவன். உடனே அந்த பதில் ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. திருப்பி ஒரு 1000 பொற்காசு கொடுக்குறாரு. இப்படி சில விஷயங்கள் பல விஷயங்கள் கேட்டு கேட்டு அவன் நல்லா வாங்கிட்டே இருக்கான். அந்த மந்திரிக்கு இன்னும் கொஞ்சம் எரியுது. உடனே என்ன பண்றான், இவன் வாங்கும் போது ஒரே ஒரு காயின் கீழே உளுந்துருது. அந்த காசு கீழே உளுந்து உருண்டு ஓடுது. இந்த ஆள் கையில ஒரு 10 மூட்டை வச்சிருக்கான். அதோட இதை பொறுக்கிறதுக்கு ஓடுறான் அந்த மீனவன். ஓடினவனையும் பாருங்க, பொறுக்கி மாதிரி ஓடுறான். அந்த ஒரு காசுக்காக கையில அவ்வளவு மூட்டை வச்சிருக்கான். ஒரே ஒரு இதுக்காக போடுறான். போயும் போய் இந்த பிச்சைக்காரனுக்கு போய் நீங்க இவ்வளவு கொடுக்குறீங்கன்னு சொல்லி அவன் மண்ணு கொஞ்சம் எரிஞ்சு எரிஞ்சு உளுந்துட்டு இருக்கான். உடனே அங்கேருந்து இவர் அந்த காசை எடுத்துட்டு மீனவன் திரும்பி வராங்க. வந்து ராஜா கிட்ட வந்து நிக்கிற ராஜா உடனே கூப்பிடறாரு, உன் கை நிறைய நான் இவ்வளவு மூட்டை கொடுத்துருக்கேனே உன்னோட அறிவாளித்தனத்துக்கு. அப்ப நீ இந்த ஒரே ஒரு காசுக்காக நீ ஏன் ஓடுற சொல்லி கேக்குறாரு. அப்ப உடனே இவர் சொல்றாரு, அது ஒண்ணும் விஷயம் இல்ல ராஜா, இந்த இந்த காயினை பாருங்கன்னு சொல்லி காமிச்ச. காயின்ல என்ன இருக்கு, ஒரு பக்கம் என்னோட உருவம் இருக்கு, இன்னொரு பக்கம் சாதாரணமா இருக்கு. அப்ப ஒரு பக்கம் உருவம் இருக்கு, அந்த உருவம் இருக்கிற பக்கமா உளுந்து அது யார் காலையானு பட்டுருச்சுன்னா எல்லாரும் உங்களை மிதிச்சுட்டு போவாங்கல்ல, அதனாலதான் நான் ஓடி போய் அதை எடுத்தேன். அந்த அது ரொம்ப ராஜா விடுச்சு போய் அவனுக்கு இன்னும் பல மூட்டைகள் கொடுக்குறாரு. மந்திரிக்கு பத்திக்கிட்டு வருது. இதுல ரெண்டு கான்செப்ட் அடங்கியிருக்கு, ரெண்டு விஷயம் அடங்கியிருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாக்கலாம்.
0: உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் என்ற கருத்து கம்மியா, பெருந்தன்மையோடு விசுவாசத்தோடு அன்போடு நடப்பது ஒன்று. இரண்டாவது, நாணயத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். ஒன்றொன்றாகத்தானே சேர்த்து பல கோடியே கொண்டு வரலாம். அவர் மனமு வந்து அழித்தது வெளியே ஓடி போகும்போது தள்ளி விடலாமா? அவ்வளவுதான் உயர்ந்து அவ்வளவுதான் சேர்ந்து வந்தாலும் அந்த ஒன்றொன்றாகத்தானே அவன் சேர்த்தான். அவனுக்குத்தான் தெரியும் பணத்தினுடைய அருமை. வேற என்ன கருத்து கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய கருத்தை.
2: ஒண்ணும் இல்ல, அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படக்கூடாது.
0: அது அவருக்குரியது, அது அவருக்கு ஒண்ணுமே கிடைக்கவில்லை.
2: ஆமா, அடுத்தவங்களை பார்த்து எந்த ஒரு விஷயத்துக்கும் பண்ணாங்க. ஒருத்தர் பாடுறாங்க, என்ன விட அழகா பாடுறாங்க, ஆகா நல்லா பாடுறாங்கப்பா, சூப்பர்ப்பா, நான் அப்ரிசியேட் பண்ணாதான் அது எனக்கு பெருமை. ஐயோ, நல்லா பாடுறாங்க,
0: எங்கள் வானொலி உறவுகளிலே அந்த பெருந்தன்மை உண்டு. ஒவ்வொரு தரம் பாடி முடிந்ததும் அவ்வளவு ஆரோக்கியமாக உற்சாகமாக கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். கூறுங்கள்.
2: அதனால அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாம அவங்க எப்படி பாடினாலும் அதை அப்ரிஷியேட் பண்ணும், அந்த மாதிரி மனசு இருந்தாதான் எதுலேயுமே ஷைன் பண்ணலாங்கிறது. அந்த அந்த மந்திரி வந்து பொறாமப்பட்டதுனால அவன் ஒரு பொற்காசோட அவன் போய் ஒரு மூட்டையோட போயிருப்பான். இவங்க பல கேள்விகள் கேட்டு அவன் 10 மூட்டை வாங்கிட்டு அவன் பெரிய லெவல்ல அவன் பணக்காரன் மந்திரி மந்திரியாவே உட்காந்துருக்க வேண்டியதுதான். இதுதான் அவனுடைய இது. எதுக்கு அறிவாளித்தனத்தை அவன் யூஸ் பண்ணா, நீ முட்டாள்தனத்தை யூஸ் பண்ண, எதுக்கு மெஜாரிட்டி வந்தது? அவன் அறிவாளித்தனத்துக்கு தான் வந்தது, அவனுடைய டேலண்ட்டுக்கு அவன் வாங்கின்னு போயிட்டான்.
0: அதனால்தான் காழ்ப்புணர்வு கூடாது, அடுத்தவர்களை பார்த்து நாங்கள் பொறாமைப்படக்கூடாது. நல்ல கருத்தோடு நல்ல ஒரு சிறுகதையை கூறி பெரிய கருத்து அதுக்குள்ள தத்துவத்தை உள்ளடக்கினதை கூறினதுக்கு நன்றி. இப்பொழுது எல்லோரும் பாடல் கேட்க வேண்டும் என்று அவளாக இருக்கின்றார்கள். பாடுவோமா?
2: பாடல் வந்து டிஃபரெண்ட் பாடல், ரெண்டு பாட்டு பாட போறேன். ஒண்ணு வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது, கேக்குறவங்க தான் அதை சொல்லணும்.
0: பாடுதான் நீங்க பாடினாத்தான் நாங்கள் கேட்டு பார்க்கலாம். எங்க பாடங்களையும் கேட்போம்,
2: தப்பு இருந்தாலும் மன்னிக்கவும்.
0: அது எங்கள் பரம்பரை கூடம் கொண்டு பாருங்கள்.
2: முயற்சி தான் பண்ற, அவ்வளவுதான்.
0: முயற்சி திருவினையாக்கும்.
2: ஆஹா

டடன் டன் டன் ஆஹா வந்திருச்சே, ஆசையில் ஓடி வந்தேன். பாலோ பழமோ தேவையில்லை, தூக்கமில்லை, பால்வடியும் பூவகத்தை

அன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன? டடான் டடாடான், கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு, அத கடனா கொடுத்தா தப்பு என்ன?

0: ஆண்குரலில் அதிகம் கேட்டு மகிழ்ந்த இந்த பாடலை ஒரு பெண் குரல் பாடும் பொழுது அவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கின்றது, சிறப்பாக இருந்தது. அந்த தளம், அந்த களம், அந்த நிலை எல்லாவற்றையும் கூறும் வண்ணம் அந்த அந்த ரசங்களை அழகாக கூறியிருந்தீர்கள். சிறப்பு யோகாராஜி, சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது. சரி, என்ன பாடலை உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
1: எனக்கு ஏதானும் ஒரு சிவாஜி பாடல். அந்த புறத்தில் ஒரு மகாராணி.
0: ஆஹா, நல்ல பாடல் ஆச்சு.
1: அவள் அன்பு கரத்தில் ஒரு மகாராஜன்.
0: ஓ, அந்த புறத்தில் ஒரு மகாராணி. சரி, அந்த புறத்தில் ஒரு மகாராணி என்ற பாடலை யோகாராஜ் உங்களுக்காக தருகிறேன். சிறப்பான ஒரு பாடலை, நல்ல நகைச்சுவையோடு வருகின்ற ஒரு பாடல், உட்கருத்துக்கள் புரிந்த பாடலை அழகாக நீங்கள் தொகுத்து தந்தீர்கள். வாழ்த்துக்கள். அதை விட அந்த கதை
1: ரொம்ப ரொம்ப
0: உங்களுக்கான சந்தர்ப்பம் இருக்கின்றது. நன்றி மகளே. அந்த புறத்தில் ஒரு மகாராணி. இப்பொழுது நித்ரா தேவி இடம் அணைந்து விடாதீர்கள்.
1: இல்ல இல்ல, இன்னைக்கு இன்னும் நித்ரா தேவி வரல,
0: வரமாட்ட. அடுத்த அந்த சிறப்பான பாடலை பாடி முடியும் வரை வரமாட்ட.
1: இன்னைக்கு வேற ஒரு எஃப்எம்லயும் பாடிட்டு வந்தேன்.
0: அப்படியா?
1: அது வேற ஒருத்தர் கேட்டாங்க, ஒரு பாடல் பாடினேன், அவங்க அடுத்த பாடலும் நீங்க பாடுங்கன்னு சொல்லி என்ன ரெண்டாவது பாட்டு பாட சொல்லி பயங்கரமா புகழ்ந்துட்டாங்க.
0: யாரு? மேடையிலயா?
1: மேடையில இல்ல, இதுலதான் எஃப்எம் மூலமா தான்.
0: ஓ, எஃப்எம். எந்த எஃப்எம்?
1: எந்த எஃப்எம்? செந்தலீர், செந்தலீர் நினைக்கிறேன்.
0: அங்கே இரண்டாவது பாடலுக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கின்றார்களா? வாழ்த்துக்கள், சிறப்பு, சிறப்பு. கலைஞர்களை ஊக்குவிக்க, கலைஞர்களை ஊக்குவிக்கப்படும். வாழ்த்துக்கள் மகளே. அடுத்த பாடலை தயார் வைத்திருங்கள், சந்தர்ப்பம் வரும்போது நீங்களாக பாருங்கள். நன்றி அம்மா. அடுத்தவர்களுடன் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்தவரமாக வர இருக்கின்றார் என்னுடைய கஸ்தூரி சயந்தன் அவர்கள், அழைக்கின்றார்கள். இணைத்து விடுவோம் அவரை. யோகாராஜி உங்கள் இணைப்பை துண்டித்துக் கொள்ளுங்கள். வணக்கம், வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே, வணக்கம். உங்களை இணைக்க இருக்கின்றேன், வர வேண்டும். அலையுங்கள், அலையுங்கள், இணைந்து விடுவீர்கள். இங்கே அன்பு பேர்த்தி என்று வர இருக்கின்றார் சிவரஞ்சினி அம்மையப்பனிலிருந்து. அதை தொடர்ந்து எங்களுடைய அரசடி குப்பம் யாம் இருக்க பயமேன் அவர் மாயத்தமாக இருக்கின்றார் வருவதற்கு. இப்பொழுது கஸ்தூரி சயந்தன் அவர்களை இணைப்போம். வணக்கம் கஸ்தூரி சயந்தன் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. மாலை மதிய வணக்கம் உங்களுக்கு.
0: எங்களுக்கு மதியமாகி உள்ளது. வணக்கம், வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. மதிய வணக்கத்துக்கு, உங்களுடைய மாலை வணக்கத்துக்கு வணக்கம். அங்கே உங்களுக்கு இன்றைக்கு மழை செய்யும் பெய்யும் சந்தர்ப்பம் இருக்கின்றார்.
2: மழை காத்து எல்லாம் குளிர் எல்லாம் சேர்ந்து கட்டி இருக்கு.
0: எங்களுக்கும் இன்று மாலை நேரத்தில் இருக்கலாம் என்று எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் 18 பாகை, அது 20 செல்லும். ஆனால் மழை குணம் இருக்குன்னு கூட, ஆனால் காலை நேரம் குளிர் காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது.
2: எங்களுக்கும் 18 பாகை ஐயா.
0: 18 என்ன மேல நாடுகளே அப்படித்தானுங்க. மரங்கள் எல்லாம் நிறம் போர்த்தி போர்க்கின்றன. மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம், ஊதா நிறம் என்று பொருத்தி கொள்ளுகின்றது. எங்களுக்கு இலையுதிர் காலம் நெருங்கிவிட்டது. அடுத்த மாசத்திலிருந்து இலையுதிர் காலம் தான் எங்களுக்கு. சிறப்பு இன்றைய நாளில, நன்றி. இன்றைய நாளில என்ன பாடலை எங்களோடு பாட வேண்டும் என்று எண்ணி இருக்கின்றீர்கள்?
2: நேற்று பௌர்ணமி தானே ஐயா, அதனால இன்னைக்கு இந்த பாட்டை யோசித்தேன்.
0: என்ன பாடல் என்று கேட்போம்? பௌர்ணமி நிலவில். அப்படியா?
2: இல்ல, பௌர்ணமி நிலவில் இல்ல. எது வந்து
0: நீ
2: பாடல் வந்து அன்றொரு நாள்.
0: ஓ, வாழ்த்துக்கா, அன்றொரு நாள். அதே எங்க பாடுங்களா? அந்த பாடலை கேட்டு மகிழ்வோம் உங்கள் குரல் இல்லையே.

0: பக்க வாத்தியங்கள் இல்லாமல் ஒருவருடைய குரலிலே இசையோடு பாடலை கேட்கும் ஆனந்தம் கொண்டோம் மகளே. சிறப்பாக இருந்தது. அந்த பாடலின் உட்கருத்துக்களை உள்வாங்கி உருக்கமாக பாடினீர்கள். இது இதுக்கு இதற்கு மேலும் நான் விமர்சனம் கூறுவதென்றால் எங்கோ போய்விடும். சிறப்பான ஒரு பாடல், நாடோடி திரைப்படத்து பாடல், நல்ல ஒரு பாடல். இந்த பாடல் அழகாக தெரிவு செய்து அதை நீங்கள் உள்வாங்கி உள்ளன்போடு உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். அந்த கருத்துக்கள் அந்த பக்க வாத்தியங்களெல்லாம் தனி அந்த வரிகளை உங்கள் குரலே தெளிவாக கேட்டு மகிழ்ந்தோம் நாங்கள். இப்படித்தான் எல்லோரும் எண்ணுவார்கள் என்று சிறப்பாக இருந்தது மகளே. சிறப்பான பாடல், வாழ்த்துக்கள்.
1: நன்றி ஐயா, நன்றி ஐயா.
0: உங்களுக்கான பாடல் என்ன பாடலை நாங்கள் பதிவு செய்தீர்கள்? என்ன பாடல் ஒளி
1: எனக்கு இன்னைக்கு படம் வந்து ஐயோ படம் ஞாபகம் இல்ல. பாடல் நாகேஷுடைய ஒரு படம், என்னுடைய நாகேஷ் அவருடைய அப்புறம் நான் முத்து குளிக்கவா அனுபவி ராஜா அனுபவி திரைப்படம் பழைய இடம்
0: இன்றைய நகைச்சுவை நடிகர் நாகேஷ் அவருடைய பிறந்த நாள் என்று கூறுகிறீர்கள். அவருடைய பிறந்த நாள் நினைவுகள் என்றும் எங்களுக்கு இருப்பது மட்டுமல்லாமல் அவரை உள்ளத்திலே எப்பொழுதும் நினைத்து கொள்வோம். நகைச்சுவை என்றால் நாகேஷ் என்ற ஒரு அவருக்கு பரிசு கொடுப்பார்கள். தருமி கவிதை அரசன் அவருக்கு பரிசு கொடுக்க அங்க நக்கீரர்களுமே கொஞ்சம் இருங்கள் ஐயா என்று கூட்டம் கொஞ்சம் இருங்க என்ன அவசரப்படுறீங்க திரும்பி பார்த்து அவர் கேட்க பரிசு கொடுத்துருங்க. நல்ல பாடல். அவர் நகைச்சுவை மட்டுமல்ல குணச்சித்திரங்கள் எல்லா பாத்திரமும் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். அவர் ஒரு ட்விஸ்ட் நடன விப்பன்னர், நடனத்தில் கடிகாரனவர். அவர் அப்படி நெளிவாருன்னா ஹார்ட் போர்டு இந்த பத்திரிகை அந்த பேப்பர் கடதாசி கூட நெளியாது அவர் நெளிவது போன்று. சூப்பர். அங்க அதாவது அங்கத்தினாலே நடித்து காட்டக்கூடிய நல்ல ஒரு நடிகர். வாழ்த்துக்கள் மகளே, உங்களுக்கான அந்த பாடல் ஒளிபரப்புகிறோம். இந்த பாடலை இனிமையாக தந்த உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது ஓடி வந்து பாடலாம். இன்னொரு பாடல் நீங்களா?
1: நன்றி
0: மகளே,
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள் என்றும் வாழ்க நீங்கள். வாழ்க வாழ்க வாழ்க வாழ்க. அற்புதமான பாடலை தந்த எங்கள் அன்பு கஸ்தூரியை தொடர்ந்து அடுத்த பாடலை உடனே தருவதற்கு யோகராஜி ஆயத்தமாக ஓடி வருகின்றார். வணக்கம் யோகராஜி. வணக்கம், வாருங்கள். வணக்கம். இரண்டாவது பாடலை தரப்போன்றீர்கள். அற்புதமான அழகான சிறப்பான பாடல் என்று நான் சொல்லுகிறேன். நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம். எங்கே எங்கள் ஆவலை தணிக்கும் வகையில் பாடங்கள் கேட்போம். ஓடி வாருங்கள்.

துடிக்கின்றது, எனக்காக இரு நெஞ்சும் துடிக்கின்றது, இதில் யார் கேட்டு என் பாட்டை முடிக்கின்றது.

0: எங்களையும் கண்மூட வைப்பீர்கள் போல் தாலாட்டு போல அற்புதமான பாடல். இந்த பாடல் சிறப்பான. இந்த பாடல் என் முன்னே ஒரு விருது ஒன்று இங்கே காணப்படுகின்றது. அது என் மகள் ஒரு தடவை ஒரு விழாவிலே மொன்றியாலே இதே போன்று பாடுவோர் பாடலாம் போன்று வந்து பலர் பாடிய இடத்திலே இரண்டாவது நிலையை பெற்றிருந்தார். இந்த பாடல் பாடிது அவருக்கு விருப்பமான பாடல் மகள் மீராவுக்கு. சிறந்த ஒரு பாடல், நல்லதோர் பாடலை தந்தீர்கள். நல்ல கருத்தாளம் உள்ள பாடல், அமைதியாக அழகாக. அதான் நான் முதலே கூறினேன் மகளே, என்னவென்றால் இந்த பக்கவார்த்தியங்களோடு கூறி ஆகா ஓகோ என்று இருந்த நாங்கள் தனியே அந்த வரிகளை சொந்த குரலே நீங்கள் வந்து பாடும்பொழுது எங்களை அறியாத ஆனந்தமாக இருக்கின்றது. அப்படி மற்றவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஆனந்தப்பட வைக்கும் ஒரு நல்ல சேவையில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள். இந்த பாடகர்கள் எல்லோரும் அற்புதம், சிறப்பா சிறப்பா. அந்த முதல் முதலில் வந்து எங்கள் தேவா அவர் பாடவே மாட்டேன் என்று ஓடி தெரிந்தவர் இப்பொழுது இழுத்து வைத்து அவரை பாட வைத்த பின்பு வந்து அவர் தன்னைத்தான் ஆக்கிக்கொண்டு இன்று பாடின பாடலே பிழைகள் வந்த போது கூட அதை நிவர்த்தி தாளம் தப்பாமல் கொண்டு போகின்றார். அந்த அந்த திறமை அவரிடம் இருக்கின்றது. இவற்றை தான் நாங்கள் கவனிக்க வேண்டும் இல்லையா அம்மா? நல்ல சிறப்பா. ஒரு தொலைபேசி எடுத்து வாய்ந்த கஸ்தூரி எல்லாம் நீங்கள் எல்லாம் ஒரு தொலைபேசியை காதலே வைத்துக்கொண்டு அதுக்குள்ள எவ்வளவு டென்ஷன் உங்களுக்கு இருக்கும் என்னவென்றால், அதாவது அந்த துடிதுடிப்பு இருக்கும். பாடல் ஐயாரம் அழைப்பு வருகின்றதோ, வலைத்தளம் சரியாக இருக்கின்றதோ, வரிகள் சரியாக இருக்கின்றதோ என்று எவ்வளவு அவதானித்து செய்ய வேண்டும். கட்டிக்காரர், இது ஒரு பிரத்யேகமான ஒரு திறமை உங்கள் அனைவருக்கும் கிடைத்திருக்கின்றது. வளர்த்துக்கொள்ளுங்கள் வாழ்வோள். நன்றி மகளே. காதோடுதான் நான் பேசுவேன். இனிமேல் நாங்களும் எல்லோருக்கும் காதோட பேசுகிறோம், சரியா? ரகசியமா. வாழ்த்துக்கலாமா? இப்பொழுது நித்ராதேவி உங்களை தேடுவாரே. பார்த்தீர்களா?
1: இன்னும் வரல.
0: சரி, நாங்கள் பிரார்த்திக்கிறோம், வரட்டும் என்று. இல்லை இல்லை, எங்கள் நிகழ்ச்சியை கேட்டு முடிந்து தூங்க. நன்றி மகளே, வாழ்த்துக்கலாமா. சிறப்பு. அடுத்த உறவாக வருகின்றார் தர்மபுரியில் இருந்து எங்களுடைய வழக்கறிஞர் ராஜராஜன் அவர்கள். வணக்கம் ராஜராஜன் அவர்களே.
2: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். இப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலம் நலம் அறியாவல ஏன் நலமாக இருக்கிறோம். அனைவரும் நலம், அங்கே நலம்,
0: நாங்கள் எல்லோரும் நலம். உங்கள் நலம் அறிந்தோம் மகிழ்ச்சி. அங்கே உங்களுடைய காலநிலையை தெரிவித்துக் கொள்ளுங்கள். எப்படி இருக்கின்றது தர்மபுரியிலே என்று?
2: வெப்பசலனம் அதிகம் ஐயா.
0: ஓ, வெப்பம் அதிகமா இருக்கும். இரவு நேரம் அதனுடைய வெப்பருடைய தாக்கம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். குளிர் இல்லை என்ன?
2: ஆமாங்க ஐயா.
0: இந்த இந்த நேரத்தில் என்னவென்றால், இந்த புதிய பயிர்கள், நெற்பயிர்கள் போன்ற முக்கியமான பயிரினங்களை அவர்கள் விதைத்து அந்த விதைகள் முளைத்தெழும்பும் வேளையில் வெப்பம் தான் அதற்கு தேவை. மண்ணிலிருந்து வெளியே வருவதற்கு அதற்கு நாங்கள் ஊற்றும் நீரின்றி குளிர் தான் தேவை. பனி போன்ற குளிர் வந்தால் அவை வளர மாட்டாது, குன்றிவிடும். இதெல்லாம் இயற்கையினுடைய வரம், சிறப்பு. அதை நாங்களும்
2: ஏற்றுக்கொள்ள
0: இருக்கின்றது. அது இரண்டு வருடத்துக்கு போட்டு வாட்டி விதைக்கும் என்றுதான் கூறுகின்றார்கள். பார்ப்போம், அனுபவிக்கத்தான் வேண்டும்.
2: கண்டிப்பாங்க.
0: ஆனா ஏனென்றால் இந்த உலகத்திலே பலவிதமான தட்பவெட்ப நிலையோடு தான் மண் பூமி அமைந்திருக்கு. பாலை நிலங்களை பாருங்கள், பாலைவனங்களை வருடக்கணக்காக அங்கும் வாழ்கின்றார்கள் தானே, அதே போன்றுதான். ஆனால் அங்கும் வாழ்ந்த அறிவியல் வளர்ச்சியிலே அவர்கள் தங்களுக்கு வசதியாக உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி நிலைமையை மாற்றுமாறு சில கர்மங்களை ஆற்றி இருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக அங்கு மண்மழை, பெருமழை, காற்று, வெப்பம் அதிகம், உலகத்தில் இல்லாத அளவுக்கு வெப்பம் அங்கே கூட இருக்கும், தாங்குகிறார்கள் தானே. அது ஏற்ற மாதிரி தான் அந்த உடல் அமைப்பு, உணவுகள், பரிமாற்றங்கள் அங்கே இருக்கும், பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதே போன்றுதான் எங்கள் நாட்டிலும். அதனால் இந்த வெப்பநிலை காலநிலை மாற்றத்தை எண்ணி நாங்கள் கவலைப்பட்டு அல்லது சந்தோஷப்பட்டு பிரியவில்லை. அது நாங்கள் சந்தோஷப்பட்டார் என்ன, கவலைப்பட்டனா, அது வாரது வந்தே தீரும்.
2: கண்டிப்பாங்க.
0: நன்றி. சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நிலவுகளை வந்திருக்கும் போலே ராஜராஜன் ஒரு பாடலை அழகாக பாடப் போகின்றீர்கள், நாங்கள் கேட்கப் போகின்றோம். எங்கே பாடுங்கள், என்ன பாடலாக இருக்கும்?
2: ஐயா, நமது எம்டிஆர் உறவுக்கு ஒரு புது அறிமுகத்தை நான் அறிமுகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அவர்கள் பாட்டு பாடுவார்கள்.
0: நீங்கள் பாட மாட்டீர்களா?
2: ஐயாவோட அனுமதி வேண்டும்.
0: அவர் பாடட்டு, நீங்கள் பாடலாம் தானே.
2: நான் அடுத்த வாட்டி வந்து பாடுறேங்க. என்னோட மனைவி சரண்யா பாடுகிறார்களே, சரண்யாவிடம் கொஞ்சம் கொடுக்குறேங்க.
0: திரு ராஜராஜன் பாடாது விட்டாலும் திருமதி ராஜராஜன் சரண்யா அவர்கள் பாட இருக்கின்றார்கள். எல்லோரும் ஆயத்தமாக வருக வருக மகளே. எப்படி இருக்கின்றீர்களா மாற சரண்யா?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: ரொம்ப
1: நல்லா இருக்கேன்.
0: நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றோம். அற்புதமாக நீங்கள் வந்து எங்கள் நலம் கேட்டது முதல் கண். உங்களுக்கு நன்றி. நீங்கள் எப்படி நலமாக மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
1: நன்றாக
0: இருக்கிறோம். சிறப்புகள் கேட்போம். உங்களுக்கு இது வந்து ஓபன் விசா, எப்பொழுது நீங்கள் பாடலாம்?
1: ஆட்டோகிராஃப்ல இருந்து ஒவ்வொரு பூக்களுமே பாடுகிறேன்.
0: சிறப்பு ஆட்டோகிராஃப் பாடல், ஒவ்வொரு பூக்களிலுமே என்று ஒரு புதிய பூ வந்து எங்களுக்கு வாய் மலரப் போகின்றது. வாருங்கள், பாடுங்கள், கேட்போம். எல்லோரும் அவளோடு இருக்கின்றார்கள்.
1: ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே. ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வேண்டும் நம் வாழ்வில், லட்சியம் நிச்சயம் வெல்லும் ஒரு நாளில். மனமே ஓ மனமே மாறிவிடு, மழையோ அது பனியோ நீ மோதிவிடு. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே, வாழ்வென்றால் போராடும்

எந்த மனிதன் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள், காலப்போக்கில் காயமெல்லாம் மறைந்து போகும் மாயங்கள், குழி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தானே நிலையாக சுகம், யாருக்கில்லை போராட்டம், கண்ணில் என்ன நீரோட்டம், ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் ஒரு நாள்

வாழ்க்கை கவிதை வாசிப்போம், வானம் அளவு யோசிப்போம், முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சுவாசிப்போம். லட்சம் கனவு கண்ணோடு, லட்சியங்கள் நெஞ்சோடு, உன்னை வெல்ல யாரும் இல்லை, உறுதியோடு போராடு மனிதா. உன் மனதில் கீறி விதை போடு, மரணம் அவமானம் படு தோல்வி எல்லாம் தோல்வியின்றி வரலாறா, துக்கம் என்ன என்

நின்றாள் போராடும் போர்க்களமே, ஒவ்வொரு விடியலுமே நீ சொல்கிறதே, இரவானால் பகலொன்று வந்திடுமே. நம்பிக்கை என்பது வே

0: மழையோ அது பனியாக நீ மோதிவிடு. நன்றிங்க ஐயா, பாடிவிட்டேன்.
1: சிறப்பு, ஒரு நம்பிக்கை, வாழ்க்கையில் நம்பிக்கையூட்டும் ஒரு எழுச்சியான ஒரு அற்புதமான பாடல். வரிகள் மாறாமல், அழகாக சந்தம் மாறாமல், சிறப்பாக நீங்கள் ஒரு தொலைபேசிக்குள்ளாலே தந்திருக்கின்றீர்கள். அப்போ நேரடியாக நாங்கள் ஒரு இசைத்துறைகளை எல்லாம் கொண்டு வந்து அமைத்து உங்களை பாட வைத்தால் எப்படி பாடுவீர்கள்? சிறப்பு ராஜராஜன், வாழ்த்துக்கள். உங்கள் மனைவிக்கு முதலிடம் கொடுத்து அழைத்து வந்து பாட வைத்து எங்களை எல்லாம் மகள வைத்திருக்கீர்கள். முதல் நீ வந்து முதல் முதலாக வந்து எங்களை எல்லாம் மகள வைத்தீர்கள் மகளே. சிறப்பு, எல்லா வளமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும். இங்கே நீங்கள் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுடைய அடுத்த உறவுகள் இங்கே எழுதி கொண்டிருக்கின்றார்கள். உங்களுக்கும் இதற்கு முன்பு பாடியவர்களுக்கும் எங்கள் உறவுகள் உற்சாகம் ஊட்டிக்கொண்டிருப்பார். அவர்கள் வந்து நன்றாக எழுதுவார்கள், என்ன பிள்ளை என்ன சரி என்று நல்ல நல்ல தகவல்களை தரும்பொழுது இதில் ஒரு நல்ல தகவல்களை தந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. சிறப்பாக இருந்தது மகளே உங்களுக்கு இந்த பாடல். சரி, உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் நாங்கள் ஒளிபரப்புவோம். என்ன பாடல் ஒளிபரப்ப வேண்டும்?
0: காஞ்சனா படத்துல இருந்து நில்லு நில்லு சொந்தக்காலி நில்லு நில்லு, அந்த பாட்டு ஐயா.
1: என்ன திரைப்படத்துல அம்மா?
0: காஞ்சனா படத்துல இருந்து நில்லு நில்லு
1: நில்லு நில்லு உன்னுடைய காலே நில்லு, நம்பிக்கை ஓட்டும் பாடல் தான். நில்லு நில்லு உன் காலே நில்லு. நீங்கள் வரலாம், காற்றலைக்கு நீங்கள் வரலாம். தினமும் இந்த வேளையிலே காற்றலை எங்களிடம் பல வித்தியாசமான நிகழ்வுகளோடு வரும். அது ராஜராஜனுக்கு நன்றாக தெரியும்.
0: உங்க நிகழ்ச்சி எல்லாம் நல்லா இருக்கிறது. நீங்க தமிழ்ல பேசுறது ரொம்ப அழகா இருக்கிறது.
1: நன்றி அம்மா.
0: புரியுற மாதிரி
1: தாய்மொழி தமிழ் தானே? அன்னை தமிழ் அல்லவா? இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்த மூத்த மொழியிலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம் என்று பெருமைப்படக்கூடிய ஒரு மொழி. சிறப்பு. அன்பு ராஜராஜன் வந்து வழக்கறிஞராக இருந்தாலும் வந்து எங்களோட பேசும்பொழுது என்ன அற்புதமாக தமிழ் பேசுகிறார். உங்களுடைய உங்களுடைய குடும்பத்திலிருந்து பலர் எங்களோட வந்து இணைவார்கள். ஒவ்வொருத்தரும் பேசுவது மிகவும் அதை என்ன எப்படி கூறுவது, அவ்வளவு ஒரு நெருக்கமான ஒரு ஒரு உறவுகளை நீடித்து கொண்டு செல்லும் ஒரு சொந்தமான நல்ல நல்ல பண்போடு பேசுவார்கள். அது உங்களோட பரம்பரையாக வந்து கொண்டிருக்கிறது, வர வேண்டும். வாழ்த்துக்கள் மகளே உங்களுக்கு. உங்களுக்கான நில்லு நில்லு உன்கால நில்லு என்ற பாடல் உங்களுக்கு ஒளிபரப்போம். முதல் முதலாக வந்து உடனடியாக பாடச் சொல்லி கணவர் சொன்னவுடன் படிசொல் தவறாத பாவாய் போன்று உடனே படித்து விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அருகிலே?
0: இருக்காது.
1: அவரோட ஒரு தடவை பேசுவோம். தனக்க முடியாத ராஜராஜன், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு தாராள மனப்பான்மை எல்லோருக்கும் வராது. நீங்கள் அதை சிறப்பாக செய்திருக்கீங்க. நல்ல மனப்பான்மை உங்களுக்கு. வாழ்த்துக்கள் மகனே. சரி, என்ன பாடல் நீங்கள் ஒரு தடவை பாடி காட்ட வேண்டும் என்று நினைத்தால் ஒரு ரெண்டு வரி பாடி காட்டலாம். என்ன பாடல் உங்களுக்கு தோணும்? இந்த பாடல உடனே ஒரு பாடல் தோன்ற வேண்டுமே
2: ஐயா. அன்பு அருகே படத்துல இருந்து ஆறரை கோடி பேர்கள் ஒருவன்.
1: வாழ்த்துக்கள். எங்க பாடங்கள் கேட்போம்?
2: இந்த வரங்க வரங்கயா, இவங்க பாடின இவங்க அளவுக்கு என்னால பாட முடியாது.
1: இங்கே அதையெல்லாம் பார்க்க மாட்டோம். உங்களோட உங்களோட உள்ளத்திலே பட்டதை நீங்கள் பாடுங்கள். அதான் பாட்டு. அவரை போல இவரை போல அவரை விட மிஞ்சியால் அவரோட குறைபண்டு நீங்கள் எண்ண வேண்டாம். நீங்கள் எதுவும் குறைந்தவர்கள் இல்லை. துணிவு திறமைகள் உங்களிடம் இருக்குன்றது தானே. பாடுங்கள் கேட்போம்.
2: கண்டிப்பா பாடுகிறேன் ஐயா.
1: பாடுங்கள் மகனே.

0: நாம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம், நாம் தொட்டது எதுவும் அமையும், இது அன்பால் இணைந்த இதயம், இது அன்பால் இணைந்த இதயம். நாம் இருவரும் சேரும் சமயம் நம் கைகளிலே வரும் இமயம், நாம் தொட்டது எதுவும் அமையும், இது அன்பால் இணைந்த இதயம், இது அன்பால் இணைந்த இதயம். கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை, வண்ணத்தமிழ் பாட்டு ஆயிரம் சொல்வேன், நாடவும் செய்வேன், புன்னகை என்னும் புன்னகை நான் முகம் என்னும் வீட்டில் வைப்பேன், உங்கள் மகிழ்ச்சியை பாட்டில் வைப்பேன். விட்டெறிந்த பந்து போலே உள்ளம் துள்ளட்டும், பொத்தி பொத்தி வைத்து பழக்கமும் இல்லை வழக்கமும் இல்லை, மனம் ஒரு திறந்த புத்தகம்தான், நல்ல மனம்தான் வெல்லும் தீனம்தான். என் அன்பே ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே, என் அன்பே ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே. அந்த சந்திரனும் ஒரு நண்பன், இந்த சூரியனும் ஒரு நண்பன், இவையாவும் படைத்த ஒருவன், அந்த இறைவன் எனக்கு நண்பன், அந்த இறைவன் எனக்கு நண்பன். என் அன்பே ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே, என் அன்பே என் ஆறுயிரே, என் அன்பே ஆறுயிர் நீயே. ஐயா முடித்து விட்டேன் ஐயா.
1: ஆழமான நீர் ராஜராஜன், ஆழமான நீர் அமைதியாக ஓடும், நிரூபித்து விட்டீர்கள். புரிகிறதா இந்த கருத்து? சலசலப்பில்லை, ஆழமான நீர் அமைதியாக தெரியும். எவ்வளவு திறமையை வைத்துக் கொண்டு, உங்களுக்குள்ள திறமை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களுக்கு முதலிடம் கொடுத்தீர்களே, பெருந்தன்மை உங்களுக்கு. சாடி கேட்ட முடி இருவரும் உன்னை விட நான் என்னை விட நீ என்று நன்றாக இருந்தது ஐயா. நீங்கள் இசையோடையே உங்கள் குடும்பம் இசையோ இசை போன்று இணைபிரியாது வாழ வேண்டும். வாழ்த்துக்கள்
0: மகன்.
1: நல்லதொரு எழுச்சியான பாடல், சிறப்பாக தெளிவாக பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து புன்னகைப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். அப்படியே வாழ வேண்டும் புன்னகையோடு. உங்களுக்கு என்ன பாடல் விருப்பமான பாடல் ஒலிபரப்ப வேண்டும்
0: ஐயா? இந்த பாட்டை கொடுத்துடலாமா?
1: இந்த
0: பாட்டு
1: சரி, அன்பே ஆறு திரைப்படத்து பாட உங்களுக்காக நான் ஒலிபரப்புகிறேன். ஆனால் இணைந்து, இருவருமாக இணைந்து நிகழ்ச்சியை அலங்கரித்து சிறப்பித்தமைக்கும், புதியதொரு பாடகரை புதியதொரு நேரை எங்களுக்கு அறிமுகப்படுத்தியதுக்கும் உங்களுக்கு நன்றி கூறத்தான். அது உங்கள் மனைவியாக இருந்தாலும் அந்த முன்னுக்கு கொண்டு வந்து முன்மாதிரியாக நடந்து காட்டுகிறீர்கள். வாழ்த்துக்கள். இங்கே உங்களுக்கு எல்லோரும் இங்கே, அதாவது வந்து தானாடாது விட்டாலும் தன் சதையாடும் என்பதற்கு மங்க இங்கே தர்மபுரியில் இருந்தே உங்களுக்கு வாழ்த்துக்கள் வந்து கொண்டிருக்கின்றது. புரிகிறதா? எல்லோரும் எழுதி கொண்டிருக்கின்றார். வாழ்த்துக்கள் மகனே, சிறப்பாக இருங்கள். நன்றி, இணைந்த இருவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி,
0: நன்றி, நன்றி, நன்றி.
1: இது மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. இலை மறை காயாக உறவுகள் இருக்கக்கூடாது, அவர்கள் வெளியே வர வேண்டும், உலகறிய செய்ய வேண்டும் என்ற பணியோடு, அன்பான அந்த எண்ணத்தோடு மூன்றில் தமிழ் வானொலியில் 30 வருடமாக இந்த வானதி அவர் மீரா என் மகள் இந்த வானொலியை நிரவிய காலத்திலிருந்து பிரதிபலன் எதையும் எதிர்பாராமல் முன்னிடம் கெடுத்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே வளர்ந்தவர்கள் பலர் இன்று நாங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய வகையில் இத்தனை பாடகர்கள் தென்னகத்து திரைப்படத்துறையிலும் மேடைகளிலும் தனிப்பட்ட நிகழ்ச்சிகளிலும் தனிய தனிய குழுக்களையும் அமைத்து பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். அதற்கு சந்தர்ப்பம் இல்லாமல் இருந்தவர்களுக்கெல்லாம் நிறைய சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த தளம் அவர்களுக்கு களமாட வைத்து அவர்களை வெற்றி காண வைத்திருக்கின்றது என்பதை நான் பெருமையுடன் கூறிக்கொள்ள இருக்கின்றேன். 30வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கின்றோம் இன்னும் 2 மாதங்களிலே. அந்த வகையிலே 30 ஆண்டுகளாக இந்த சேவையை தொடர்ந்து செய்ய எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அனுகூலம் கொடுத்திருக்கின்றார் என்றுதான் கூறவிடும். அந்த இசை தேவையும் எங்களுக்கு பல இசை ஞானமுள்ளவர்களை அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எங்கே அடுத்த உறவு வருகின்றார், அவரை அழைத்து விடுவோம். மூன்றில் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, முற்பகல் 12:21 நிமிடத்தில் இருக்கின்றோம். எங்கே பார்ப்போம் அடுத்த உறவு யார் வருகின்றார்? வந்துவிட்டார், வந்துவிட்டார் சிதம்பரத்திலிருந்து அன்பு தேவநாதன். வணக்கம் தேவநாதன். வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா?
1: வணக்கம் தேவநாதன், நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா.
1: வாழ்த்துக்கள். அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: காலநிலை ஆதவனின் ஆதிக்கம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது ஐயா. மாலை நேரங்களில் இதமான காற்று மனதிற்கு இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஐயா.
1: சிறப்பு. இந்த இனிமையான நேரத்தில் நல்லதொரு செய்தி என்னவென்றால், என் அன்பு பேத்தியினுடைய கச்சேரி ஒன்றை எங்களுக்கு அனுப்பியிருந்தீர்கள். நாங்கள் பார்த்து மகிழ்ந்தோம். அவ மேலும் மேலும் வளர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனிடம் இறங்குகிறோம். அவருக்கு எல்லா நன்மையும் கிடைக்க வேண்டும். அவர் மேலும் மேலும் என்று இதிலே பாண்டித்யம் பெற்று மேதையாக வர வேண்டும் என்று வாயார வாழ்த்துகிறேன். நன்றாக இருந்தது. இந்த சின்ன பிஞ்சு வயதிலே அந்த மேடையிலே அவருடைய அத்தனையும் நான் மட்டுமல்ல நண்பர்களும் பார்த்து நாங்கள் அதை மகிழ்ந்தோம். நீங்கள் பதைவிட்டதற்கு பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி. உங்கள் வாழ்த்து தந்தமைக்கு நன்றி ஐயா. உங்களுடைய நண்பர்களுக்கும் பணிவான வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி ஐயா. நன்றி ஐயா. எனது உறவினரான என்னுடைய மைத்துனர் பசகல் பாஸ்கரன் மற்றும் எல்லாம் வந்திருக்கிறார்கள் ஐயா. உங்களுடன் சில வார்த்தைகள் உரையாட உள்ளார்கள். கொடுக்கிறேன் ஐயா.
1: கொடுங்கள். வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் பாஸ்கரன்
1: பேசுறாங்க. வணக்கம் வணக்கம் பாஸ்கரன், எப்படி இருக்கின்றீர்கள்? தாத்தாவை தெரியும் தானே உங்களுக்கு? நீங்கள் ஒரு தடவை சிறுவர் பூங்காவுக்கு வந்தது போன்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது பாஸ்கரன். அப்படித்தானே? என்ன படிக்கின்றீர்கள் இப்பொழுது பாஸ்கரன்? என்ன படிக்கின்றீர்கள்
3: இப்பொழுது?
1: ஓ, கெட்டிக்காரன் வாட்டிக்காரன். அடுத்தடுத்த வகுப்பொழுது நீங்கள் முன்னேற வேண்டும். கெட்டிக்காரன். சரி, அங்கே மழை பொழிந்தால், மழை வந்தால் நீங்கள் மழையில் விளையாடுவீர்களா பாஸ்கரன்? மழை பிடிக்குமா உங்களுக்கு மழை? இன்று இரவு உணவு அருந்தி விட்டீர்கள், சாப்பிட்டு விட்டீர்களா? பாஸ்கரன் ஹலோ, நான் இருக்கின்றேன், நீங்களும் இருக்கின்றீர்கள், பேசுங்கள். சரி, இன்று நீங்கள் வந்து என்ன பேச போறீர்கள் தாத்தாவுடன் பாஸ்கரன்? ஹலோ, ஆசைப்பட்டீங்களோ ஐயா? சரி, நீங்கள் பேசுங்களேன், என்ன பேச போறீர்கள் ஐயா? தாத்தாவுக்கும் விருப்பம் உங்களோட பேசுறது என்றால் எங்கே என்ன பேச போகிறீர்கள்? பாட்டு பாடி காட்டுகிறீங்களா?
2: தமிழ் பாட்டு, அது சொல்லி
1: எங்க பாடுங்க. உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடுங்கள், நாங்கள் கேட்க இருக்கின்றோம். பாடுங்கள்.
2: இப்ப பாடுறாப்ல தாத்தா சார் பாடுறாங்க ஐயா, கேளுங்க.
3: யானை தெருவிலே புதிய மனம் தமிழவா?
1: அடுங்கப்பா, சிறப்பு. உடனே மழை வரும்போதுதான் இங்கே தெரிகின்றது பாஸ்கரன். நீங்கள் மழையை அழைத்து விட, நான் மழை பிடிக்குமான்னு சும்மா தான் கேட்டேன். பாஸ்கரன் மழை பிடிக்கும் என்று மழையை பற்றி ஒரு பாடலே பாடி காட்டி விட்டு. கெட்டிக்காரன் கெட்டிக்காரன். வேற என்ன தெரியும்? ஓ, நன்றி. நன்றி கூற தெரியும் எங்களோட பேரனுக்கு. வாழ்த்துக்கள் பாஸ்கரன், உங்களுக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள். சிறப்பாக பெற வேண்டும். நன்றாக பேசுகிறீர்கள், நல்லா தமிழ் பேசுகிறீர்கள். இந்த பாடல் என்னை மறக்க முடியாது உங்கள் பாடலை. நான் மட்டுமில்லை, இந்த மொன்றியல் தமிழ் வானொலியிலே வந்து பங்கு பெற்றுகிற எல்லாருக்கும் பாஸ்கரனை பிடிச்சிருக்கு. எல்லோருக்கும் ஒரு நன்றி கூறுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நன்றி வணக்கம். சிறப்பு என் செல்லமே, சிறப்பு சிறப்பு, எல்லா நிலவும் உண்டாகட்டும். வாழ்த்துக்கள்.
2: நன்றி
1: நன்றி தேவநாதன். தேவநாதன், இதையெல்லாம் உங்களுடைய சங்கீத ஞானங்களுக்கு அப்பாற்பட்ட ஒன்றையா இந்த மழலை என்பது. யாழ் இனிது குழல் இனிது, யாழ் இனிது குழல் இனிது என்பர் தம் மக்கள் மழலை சொல் கேடாதவர் என்று கூறுவார்கள்.

0: இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு பாயாசம் போன்று இருந்தது அவருடைய அவருடைய இது. நான் சும்மா தான் மழை என்று கூறினேன், நீங்கள் அவரை உந்தும் பொழுது அவருக்குடனே அந்த மழை என்ற ஞாபகத்தில் அந்த பாடல் வருகின்றது, தெரிகின்றதா? இதுதான் சமயோசிதமாக அவர் இந்த அறிவு எல்லோருக்கும் கிடையாது ஐயா. உடனே அவருக்கு அது தோன்றப்படவில்லை. எத்தனை வயது இருக்கும்? 5 வயது இல்லை என்ன?
1: ஆமாம் ஐயா,
0: 5 வயது இருக்கும். வாழ்த்துக்கள், சிறப்பு. இது உங்கள் சகோதரியின் மகனா?
1: எனது மைத்துனர், எனது மனைவியின் அண்ணன் பையன்.
0: ஆமாங்க அண்ணா, அவன் சகோதரி மாதிரி தான் மருமகன். வாழ்த்துக்கள், சிறப்பு. வாழ்த்துக்கள் ஐயா, நன்றி. அவருக்கு மீண்டும் வாழ்த்துக்களையும் ஆசியலையும் வழங்கிக் கொண்டு உங்களுடைய குரலில் உங்கள் பாடலை கேட்க இருக்கின்றோம். எல்லோரும் எதிர்பார்க்கின்றோம்.
1: இப்பொழுது நான் பாடவுள்ள படம் வந்து ஐயா மன்னாதி மன்னன். இதற்கு இசையமைத்தவர்கள் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி ஐயா அவர்கள். இதற்கு பாடல்களை எழுதியவர் ஏ மதுர கவி ஐயா அவர்கள். அதை பாடிய
0: ஏ மதுரகவியா மருதகாசியா?
1: மருதகாசி,
0: மருதகாசி. ஆனா மருதகாசி என்று கூறுவது ஏ மருதகாசி. நான் இந்த பாடல் அவர்தான் பாடுங்கள், கேட்போம்.
1: அதற்கு சவுந்தரராஜன் ஐயாவும் டி எம் எல் வசந்தி குமாரி அவர்களும் பாடிய பாடல் ஐயா. இது எனக்கு மிகவும் பிடித்தமான பாடல். அதை பாட
0: எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களும் எம் எல் வசந்தகுமாரி அம்மாவும் பாடிய பாடல், அப்படித்தானே? இப்பொழுது இரு குரலையும் ஒரு குரலாக்கி எங்கள் அன்பு தேவநாதன் பாடப்போகின்றார். பாடங்கள்.

0: இங்கு பாடாத உறவும் உண்டோ.
1: நன்றி ஐயா.
2: சிறப்பாக அந்த பாடலை அழகாக தெளிவாக நல்ல நிதானமாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் தேவநாதன். இந்த பாடல் கவிஞர்கள் திலகங்களாக அன்று இருந்த ஆனா மருதகாசி ஐயா எழுதும் வேளையிலே எத்தனை விடயத்தை ஒரு கவிஞர் கவனிக்கின்றார் என்று இந்த பாடலை புரிகிறது. அந்த நடித்த நடிகர்களுடைய உள் திறமைகள், சொந்த திறமைகள் இதுக்குள்ளே உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது கர்நாடக இசையிலே வந்த ராகத்துக்கேற்ப சுரவரிசைகள் மாறாமல் அந்த வரிகள், அந்த சொற்கள் அமைக்கப்பட்டிருந்த வல்லினம் மெல்லினம் இடையினத்தை அழகாக கவனித்து எழுதியிருக்கின்றார்கள். எங்களுக்கு தேவையான ரசனையை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு மேலாக அதுக்குள்ள வார்த்தியத்துக்கு ஒரு இடம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த பாடலே, தோல் கருவி ஒன்றுக்கு மிருதங்கம். அதை வாசிப்பதற்கு அந்த நடிகருக்கு எவ்வளவு திறமை இருக்கணும், அந்த கைவிரல்களே சொந்தத்தோடு ஆட்டுவதற்கு. அதிலே பொன்மனை செம்மல் எம்ஜி ராமச்சந்திரன் ஐயா மிகவும் வல்லவர். அவருடைய இல்லத்திலே சென்று பார்த்தால் இந்த வார்த்தியம் இருக்கும். அவர் அதிகம் வாசிக்கக்கூடிய வல்லவே, பரதநாட்டியம் ஆடக்கூடிய ஒரு முழு திறமை பெற்றவர் என்று பல விடயங்களை நான் பல இடங்களிலே வாசித்திருக்கின்றேன். சிறந்தவர். அந்த அவற்றையெல்லாம் உள்வாங்கி, பத்மினி அம்மாவனுடைய நடனம் போன்றவற்றையெல்லாம் உள்வாங்கி சிறப்பாகத்தான் அந்த கவிஞர்கள் எழுதுவார்கள். சிச்சுவேஷன் என்று அந்த பாடல் பெற வேண்டிய சந்தர்ப்பம், அந்த கதையினுடைய அம்சத்தை தயாரிப்பாளர் இயக்குநர்கள் கூறும் பொழுது இசையமைப்பாளரையும் வைத்துக்கொண்டு அந்த இசையமைப்பாளருக்கு இலகுவாக அவரெல்லாம் அந்த வரிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடல் அமைந்திரு பாடலுக்கேற்ற மாதிரி வரிகள் அமைந்திருக்கிறது. எதை மிகப்படுத்தி கூறுவதும் தெரியாமல் அன்றைய கவிஞர்கள், அதனால்தான் அன்றைய கவிஞர்களுக்கு பட்டங்களும் பதவிகளும் விருதுகளும் தேடி சென்றன, அவர்களை தேடி. இன்று அப்படி இல்லை, ஏதோ வார்த்தைகள் வருகின்றது, வார வார்த்தைகள் பேச்சுவார்த்தை எழுத்து எந்த வார்த்தைனாலும் போட்டு இசையை கூட அடித்து போட்டு புகழ் பெற்று கொண்டு போகின்றார்கள். பாடல் வருவதற்கு முன்னால் பெரிய விழாக்களையெல்லாம் ஏற்படுத்தி விருதுகளையெல்லாம் கொடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பார்வையாளர்களுக்கு இந்த வலைத்தளம் செய்கிற உதவியோடு செய்கிறார்கள். அன்று அப்படி அல்ல, அற்புதமான ஒரு பாடல். எத்தனை ஆண்டுகளாகிவிட்டது அந்த பாடல் வந்து தேவநாதா. இன்று நீங்கள் இந்த தலைமுறையிலே அந்த பாடலை நீங்கள் அழகாக பாடியிருக்கோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அந்த ரசனை மாறாமல் கேட்டு மகிழக்கூடியதா இருந்தது. சிறப்பு மகனே.
1: 1962 படம் வெளிவந்தது ஐயா.
2: நீங்கள் பிறக்கவில்லை தானே அப்பொழுது?
1: ஆமாம் ஐயா.
2: அப்ப பாத்தீர்களா, பிறக்காமல் இருந்து இன்று வந்து அந்த பாடலை தேடி படிக்க பாடுகின்றீர்கள். அதை நாங்கள் நினைக்க முடியாது. வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பு சிறப்பு. இந்த பேரன் பாஸ்கரன் தூங்கி விட்டாரா?
1: தூங்கி விட்டாரு. பாடலை பற்றி வணக்கங்கள் சொல்லுகிறேன் ஐயா. இப்பாடலை 1000 முறை கேட்டாலும் கேட்டுக்கொண்டே இருக்கும் வேண்டும் என்ற உணர்வு உள்ள ஒரு பாடல்.
2: அதை காட்சியோடு பார்த்தால் மேலும் திறப்பா இருக்கும் ஐயா இந்த பாடலை.
1: மேலும் சிறப்பாக இருக்கும் ஐயா. என் மனதை கவர்ந்த பாடல் ஐயா. இதையே நீங்கள் ஒளிபரப்புங்கள்
2: சார். உங்களுக்கு இந்த பாடல் ஆடாத மனமும் உண்டு வந்த பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாடல் இந்த பாடல். இந்த பாடல் எங்கள் அன்பு மகள் ஷியாமலா விடுமுறை விருப்பத்திலே கேட்பார், நேர் நேரத்தில் கேட்டிருக்கிறார் இந்த பாடலை. அப்போ ஒளிபரப்பும் பொழுது எனக்கு எல்லாதி ஆனந்தமாக இருக்கும். ஆடாத மனமும் உண்டது. எவ்வளோ உண்மையான கருத்துக்கள் ஐயா அதுகள் இருக்கின்றது. இசைக்கு முக்கியத்துவம், நடனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த நடிகை கதாநாயகன் கதாநாயகின்ற பெருமையும் அதுக்கு புகுத்தப்பட்டிருக்கின்றது. அதுதான் கவிஞர்கள் என்பது. எப்பொழுதும் இருக்கின்றது ஆடாத மனமும். நல்லது நல்லது. மீண்டும் நீங்கள் முடிந்தால் வந்து மீண்டும் ஒரு பாடலுக்கு உங்களுக்கு சார்ந்த படம் இருக்கின்றது, வந்து பாடுங்கள். பிரத்யேகமாக உங்கள் மருமகனை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்ற இரண்டு பேர் அறிமுகமாக இருக்கின்றார்கள் பாடலுக்கு. வாழ்த்துக்கள் சரண்யா. அத்துடன் பாஸ்கரன். பாஸ்கரன் விருப்பமான பாடல் சின்ன பிள்ளைங்க பாடல் விரும்பி என்ன பாடல் விரும்பி பாடுவார்?
1: அவரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடி இருக்காரு உங்ககிட்ட அந்த பாடல்.
2: முன்பருவத்தில் பாடினவர் என்ன ரஞ்சித். அவர் எத்தனை நாளைக்கு அங்கே இருப்பார் உங்களோடு?
1: 3 நாட்கள் இருப்பார்.
2: அப்ப நாளை பகல் இருப்பார். இந்த பாடல் அவருக்காக ரஞ்சிதமே ரஞ்சிதமே நான் ஒலிபரப்பி நான் கேட்கவில்லை, கேட்காமலே உங்கள் மூலமாக தெரிந்து கொண்டேன். ரஞ்சிதமே ரஞ்சிதமே பாடலை ஒலிபரப்புவேன், அவர் கேட்பார் என்று பகல் வேளையில் இந்த ஒலிபரப்பு உங்களுக்கு கிடைக்கும். நன்றி தேவநாதன். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள்.
1: நன்றி நன்றி.
2: சிறப்பு. அந்த குழந்தை நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: நன்றி
2: நன்றி நன்றி. அடுத்த உறவாக வருவதற்காக ஞானசேகரன் ஆயத்தமாக இருக்கின்றார், வந்து விட்டார், நினைத்து விட்டேன். வணக்கம் மகனே ஞானசேகரன். வணக்கம. வணக்கம.
3: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
2: இனிய நண்பகல் வணக்கத்தை தரும் உங்களுக்கு நல்ல முன்னிரவு வணக்கத்தை உங்களுக்கு தருகின்றேன். நலமாக இருக்கின்றீர்களா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலநிலை கடுமையாக வெப்பம் பா 2 நாட்களாக ஒரு 4 நாட்களுக்கு அப்படிதான் இருக்குமா?
2: என்ன இப்பொழுது எங்களுடைய ராஜராஜன் ஞாபகப்படுத்திய போது அந்த எல் நீனும் பக்க நீரடைதல் குடி கொண்டு இருக்கின்றது, அந்த அமுக்கம் 2 வருடத்துக்கு அதனுடைய தாக்கம் இருக்குமென்று நேற்றைய தினம் நீங்களும் கூறினீர்கள். உங்களுடைய வானிலை அறிக்கையாளர் கூறியதை விட்டு அது வெப்பம் இருக்கத்தான் செய்யும். பொறுத்துக்கு எதையும் தாங்க விதயம் பண்ணும் பொறுத்துக்கொள்வோம் வாழ்த்துக்கள். அதை என்ன பாடலை பாட போகிறீர்கள்? பாடங்கள் கேட்போம்.
3: அன்னை படத்துல இருந்து கவிஞர் கண்ணதாசன் பாட்டுக்கு சந்திரபாபு பாடிய பாட்டுப்பா, என் குரல்ல பாடுறோம்.
2: உங்கள் குரல் சிறப்பான. எங்க பாடங்கள் கேட்போம் அந்த குரல்ல என்ன பாடல்?
3: புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை, பணம் இருக்கும் மனிதரிடம் மனம் இருப்பதில்லை, மனம் இருக்கும் மனிதரிடம் பணம் இருப்பதில்லை. பணம் படைத்த வீட்டினிலே வந்ததெல்லாம் சொந்தம், பணம் இல்லாத மனிதருக்கு சொந்தம் எல்லாம் துன்பம். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனம் முடிப்பதில்லை, மனம் முடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ்ந்த அனைவருமே சேர்ந்து போவதில்லை. புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. கனவு காணும் மனிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கனவில் அவள் வருவாள் அவனை பார்த்து சிரிப்பாள், அவள் கனவில் யார் வருவார் யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதனெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை. நன்றி, வணக்கம் அப்பா.
2: சந்திரபாபு ஐயாவின் பாணியிலேயே பாடி காட்டினீர்கள், மிகவும் சிறப்பாக இருந்தது. அன்று வந்த பாடல்கள் மகனே நகைச்சுவைக்கு வந்து எங்களை சிரிக்க வைப்பது மட்டுமல்லாமல் சிந்திக்கவும் வைக்கும். ஆனால் அந்த பாடல்களை பல உட்கருது, மறுபக்கம் பார்த்தால் இந்த கருத்துக்கள் அத்தனை உண்டு இல்லை உண்டு இல்லை ஆம் இல்லை என்று கூறிக்கொண்டு வருகின்ற பாடல்கள், கிடைக்கும் கிடைக்காது என்ற பாடல்கள். இது சந்திரபாபு தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அனுபவித்த உண்மைதான். அந்த பாடல் அவருடைய சொந்த வாழ்க்கையிலே இத்தனையும் நிகழ்ந்தது. அவருக்கு காதலிக்கிறத பற்றி, காதலிக்கிற மனத்தை பற்றி, சேர்ந்து வாழ்றத பற்றி எல்லாம் ஒரு சரணத்துல வந்தது இல்லை,
3: வாழ்க்கையில
2: நடந்த கனவு நினைவு எல்லாம் எல்லாம். வாழ்க்கை என்றால் அனுபவம் தான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை என்ற அனுபவத்தை பின்னி பிணைந்து அந்த திரைப்படத்துக்கு ஏற்ற கதைக்கேற்ப, கதாநாயகனுக்கேற்ப, நாயகிக்கேற்ப கவி புனைவதுதான் கவிஞர்களுடைய சிறப்பு. இன்று போல அல்ல, இன்று தமிழ் வார்த்தை வந்ததோ வரவில்லையோ, நல்ல வார்த்தையோ கெட்ட வார்த்தையோ, அது சொல்லக்கூடிய வார்த்தையோ சொல்லாத வார்த்தையோன்னு தெரியாமல் எழுதி விடுவார்கள். அன்று அப்படி அல்ல, ஒவ்வொரு பதத்துக்கும் இத்தனை கேள்விகள் வரும், அத்தனைக்கும் பதில் கொடுக்கக்கூடிய வகையிலான அன்றைய கவிஞர்கள் இருந்தனர். அது அவர்களுக்கு படிப்பினாலோ பட்டம் பெற்றதானாலோ வருவதும் இல்லை, போலினால வருவதில்லை, மற்றவரால் கொடுக்கப்படவில்லை, அவர்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட வரம் அந்த பாடல்கள் எல்லாம் எழுதிய கவிஞர்கள். அதனால் தான் அவர்கள் இன்றும் காவியமாக நிலைத்து நிற்கின்றார்கள். இப்பொழுது முதல் பாடிய பாடலோண்டு, ஆனால் மருதகாசி ஐயா எந்த காலத்தில் எப்படி எல்லாம் இத்தனை பாடல்கள், இத்தனை சிறந்த தலை சிறந்த திரைப்படத்துக்கெல்லாம் கவிதைகள் எழுதியிருந்தார். இந்த கவிஞர்கள் சக்கரவர்த்திகள் எல்லாம் இருந்த காலத்தில் இருந்தவர்கள். கண்ணதாசன் ஐயா, வாலி ஐயா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஐயா போன்றவர்களுடைய அந்த கவித்துவம் யாருக்கும் வராது. அவர்கள் இருந்த காலத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் எழுதிய பாடல், புலமை பித்தன் போன்றவர்களில் வரும் சிறப்பு பாடல், நல்லதொரு பாடலை தெரிவித்தது. ஜே பி சந்திரபாபு ஐயாவின் குரலிலே அந்த பாணியிலே பாடினீர்கள், வாழ்த்துக்கள் மகனே. சிறப்பு கட்டிக்காரன் முன்பு ஓடி விடுவார்கள், இப்பொழுது வந்து பாடுகிறீர்கள். என்ன பாடல் உங்களுக்கு?
3: போன வாரம் நீங்க கொடுத்த ஊக்கம் தாப்பா, போன வாரம் நீங்க கொடுத்த ஊக்கம் தாப்பா, ரெண்டு பாடலும் வர சொன்னீங்களே, ஒரு பாடல் தயார் பண்ணிட்டேன், கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பாடல் தயார் பண்ணிட்டு வந்துடுறோம்.
2: என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் மகனே? என்ன பாடல் ஒலிபரப்ப விருப்பமான பாடல் உங்களுக்கு? நேர் நேரத்தில்
3: அடுத்த தடவை வரும்போது கூறுகிறேன்.
2: அடுத்த தடவை சிறப்பாக இருந்தது மகன், எடுத்து ஆயத்தப்படுத்தி அழகாக ஒழுங்காக ஒரு ஒரு தொலைபேசியிலே பாடுவது சாதாரணமானது அல்ல. எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு அங்கால் அப்பால் இருந்து கொண்டு வான் அலையிலே உங்கள் குரலை விட்டு அலைய விடாமல் சிறப்பாக பாடினீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றி அப்பா.
2: தெளிவு மகனே, தெளிவு, வாழ்த்துக்கள். மீண்டும் வர வேண்டும். நன்றி, நன்றி, நன்றி.
3: வரும்போ நன்றி.
2: அடுத்த பாடலை தருகின்றார் எங்களுடைய தேவன். அதன் அடுத்தது யார்? மூவர் ஒரே நேரத்தில் அழைக்கின்றீர்கள், பார்ப்போம் யாருடைய அழைப்பு வேறு என்பது என்று. நிச்சயமாக ஒரு பெண் குரலில் கேட்க வேண்டும் போல் தெரிகின்றது.
4: வணக்கம்
2: மகளே, உங்கள் பாடல் எல்லாம் இங்கே காற்றலில் மற்றவர்கள் பாடுகிறார்கள், கேட்டீர்கள் தானே? சிறப்பான பாடல். நான் எப்படி இருக்கின்ற நிலமா இருக்கின்றீர்களா?
4: நல்லா இருக்கப்பா.
2: அங்கே மழை பொழிந்ததா? இல்லை,
4: மழை வர மாதிரி அப்படியே இப்ப வந்துருவேன் அப்படின்ற மாதிரியே வந்துச்சுப்பா.
2: அதுவே ஒரு பெரிய, அதுவே ஒரு பெரிய வர மாதிரியாவது இருக்கேம்மா. சில பேருக்கு வரவே வராது. எங்களுக்கு
4: ஒரு வாரமா நல்லா இருந்ததுப்பா காத்து, இன்னைக்கு ரெண்டு நாளா வெயில், சரியான வெயில்.
2: சரியான வெயில்னா மழை ஒன்று வரும். சரியான வெயில் தானே மகளே, அதுல என்ன பிள்ளைங்க? சரியான வெயில் குறை விட்டீங்க
4: இல்லப்பா, கெட்ட வெயிலுப்பா.
2: ஓ, சரியான என்று கூறும் பொழுது அந்த கொஞ்சம் நெடில போனா கடுமை, சரியானது என்றால் அது சரி, சரியான மழை என்றால் அதை விட ஒரு வார்த்தையை எத்தனை தடவை கூறலாம். இப்படியா கருத்துக்கள் வருகிறது எங்களோட அன்னை தமிழிலே. சரி, ஷியாமலாவுக்கு இன்று விருப்பமான பாடல் என்ன பாடல எங்களோட பாடி மகளை போகின்றீர்கள். உங்களுடைய எடுத்துக்காட்டு ரெண்டு மூன்று இது சுட்டி காட்டியிருந்தீர்கள், அவை நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றன, அதை நீங்கள் எழுதியதுக்கு நன்றி.
4: கேட்டப்பா, நீங்க முழுசும் கேட்டப்பா ரெடியா?
2: சரியா, வாழ்த்துக்கள். இந்த பாட்டும் பதம் எப்படி இருந்தது? பாட்டும் பதம் கோர்த்த பதங்கள் பொருத்தப்படக்கூடிய பாட்டு முகவரியை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து தந்தது அதான் அங்க உள்ள கட்டுதான். அந்த பாடல்களும் கொஞ்சம் சுவைக்கக்கூடியதா இருக்க வேண்டும். நன்றி. எனக்கு உற்சாகம் கொடுத்தவர்களுக்கு நன்றியை கூறும் வகையில், நீங்கள் ஒவ்வொருவரும் படைப்பாளியாக வர வேண்டும் என்றதான் இந்த அவா எனக்கு. அதனால தான் இதை மீண்டும் மீண்டும் கூறுவது. நீங்களும் படைப்பாளியாக வரும், உங்கள் உள்ளுக்குள்ளே சிந்தனை திறன் இருக்கின்றது. சிந்தனை செல்வனுக்கு மட்டும்தான் இருக்கின்றன வேண்டாம், உங்களுக்கும் சிந்தனை திறன் இருக்கின்றது.
4: ஆனால்
2: நான் வைக்கவில்லை, இது எனக்கு இப்போ இன்றைக்கு 55 வருடங்களுக்கு முன்பு எனக்கு கிடைத்த விருது. ஒரு பெரிய பத்திரிகை பத்திரிகையில் கிடைத்தது, அது இருந்தபடியால் தருகின்றார்கள், உங்களுக்கும் இருக்கின்றது. சரியா, நான் மட்டும் இதை செய்யவில்லை. எங்களுடைய பிதாமகராக இந்த நிகழ்ச்சிக்கு பிதாமகர் நான் கூறியிருந்தேன். எங்கள் பூனே பம்பாய் மஜீத், என் மஜீத், அதை எங்கள் சந்தன்ராஜ் சுட்டி காட்டியிருந்தார். என் மஜீத் ஒரு சிறந்த
4: கலைஞர்,
2: சிறந்த பண்பாளர், எங்களோட எப்படி எல்லாம் பழைய எங்கள் வானொலிக்கு நல்ல ஆதரவு கொடுத்தவர், எங்களோடு இணைந்து நிகழ்ச்சி அந்த விருப்பங்கள் விருப்ப பாடல் நான் தந்திருக்கின்றார், அவர் நிகழ்ச்சியும் தந்திருக்கிறார். சிறப்பு, நீங்களும் அதே போன்று வரணும். என்னோட பலர் வந்திருந்தார், எங்களோட பலர் வந்திருந்தார், இப்பொழுது குறைந்து விட்டார்கள், பாரத்தை எண்ணில் சுமத்தி விட்டார்கள். என்று என்ன பாடலை பாடுவோம் ஷியாமலா?
4: பாடுறப்பா. பட்டு வண்ண ரோசாவா பார்த்த கண்ணு, பட்ட

0: நன்றியப்பா.
1: சிறப்பான ஒரு பாடல் அம்மா இந்த பாடல். இந்த பாடலாம் நான் கவரப்பட்டு ஒரு என்னுடைய படைப்புகளில் ஒன்றான கதையும் காற்றோடு கதையும் காணமும் என்று பல தடவை படைப்புகளை கொடுத்திருக்கிறேன் முன்கழுத்தமிழ் வாழ்ல. நீங்கள் இடையிடையே அது மறு ஒலிவர பிள்ளையை கேட்கலாம். தாயாகிய தாரம் என்ற தலைப்பிலே ஒரு நிகழ்ச்சி ஒன்று கொடுத்திருந்தேன். அதில் இந்த பாடல் அதில் புகுத்தி இருந்தேன். அற்புதமான ஒரு பாடல், நன்றாக உள்வாங்கி சிறப்பாக அந்த வரிவிலை கொண்டு நல்ல தத்துவத்தோடு அந்த பாடலை தந்தீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பு.
0: இந்த
1: பாடலுக்கு நான் நினைக்கிறேன் ராஜேஷ் ஐயா அவர்களோடு வடிவுக்கரசின் நடித்த திரைப்படம்.
0: ஆமாப்பா, ஆமாப்பா.
1: அந்த காட்சி
0: ரொம்ப பிடிக்கும்பா இந்த பாட்டு எனக்கு.
1: காற்றுப்பட்டாலே கரையாதோ கற்பு, நல்ல உள்கருத்துக்களை புகுத்தி வந்த பாடல், சிறப்பு வரும் ஒரு பாடல். நீங்கள் தெரிவு செய்து கொண்டு வந்து உள்வாங்கி நல்ல உள்ளுணர்வோடு பாடியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே,
0: சிறப்பு.
1: நன்றாக ஒவ்வொருவரும் வரும் வர வளர்ச்சி எனக்கு தெரிகின்றது. எத்தனை வருடமாக உங்களோடு இணைந்திருக்கின்றேன். ஒவ்வொருத்தருடைய குரல்ல நீங்கள் கொண்டு வர பாணி எல்லாம் நன்றாக இருக்கின்றது. வாழ்த்துக்கள். என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
0: அகத்தியர் படத்துலப்பா. தலைவா தவ புதழ்வா வருகவே, உந்தன் தாமரை தாழ் பணிந்தேன் வாழ்கவே. அந்த பாட்டுப்பா.
1: என்னம்மா இப்படி இந்த ஏஐ என்று ஒன்று இந்த தொலைபேசிகளில் இருக்கின்றது, நாங்கள் மூளை நினைப்பதை அது கூறிக்கொண்டிருக்கின்றது போன்று இந்த ரெண்டு பாடலும் இப்போ ரெண்டு மூன்று நாட்களாக நான் நினைத்து கொண்டு சும்மா என்னுடைய மனதுக்குள்ளே வேறு
0: நினைக்கிறது எனக்கு உடனே தெரிஞ்சிருக்கேன்.
1: இந்த தலைப்பா தலைப்புதலும் நேற்றும் நான் ஒரு தடவை என்னக்குள்ளே கீழே ரெண்டு போட்டு தேடி அந்த பாடையை கேட்டு மகிழ்ந்தேன். தலைவா தவ புதல்வான்னு அவரை போடுற மாதிரி இவரை போட்டு பேச்சு வாங்கி சாபம் வாங்கின பாடல். நல்ல பாடல் இந்த பாடல். தலைவா தவ புதல்வான், இனிமையான பாடல் மகளே. உங்களுக்கு
0: நன்றி. நன்றிப்பா.
1: சந்தர்ப்பம் கிடைச்சாலும் மீண்டும் ஒரு பாடல் வந்து பாடலாம். நன்றி மகளே. பாடலாம்மா, சிறப்பு. அது மட்டுமல்ல அடுத்தவர்கள் நீங்கள் கொடுக்குற உற்சாகங்களும் மிக மிக சிறப்பாகிறது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. உங்களுக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டுகளை தந்து கொண்டு. இதுதான் எங்கள் முன்னியல் தமிழ் வானொலியில் உள்ள சிறந்த பண்பு. ஒருவர் வந்து ஒன்றை செய்யும் பொழுது அவருக்கு இன்னும் ஊக்கம் கொடுத்து மெருகூட்டி விடுவார்கள், மேலும் வளர்ந்து கொண்டு வருவதற்கு. நன்றி அம்மா, மீண்டும் சந்திக்கின்றேன். பாருங்கள் அடுத்த கூடமாக ஆயத்தமாக அழைத்து கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு யாம் இருக்க பயமையன் சரவணன் அவர்களே. படம் போட்டு வரவேற்பு தந்து வாழ்த்து கூறிவிட்டு இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: வணக்கம். இணைப்பு தான் ரொம்ப கிடைக்கல. ரொம்ப எல்லா ஆர்வத்துடன் நிகழ்ச்சியில் பங்கு பெற வந்து கொண்டே இருக்கிறார்கள் வரிசையாக.
1: ஆர்வமாக இருக்கின்றீர்கள். காத்திருந்தால் பலன் உண்டு என்பதற்காமே நீங்கள் சலிப்படையாமல் மீண்டும் மீண்டும் அழைத்து இப்பொழுது இணைந்து விட்டீர்கள். நலமாக இருக்கின்றீர்களா சரவணன்?
2: எப்படிங்க?
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஆ, நலமாக, மகிழ்வாக, சுகமாக.
1: நலமுடன், நலமாக, சுகமாக, நல்லவனாக, நல்லவனுக்கு நல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக எல்லாம் இருக்கின்றீர்கள். அது சரி. நீங்கள் நல்லவனாக, வல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக இருக்கும் பொழுது எல்லோரும் நல்லவராக இருக்கின்றார்களா?
2: அது எல்லோரும் நல்லவராக இருக்கும் என்று சொல்ல முடியாது. நாம் நல்லவராக இருந்து விடுவோம்.
1: நீங்கள் நல்லவர் என்றால் எல்லோரும் உங்களுடன் நல்லவராகத்தான் இருப்பார்கள். இது வாழ்க்கையின் நியதியில் ஒன்று. நீங்கள் ஒரு நல்லவர் என்றால் எந்த சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு நல்லவைகள், நல்லவர்கள் தான் சேருவார்கள். வாழ்த்துக்கள்.
2: சரிங்க, சரிங்க. எல்லாரும்
1: பேசி மகிழ்வதில் ஆனந்தம்.
2: நினைத்துக் கொள்வோம்.
1: விடுமுறை விருப்ப நேர் விருப்பது நல்ல நல்ல பாடல்களை தேடி எனக்கு நல்ல நல்ல பணி கொடுக்கின்றீர்கள். தேடடா, தேடி எடுத்து தாடா என்ற ஒன்று. சிறப்பு, சிறப்பு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி சரவணன். இந்த மகிழ்ச்சியான நேரத்திலே குதூகலமாக இருக்கும் எங்களுக்கு, உங்களுக்கு மழை பொழிந்ததா?
2: மழை 4 நாட்களுக்கு முன்பு ஒரு மழை பொழிவு இருந்தது. 2 நாள் வந்தா அதிகப்படியான வெப்பம். காலையில் கூட தண்ணி எடுத்துட்டு போய்
1: இந்த நேரத்திலே
2: காலையில
1: பெருமழை பெய்தாலும் நீங்கள் நாட்டி வைத்த கன்றுகளுக்கு சரியில்லை. அதனால்தான்
2: இந்த மாதத்திலும் இப்படி ஒரு சூழல் வந்து இருக்கேன்னு காலையில ரொம்ப வருத்தமா தான் இருந்தது.
1: காலநிலை மாறிவிட்டது அனைவானே இப்பொழுது இல்லையா சரவணன்? நீங்கள் பிறந்த நாளிலிருந்து இத்தனை வருடத்தை கண்டு கொண்டிருக்கீர்கள். இந்த இந்த அந்தந்த பருவ காலத்தில் என்ன வருமென்னு தெரியுமா? நான் இப்பொழுது எல்லாம் மாறிவிட்டது ஐயா, மாறிவிட்டேன். காலம் மாறிவிட்டது, அது எத்தனையோ வருடத்துக்கு முந்தைய காலம் மாறிவிட்டது அந்த திரைப்படமே வந்தது. சரி, இன்று இந்த பாடலில் நீங்கள் ஒரு பாடலை நினைத்து ஆயத்தமாக இருக்கின்றீர்கள், என்ன பாடல், எங்கே உதிர்த்த விடுங்கள், கேட்போம்.
2: உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்றது, யார்கிட்டயும் சொல்லாதீங்க.
1: அது என்னய்யா, காற்றலையில வந்து சொல்ல வருகிறீர்கள், அது ரகசியம் எல்லோரும் கேட்க போன்றது, கேருங்க.
2: உங்களுக்கு மட்டும் சொல்றா, அதை யார்கிட்டயும் சொல்ல வேணாம்னு சொல்றாரு.
1: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம், அதைத்தான் சில பாடப்போரு பாடுங்கள் கேட்போம். நாங்கள் நான் கூற தேவையில்லை, நீங்கள் கூறும் பொழுதே அது ரகசியமா எல்லோருக்கும் பரகசியம் பரகசியமாயிவிடும். பாடுங்கள் கேட்போம்.
2: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. வந்து நின்றார் வந்து
1: உனக்கு மட்டும், உனக்கும் சொந்தம் இல்லையே, அப்படி வர வேணும்.
2: உனக்கு எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. வந்து நின்றார் வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்களினாலே. வந்து நின்றார் வந்து நின்றார் வாசலின் மேலே, கண்டு கொண்டேன் கண்டு கொண்டேன் கண்களினாலே. பூ முடித்தேன் பூ முடித்தேன் கூந்தலின் மேலே, பொட்டு வைத்தேன் பொட்டு வைத்தேன் ஆசையினாலே. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. மணவரையில் கணவராக மாலை சூடுவேன், அவர் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன். அந்த காலம் வரும் வந்தவுடன் உனக்கு கூறுவேன். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. எனக்கு மட்டும், எனக்கு மட்டும் சொந்தம் அல்லவா, எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தம் அல்லவா. உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன், அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே. அவ்வளவுதான்.
1: சந்தோஷம் மிகுதியினால் ஆரம்பத்திலே சற்று சலனம் ஏற்பட பார்த்தது, ஆனால் நிவர்த்தி பண்ணி விட்டிருக்கும் கொட்டிக்கார். அதன் சந்தோஷத்திலே பரபரப்பிலே நன்றாய் நன்றாய் நல்ல பாடல். நீங்கள் ரகசியம் வந்து பரகசியமாக கூறிவிட்டீர்கள், எல்லோருக்கும் புரிந்து விட்டது. என்னிலே பிள்ளை இல்லை. சரியோ, நீங்கள் ரகசியம்னா எனக்கு காதுக்க சொல்லியிருக்கோம், நீங்கள் ஒலிபெருக்கியில் வந்து பாடி விட்டீர்கள். நல்ல பாடல், மனப்பந்தம் திரைப்படுத்த பாடல், நல்ல பாடலை தெரிவு செய்து பாடி காட்டீர்கள். பாடல் அன்று நீங்கள்
2: வெகு நேரம் தேடின் சரி. இந்த பாடல்லாம் ஒரு பொருத்தமாக வரிகள் கொஞ்சம் எளிமையாக இருந்தது, அது தேடல இந்த பாடல்லாம் கிடைச்சது. சரி, இதை பாடிவிடுவோம் சொல்லிதான்.
1: இது முன்பும் ஒரு தடவை இதை தளத்திலே கேட்டிருக்கீர்கள் போல் இருக்கு. நல்ல பாடல் இந்த பாடல். என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும்?
2: இதே பாடல் ஒலிபரப்பலாம்.
1: உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் மீண்டும் ரகசியம் தான். அதுவே அந்த பாடல் வரிகள் என்ன பண்ணால், ஒரு உள்ள கிடக்கையை வெளியே சொல்லாமல் சொல்லுவது, ரகசியம் என்று பரகசியமாக சொல்றது போன்று இல்லையா? நல்ல பாடல். உனக்கு மட்டும், உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் என்ற பாடல் உங்களுக்காக நேரத்திலே நான் ஒளிபரப்புவேன். நீங்கள் கேட்டு மகளெல்லாம் இணைந்து சிறப்பித்த நன்றி. முடிந்தால் மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் வரலாம். நன்றி சரவணன், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவாக நன்றி. ஏதாவது கூறுவதுன்னா கூறுங்கள்.
2: இல்ல இல்ல, அவங்க வர நல்ல ஆர்வத்தோட இருக்காங்க.
1: நன்றி நன்றி நன்றி. வாழ்த்துக்கள், உங்களுக்கு பெருந்தன்மையான குணம். இங்கே அடுத்து மகாலிங்கம் நீண்ட நேரமாக அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். மகாலிங்கம் எதிர்பார்க்கின்றேன். அடுத்து வருவதற்கு இருக்கின்றீர்கள் எல்லோரும் ஒவ்வொருத்தராக அடுத்தடுத்த பாடலுக்கு ஓடி வர வேண்டும். யார் வரப்போகின்றீர்கள் அடுத்த பாடலை கொண்டு? மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். ஞாயிறு தோறும் தோன்றும் பாடல் பாடுவோர் பாடலாம். நீங்கள் வந்துவிட்டார் அன்புடனே மகள் கஸ்தூரி சயந்தன். எங்கே வணக்கம், உங்களுடைய இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வாருங்கள் கஸ்தூரி.
3: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. மீண்டும் ஒரு வணக்கம். நான் இன்னைக்கு தை பிறந்தால் பழி பிறக்கும் திரைப்படத்தில் அடுத்த பாடல் ஐயா.
1: இந்த பாடல்ல பாடல்கள் இந்த பாடல் பிறந்தவளையில் நீங்கள் பிறந்திருக்க மாட்டீர்கள் மகளே. அதனால் இந்த காவிய பாடல்கள் என்று கூறக்கூடும் நாங்கள். ஏனென்றால் அன்று வந்த பாடல் அத்தனையும் வாழ்க்கையை பின்னி வாழ்க்கை பயணத்தில் வாழ்க்கையில் என்ன நடக்கும்போது அப்படியே வெளியில வரும். சரி, எங்கே சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைக்கின்றது, பாடங்கள் கேட்போம்.

0: நன்றி ஐயா.
1: மகளே, இந்த பாடலை அந்த பாடலில் வந்த வரிகளை அந்த ஒவ்வொரு சொற்களையும் நாங்கள் உன்னிப்பாக கேட்க என்று எண்ணினாலும் அந்த இதோடு வந்த பக்கவாத்திய இசைகள் எங்களை அங்கு செல்ல விடாது. பாடல் போந்தவுடன் இசையும் வந்து கொடுக்கும். ஆனால் இன்று அந்த பாடல்களில் வந்த சொற்கள் என்ன என்ன என்பதை தெளிவாக நாங்கள் சிந்திக்கும் வண்ணம் நீங்கள் எடுத்து ஆண்டிருக்கின்ற அற்புதமான ஆளுமை. இந்த பாடல் பலர் வந்து மேடைகளிலும் பாடுவதை நான் நேரே பார்த்துருக்கேன். எவ்வளவு கடினப்படுவார்கள், எவ்வளவு உதவிகளோடு தான் அதை செய்வார்கள். பக்கவாத்திய உதவிகள் இல்லாமல் இந்த பாடலை பாடுவது மிக மிக கடினம். அதை விட இந்த பாடலுடைய சாயலும் அதனுடைய சாரீர தன்மையும் மங்காமல் போவதற்கு இடைவெளி வேண்டும். அதனால் தான் அந்த பல்லவிக்கு பின்பு சரணம், சரணத்துக்கு இடையிலே இடையோசை தருவார்கள். அது இந்த இசையை ராகத்தோடு எடுத்து கொடுத்து கொண்டிருக்கும். அதை பின்பற்றி கொண்டுதான் அவர்கள் போவார்கள். ஆனால் நீங்கள் இங்கே வந்து பாடுபவர்கள் ஒவ்வொருவரும் அப்படியொரு உதவி இல்லாமல் நீங்களாகவே அதை மனதிலே நன்றாக உள்வாங்கி அழகாக இன்று இந்த பாடல் பல தடவை நான் கேட்டிருக்கேன். இன்று கேட்டது நான் நேர உங்களை பெருமைப்படுத்துவதற்கோ அல்லது புகழ்வதற்கு அல்ல, உண்மையே கூறுகிறேன். மிக மிக சிறப்பாக சிறப்பு அற்புதமாக ஆழ்ந்திருக்கின்ற நல்ல ஆளுமை, நல்ல ஆளுமை இந்த பாடல். இதற்கு என்னுடைய
0: எதிர்பார்க்கிறோம்
1: எதிர்பார்க்கும் நாங்கள் உங்களையும் பிரபல்யமாக ஒரு சிறந்த பாடகி என்று இவர்கள் கருதி கொண்டு இந்த எங்கள் தளத்தில் உள்ளவர்கள் மட்டுமல்ல, தளத்திற்கு வெளியே இருக்கின்ற என்னுடைய ஏனைய செய்தி பிரிவுகள் எல்லாம் பல உறவுகள் ஈடு இருக்கின்றார்கள். இணைந்து அது அப்படி சிறப்பாக இருந்த மாலை. இது எல்லோருக்கும் கிடைக்காது. இறைவன் கொடுத்த வரத்தை நீங்கள் உங்களுக்கு அடக்காமல் எல்லோருடன் பகிர வேண்டும் என்று எங்கள் வானொலியில் உங்களுக்கு கிடைத்தது ஒரு பெருமை. இதற்கு நான் கணபதி அவர்களுக்கு, திரு சகோதரன் கணபதி அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். நான் அற்புதம் உங்களுக்கு இந்த வழிகாட்டி கொடுத்தவர். நீங்கள் வந்து வந்த நாளில் உங்களோட இணைந்து தொடர்ந்து சிறப்பித்துக் கொண்டு வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பு
0: அன்னை
1: கலைவாணி என்றும் உங்களுக்கு நிறைவோடு இருக்கட்டும். வாழ்த்துக்கிழமா மீண்டும்
0: நன்றி
1: நன்றி நன்றி. அடுத்து வர இருக்கின்றார் எங்களுடைய தர்மபுரியிலிருந்து அடுத்த பாடகி எங்களுடைய சாந்தி. வணக்கம் மகளே. சாந்தி வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் மகளே. எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றீர்களா? அழகி ராசா எப்படி இருக்கின்றார்கள்?
2: நலமா இருக்காங்க ஐயா.
1: நலமா இருக்காங்களாடா. சரி, எங்க மழை பெய்ததா மகளே உங்களுக்கு? நாங்களெல்லாம் இந்த வெளிநாடுகளில் வந்திருக்கும் பொழுதுமோ இத்தனை சிறந்தவர்கள் உயர்ந்தவர்கள் எல்லோரையும் சந்திக்கின்றோம். எங்கே ஒரு தமிழன் வருகின்றான்னு பார்த்தால் உடனே ஓடி சென்று இணைந்து விடுவோம். அதே போன்று தர்மபுரியிலிருந்து கணவனும் மனைவியும் வந்து பாடுகிறார்கள் என்ற உடனே அடிச்சு கொழுந்து எழுதி விட்டீர்கள் அவர்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். என்ன அது அந்த ஊர் மண் மண் பாசம் என்ன? இதுதான் அன்பு என்றது, இதுதான் பாசம் என்றதம்மா. நல்லதம்மா. எங்கள் தமிழர்கள் உள்ள இந்த பண்பு எங்கும் வளர வேண்டும். ஒருவர் ஒன்றை செய்யும் போது அதை மெருகூட்டி பாராட்டி அவர்களுக்கு உற்சாகம் கொடுத்து மேலும் வளர்ச்சி அடைய செய்ய வேண்டும். யோகாராஜி அவர்கள் கூறிய அந்த கதையிலே இருந்தது பார்த்தீர்களா? போறாமை என்பது கூடாது. அதில் மிக ஒரு நாளும் காழ்ப்புணர்வு உள்ளவர்கள் வாழ மாட்டார்கள், வளர்ச்சி அடைய மாட்டார்கள். சிறப்பு. சரி, இப்பொழுது அழகியும் சாந்தியும் என்ன செய்து, அழகியும் ராசாவும் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்?
2: அழகியும் ராசாவும் உறங்குகிறார்கள்.
1: அவர்கள் நீங்கள் கொடுக்கிற உணவை விரும்பி உண்பார்களா, சில சமயம் பொறுப்பார்களா?
2: சில நேரத்தில் வேறு ஏதோ ஒரு நேரத்தில் இருப்பார்கள்.
1: அதுக்கு நீங்கள் அவருக்கு விருப்பமானது தோடி எடுத்து கொடுப்பீர்கள். என்ன தோடி அவருக்கு விருப்பமானது என்று வாங்க? இதுதான் தாய்மை. வாழ்த்துக்கள்.
2: அசைவம் தான் பிடிக்கும், அசைவம் தான் பிடிக்கும்.
1: அது ஒரு உண்டோ. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: உங்களுக்கு புரட்டாசி மாசம்
1: கம்மியா இருக்கு. அவர்களை அப்படி செய்யணும். அவர்களுக்கு வேண்டியது அதுதானே, இயற்கை அவர்களுக்கு படைத்தது அதுதானே அம்மா. சிறப்பு மாதிரி இந்த நல்ல வழியில இல்லவரும் வந்து நல்ல பாடலை பாடும் பொழுது நீங்களும் ஒரு சிறப்பான பாடலை தருவீர்கள் என்று எனக்கு ஞாபகம். இன்னும் எனக்கு அந்த சின்னஞ்சுரிய வண்ணப்பறவை மனதிலே இருக்கும். எங்க பாடுங்கள் என்று கேட்போம். என்ன பாடுங்க
2: உங்களுக்கு பாடல்ல எது பிடிச்சதுன்னு சொல்லுங்க. எனக்கு ஒண்ணு பிடிக்கும்,
1: நீங்கள் பாடுவது உங்களுக்கு எனக்கு பிடிக்கும், நீங்க எது பாடினாலும் எனக்கு பிடிக்கும். இங்க உங்களுடைய விருப்பமாக நீங்க இன்று பாட வந்த பாடலை பாடுங்கள். எல்லோரும் அவளோடு கேட்க காத்து கொண்டிருக்கின்றார்கள்.
2: கர்ணன் படத்தில இருந்து
1: பாடுகிறேன். கண்டு வாருங்கள்.

0: நன்றி ஐயா.
1: இதுதானோ உங்கள் மன்னவன் நீதி என்றாக கேட்டீர்கள். பிசுறு விடாமல் எழுத்துக்கு அந்த வரிகள் மாறாமல் சந்தத்தோடு பாடிய உங்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். வாழ்த்துக்களம்மா, நல்ல பாடல் தெரிவித்தது, நலமாக ஒப்படைத்தீர்கள். என்ன பாடல் ஒலிபரப்புவோம் உங்களுக்காக நேரத்திலே?
0: இந்த பாடல் எங்க ஐயா,
1: இந்த பாடல் என்னுயிர் தோழியன்னு இங்கே எல்லாம் உங்களுக்கு பதில்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள். என்னுயிர் தோழி பாடுவது சிறப்பு எழுதியிருக்கின்றார்கள். இனிமையான பாடல் உங்களுக்காக அந்த பாடல் ஒலிபரப்புவோம். இணைந்ததற்கு நன்றி, வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் சந்திப்போம். எல்லா நன்மையும் என்னம்மா?
0: ஹம்மிங் நல்லா இருக்கும். சுசிலா அம்மாவோட ஹம்மிங் ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்லா
1: இருக்கும். நல்ல பாடல் அந்த பாடல். அந்த அந்த அந்த மனோநிலைக்கேற்ப, மனோநிலைக்கேற்ப பாடுவது அந்த பாடல் சிறப்பான ஒரு பாடல். ஒரு வேதனையை வெளியே, வேதனை இல்லாத வேதனை. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். அடுத்த உறவாக வருகின்றார் எங்களுடைய மல்லிகம் மகாலிங்கம் அவர்கள். நீண்ட நேரம் காத்து கொண்டு ஓடியவர்கள். மாலிங்கம் வணக்கம், பெற வேண்டும்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா.
1: வணக்கம் வணக்கம்.
2: சோர்ந்து விட்ட ஐயா.
1: சோர்வு சோர்வு கூடாது, உடனே பாடுங்கள். அந்த சோர்வு பாடுங்கள் கேட்போம். மாலிங்கம், உங்கள் பாடலை.
2: வந்துட்டேன் ஐயா. நேற்றே உனக்காக நான் பாடல் போது இந்த பாடலை கூற வேண்டும் என்றிருந்தேன், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. இன்று நானே பாடிவிடுகிறேன், நானே பாடுகிறேன் உங்களுடைய விருப்பமாக.
1: கேட்போம். என்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வந்த உங்களுக்கு நான் வழியை விடுகின்றேன். பாடுங்கள், உடனே கேட்டு எங்கள் விருப்பத்தை தெரிந்து எங்கள் விருப்பத்தை தீர்த்து கொள்வோம். எங்கே
2: பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு, பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜாப்பூ? பொல்லாத புன் சிரிப்பு போதும் போதும் உன் சிரிப்பு. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ? பொல்லாத புன் சிரிப்பு.

மலையாய் தொடுத்ததில்லை, மணக்கோலம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையாயானதில்லை, மணக்கோலம் பார்த்ததுண்டு மாப்பிள்ளையாயானதில்லை. யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ, பொல்லாத புன் சிரிப்பு.

0: மனப்பையன் என் வழக்கு தீரவில்லை, யாரை சொல்லி என் பயன் என் வழக்கு தீரவில்லை, யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ பொல்லாத பொன் சிரிப்பு. உன் வீட்டு தோட்டத்திலே ஒரு மரம் கனி மரமாம், தனி மரம் தவிக்க கண்டு தளிர் கொடி தழுவியதாம், ஒன்றுக்கொன்று மாலையிட்டு அன்று முதற் பழகியதாம், ஒன்றுக்கொன்று மாலையிட்டு அன்று முதற் பழகியதாம், பழகிய பழக்கத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ பொல்லாத பொன் சிரிப்பு. போதும் போதும் உன் சிரிப்பு பொல்லாத பொன் சிரிப்பு, போதும் போது உன் சிரிப்பு, யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ பொல்லாத பொன் சிரிப்பு.
1: உண்மையிலே விருப்பத்துக்குரிய பாடல் ஒன்று எடுத்து வந்து பாடி பழைய நினைவுகளெல்லாம் தூண்டி என் விருப்பத்தை நிறைவேற்றியிருக்கின்றீர்கள். என்னுடைய பிரத்யேகமான நன்றி உங்களுக்கு. சிறப்பான ஒரு பாடல், அற்புதமான வரிகளை கொண்ட பாடல். வாழ்க்கையின் பயணத்திலே எல்லோருக்கும் இப்படியான சந்தர்ப்பங்கள் வருவது உண்டு. வாழ்த்து. அந்த பாடல் நல்லதொரு பாடல், நன்றாக பாடியிருக்கீர்கள். நினைத்திருந்து காத்திருந்து நேற்றிலிருந்து இன்று வரை எவ்வளோ தாமதித்து ஓடி வந்து இடம் கிடைத்தவுடன் உதிர்த்து விட்டீர்கள். அற்புதம். சிறப்பு மகாலிங்கம்.
2: ஆமாயா, ரொம்ப ரொம்ப ரொம்ப என்னடா இந்த பாடலை ஐயா முன்னாடி பாட முடியாதோ என்ற ஒரு மனக்கவலை இருந்ததுயா.
1: இல்லை, கவலை தீர்ந்து விட்டது. வாழ்த்து.
2: எனக்கா வேண்டி ரெண்டு வரிகள் நீங்க பாடணும்யா.
1: அதான் பாடி காட்டி விட்டு பாட வேண்டுமா இப்போ?
2: இல்லை. ஆமாயா, பாடணும்யா.
1: இந்த பாடல்
2: முழுமையா பாடினாலும் நல்லது.
1: இல்லை இல்லை, முழுமையா பாடுவதற்கு நேரம் இல்லை. அடுத்தது பாடுவோர் பாடலாம் என்னுடைய உறவுகளுக்காக.
2: இல்ல, உங்க ராகம் வந்து மனதை கவரும். அந்த கவர் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பாடலை நீங்க பாடியிருக்கீங்க, நான் கேட்டிருக்கேன்.
1: ஞாபகத்துல வைத்திருக்கின்றீர்கள். சரி, சந்தர்ப்பம் 2 வரிகளை பாடுகிறேன். உங்களுடைய அவலை, என்னுடைய அவலை தீர்த்தவங்களும் உங்களுக்கு.

0: பூ யார் வீட்டு தோட்டத்திலே பூத்ததிந்த ரோஜா பூ பொல்லாத புன்சிரிப்பு. போதுமா?
1: அருமை, அருமையா.
0: 10 வருடங்களுக்கு முன்பு, 10 வருடங்களுக்கும் முன்பும் இப்பொழுதும் வித்தியாசம் இருக்கும் என்று ஆனால் நினைப்புகள் மாறாதானே, அந்த ஞாபகம் உங்களுக்கு இருந்தது. நன்றி, நன்றி நண்பா. இப்படி ஒரு நிகழ்ச்சி இதில் வந்து நாங்கள் இப்படியெல்லாம் சகசமாக அழகாக ஒருவரை ஒருவர் உள்ள கிடக்குகளை பகிர்ந்து கொண்டு போவதை எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். எங்கள் விருப்பம் எவ்வளவோ இருக்கும், அந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பங்கள் கிடைப்பது குறைவு. அதிலே இந்த இசையோடு வரும் பாடல்கள் கருத்துக்களை எண்ணி மீண்டும் மீண்டும் மீட்டு பார்ப்பதற்கு இந்த தளம் ஒரு அற்புதமான தளம். இதை அமைத்து கொடுத்த என் மகள் வானரசி மீரா அவர்களுக்கு கோடான கோடு நன்றிகள். நன்றி மகாலிங்கம். என்ன பாடலை ஒலிபரப்போம் உங்களுக்கு?
1: இதே பாடலை கேட்க
0: விரும்புகிறேன். இது அன்று என்னோட மகள் சியாமலாவும் கேட்டிருந்தார் இந்த பாடல். பெண்ணே நீ வாழ்கண்டு அப்பா உங்களுக்கு விருப்பமான பாடலப்பா ஒருக்க பாட வேணும் பண்ண விட்ட காலில் நின்று அது வேற நிகழ்ச்சி பாட சொல்லி நின்று விட்டார். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி மகாலிங்கம். நினைவோடு வைத்து என் நினைவுகளை வைத்திருப்பது. நாங்கள் மீண்டும் இன்னும் 2 மாதத்திலே எங்களுக்கு ஆண்டு விழா 30வது ஆண்டினை தொட இருக்கின்றோம் இல்லையா? 30வது ஆண்டை பூர்த்தி செய்கிறோம்.
1: 9வது மாதம் வரும்
0: இல்லை, 9வது நாள் 12வது மாதம். அது என்ன எழுத துவங்க எங்கட விஜயராகவன் எழுத துவங்க எத்தனை நாட்கள் இன்னும் இருக்கின்றது நாட்கணக்கு எழுதி கொண்டு பராவரோடு. இந்த வருடம் அதை நாங்கள் சிறப்பாக கொண்டாடுவோம் வானலையிலே என்று எண்ணுகிறேன். நான் இந்தியாவுக்கு ஒரு தடவை வந்து உங்கள் எல்லோரும் மத்தியிலும் இப்படி ஒரு ஆண்டு விழாவிலே சந்திக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். அந்த எண்ணம் ஈடேறுவது இந்த வருடமும் நடைபெறாது என்ற மகளினுடைய உடல்நலமும் சிறப்பில்லை. அதனால் பார்ப்போம், உலகம் உருண்டை காலம் ஓடிக்கொண்டிருக்கும் காலத்தில் ஏதோ ஒரு சந்தர்ப்பம் கிடையாது.
1: அதுக்குள்ள நன்றாக வந்து எங்களிடம், அதுவும் என்னிடம் வந்து அன்பாக பேசுவார்கள் அம்மா மீரா அம்மா அவர்கள்.
0: நன்றி ஐயா, உங்கள் வாக்கு பலிக்கட்டும். வாழ்த்துக்கள், சிறப்பு. நேற்று முன்தினமும் ஒரு பரீட்சை இருந்தது, ஒரு வைத்தியரிடம் கொண்டு சென்றோம். அவர்கள் திருப்திகரமான பதிலை தந்திருக்கின்றார்கள். கொஞ்சம் நாள் எடுக்கும் என்றுதான் ஒரு இன்னும் ஒரு நியமனம் இந்த மாதம், அதாவது வார 10வது மாதம் 20வது தேதிக்கு இருக்கின்றது. அப்பொழுதுதான் அந்த நிபுணர் சந்திக்க முடியும். அவரை சந்தித்து முழுமையான முடிவை பெறுவோம். அது நல்ல முடிவாக அமையும் என்று எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மாத கணக்காக
1: பரிபூர்ணத்துடன் எங்களுடன் கலந்து கொள்வார்கள் மீராம்மா.
0: உங்கள் வாக்கு பலிக்கட்டும். நன்றி ஐயா, நன்றி, நன்றி, நன்றி,
1: நன்றியா, நன்றியா, நன்றி. இனிமையாக பாடிய எங்களை அசத்தியா உங்களுக்கு நன்றியா.
0: நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நான் எதிர்பார்க்கவில்லை என்னை பாட வைத்துக் கொண்டிருக்கிற. நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக நீண்ட நேரமாக காத்து கொண்டிருக்கும் உங்கள் அபிமான உறவு அன்பு மகள் ரேவதி அழைத்து கொண்டே இருக்கின்றார் KK நகர் சென்னையில் இருந்து. எங்கே வணக்கம் ரேவதி, வாருங்கள். எங்கே காணவில் ஓடி வாருங்கள் ரேவதி. வந்துவிட்டார் ரேவதி. வணக்கம், வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம்,
2: வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம் அப்பா.
0: வணக்கம். எப்படி நலமா இருக்கிறீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: வெளியே சென்றிருந்தீர்களோ? வெளியே சென்றிருந்தீர்களோ?
2: பாருங்கள்,
0: சித்திரமும் கை பழக்கம் என்றார். சிறு வயதிலிருந்து கிறுக்கி கிறுக்கி இப்பொழுது சித்திரம் வரைகிற ஒரு வரைஞர் வந்து அவருக்கு விருதும் கிடைத்த என்று நாங்கள் பெருமைப்படுகிறோம். உங்கள் சிறுவர் பூங்காவுக்கு வருவர், உங்களோடு வந்து சிறப்பிப்பார், சிரமமாக துடுக்காக தாத்தாவிடம் பேசுவார். அவர் வாழ வேண்டும், வளர வேண்டும், மேலும் மேலும் புகழடைய வேண்டும். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு திறமை இருக்கம்மா, அந்த திறமையை கண்டுபிடிப்பது எங்கள் பொறுப்பு. சிறு வயதிலேயே அந்த திறமையை கண்டுபிடித்து அந்த துறையிலே அவர்களை வளர்த்து விட வேண்டும். அந்த விடயத்தில் நீங்கள் ஒரு பேர்த்தியாக இருந்து அவரை நேர்த்தியாக கொண்டு வருகின்ற வாழ்த்து கடமைகளை சிறப்பு. அவர் என்றும் வளர வேண்டும்.
2: நன்றி அப்பா, நன்றி அப்பா. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அப்பா.
0: நீங்கள் எழுதிய பதில் இருந்து தெரிந்து விட்டேன், நீங்கள் வெளியே சென்று இருக்கின்றீர்கள் பார்த்தீர்களா அப்பா, எப்படி உன்னிப்பா பிள்ளைகளை கவனிக்கிறார் என்று.
2: ஆமாமாப்பா.
0: சிறப்பாம்மா. சரி, இந்த மகிழ்ச்சியான வேளையில நீங்கள் நல்ல மகிழ்வோடு இருப்பீர்கள், திருப்தியாக நிறைவு பெற்ற ஒரு நாள் போன்று உங்களுக்கு இருக்கும் என்று. ஏனென்றால் அவருடைய திறமையை வெளியே கொண்டு மற்றவர் பாராட்டுவது, அது தானே சொல்வது, பிறந்த அதாவது வந்து மக அந்த பெருதுவாக்கும் தாய் பிறந்த வேளையை விட பெருதுவாக்கும் தாய் மனம் என்று கூறுவது அதுதான். மற்றவர்கள் தன் மகனை சிறந்தவன் என்று கூறும்போதுதான் அந்த மனம் மேலும் பூரிப்படைகிறது. நன்றி எடுத்து கொடுத்தமைக்கு. கூறுங்கள், ஈன்ற பொழுதினில் பெரிதுவாக்கும்
2: தன் மகனும் சான்றோன் என
0: கேட்ட தாய், அந்த தாய் உள்ளம் பெண்கள் ஒரு ஒரு ஒரு பிறப்பெடுத்து வந்த ஒரு பிறவி, அவர் வளர்வது தேய்வது உயர்வது அவருடைய திறமையை வெளியே கொண்டு வருவது தாய்க்கு தான் தெரியும் அம்மா. அதை வெளிப்படுத்தி தான் தந்தையின் உதவியிலோடு அவரை கொண்டு வரணும். முதலில் தாய்க்கு தான் அம்மா தெரியும். அந்த தாய் அவ அமுதூட்டும் பொழுதே அந்த மகனினுடைய அபிலாஷைகள் என்னவென்று அறிந்து விடுவாளாம் அந்த உணர்வு. ஏன்னா அவர் வயிற்றில் இருக்கைக்குள்ளே நடனம் ஆடுபவர் தானே அம்மா, அந்த அம்மாவுக்கு. நன்றி அம்மா. நேரம் எடுக்காமல் இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடலை கேட்பதற்கு அவளுடைய என்ன பாடலை திறப்போடும்.
2: நான் வந்து பெண் என்றால் பெண் அந்த படத்திலேருந்து ஒரு பாடல.
0: ஓ, பெண் என்றால் பெண் என்ற திரைப்படத்து பாடல், எங்கே கொண்டு வாருங்க அந்த பாடலை.

ஊஞ்சலிலே நாயகனின் உருவம் விளையாட, ஊஞ்சலிலே நாயகனின்

அற்புதமான ஒரு வலிமை நிறைந்த மனோவலிமை நிறைந்த ஒரு பாடல். இறைவனோடையே நாங்கள் வாதாடுவது போலதான்.

0: உங்கள் குரலை இங்கே தந்திருக்கேன். இன்று சிறப்பாக இருந்தது. பழமையான தொலைபேசியில் வருவது இன்று மேலும் சிறப்பாக இருந்தது. பழமையாகவே சிறப்பு தான், ஆனால் இன்று அதை விட சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல், பொறுமையோடு நிதானமாக முழுமையாக பாடி தந்தவைக்கு நன்றி. என்ன பாடல் உங்களுக்காக நான் நேர் விருப்பத்தில் சேர வேண்டும், சேர்க்க வேண்டும்?
1: கர்ணன் படத்திலேருந்து அவங்க சாந்தி பாடினது ரொம்ப நல்லா இருந்து, மகாராஜன் உலகை ஆளுவார். அந்த பாட்டு,
0: அந்த பாடல் எனக்கும் விருப்பம் மகளே. அந்த பாடல் மகாராஜன் உலகை ஆளலாம்,
1: இந்த மகாராணி அவனை
0: ஆளலாம். ஒரு ஊழல் பாடல். இந்த பாடலை கணவன் மனைவி அந்த உள்ளார்ந்தரமான அன்பு வெளிப்படுத்த முடியாமல் வெளிப்படுத்துவார்கள். அதாவது நேரடியாக ஒருவருக்கு சொல்லாமல் ஒரு வித்தியாசமான முறையில் இதை வெளிப்படுத்தி இருந்தார் கவிஞர். நல்ல பாடல். மகாராஜன் உலகை ஆளுவர், நம்பிக்கை, மன் நம்பிக்கை, உறுதி, அந்த தீர்மானம், அந்த திருப்தி எல்லாம் அதில் இருக்கின்றது அம்மா இந்த பாடலில். சிறப்பான பாடல் தருகின்றேன். நல்ல பாடல்.
1: எனக்கு நேரம் ஆயிடுச்சாப்பா?
0: இல்லை இல்லை, இருங்கள். இன்னும் ஒரு இருவர் வேற இருக்கின்றார்கள், அழைக்கின்றார்கள். நன்றி. அடுத்த பாடலை தருவதற்காக இப்பொழுது ஒருவர் அழைக்கின்றார். அவரை இணைப்போம் என்று எண்ணும் வேளையிலே மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தின் ஒளிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நிறைவரும் நேரத்தை வந்தாலும் நிறைவாக மக்கள் நீங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு முதலிடம் தர வேண்டும். நான் அதிபரோடு பேசியிருக்கின்றேன். அவசரமில்லை, சலனப்பட வேண்டாம். அடுத்த பாடலை பாடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். அனைவருடைய பாடலையும் கேட்டுத்தான் நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருவேன். இப்பொழுது யார் இருக்கின்றீர்கள் காற்றலையிலே பார்ப்போம். இப்பொழுது வருகின்றார் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள், மீண்டும் வருகின்றார். வணக்கம் மகாலிங்கம், ஓடி வாருங்கள்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்யா
0: வணக்கம் வணக்கம். வாருங்கள், கொண்டு வாருங்கள். என்ன பாடலை, இரண்டாவது பாடலை அத்திர போகின்றீர்கள்?
2: இதோ வரேன்யா. இதோ பாடலாம் ஐயா.
0: பாடுங்கள், பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
2: ரகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. ரகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, 16 பாட சுகமானது. ராகங்கள் 16 உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. கலை மாது தான் மீட்டும் இடமான வீணை கனிவான சுரம்பாட பதமானது. கலை மாது தான் மீட்ட இதமான வீணை கனிவான சுரம்பாட பதமான

அழகான இளம் பெண்ணி மேனிதன் கூட ஆதாரம் சுதி கொண்ட வீணையம்மா ரகங்க பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இளையோடு கொடி போல நடமாடினார் இடையாட வளையாட சலங்கைகள் ஆட இளையோடு கொடி போல நடமாடினார் உலகாலும் உமையா.

0: சந்தம் குடிகொண்ட கோளமம்மா, உலகாலும் உமையாளி ராகபாவங்கள் ஆனந்த குடிகொண்ட கோளமம்மா. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன, பதினாறு பாட சுகமானது. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா.
1: பதினாறு ராகங்கள் மட்டுமல்ல, பலவேறு ராகங்கள், பல நூறு ராகங்கள் நீங்கள் பாட வேண்டுமா? நீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சிறப்பு, நன்றி நன்றி.
0: அதுல
1: அடுத்த உறவுகளும்
0: அதுல ஒரு வரி பதினாறும் பாட அப்படின்னு வரும்யா. அந்த பதினாறுங்கிறது பெரிய ஒரு மகத்துவமான வயதுயா.
1: ஓ அப்படியா? அது பதினாறுக்கும் பல கருத்துக்கள் புகுதலாம். அந்த கவிஞர்கள் கெட்டித்தனம் அதுதான் ஐயா. ஒரு ஒரு பதத்து ஒரு பதத்துக்கு எத்தனை கொண்டு வரலாம். பதினாறு என்பதற்கு பல நூறு கருத்து இருக்கின்றது ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழிங்க. அடுத்த உறவு எங்களோட நீண்ட கால உறவு. நன்றி நன்றி. இன்னும் இது புது உறவுகளும் வர புதிய வராதவர்களும் அழைக்கின்றார்கள், வந்தவர்களும் அழைக்கின்றனர். இப்பொழுது அழைப்பவரை பார்ப்போம். இப்பொழுது அழைப்பவர் யாராக இருக்கலாம்? வணக்கம் வணக்கம். அது எங்களுடைய அன்பு ஞானசேகரன் மகனே. ஞானசேகரம் உங்களை இணைத்து விட்டேன், எங்கே வாருங்கள், உங்கள் இரண்டாவது பாடலை பாடலை தாருங்கள்.
2: பாடகிரம்பா, ரத்த கண்ணீர் படத்துல இருந்து பாடும்.
1: நீங்க கேட்ட பாடலோ?
2: நான் கேட்ட பாடல, நான் பாட போற பாடல. நான் கேட்ட பாடல் வந்து சொல்லிட வாய்ப்பே சொல்லிடலாம்.
1: இல்ல இல்ல இல்ல, அது அங்கே எழுத்துல இருக்கின்றது, நீங்கள் இப்பொழுது பாடுங்கள்.
2: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. ஆம், வாழ்க்கையில் குற்றங்களே புரிந்த எனக்கு நிம்மதி ஏது? அற்றேத உலகில் அமைதியும் மகிழ்வும், அற்றேத உலகில் அமைதியும் மகிழ்வும் அறிவிட முடியாது.
3: முடியாது. உண்மை உண்மை. என் ஆனந்தம், என் மகிழ்ச்சி, என் இன்பம் அத்தனையும் அற்று போய்விட்டது.
2: அமைதி அழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடொழிந்தது. அமைதியொழிந்தது, புயலும் எழுந்தது, ஆணவம் இன்றோடு ஒழிந்தது.
3: ஒழிந்தது ஒழிந்தது. என் ஆணவம், என் கர்வம், என் அகம்பாவம் அத்தனையும் அற்று போய்விட்டது.
2: குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது? நல்ல குணத்தை இழப்பவன் இறுதியிலே நல்ல சுகம் அடைவதேது?
3: வாசவம், குணத்தை இழந்தேன், கொண்டவளை துறந்தேன், கண்டவள் பின் சென்றேன், கட்டுளையை இழந்தேன், இன்று கண்ணையும் இழந்தேன். வாழ்க்கையில் எனக்கு நிம்மதி ஏது ஏது?
2: குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது. நன்றி, வணக்கம் பாப்பா.
1: நல்லது பாடல் ஞானசேகரன். அன்று வந்த திரைப்படங்கள் வாழ்க்கையில் விழிப்புணர்ச்சி ஏற்படும் வகையில் பலவிதமான பாத்திரங்களை உருவாக்கி தலை சிறந்த நடிகர்களை அதிலே பொருத்தி வைத்து தயாரித்து இயக்கி எங்களுக்கு தந்தார்கள். இது நாங்கள் சிறுவயதாக இருந்த காலத்திலே வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தின் பெயர். அந்த இரத்த கண்ணீர் என்ற திரைப்படத்தில் பிரபல்யமான நடிகர் நடித்த வேளையில் உங்கள் நடிகவேள் எம் ஆர் ராதா ஐயா அவர்களின் இந்த ரோல் இதுவரை யாரும் காண முடியவில்லை, செய்ய முடியவில்லை.
2: ஒன்று
1: இதுவரை யார் எத்தனை தலை சிறந்த நடிகர்களுக்கு முயற்சி செய்திருக்காங்க, அதே போன்று அவருடைய சொந்த இதுக்குள்ள குரல், அவருடைய குரல், இந்த பாடல் பாடகர் பாடினாலும் இடையில நீங்கள் பேசிய குரல் இருக்கின்றதல்ல, அது அவருடைய சொந்த குரல். அவரை போன்று குரல் மாற்றி பேசுவதில் யாரும் இல்லை இதுவரையில். அவருடைய மக்கள் ராதா ரவி போன்றவர்கள் பண்ணி பார்த்திருக்கின்றார, அல்லது மிருக ரவில்லை, இவருடைய குரல். அவருடைய கருத்துக்கள் அந்த வாழ்க்கையிலும் சிறப்பான கருத்துக்கள், அது ஒரு வெளிநாட்டிலிருந்து வந்தவர் எப்படியே அற்புதமான ஒரு எங்களுக்கு இன்று பார்த்தாலும் எடுத்துக்காட்டான ஒரு கதை அம்சம் கொண்ட
2: பார்த்தாலும் அது வந்து நமக்கு அப்பவே கருத்தாதான் இருக்கும்.
1: மீண்டும் அதை தெரிவு செய்து கொண்டு வந்து உங்களை பாடி காட்டீர்கள். இந்த பாடல் நீங்கள் தளத்திலும் கேட்டிருக்கின்றீர்கள், சிறப்பான பாடல், அழகாக நீங்கள் அதை எங்களுக்கு பிரயோகப்படுத்தியிருக்கிறீர்கள். நன்றி மகனே, சிறப்புகள், வாழ்த்துக்கள், மேலும் வழங்க வேண்டும். தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாம், பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு பலரும் வந்து பாடிக்கொண்டிருக்கிறார். எவரும் வந்து பாடலாம் என்ற எண்ணத்தோடு இருக்கும் பொழுது இப்பொழுது எங்கள் மூத்த உறவு ஒருவர் வருகின்றார். எங்களுக்கு பல பாடகர்களை தந்த அன்பு உறவு திரு வி எல் கணபதி அவர்கள். வணக்கம் கணபதி அவர்களே, உங்களை இணைத்து
4: விட்டேன்.
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
4: பாட்டு நடிகர் பார்க்க முடியாது, அப்படியே வெள்ளக்கார மாதிரியே பேசுவாரு. என்னது வெள்ளக்கார மாதிரியே சென்னையில நாடகம்,
1: இவர்கள் எல்லோரும் நாடகத்துறைக்குள்ளால் வந்தவர்கள். நாடகத்துறை தான் ஒரு பட்டறை, நடிப்பு பட்டறை அது.
4: இல்ல அந்த காலத்துல அறுபதுல இருந்து 85 வரைக்கும் நாடகம் எல்லா நாடகம் ஃபேமஸ், சகசிரமா, நாகதாமா, சிவாஜி டாமா, ஏமராஜ டாமா, அப்புறம் அதாவது மதுரை டாமா, நிறைய
1: வாழ்க்கையின் விழிப்புணர்வுகளை ஏற்படுத்திய நாடகங்கள். அதிலே நடிகர்கள் பண்பட்டு வந்து அந்த பட்டறையிலே வளர்ந்து வந்துதான் திரையுலகுக்கு புகுந்து புகழை தேடினார்கள். நீங்கள் காற்றலைக்கு வராது விட்டாலும் உங்கள் ஞாபகம் எங்களுக்கு இருக்கும். ஏன்னா நீங்கள் அறிமுகமாக்கினவர்கள் இங்கே வந்து இணைந்து கொண்டிருக்கின்றார்கள். சரியா, நன்றி. உடனடியாக ஆரோக்கியமாக நீங்கள் இருக்கணும் என்று நீங்கள் வந்த வழியில் எங்களோடு இணைந்து பாடுவோர் பாடலாம் ஒரு பாடல் பாடலாமே.
4: கண்டிப்பா, எதுக்கு பாடலாம் தான், நீங்க அப்பாவோட 114
1: உங்கள் தந்தையார், உங்கள் தந்தையார 114th
4: எங்களுடைய
1: வாழ்த்துக்களை அவர்கள் தெரிந்து கொள்கிறோம். நீங்கள் பாடுங்கள்
4: இந்த பாட்டை. ஐயா, எங்க ஐயாக்கு அப்பாக்கு சமர்ப்பிக்க
1: சமர்ப்பிங்க
4: பாட்டுக்கு. ஆனா இந்த பாட்டு பிள்ளைக்கு தந்தை ஒருவன்

படைக்கும் தந்தை இறைவன், நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, நீ ஒருவனை நம்பி வந்தாயோ, இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ, பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான் என்று சொல்லாத போதும், தாயாரை தந்தை மறந்தாலும் தந்தை தான்

இறைவன் பிள்ளைக்கு தந்தை முருகன், நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன். உள்ளூர்க்கு செல்வங்கள் சொந்தம், அது எல்லாருக்கு உள்ளங்கள் சொந்தம். உள்ளூர்க்கு செல்வம், அது எல்லாருக்கு

இறைவன் இறைவன் பிள்ளை தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் பிள்ளை

0: எப்படி இருந்தது பரவாயில்ல.
1: சிறப்பான உண்மை ஒன்றை எடுத்துரைக்கும் பாடலாக சந்தம் குறையாமல் அழகாக பாடினீர்கள் வி.எல். கணபதி அவர்களே. நீங்கள் கொண்டு வரும் பாடல்கள்லாம் சிறந்த பாடலைத்தான் கொண்டு வருவார்கள். அதே போல் எங்களோடு கொண்டு வந்து இணைத்து விட்டவர்களும் சிறந்த பாடல்களை கொண்டு வந்து இணைத்திருக்கின்றீர்கள். நன்றி. இன்று உங்கள் தந்தையாருடைய 114வது நாள் நினைவாக ஒரு பாடலை அவருக்கு சமர்ப்பிப்பதற்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியை சந்தர்ப்பம் கிடைத்து நீங்கள் வந்து பாடியதற்கு நாங்களும் பெருமையாக எண்ணி அவருக்கு நாங்கள் அனைவரும் நன்றியோடு அவரை வணங்கி அவருக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வோம். எல்லோருக்கும் தந்தை என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை இடையிடையே தடைகள் வந்த நான் நினைக்கிறேன் உங்கள் தொலைபேசியில அல்லது வலைத்தளத்தில் ஏதாவது பிழை இருக்கலாம், ஆனால் தெளிவாக நான் முழுமையாக கேட்கக்கூடியதாக இருந்தது. கணபதி அவர்களே, என்ன பாடல் உங்களுக்காக நான் நேர் நேரத்தில் சேர்க்க வந்து பாடுபவர்களுக்கு ஒரு பாடலை நான் கொடுக்க வேண்டும்.
0: எனக்கு வந்து இதே பாடல கொடுத்துருங்க.
1: இந்த பாடல் பிள்ளை பிள்ளைக்கு தந்தை ஒருவன்,
0: இதே பாடல்
1: இனிமையான ஒரு பாடல். இந்த பாடல் பிள்ளைக்கு தந்தை
0: ஒருவன்
1: சிறப்பாக இருக்க வேண்டும். நீங்கள் ஆரோக்கியமா இருங்கள். வாழ்த்துக்கள். இடையிடையே உங்களால் முடிந்தவரை வந்து இணைந்து கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வராது விட்டால் உங்களவர்கள்
0: உங்களுடன் ஒரு பாட்டான பாடும் கண்டிப்பா முடிச்சுக்கோங்க. கண்டிப்பா. நன்றி
1: நன்றி நன்றி கணபதி.
0: நன்றி
1: நன்றி நன்றி சகோதரா. வாழ்த்துக்கள். உறவுகள் ஓடி வந்து இணைந்து கொள்கிறார்கள். எங்கள் வானொலியை மறவாமல் அன்று தொட்டு இன்று வரை இணைந்து கொண்டு கேட்டுக்கொண்டு வர வேண்டும் என்று அன்போடு வருவார்கள். இப்பொழுது சிவரஞ்சினி அவர்களே, உங்களது சந்தர்ப்பம் இருக்கிறது, ஓடி வாருங்கள். வந்துவிட்டால் அன்பு பேர்த்தி சிவரஞ்சினி வணக்கம். வணக்கம் பேர்த்தி. வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் தாத்தா.
1: எப்படி இருக்கின்றீர்கள் பேர்த்தி?
2: நலமா இருக்கேன் தாத்தா.
1: பாடல்கள் எழுதி இருக்கின்றே வந்து இன்று இணைந்ததற்கு நாங்கள் பெருமையாக மகிழ்வாக இருக்கின்றோம். நலமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறும் வேளையில் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ளுகின்றேன் உங்களோடு. உங்களுடைய அம்மையப்ப நிலை இப்பொழுது காலநிலை இந்த இரவு வேளையில் எப்படி இருக்கின்றது?
2: இரவு வேளையில் சற்று குளிர் இருக்கிறது தாத்தா. ஏனென்றால் மழை தூறல் சிறிது சிறிதாக அப்பொழுது வெயில் தான் வந்து வெயில் தான் தாத்தா இருக்கிறது.
1: பகலிலே வெயில், இரவிலே குளிர், நல்லது ஒரு காலநிலை தானே மகளே. இது எல்லோருக்கும் தேவையான இரவு நன்றாக தூங்கலாம். ஆனால் இந்த குளிர் வந்து அதிகாலையில உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தராது. பகல் வெயிலும் இரவு நல்ல குளிரும் காலையில உற்சாகம். இங்கே நான் அதை அனுபவித்திருக்கிறேன். நீங்களும் அப்படித்தான் இருக்கும் என்று எண்ணுகிறேன். அம்மா அப்படி
2: இருக்கின்றார்கள்.
1: அம்மாவின் நலமா அப்படி
2: நலமா இருக்காங்க தாத்தா.
1: சிறப்பு
2: நலமா இருக்காங்க தாத்தா.
1: சரி, எல்லோரும் நலமாக இருக்கின்றார்கள். நல்ல செய்தியை தந்த உங்களுக்கு நல்லதொரு பாடலை தருவீர்கள் என்று எல்லோரும் எதிர்பார்க்கின்றார்கள். நான் எதிர்பார்த்தேன் தாத்தாவும் வருவாள் என்னுடைய
2: பேச்சு. அதன்
1: பாடங்கள் கேட்போம் உங்களுடைய அன்பு குரலோடு.
2: போற்றி பாடடி பொன்னே, தேவர் காலடி மண்ணே,

0: டிங்கு
1: அவ்வளவுதான்
0: டாங்க டிங்கு டாங்கு டிங்கு டாங்கடி போய் சிறப்பான பாடல் தெரிவு செய்து அழகாக பாடியிருக்கேன். அந்த சொற்கள் நல்ல தெளிவாக அழகாக சந்தத்தோடு வந்து பாடியிருக்கீர்கள். நீண்ட நாட்கள் பேரை பேர்த்தியின் குரலை கேட்கவில்லை என்று எண்ணி எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு. எல்லோரும் இங்கே நல்ல பதவி வந்து கொண்டிருக்கின்றார்கள். வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். என் அன்பு பேத்தி, என்ன பாடல் பிள்ளைக்கு நான் ஒளிபரப்பாக்க வேண்டும் மகளே? பேத்தி
1: தாத்தா, எனக்கு நல்லவன் வாழ்வான் அந்த பக்கத்தில் இருந்து சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள் இந்த பாடல் தாத்தா.
0: அப்படியே அந்த பாடல் ஒலித்தது போல இல்லை இல்லை, ஒருவர் கேட்டிருக்கின்றார், இங்கே இல்லை சர்வதேச நேரத்தில் யாரோ கேட்டது போல் இருக்கின்றது. பார்ப்போம், ஒலிக்க வைக்கின்றேன் இந்த பாடல் உங்களுக்கு. சிரிக்கின்றாள் என்று சிரிக்கின்றாள், அது ஒலிபரப்பு ஆகிவிட்டது பாடல். நல்ல பாடல் அந்த பாடல். இது நீங்களாம் பிறப்பதற்கு முன்பு அந்த பாடலை தான் கேட்பீர்கள். பொழுதும் சிறப்பாக இருக்கின்றது. நலமாக இருந்தால் முடிந்த நேரங்களில் வந்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் காற்றலையில். உங்களை யாரும் மறக்கவில்லை, சரியா?
1: கண்டிப்பாக.
0: வாழ்த்துக்கலாமா? வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடலை தேவா அழைத்துக் கொண்டிருக்கின்றார். இல்லை, ஆம், ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம்
1: உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே.

0: வெறும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு. அன்பு பாதையிலே மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு. வெறும் மோதலிலே நம்ம கதை ஆரம்பமாச்சு. அன்பு பாதையிலே மனசு ரெண்டும் பயணப்பட்டாச்சு. உனக்கும் காதல் பிறந்தாச்சு, எனக்கும் கவலை தீந்தாச்சு. உனக்கும் காதல் பிறந்தாச்சு, எனக்கும் கவலை தீந்தாச்சு. உம்ம கடைய சாத்தி நடைய கட்டும் காலம் வந்தாச்சு. உள்ளம் தேடாதே என்று சொல்லுதே, என்ன சொன்னாலும் கண் தேடுதே. என்னை அறியாமலே ஒன்னும் புரியாமலே நெஞ்சம் வாடுதே வாடுதே.
1: சிறந்த பாடலை தேடி தேடி கொண்டு வந்து பாடுவீர்கள். இந்த பழைய பாடல்கள் என்றவுடன் எல்லோருக்கும் அலாதி ஆனந்தமாக இருக்கும் என்று கேட்பதற்கு. இந்த பழைய பாடல்களை இசையை கேட்டாலே மகிழ்வாக இருக்கும். இசையிலே வருகின்ற வரிகளை தனிப்பட்ட முறையில் இசை இல்லாமல் பக்கவாத்தியம் இல்லாமல் ஒரு சொந்த குரலிலே பாடுவதென்றால் அது பெருந்தன்மையான ஒரு விடயம். அதுக்கு அது நாங்கள் கேட்பதற்கு மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கின்றது. காரணம், கேட்காத ஒன்றை கேட்கின்றோம் என்பது போன்று. இதை எத்தனையோ இசைத்தட்டுகளில் எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த பாடல் வரிகளை அழகாக நீங்களும் உங்கள் சொந்த குரல் பாடும் பொழுது அதுக்கு தனிப்பெருமை உண்டு. இங்கே அநேகம் பேர் வாழ்த்துக்களை தந்திருக்கின்றனர். தளத்தில் மட்டுமல்ல, ஏனைய தளங்களிலும் எங்கள் தளத்தில் உள்ளவர்கள் தங்களுடைய சகோதரர்கள் வந்து பாடும்பொழுது எவ்வளோ அற்புதமாக உற்சாகத்தை கொடுக்கின்றார்கள். இதை இந்த வானொலியிலே நாம் பார்க்கக்கூடிய இருக்கின்றது. இந்த பண்பை வளர்த்தது என் அன்பு மகள் மீரா, அவர்களுக்கு நன்றி கூறியே ஆக வேண்டும். அதை கடைப்பிடித்து கொண்டு வருகின்றீர்கள். நன்றி அம்மா, சிறப்பான பாடல். வாழ்த்துக்கள். உங்கள் நீங்கள் பாடல் பதிவு செய்து விட்டீர்கள் தானே? வாழ்த்துக்கள் அம்மா, சிறப்புகள். மீண்டும் சந்திப்போம் நாங்கள். இன்று நேரம் நீங்கள் ஆரம்பத்திலிருந்து வரவில்லை தானே? இல்லை,
0: இடையில.
1: வாழ்த்துக்கள், நன்றி. மீண்டும் சந்திப்போம். சிறப்பான பாடல், நன்றாக இருந்தது உங்கள் பாடல். நன்றி அம்மா. முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி, நன்றி நன்றி. 24 மணி நேர தமிழ் பணியிலே மொத்தம் 20 பாடல்களை கேட்டோம் என்றால் இது எவ்வளவு சாதனையான விடயம். 15 பாடகர்கள், 15 உறவுகள் வந்து இணைந்து 20 பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். அன்னை கலைவாணியின் அருள் என்றும் உங்களோடு பாலித்து கொண்டிருக்கும் இந்த முன்றியல் தமிழ் வானொலியிலே நாங்கள் ஒரு நாளையிலே இந்த குறிப்பிட்ட நேரத்தில் எங்களுக்கு இப்பொழுது அரை மணி நேரத்தை கூட்டி கொடுத்திருக்கின்றார்கள். அது முடிவடையும் நேரம். இதற்குள்ளே வந்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுத்து தங்களுடைய திறமையை வெளியே காட்டி இதை சோர்வடைய விடாமல் இழுத்து சென்றீர்கள். எனக்கும் வல்லமையை கொடுத்து இதற்கு இறைவனுடைய கருணை நேரடியாக எங்களுக்கு இருக்கின்றது இந்த நிகழ்ச்சிக்கு என்பதை வெள்ளிடமலை என்றுதான் கூறுவேன் நான். அவர் அருள் என்றும் உண்டு. ஏனென்றால் நாங்கள் ஆன்மீகத்தை தவறவிடாமல் பயபக்தியோடு பண்போடு ஒருவருக்கொருவர் மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து ஒருவருடைய திறமைக்கு வழி கொடுத்து எல்லாம் வருகின்றோம். சிறப்பு என்று வந்து புதிதாக வந்து பாடி காட்டிய அன்பு மகள் சரண்யா, அதைவிட செல்லக்குட்டி பாஸ்கரன், இவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவர்களும் வந்து இணைந்து எங்களோட குடும்பத்திலே கலந்து கொண்டார்கள். வருகை வர வேண்டு அவர்களையும் வரவேற்று கொண்டு ஏனியோரும் வந்து சிறப்பாக பாடலை தந்தார்கள். முதலில் இணைந்து முதல் பாடகராக வந்த தேவா அவர்கள் வந்ததை இதை தொடர்ந்து இவ்வளவு பேரும் வந்திருக்கிறேன். தேவா மீண்டும் ஏதாவது சொல்லுவதற்கு வாயெடுத்திருந்தார் போலோ அல்லது பாட வந்தாரோ தெரியாது. நேரம் முடிவடைகின்றதால் நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். இன்று வந்து இணைந்து சிறப்பித்த தேவா, யோகா ராஜி, கஸ்தூரி, ராஜராஜன், திருமதி சரண்யா ராஜராஜன், அடுத்து தேவநாதன், செல்வக்குழந்தை பாஸ்கரன், ஞானசேகரன், ஷியாமலா, சரவணன், சாந்தி, மகாலிங்கம், ரேவதி, எங்கே ஞானசேகரன் இருந்திருக்கான், ஞானசேகரன், பி எல் கணபதி, நீண்ட நாளைக்கு பின் சிவரஞ்சினி, நீங்கள் அனைவரும் வந்து சிறப்பித்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் இறையனுடைய அருளும் என்றும் கிடைக்க வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு என் ஆசையை தெரிவித்து உங்களை விட மூத்தவன் ஆசையை தெரிவித்துக் கொண்டு இந்த இடத்திலே வந்து 10 வருடத்துக்கு முந்தி நான் பாடினேன்ன ஞாபகத்தில் வைத்து இன்று என்னையும் ஒரு 2 வரி பாட சந்தர்ப்பத்தை கொடுத்த மகாலிங்கத்துக்கு சிறந்த நன்றியை கூறிக்கொண்டு இந்த ரகசியத்தை பரகசியமாக சொன்னவருக்கு நன்றி கூறிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவோம். எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கார். அன்னை கலைபாணி எங்களோடு இந்த கலையகத்தில் இருக்கின்றார், வாழ்கின்றார். அதை வளர்த்து அவரை ஆராதித்து இங்கே எங்களை அமர்த்தி வைத்திருக்கின்றார் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் அதிபர் வான் அரசி மீரா என்றால் மிகையாகாது. எவ்வளவு பக்குவமாக அவரைக்கும் தந்தையாகிய என்னை கூட தட்டி அமர்த்தி இதை அமர்த்தி இருத்தி இந்த திறமைகள் இந்த வல்லமையை எனக்கு கொடுத்திருக்கின்றார். உங்களையும் இனங்கண்டுபிடித்து கொண்டு வந்து இணைத்து எங்களோடு இந்த பாடுவோர் பாடலார் நிகழ்ச்சியை தந்து எல்லோரையும் உலகளாக இருக்கும் சர்வதேச வானொலியாக இந்த வானொலி ஆக்கி மகள வைத்ததற்கு மேலும் நன்றி கூறி எல்லாம் வல்ல இறைவன் கருணை கூர்ந்து கலைவாணியின் அருகளடைந்து அவர் மேலும் சுகமடைய வேண்டும். நீங்கள் தந்த பிரார்த்தனைகள், நீங்கள் கூறிய வார்த்தைகளும் என்னை மகிழ்ச்சி அடைய வைக்கின்றது. ஒவ்வொரு தரம் அதை வேண்டிக் கொண்டிருக்கின்றீர்கள். மறவாமல் நீங்கள் வந்து இணையும் வேளையில் அம்மா நலமா என்று கேட்கும்போது ஆனந்தமாக இருக்கின்றது. அதற்கு காரணம் உள்ளன்பு தான் காரணம். உள்ளன்போடு அவரும் உங்களை வளர்த்து கொண்டு வந்திருக்கின்றார். அன்பிலே இணைந்த நாங்கள் என்றும் அன்பாக இது ஒரு சரணாலயம் போன்று எங்களுக்கு இந்த ஆலமரம் போன்று இந்த விருட்சத்தில் நிழல் காண்பது போன்று இந்த மொன்றியல் தமிழ் வானொலியே வந்து இணைந்து செல்ல வேண்டும். பி எல் கணபதி அவர்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு வந்து வந்த மூத்த கலைஞர் எத்தனை கலைஞர்களை கொண்டு வந்து அறிமுகப்படுத்த அவரும் ஓடி வந்து இதனால் உந்தப்பட்டு இணைந்து சிறப்பித்திருந்தார். அவருடைய தந்தையாருடைய 114வது சிறார்த்த ஆண்டு விழா பிறந்த நாள் அதையொட்டி அவர் அர்ப்பணமாக அவருக்கு சமர்ப்பிக்கும் ஒரு பாடலை பாடுவதற்கு இந்த வானொலி சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதை கேட்டு மகிழ்வதற்கு எங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. பிரத்யேகமான நன்றி அவருக்கு. முழுமையாக இந்த பாடலை தொகுத்து வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரம் 2 மணியை தொட்டுவிட்டது. எங்களுக்கு உங்களுக்கு 11:30 ஆகிவிட்டது. ஒவ்வொருவரும் தனித்திறமை உண்டு. ஒவ்வொருத்தரும் ஒருவருக்கொருத்தர் சளைத்தவர்கள் அல்ல. சங்கீத ஞானம் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்று இங்கே பார்க்க முடியாது. அவர்களுக்கு இந்த சங்கீத ஞானம் உண்டு ஒவ்வொருத்தருக்கும். ஏனென்றால் நீங்கள் பாடல்களை நன்றாக சுவையோடு உள்வாங்குகிறீர்கள். வாங்கியபடியால் தான் அது வெளியே விட உங்களால் முடிகின்றது. சிறப்பாக இருந்தது. சிறப்பாக 2 பாடல்களை தந்தவர்களுக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அன்புடன் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறும் பெறுவர். பெருமை சிறுமை இல்லாது நீங்கள் அத்தனை பேரும் ஒரு தராசிலை வைத்து நிற்கப்படுவது போன்று நீங்கள் தரும் கருத்துக்கள் ஒவ்வொருத்தரையும் தட்டி உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கும் ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களாக இருக்கின்றது எண்ணி நான் பெருமைப்படுகின்றேன். வாழ்த்துக்கள் என் அன்பு உறவுகளே. மீண்டும் நாங்கள் சந்திக்க வேண்டும், சந்திப்போம் என்று கூறிக்கொண்டு நாளைய தினம் பாட்டு சவாரிக்கு நாங்கள் கலந்து கொள்ளலாம் என்று எதிர்ப்பு கூறி அதை சிறப்புடன் நடத்துவதற்கும் இன்று சிறப்பாக நடத்த வைத்ததற்கும் வல்லமை கூர்ந்து அருள் புரிந்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என் அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் இவர்களுக்கும் என் இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி தாழ்வணிந்து வணங்கி என் அன்பு உறவுகளே உங்களோடு இணைந்து நானும் மீண்டும் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி எல்லாம் வல்ல இறைவனிடம் இறைவா அல்லல்கள் வேண்டாம், துன்பங்கள் வேண்டாம், சாந்தி சமாதானம் எங்களுக்கு வேண்டும். இந்த மண்ணாசை பொன்னாசை பெண் ஆசையினால் ஏற்படும் அவலங்கள் அத்தனையும் நிறுத்தப்பட வேண்டும். அது இல்லாமல் போகும் சந்தர்ப்பத்தை உருவாக்க வேண்டும். நாங்கள் அறம் ஜீவகாருண்யம் மனிதநேயம் காத்து வாழ்வோம் என்று இறைவனிடம் கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வல்லமையோடு நல்லவையாக நல்லவை நடந்து நாளை மலரும் அற்புதமான நாளாக அமைய நாங்கள் காத்திருப்போம். வாழ்த்துக்களை கூறி 2026வது ஆண்டின் 9வது மாதத்தின் 27வது நாள் ஞாயிற்றுக்கிழமை கதம்பத்திலே பாடுபவர் பாடலாம் நிறைவுக்கு வருகின்றது. வாழ்த்துக்கள் கூறி விடைபெற்று கொள்ளும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்று கூறி அன்புடன் தமிழோடு என்றும் கூறி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றியும் வணக்கமும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன் உறவுகளே.

அன்பு நீ நெஞ்சங்களே உறவுகளே, நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தீர்கள். வளமை போல இன்றும் காற்றலையில் கலந்து எங்களை மகள வைத்த சர்வதேச நேயர் விருப்பம், மீண்டும் ஒரு சர்வதேச மீண்டும் ஒரு நிகழ்வில் உங்களை நான் சந்திக்கிறேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வந்து விடைபெற்று செல்ல எண்ணுகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம். கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடனும் பக்தியுடனும் கூறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அவர்களே, நீங்கள் நலம் தானா என்று அன்புடன் கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்கின்றேன். முன்றைய தமிழ் வானொலியின் காற்றலையிலே வாரம் ஒரு நாள் மலர்ந்து எங்களை எல்லாம் ஆன்மீகத்தில் ஈர்த்துக் கொண்டிருக்கும் அற்புதமான ஒரு நிகழ்வு வெள்ளிக்கிழமை தோறும் மலரும் பக்தி வேளை. கதம்பத்திலே வந்து பக்தி வேளை இதமாக பதமாக அழகாக ஆனந்தமாக ஆன்மீக துறையிலே நாங்கள் பயணிக்கும் வண்ணம் வந்து அன்பு உறவினர்கள் பக்தியோடு வந்து இணைந்து பக்தியின் பலத்தை, பக்தி ஏன் நமக்கு வேண்டும், பக்தியோடு வாழ்தனால் வரும் நன்மை, பக்தியிலே கடைபிடிக்கப்படும் விடயங்கள் அத்தனையும் அலசி ஆராய்ந்து எங்களால் முடிந்தவரை பக்தியோடு இணைந்து பக்தியோடு அந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றினோம்.

இன்றைய பக்தி வேளையிலே வந்து கலந்து கொண்ட அன்பு உறவினர்களும் தங்கள் தங்கள் சொந்த அனுபவத்திலே அறிந்த உண்மைகளை பக்தியோடு ஆன்மீகத்தில் எவ்வளவு தத்துவம் இருக்கின்றது என்ற அந்த தத்துவங்களையும் கடைபிடிக்கும் பண்பாட்டு முறைகளையும் மனிதனை மனிதனாக்கி இவ்வுலகிலிருந்து இறுதியில் நாங்கள் இவ்வுலக விட்டு செல்லும் பொழுது மோட்சத்தை அடையும் வகையும் இறைவனை நாடும் வகையும் இறைவனங்களை விரும்பும் வண்ணமும் நாங்கள் எதை செய்ய வேண்டும் அப்படியெல்லாம் செய்ய வேண்டும் நம் முன்னோர்கள் செய்த நன்மைகள் என்ன அவர்கள் நடந்து வந்த பாதை என்ன என்பதை அறியும் வண்ணம் கலந்துரவாடிய அன்பு உறவுகளின் பகிர்ந்து எங்களோடு உரையாற்றிய விதம் அற்புதமானவை என்று இங்கே பலராலும் போற்றப்பட்டிருக்கின்றது. வெள்ளிக்கிழமை தோறும் 2 மணி நேரங்கள் நாங்கள் பக்தியோடு வந்து இணைந்து ஆன்மீகத்துறையை வளர்த்துக் கொண்டு செல்வதற்கு சகல மதத்துக்கும் சம்மதம் என்ற கருத்தோடு எங்களுக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி கொடுத்த ஒன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வான்அரசி மீரா அவர்களுக்கு இறைவன் அருணால் நலம் பெற வேண்டும் என்று முதல்கண் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு உலகளாம் பறந்து வாழும் உறவுகள் அத்தனை பேரும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி இப்பொழுது முதல் காற்றலையில் இன்று வந்து இணைந்த அற்புதமான நேயர்கள் என்று நான் கூற வேண்டும். அவர்கள் தங்கள் தங்கள் விருப்பத்திற்கேற்ற பாடல்களை கேட்டு சென்ற வேளையில் அத்தனையும் பக்தியை கொண்டு வரும் பாடலாக இருக்கும் வழியிலே பக்தி வலையிலே இப்படியெல்லாம் ஆழமாக இருக்கின்றதா என்று நாங்கள் சிந்திக்கும் வண்ணம் வரும் பாடல்கள் நிறைவாக வரை அவற்றை ஒன்றன்பின் ஒன்றாக இப்பொழுது ஒன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் பக்தி நேயர் விருப்பம் என்ற வகையில் கேட்டு மகிழ்வோம்.

இன்றைய நிகழ்ச்சியை அலங்கரிக்க அன்போடு பக்தியோடு இணைந்த உறவினர்களுக்கு போதிய அளவு நேரங்கள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய உள்ள கிடக்கைகள் அத்தனையும் வெளிப்படுத்தி சொல்ல வழிவகுத்தது இன்றைய பக்தி வேளை. அந்த வகையிலே முதலில் வந்து இணைந்து கொண்டார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்து லண்டனில் இருந்து அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன். அற்புதமாக இன்றைய நாள் நட்சத்திரம் திதிகள் இவற்றை பற்றி எல்லாம் அழகாக எடுத்துரைத்து பக்தி முறைகள் ஏன் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்று எல்லோரும் போல அவரும் எங்களுக்கு வழி வகைகளை எல்லாம் கூறிவிட்டு உலகத்திலே முதலில் நாங்கள் கண்டது அன்னையும் தந்தையும் தானே என்பதற்கிணங்க அன்னையும் தந்தையும் முன்னறை தெய்வம் என்ற பாடலை அகத்தியர் திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்த வேளை அந்த பாடல் இப்பொழுது பக்தியோடு ஒலிபரப்பாகின்றது. கஸ்தூரி, உங்களுக்கான பாடல்.

இந்த நிலையில்தான் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் தேவா அவர்களும் எப்பொழுதும் போல் என்றும் ஓம் நம சிவாய என்ற அற்புதமான அந்த மந்திரத்தை சிவாய நம என்போருக்கு அபாயமில்லை கண்டீர் என்பதற்கிணங்க அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையையும் தன்னுடைய அனுபவத்தையும் பகிர்ந்த வேளையிலே அவர் ஒரு பாடலை கேட்டிருந்தார். அந்த பாடல் ஏழிசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலில் ஒலிக்கும் திருப்பதி மலை வாசா என்று வரியெடுத்து பாடுகின்றது.

வானவகையிலேயே அடுத்து வந்திருந்தார் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் மல்லியத்திலிருந்து. இந்த புண்ணிய காலத்தின் நியதிகள் என்ன, கடமைகள் என்ன, எதற்காக செய்கின்றோம் என்ற கலந்துரையாடலில் அவரும் கலந்து தன்னுடைய கருத்துக்களை தெரிந்துவிட்டு அற்புதமான ஒரு பாடலை அவரும் கேட்டிருந்தார். அந்த பாடல் மூன்று தெய்வங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து பக்தியோடு ஒலிக்கின்றது. திருப்பதி சென்று வந்தால் என்ற பாடல் இப்பொழுது ஒலிக்கின்றது.

மகாலிங்கத்தை தொடர்ந்து யாமிருக்க பயமேன் நெய்வேலி அரசடிக்குப்பம் சரவணனும் வந்து பக்தியோடு பக்திமயமான பல விடயங்கள் தெரிந்த தெரியாத விடயங்களை கலந்து பகிர்ந்து விட்டு அற்புதமான ஒரு பாடலை கேட்டிருந்தார். சூலமங்கலம் சகோதரிகள் பக்தியோடு தந்த, நாங்கள் கேட்க கேட்க குலைந்து குலைந்து பக்தி என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்று அறியக்கூடிய வகையில் திருநீரில் மறந்திருக்கு தெரியுமா என்ற முதல் வரியோடு ஆரம்பிக்கும் அந்த இனிமையான பாடலை இப்பொழுது காற்றலையில் சரவணன் உங்களோடு நாங்கள் இணைந்து கேட்கின்றோம். பக்தி நேயர் விருப்பத்திலே

வெள்ளிக்கிழமை என்றால் எங்கிருந்தாலும் ஓடி வந்து விடுவார் எங்களுடைய தர்மபுரி ராஜ்குமார். மகிழ்வாக அவர் வந்து தெய்வீகம் என்றால் என்ன, அவனன்றி அனுபவம் அசையாது, அவனை வணங்க வேண்டும் என்றாலும் அவன் அருள் வேண்டும் என்ற கருத்துக்கிணங்க பல விடயங்களை பரிமாறி

0: அன்பு உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அற்புதமான தருணமான பக்தி வேளை நேயர் விருப்பம். அனைத்தும் பக்தியோடு ஆன்மீகத்தை வளர்த்து எங்கள் வாழ்வுக்கு மோட்சம் கொடுக்கும் வகையிலே, ஆன்மீகத்துக்கு திருப்தி பெறக்கூடிய வகையிலே, ஆன்மீக வழிதான் சிறந்த வழி என்பதை எடுத்து காட்டுவதும் வகையிலே, எங்கள் பண்பாடு குறையாமல் நாங்கள் வாழும் வகையிலே ஒலிக்கும் பாடல்களை தெரிவு செய்து சந்தவழி அவைகள் தொடர்ந்து ஒலிக்கின்றன. அந்த வகையிலே அடுத்து வரும் பாடல் கூட திருமலை தென்குமரி திரைப்படத்திலிருந்து கலையாத கல்வியும் என்ற அந்த அற்புதமான பாடலை அன்பு ஷியாமலா நீங்கள் வந்து உங்களுக்கு தெரிந்த கருத்துக்களையும் நீங்கள் அறிந்த உண்மையான சம்பவ கருத்துக்களையும் இன்றைய நடக்கின்ற நாங்கள் கடைபிடிக்கின்ற பண்பாட்டு முறைகளிலே சமய வழிபாடுகளிலே ஏற்படுகின்ற நீங்கள் அறிந்தவற்றையும் எங்களுக்கு உறுதியாக எங்களுக்கு தெரிய வைத்து கலந்து உரையாடிய வேளையிலே நீங்கள் கேட்ட பாடலாக கலையாத கல்வியும் என்ற பாடலை நாங்களும் கேட்கின்றோம். உங்களோடு ஒலிக்கின்றது உங்களுக்கான பாடல்.
1: கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடுவாரா

தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும்

கந்தரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அறிதுயில் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே அலையாழி அறிதுயில் மாயனது தங்கையே, ஆதி கடவுரின் வாழ்வே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமியே. அமுதீசர் ஒரு பாகம் அகலாத

நாளெல்லாம் ஆன்மீகம் என்ற வகையிலே ஆன்மீகத்துறையிலே தன் தொண்டுக்கு தன்னை ஆக்கிக் கொண்ட அன்பு மகன் ஞானசேகரன் நாச்சியார் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் வந்திருந்து பேசும் வேளையிலே உருக உருக உண்மைகள் பலவற்றை ஆதாரங்களோடு எடுத்து கூறிய வண்ணம் கூறிய வழியிலே அந்த ஹோமம் பற்றி கூட, ஹோமம் எதற்காக செய்வது என்றதை கூட அழகாக நாங்கள் கலந்துரையாடக்கூடிய வகையில் கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அந்த வகையில் அவர் நேற்றைய தினமே அனுப்பி வைத்து விட்டார் ஒரு பாடலை, தனக்கு விருப்பமான பாடல் என்று. அந்த பாடல் மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா அவர்களின் குரலிலே ஒலித்த அமர ஜீவிதம் சுவாமி என்ற ஒரு பாடல். அந்த பாடல் காத்திருந்து அது இன்று பக்தி வேளைக்கு உகந்ததாக ஒலிக்க வேண்டும் என்ற நியதி இருந்திருக்கின்றது போல் இறைவன் கடாட்சத்தினால் அந்த பாடலை அவரோடு இணைந்து நாங்களும் பக்தியோடு கேட்போம். அமர ஜீவிதம் சுவாமி.

இந்திரப்பு வேளையிலே நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் ஒன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளை நேயர் விருப்பத்தை அலங்கரிக்கும் பக்தி பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கும் வண்ணம் இணைந்தவர்கள் தங்கள் பாடலை தந்த வேளையிலே அடுத்து தர்மபுரியிலிருந்து தகடூர் அன்பு மகள் சாந்தி நீங்கள் வந்து இணைந்து அமைதியாக ஆனந்தமாக பக்தியோடு எவ்வளவு விடயங்களை கலந்து உரையாடிய வேளையிலே நீங்களும் வந்து நீங்கள் எப்படி கடைபிடிக்கிறீர்கள், பிதர் என்றால் யார், பிதர் கடன் எதற்காக நாங்கள் செய்கின்றோம் என்ற கருத்துக்களை நீங்கள் அறிந்த வண்ணம் வந்து கலந்துருவாடி நானும் எனக்கு தெரிந்த வண்ணம் உங்களோடு பகிர்ந்து கொண்ட வேளையிலே தெரிந்ததையும் தெரியாததையும் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டோம் என்ப உறவுகளே. நீங்களும் ஒரு பாடலை, அழகான ஒரு இனிமையான ஒரு பாடல், மிகவும் சிறந்த பாடல், சங்கீத மேதை நித்யஸ்ரீ ராமநாதன் நம்ம அவர்களுடைய குரலிலே ஒரு பாடல், கண்களில் மலர்ந்த முகமன்றோ என்ற வரி கொண்ட ஒரு இனிமையான பாடலை இசையோடு கேட்க வைக்கின்றீர்கள். உங்களுக்காக அந்த பாடல் இப்பொழுது காற்றலையின் மகளே கேட்போம் அனைவரும்.

பாடுவோர் பாடலான் நிகழ்விலும் பக்தி வேளையிலும் வந்து தன்னுடைய பண்பட்ட குரலினாலே படித்த பண்ணிசையின் பலனிலானே எங்களுக்கு திருப்புகழ் ஓதும் வாய்ப்பினை எங்கள் வானொலியில் மகள் ரேவதி நீங்கள் பெற்றுக் கொண்டீர்கள். இறை கடாட்சத்துடன் திருச்சிற்றம்பலம் என்று ஆரம்பித்து ஒவ்வொரு முறையும் நீங்கள் இணையும் வேளையில் ஒவ்வொரு திருப்புகளை கொடுத்து அதனுடைய பொழிப்புரையையும் கூறி எங்களுக்கு அழகாக புரிய வைத்து இறைபக்தியை மேலும் வளர்க்கும் அந்த தொண்டிலே நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்து எங்களையும் அதை செமிமடுக்க செய்து திருப்புகளை கேட்பதனால் எவ்வளவு தூரம் அதிலே பலன் உண்டு என்பதை நாங்கள் உணரும் வண்ணம் இன்றும் வந்து அழகான திருப்புகள் ஒன்றை தந்தீர்கள் அல்லவா? அந்த திருப்புகள் எப்படி இருக்கும் என்று இன்று அந்த திருப்புகளையும் நான் ஒளிபரப்பி காட்டுகிறேன், ஒளிபரப்ப போகின்றேன். அந்த திருப்புகளையும் அனைவரும் கேட்போம். அந்த திருப்புகள் பாலோ தேனோ என்று ஆரம்பிக்கும் ஒரு பண்ணிசை திருப்புகள் கேட்போமா? அதையும்

ஏகனாக அநேகனாக உலகெல்லாம் உருவெடுத்து அற்புதங்களை புரிவதோடு மட்டுமல்லாமல் எங்களுடைய கர்ம நினைகளை போக்கி தர்ம வழியிலே எங்களை அழைத்து வீடுபோறு பெறச் செய்யும் எல்லாம் வல்ல இறைவன் எடுத்த அவதாரங்களில் ஒன்றான முருக அவதாரத்திலே எடுத்துக்கொண்ட கைங்கரியங்கள் என்ன ஆன்மாக்களுக்கு என்பதை உள்ளூர உணரும் வண்ணம் அழகான திருப்புகள் மூலம் உங்களுக்கு தெரிய வைத்து நாங்கள் அறிந்து கொள்ளுகின்றோம். இறை கருணை என்றும் உங்களுக்கு உண்டாகும். இந்த வேளையிலே உடனே நீங்கள் ஒரு பாடலையும் தந்தீர்கள் அல்லவா? அந்த பாடலும் ஏழு மலையானை எண்ணி துதிப்போர்க்கன்று எழுசை மன்னர் டி எம் சவுந்தரராஜன் ஐயா அவர்களின் குரலிலே குறைவோடு கேட்போம். உங்களுக்காக ரேவதி அந்த பாடலும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் பக்தி வேளையிலே மலர்ந்த பக்தி கீதங்கள். நேயர் விருப்பமாக இன்று வந்து எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு நேரம் கொடுக்கப்பட்ட வேளையில் அந்த நேரத்துக்குள்ளே 10 உறவினர்களும் வந்து இந்த 11 பாடல்களையும் எங்களை கேட்க வைத்தார்கள். அதிலே 10 ஒலித்து விட்டனவல்லவா, இன்னும் 1 ஒலிக்க இருக்கின்றது. இந்த வேளையிலே மேலும் ஒரு சில உறவுகள் அழைத்தார்கள். அவர்களுக்கு போதிய அளவு நேரம் கிடைக்காததால் அழைப்பு இணைக்கப்படவில்லை. அவர்களுக்காக இறையருள் வேண்டி அவர்களோடு பொறுமை காத்துக் கொள்ளுகின்றோம் நாங்களும். இறுதியாக 6வது நேயராக வந்து இணைந்த அன்பு உறவு எங்களுடைய தானாக வந்த சந்தனம் என்று நான் கூறும் கோவையூர் நாகப்பன் அவர்கள். அவர் பழைய புதிய முறைகளிலெல்லாம் கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார். நவீன கருத்துக்களையும் புகுத்தி தத்துவம் என்னவென்று நியாயம் புரிந்து கொள்ள செய்யும் வகையிலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த வேளையில் அவர் இன்று வந்து இன்றைய சம்பாஷணையிலே அழகாக கலந்து மகிழ்ந்து பல கருத்துக்களை தந்து ஏற்றும் ஏற்காமலும் இருக்கக்கூடிய வகையில் இல்லாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் நியாயம் பேசி அவர் தந்துவிட்ட ஒரு பாடலை இறுதி பாடலாக தருவோம். ஏனென்றால் அவருக்கு எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து இறுதியாக தன்னுடைய பாடலை கேட்டு மகிழ்ந்து நிறைவு பெறுவதிலே அலாதி பிரியம் உள்ளவர். அந்த வகையில் அவர் ஒரு பாடலை தந்திருந்தார். தங்கள் ஊரிலே அருகிலே இருக்கின்ற மருதமலை முருகனை வேண்டிய ஒரு பாடல் தெய்வம் திரைப்படத்தில் ஒலித்திருந்ததல்லவா, மதுரை சோமு ஐயா அவர்களின் குரலிலே ஒலிக்க இருக்கும் மருதமலை மாமணியே முருகையா என்ற பாடலை அன்போடு பக்தியோடு தந்து இன்றைய நிகழ்ச்சியை பக்தி நேயர் விருப்பத்தை நிறைவுக்கு கொண்டு வர விரும்புகிறேன். இதோ நாகப்பன் அவர்களே உங்கள் பாடல்.

என்ன உறவுகளே, பக்தி வேளை நேரம் வந்து எங்களை ஆன்மீகத்துக்கு இழுத்து சென்று ஆன்மீகத்துக்குள் எத்தனை பொக்கிஷம் இருக்கின்றன என்பதையெல்லாம் கருத்தோடு நாங்கள் உணரக்கூடிய வகையில் அழகு தமிழில், இனிய தமிழில், இசை தமிழில் முழு பாடலையும் கேட்டு மகிழ்ந்தோம் அல்லவா? இப்படியான ஒரு நிகழ்வை நாங்கள் நிகழ்த்துவதற்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனின் அருளுக்கு தலைவணங்கி இந்த நிகழ்ச்சியை தந்த முன்னியல் தமிழ் வானொலிக்கும் நன்றி கூறி, இத்தனை பாடல்களையும் அழகாக ஒன்றன்பின் ஒன்றாக தொகுத்து வழங்கி நாங்கள் சுவைத்து பக்தி அமுதம் பெற வைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் உலகளாக இருந்து இந்த நிகழ்ச்சியை காது கொடுத்து கேட்டு மகிழ்ந்து பதிவுகளை இட்டிருக்கின்றார்கள் ஒவ்வொருவரும். இந்த நிகழ்வு எங்களுக்கு கிடைத்தது இறைவனுடைய கருணைதான் என்று எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறி இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி நாங்கள் அனைவரும் அவர்கள் பாதம் வணங்கி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் உங்களுடைய அனுமதியோடு என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி நிறைவு பெறுகின்றது. பக்தி வேளை நேயர் விருப்பம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

வணக்கம் உறவுகளே, மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

நேரம் 11:33 கனடாவில் முற்பகல் என்று காட்டும் இந்த வேளையிலே ஈழமணி திரு நாட்டிலும் பாரதத்தின் தென்னகத்திலும் 9:03 இரவு நேரம் என்று காட்டும் 2026 ஆண்டின் 4வது மாதத்தின் 5வது நாள் ஞாயிற்றுக்கிழமை

பூஜ்யத்துக்கு மேலே எட்டு பாகை காட்டும் இந்த வேளையிலே, மழை நாளுடன் மப்பான வேளையிலே சூரிய ஒளியை காண முடியாமல் வாழ்கின்றோம் கனடாவில். நீங்களும் உங்கள் காலநிலை எப்படி இருக்கின்றது, அந்தந்த கால வேளைக்கேற்ப நிலைமை மாறிக்கொண்டிருக்கும் என்பதை அறிவோம். மாற்றம் ஒன்றுதானே மாறாதது. இது முரியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகத்தில் வழமை போல ஞாயிற்றுக்கிழமைகளில்

0: ஆம், ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதில்தான் சுகம். சுகம் என்ற இனிமையான பாடல் இன்றைக்கு 29 வருடங்களாக மூன்றியல் தமிழ் வானொலியின் ஞாயிற்றுக்கிழமை தேரும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றது. தேறி வரும் இந்த நிகழ்ச்சி தேறிக்கொண்டே போகின்றது. தேர்தல் அடைய வேண்டும் என்று தேற்றிக்கொண்டே இருக்கின்றார்கள் உறவுகள் அனைவரும் உலக நாடுகளிலிருந்து. சர்வதேச வானொலியாக இன்று மறைந்திருக்கும் இந்த வானொலியில் வர நிகழ்ச்சிகளுக்கு நல்ல நல்ல பாராட்டுகளும் வரவேற்புகளும் கிடைக்கும் இந்த வேளையில் நாங்கள் இன்றும் இணைந்திருக்கின்றோம். ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற ராகத்தை கேட்டவுடன் பாட்டுக்கு பதில் பாட்டு இல்லை, பாடுவோர் பாடலாம். நேற்றைய தினம் பாட்டுக்கு பதில் பாட்டு இல்லை அல்லவா, அதனால் அது அல்ல பாடுவோர் பாடலாம் என்று நான் அறிவித்தல் தந்தவுடன் அன்பாக வரவேற்றிருக்கின்றார்கள். இன்றைய நிகழ்ச்சிகளை தாங்கள் உள்வாங்க வேண்டும் என்று எல்லோருக்கும் அறிவித்தலையும் கொடுத்து வாருங்கள் இணையுங்கள் என்று அன்பாக இணைந்திருப்பவர்கள் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள், நண்பர் தேவநாதன் அவர்கள், கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் எழுத்து மூலம் பதவியிலே தந்து எங்களை வரவேற்றுக் கொண்டிருக்கும் வேளையிலே ஏனைய உறவுகளும் நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்று எங்களுடைய தளத்திலே பார்க்க தெரிகின்றது. அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்கும் இந்த வேளையிலே நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறும் இந்த வேளையிலே அன்னையுடன் தந்தையும் ஆசானும் எனக் அளித்து அன்பு தமிழ் தந்தை எல்லாம் வல்ல இறைவனுக்கும் இவர்களுக்கும் முதல்கண் வணக்கத்தை கூறி உங்களையும் வரவேற்று நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு இணைவோம். இன்றைய பாட்டும் பாடுவோர் பாடலாம் இனிய நிகழ்விலே. ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலே தான் சுகம் சுகம் என்ற இசையை கேட்டு மகளும் இந்த வேளையிலே வந்துவிட்டேன். நானும் உங்களோடு இணைந்து உங்கள் பாடலை கேட்டு மகிழ்வதற்கு உலகளாக இருக்கும் உறவுகளும் கேட்டு மகள வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால் 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு ஓடி வாருங்கள், இணையுங்கள், தொடருங்கள் என்று கூறும் இந்த வேளையிலே 2 நாட்கள் பொறுமை காத்து இன்று மீண்டும் காற்றலைக்கு எங்களோடு இணைய வந்திருக்கு உங்களுக்கு நன்றி கூறி முதலில் வந்த உறவை இணைத்து விடுவோமா ஒரு தடவை. வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. சிதம்பரத்திலிருந்து தேவநாதன், நலமா இருக்கிறீங்களா?
0: சிதம்பரத்திலிருந்து இன்றைய பாடுவோர் பாடலாமை அலங்கரிக்க வந்த தேவநாதன் அவர்களை வரவேற்று வணக்கம் கூறி அவர் தந்த வேளையிலே அவருக்கு நாங்களும் வணக்கம் கூறி மூன்றியல் தமிழ் வானொலியோடு இணைத்துக் கொள்வோம். வணக்கம், நலமாக இருக்கின்றோம், நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டீர்கள். நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியை கூறிக்கொண்டு நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்கலாம் தானே நாங்கள்.
1: கேட்கலாம் ஐயா, நாங்கள் நலமாகவும் மகிழ்வாகவும் உள்ளோம் ஐயா. அங்கு அனைத்து உறவுகளும் நலமாக
0: அனைவரும் நலமாக நலமாக இருக்கின்றார்கள், நலமாக இருக்கின்றார்கள். நாங்கள் தான் கூடி குறைந்து வெளியே போய் போக முடியாமல் இப்படியெல்லாம் இருக்கின்றோம். அப்படியான கால நிலையிலே தட்டு தடுமாறி இந்த குளிர்காலத்தை அந்த பருவ காலத்துக்கு ஒரு அளவு கழித்து இப்பொழுது வசந்த காலத்தை நோக்கி கால் வைக்கும் பொழுது இப்பொழுது மழை தூறிக்கொண்டு மழை பெய்து கொண்டிருக்கின்ற ஒரு நாட்கள் மீண்டும் பச்சை பசல் என்ற காட்சி அளிக்கும் என்ற காட்சியை பார்க்க இருக்கின்றோம். பறவைகள் எல்லாம் தெற்கு நோக்கி சென்ற பறவைகள் வடக்கு நோக்கி வந்து இப்பொழுது எங்கள் வானலைக்கு நீரே பறந்து கொண்டிருப்பதையும் என்னால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதனால் பருவகாலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த மகிழ்ச்சியோடு இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே கலந்திருக்கிறோம். அங்கே இந்த விடுமுறை நாட்கள், இங்கே 4 நாட்கள் விடுமுறை நாட்கள், அதாவது வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் என்றும் தான் பெரிய வெள்ளி உயிர்த்த ஞாயிறு போன்ற கிறிஸ்தவ பெருமக்களின் புண்ணிய காலத்தை ஒட்டி வந்த விடுமுறையினால் எங்களுக்கு தொடர்ந்து 4 நாட்கள் என்னோட அங்கங்கு இருந்தவர்கள் பாடசாலை மாணவர்கள் எல்லோரும் வெளியே சென்று விட்டார்கள். வசந்த காலம் வருகின்றது என்று அதை குதகலிக்க வேண்டும் என்று ஓடி சென்று விட்டார்கள், மீண்டும் என்று வருவார்கள் என்று எண்ணுகிறேன். அங்கே எப்படி இருக்கின்றது உங்கள் நிலைகள் எல்லாம்?
1: இங்கும் சந்தோஷமாக இருந்தோம். அதாவது விடுமுறையை சந்தோஷமாக கொண்டாடினோம் ஐயா. நேற்றைய முன்தினம் மழை வரும் போன்று காலநிலை இருந்தது. அன்றுதான் அதாவது அக்னி நட்சத்திரம் தொடக்கம் குளிர்ச்சியாக காணப்பட்டது ஐயா.
0: அக்னி நட்சத்திரம் குளிர்ச்சியாக காணப்படுகின்றது ஒரு மாற்றம் தான் இல்லையா?
1: ஆமா, மன மகிழ்ச்சி தான், மாற்றம் தான் மனதுக்கு சந்தோஷமாக.
0: அந்த மாற்றம் மனதுக்கு ஏமாற்றமாகவோ தடமாற்றமாகவோ இல்லாமல் மகிழ்ச்சியான ஒரு மாற்றமாக நிகழ்ச்சி தான் கேட்கும் போது மகிழ்வாக. ஏனென்றால் அக்கினி காலத்தில் குளிர்ச்சி கிடைப்பது கடினம், அக்கினி நாளில் வெப்பம் தானே அதிகமாகிடும், வியத்து கொட்டிக்கொண்டு காற்று இல்லாமல்.
1: ஒரு சில இடங்களில் மழையும் பெய்தது ஐயா.
0: ஏனென்றால் நீங்கள் வாழ்வது சிதம்பரத்தில் அல்லவா, புண்ணிய பூமி இல்ல, உலகத்தின் மையம் நீங்கள் தான், இந்த உலகத்தின் மையத்திலே வாழுகின்றீர்கள். புரிகிறதா நான் கூறுவது? ஒரு தரவுகளிலே தந்திருக்கின்றார்கள், இந்த உலகத்தை எடுத்துக்கொண்டால் அதனுடைய மைய புள்ளி எதுவென்று பார்த்தால் சிதம்பரம் நடராஜர் பெருமான் அவர்கள் திருநடனம் புரிவதற்காக அந்த சிலை காலூன்றி வெறுவிரல் ஊன்றி நிற்கும் இடம்தானாம் உலகத்தின் மையம் என்று பூகோள ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள்.
1: ஆமாம் ஐயா,
0: அதெல்லாம் பூமியின் உலகத்தின் மத்தியில் இருப்பவர்களெல்லாம் நீங்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அக்கினி காலத்தில் குளிரோடு வாழ்ந்தது நீங்கள் தான், எங்களுக்கு எல்லாம் கிடைக்காது அப்படி. சிறப்பு. அந்த நான்கு நாட்களும் உங்களுக்கும் விடுமுறை நாட்களாக உலகளாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். இந்த பெரிய வெள்ளி, சனி, ஞாயிறு, தொடர்ந்து வரும் திங்களும் உயிர்த்த ஞாயிறோடு வருவதனால் அதுவும் விடுமுறை நாளாக்கப்படுகின்றது அநேகமாக உலக நாடுகளிலே. அரசியல் விடுமுறை, அரசாங்க விடுமுறைகள் உங்களுக்கும் அப்படி இருந்திருக்கும் என்று எண்ணுகின்றேன்.
1: திங்கள் அன்று
0: பணி நாள்
1: செல்லதான் வேண்டும்.
0: பணி நாள் இங்கே திங்களும் சேர்த்து. என்னென்ன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பகிரங்க விடுதலை வந்தால் அது அதை தொடர்ந்து வரும் திங்கள் விடுமுறையாக்கப்படுகிறது வழக்கம். சரி, நல்லது. அந்த வகையில் இங்கே நான்கு நாட்கள் பணி இருந்து ஓய்வெடுத்து பாடசாலை மூடப்பட்டிருக்கும் வேளையிலே தந்தை தாய் பிள்ளைகள் என்று ஓடிவிடுவார்கள். ஏனென்றால் இந்த காலம் எங்களுக்கு வசந்த காலம் ஆரம்பித்து விட்டது அல்லவா? குளிர்காலத்திலே எங்களுக்கு குளிர்கால விடுமுறைகளை ஒரு வாரம் விடுவார்கள் தான். ஆனால் அது இருந்தாலும் அது தாங்க முடியாது. மார்ச் பிரேக் மூன்றாவது மாதத்திலும் ஒரு, அதாவது விண்டர், அதாவது குளிர்காலம் முடிந்தவுடன் ஒரு விடுமுறை கொடுப்பார்கள் பாடசாலைகளுக்கு. அது அப்பொழுதெல்லாம் வெளியே செல்லாதவர்கள் இந்த விடுமுறைக்கு எல்லோரும் சென்று விடுவார்கள் அனுபவிப்பதற்காக. நல்லது. அப்போ நான் உங்களுடைய இந்த கால இந்த நான்கு நாட்கள் மிகவும் சிறப்பாக சென்றது. உங்களுடைய கிறிஸ்தவ நண்பர்களுடைய தேவாலயங்கள் ஏதாவது அதனுடைய விழாக்களை பார்த்தீர்களா? இந்த அயலவர்கள் எப்படி கொண்டாடினார்கள் இந்த உயிர்த்த ஞாயிறு?
1: செய்திகளில் பார்த்தேன் ஐயா, நேரடியாக செல்லும்
0: வாய்ப்பு கிடைக்கவில்லை. என்ன, எல்லோருக்கும் கிடைக்காது தானே? எல்லோரும் கிடைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அந்தந்த மதத்தை சேர்ந்தவர்கள் அவர்கள் அதை மிகவும் கவனமாக புண்ணிய காலம் என்று கொண்டாடினார்கள். நாங்களும் அவர்களை கேட்டு மகிழ்ந்தோம். வானொலியிலும் விடுமுறை விருப்ப நேயர் விருப்பத்திலே அவர்களோடு இணைந்து நாங்களும் கிறிஸ்தவ பாடல்களையும் கேட்டு மகிழ்ந்தோம். அதற்கு முன்பு வந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய நோன்பு தினத்துக்கும் இஸ்லாமிய பாடல்களையும் நாங்கள் கேட்டு எல்லாம் ஆண்டவரைத்தானே கூறுகின்றது இறைவனை என்று எண்ணிக்கொண்டு அவர்களோடு நாங்கள் இணைந்தோம். சிறப்பாக சென்ற இந்த புண்ணிய காலங்கள் வருவது எல்லாம் ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை. அதோடு இந்த புண்ணிய காலத்தில் நன்மைகள் எல்லாம் நடைபெறும் என்று கூறுவார்கள். நன்மைகள் நடைபெற வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு இன்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வந்திருக்கும் உங்களை நான் நீண்ட நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை. இன்று என்ன பாடலை பாடி காட்ட வேண்டும் என்று அவளோடு வந்தீர்கள். வேறு ஏதாவது தகவல் இருந்தாலும் பரிமாறிக்கொண்டு நீங்கள் பாடலாம்.
1: அதாவது ஐயா, இஸ்லாமிய தோழர்கள் அனைவருக்கும் சரி, நமது கிறிஸ்துவ தோழர்கள் அனைவருக்கும் திருவிழாக்களுக்காக வாழ்த்துக்களை குறிவிக்கிறேன் ஐயா.
0: நன்றி, சென்றடையும்.
1: ஏன்னா நம்ம உலக சகோதரர்கள் அனைவருக்கும் வந்து இந்த மகிழ்ச்சியை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் ஐயா. அவங்க நல்லபடியா இருக்கணும், அதான் இறைவன் நம்ம பிரார்த்தனை பண்ணிப்போம். அடுத்ததாக நம்ம எப்போதும் இப்போ சமீப காலத்தில் சேலம் சென்றிருந்தேன் ஐயா. அப்போது அயோத்தியா பட்டினம் என்ற ஒரு ஊரு செல்லும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அயோத்தியா பட்டினம் அங்கு வந்து 2000 ஆண்டு பழமை வாய்ந்த ராமர் கோயிலை காண ஒரு வாய்ப்பு கிடைத்தது ஐயா. அதியமான் காலத்தில் கட்டப்பட்ட, நாயக்கர் காலத்திலும் அதியமான் காலத்திலும் கட்டப்பட்ட ஒரு கலை நயமிக்க ஒரு கோயில் உள்ளது ஐயா அங்கு. மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில் ஐயா அது. அதை காண ஒரு அரிய வாய்ப்பை என்னுடைய வாழ்நாளில் அது கிடைத்தமதுக்கு கடவுளுக்கு நன்றியை குறிக்கிறேன் ஐயா. கலை நயமிக்க ஒரு கோயில் ஐயா. நீங்கள் கூகுள்ல போட்டீங்கனாலே வந்துடும் ஐயா அதனுடைய சிறப்புகள்.
0: அந்த ஆலயத்தின் பெயர் என்ன?
1: அயோத்தியாப்பட்டினம் ராமர் கோயில் ஐயா.
0: ஓ, அயோத்தியாப்பட்டினம் ராமர் கோவில், நல்லது. குறுங்க.
1: அதாவது புராதன காலத்தில் ராவணனிடமிருந்து சீதையை மீட்டு வரும்போது ராமர் வந்து மணக்கோலத்தில் காட்சியடித்த ஒரு இடமாக கருதப்படுகிறது புராதன காலத்தில்.
0: ஆமாம். அன்றைய கலை நயங்கள் தேவநாதன் பார்க்க பார்க்க எங்களுக்கு பிரமிப்பாக இருக்கும். அதுபோன்று இனிமேல் வருமா என்ற ஒரு வினாவும் எங்கள் உள்ளத்திலே தோன்றும். எவ்வளவுதான் நவீனம் வந்தாலும், நவீன அறிவியல்கள் வந்தாலும், எங்களுடைய பழைய காலத்தில், அதாவது வந்து ஆங்கிலத்திலே மேனுவல் என்று சொல்வார்கள், கையினால் சொந்த படைப்பாக வந்த ஓ சரீர படைப்புகள், அதாவது சரீரத்தால் சொந்தமாக படைத்த பெரும் பாறாங்கற்களை கொண்டு வந்து பேசும் சிலைகளாக வடித்திருக்கின்றார்கள். அதாவது விஞ்ஞான வசதி இல்லாத காலத்தில் அது ஒரு பிரமிப்பாகத்தான் இருக்கும்.
1: பிரமிப்புகள் இருக்கிறது. இசை தூண்கள் பதிக்கப்பட்ட ஒரு ஆலயம் ஐயா என்றால் வருது ஐயா.
0: அந்த தூண்களிலே தட்டினால் ஏழு சுரங்களையும் கேட்கலாம்.
1: ஆமா, அடுத்ததாக சொல்ல போனால் அந்த கோயிலுக்கு வந்து மேற்கூரையில் மூலிகைகளால் வண்ணம் தீட்டப்பட்ட

0: நேரில் பார்த்துவிட்டு எங்களோடு வந்து கூறும் பொழுது நாங்கள் நேரில் பார்த்தது போன்ற உணர்வை நான் உணர்கின்றேன். அதை போன்று கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகளும் உணர்வார்கள். நான் பெற்ற இன்பம் மையகம் பருகவென்று நீங்கள் கண்டதை கொண்டு வந்து நேரடியாக எங்களுக்கு வர்ணனை செய்கிறீர்கள். நன்றி தேவநாதன் அவர்களே, நன்றி நன்றி.
1: ஏதோ தகவலை கூறணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொன்னதுனால நினைவு வந்தது.
0: தகவல் வந்து நாங்கள் நீங்க படித்து விட்டுக்கிறோம், நேரடியாக தொட்டு பார்த்து அனுபவித்து போட்டு வந்தது. நான் படித்திருக்கின்றேன் ஏழு சுரங்களும் பாடக்கூடிய தூண்கள் எல்லாம் நிறுவப்பட்ட கட்டடங்களை பற்றி. அதுல நீங்கள் நேரே அதை அனுபவித்து வந்திருக்கின்றீர்கள் அல்லவா? ஒரு தூணை தொட்டால் சா, அடுத்தது ஒன்றி க ம ப அப்படியே சொல்லுகின்றது அவ்வளவு தூரம். அடுத்து நான் இன்னொரு தகவல் பார்த்தேன், இந்த சிற்ப ஓவியங்களிலே அந்த ஒரு காதுக்களாலே ஒரு கம்பியை விட்டா மறு காதுக்களாலே வெளியே வரக்கூடிய துவாரம் வைத்தே செய்திருக்கின்றார்களே, அப்படி எல்லாம் இருக்கின்றது. நல்லது, சிறப்பு. அப்ப நல்ல விடயங்களை இந்த ரெண்டு நாள் நானும் பெறவில்லை கற்றலைக்கு, ஆனால் இன்று வந்தவுடன் பெருமை கூறக்கூடியதாக இருக்கின்றது. சரி, எங்கே என்ன பாடலை பாடுவோம் என்று வந்தீர்கள்? ஒரு தடவை பாடுங்களேன் கேட்போம்.
1: படம் வந்து மலையப்பாண்டியன் ஐயா, வெளிவந்த ஆண்டு 1962
0: ஓ.
1: பாடல் வரிகளை எழுதியது கண்ணதாசன் ஐயா அவர்கள். அவர் அதற்கு இசையமைத்தது விஸ்வநாதன் ராமமூர்த்தி ஐயா அவர்கள். காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவை என்ற பாடல் ஐயா.
0: சார் எங்கே கேட்போங்க, கொண்டு பாருங்க.
1: அத்திக்காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே, இத்திக்காய் காயாதே என்னை போல் பின்னல்லவோ, நீ என்னை போல் பின்னல்லவோ.

அல்லவோ அத்தி காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே. கன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரை காய் மங்கை எந்தன் கோவைக்காய். அன்னிக்காய் ஆசைக்காய் காதல் கொண்ட பாவைக்காய் அங்கே காய் அவரை காய் மங்கை எந்தன் கோவைக்காய் மாதுள

இரவுக்காய் உறவுக்காய் எங்கும் இந்த ஏழைக்காய், நீயும் காய் நிதமும் காய் நேரில் நிற்கும் இவளை காய். ஆ இரவுக்காய் உறவு

கண்ணை பெட்டகம் போல் அம்மி இன்பம் கன்னிக்காய் ஆலக்காய் வாசனை போல் எங்கள் உள்ள மாழைக்காய் சாதிக்காய் பெட்டகம் போல் தனிமை இன்பம் கன்னிக்காய் சொன்னதெல்லாம் இளங்காயோ தூதலங்காய் வெண்ணில என்னை நீ காயாதே

0: போல் பெண்ணல்லவோ, அத்தி காய் காய் காய் ஆலங்காய் வெண்ணிலவே.
1: சிறப்பு. எத்தனை காய்கள் வந்தது என்று எண்ண முடியாத அளவுக்கு காய் காய் காய் என்று காய்ந்து விட்டு போனதை நீங்கள் பொழிந்து தள்ளிவிட்டீர்கள். சிறப்பாக இருந்தது தேவநாதன்.
0: நன்றி.
1: இதிலே காய்கள் அதாவது வந்து அதனால்தான் அவர் காவிய கவிஞர். அவரை வாழ்ந்த காலத்தில் இதையெல்லாம் பெருமைப்படுத்துவதற்கு மக்கள் இருந்தாலும் அந்த விருதுகள் என்பது அவரை தேடி சென்றது. இப்பொழுதெல்லாம் ஒரு பாடல் ரெண்டு வரி எழுதிவிட்டு அது திரைக்கு வருவதற்கு முன்னமே பெரிய விழாக்கள் எடுத்து பொன்னாடை போத்தி ஊடகங்களெல்லாம் ஊதி தள்ளிவிடும் இல்லையா? இப்பொழுது வாங்குகிறார்கள் எதை? விருதினை. அப்பொழுது தேடி சென்று பெற்றார்கள். அன்றைய கலைஞர்கள் தேடி சென்று விருதினை பெற்றார்கள். இப்பொழுது வாங்குகிறார்கள். எந்த நிறுவனமாவது, பெரிய நிறுவனம், அரச நிறுவனம், தனியார் நிறுவனங்கள் தங்களுடைய விளம்பரத்துக்காக அவரிடம் படம் கொடுத்தால் ஒரு விருதை நாங்கள் வாங்கிக் கொள்ளலாம். அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டு இதில் பாருங்கள், சொன்ன அத்தனையிலும் ஒருவிதமான மாசு மரபின்றி எல்லா காய்களுக்கும் உதாரணம் தந்திருக்கின்றார். இது நாலு பேர் இணைந்து பாடுகின்ற, இரண்டு ஜோடிகள் இணைந்து பாடுகின்ற ஒரு பாடல். ஆமாம், எல்லோரும் காய் காய் என்று காய்ந்தோம். கடைசியிலே ஏலக்காய், ஜாதிக்காய், வாழைக்காய், வாழைக்காய் அல்ல வாழைக்காய், அது வாழைக்காய்னு நாங்கள் நினைக்கிறோம். நாங்கள் வாழை, நீ காய், காய்ந்தோள். நிலவை பற்றி பாடியிருக்கின்றார். இதுக்கு பல கதைகள் வரலாறுகள் உண்டு. எம் எஸ் விஸ்வநாதன் ஐயாக்கும் அவர்களுக்கு நடைபெற்றது, தயாரிப்பாளருக்கும் இவருக்கு நடைபெற்ற சர்ச்சைகள், அதை பேர் இருந்தாலும் எல்லா காய்களும் எனக்கு புரிந்தது வெண்ணிலவை கொண்டு வந்து ஆலங்காய் என்று கூறியிருக்கிறார் அல்லவா?
0: ஆமாம் ஐயா, அதில் ஒரு ஒரு வார்த்தை சொன்னதெல்லாம் விலங்காயோ தூது பலங்காய் வெண்ணிலா அப்படின்னு இருக்காரு ஐயா. எப்படி பாருங்க, அந்த சொன்னதெல்லாம் விலங்காயோ விலங்காயோ விலங்காயோ விலங்குதல்ங்கிறது ஒரு தமிழ் சொல். விலங்காயோ அப்படின்றத காய கொண்டு
1: வந்துட்டாரு. அதுல கேட்டாருன்னா, நான் சொல்வது எல்லாத்தையும் உனக்கு தெரியாதா விளங்காதா என்றதான் அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங் அது சரி. இந்த ஆலங்காய் என்றால் என்ன
0: கொண்டு வந்திருக்காரு?
1: ஆமா, அந்த ஆலங்காய அதுகள் எல்லாம் சரி. அந்த காய்கள் எல்லாம் இந்த ஆலங்காய கொண்டு வந்திருக்கின்றார். அது எப்படி இருக்கும்? நான் கேட்டது ஆலங்காய பற்றி கேட்கிறேன். தூது வளங்காய், தூது செல்லாயோ என்றதான் அந்த கருத்து. தூது வளங்காய் வெண்ணிலவை, அங்கே சென்று இந்த தூதை கொல்ல சொல்ல மாட்டியார். இது எத்தனை எத்தனையோ கவிஞர்கள் தந்திருக்காரு, தூது செல்லாயோ என்றதெல்லாம். இந்த ஆலங்காய் என்றால் என்ன என்றதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? அதில் எதற்காக இந்த ஆலங்காயை கொண்டு வந்தார்? அத்திக்காய்,
0: ஆலங்காய், ஆலம்பழம், ஆலம் வேலும் பல்லுக்குருதி.
1: இல்ல இல்ல, ஆலங்காயத்தான் நான் கேட்கிறேன், வேல கேட்கவில்லை.
0: ஆலம் ஆலம் நீங்க புரிய வைங்க ஐயா, நாங்க தெரிஞ்சுக்கிறோம்.
1: நல்லது நல்லது. ஆலங்காய் என்று நானும் அதை சீர்தூக்கி பார்த்தேன். ஆனால் கண்ணதாசன் அவர்கள் சமூக சீர்கேடுகளையும் சமூக பொருத்தப்பாடுகளையும் சமுதாயத்துக்கு தேவையானதையும் தான் அவர் எழுதினார் பாடல்களாக. அது ஒரு பெரிய புத்தகம், பெரிய அது ஒரு பொக்கிஷம். சமூகத்தோடு ஒட்டி போற பாடல் தான் அவர் தந்தவர். அந்த வகையில் சமூகம் தான் அத்திக்காய், ஆலங்காய், அந்த காய், இந்த காய், இந்த ஆலங்காய் எதுக்கு இந்த இதில் பொருத்தப்படுது என்று சொல்லி நான் ஒரு அகநானூறு புறநானூறு சங்க இலக்கியங்களில் இந்த ஆள் என்றதுக்கு பல கருத்துக்கள் இருக்கின்றது. இதிலே வந்து ஆலங்காய் ஒரு சிறியது தானே. அந்த ஆலங்காய் இந்த இடத்துல எங்கே பயன்பட, அந்த ஆலங்காய் எங்களுக்கு இந்த பாட்டிலே அல்ல இந்த ஜோடி சம்பவத்தில் பொருத்தப்படவில்லை என்று நான் எண்ணி பார்த்ததுண்டு. ஆனால் பிள்ளையாக கண்ணதாசன் ஐயா தரமாட்டார். நான் மதிக்கும் கவிஞர்களுக்குள் அவர் பெரும் கவிஞர். ஆனால் அந்த ஆலம் என்பது கடலுக்கும் ஒரு பெயர் உண்டு. ஆல் என்று சங்கனா இலக்கியங்களிலே கூறப்படுது. ஆல் என்பது வெளி என்பது, அண்ட வெளியையும் குறிக்கிறதாம். அதில் அந்த வெளியிலும் அண்ட வெளி முழுக்க சுற்றாடல் அகல விரிந்து போற காய ஆலம் காய். அந்த வெளியை நீ காயவை, காய் காய்கிறது என்பது தெரியுதானே? வெயிலே காய வைப்பது, வெயில் என்பது காய்கிறது, வெளிச்சத்தை கொடுப்பது.
0: ஆமாம்,
1: அப்ப இந்த அத்தி அத்திக்காய் அந்த பக்கமாக காய் இந்த பக்கமாக காய் அது அத்திக்காய் அது அத்திக்காய் என்றும் ஒன்று வருது சிலேட பாடல் இந்த பாடல் என்ன. அதுபோல இந்த ஆலங்காய் என்பது அப்படி ஒரு கருத்து நான் படித்திருக்கின்றேன். அதனால் இந்த ஆலங்காய் என்று அவர் சொன்னது ஆலம் என்ற வெளியாக பேரு பெரு அளவில் பெரும் அளவிலே வெளிச்சத்தை கொடுக்கின்றாய் கொடு வெளிப்பக்கம் வெளிப்ப அதாவது வந்து வெளியுலகம் காய் காயக்காய் நீ அதாவது ஏவல் சொல்லாக காய் என்று அத்திக்காய் வந்து அந்த திக்காய் அந்த பக்கமாக சொல்லலாம் அத்திக்காயையும் சொல்லலாம். இத்தி என்ற மரமும் இருக்கு அத்தி இத்தி ஆல என்றெல்லாம் இருக்கின்றது மரங்கள் அதுல இத்திக்காயும் இருக்கின்றது. இத்திக்கான இந்த பக்கமா வராது வெண்ணில இந்த பக்கம் காதல் ஜோடியில வந்தா அவருக்கு வேதனை கூடவா இருக்கு இது காதல் வேதனை. இனிமையான ஒரு பாடல உலக தூரம் ஒரு ஆழமாக கவிஞர் எடுத்த எடுப்பில கூறுவார் அவர் உலக தூரம் தமிழை இசையால் வளர்த்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் அந்த பாடலை கொண்டு வந்து எங்களோட பாடி மகிழ்ந்ததுக்கு நன்றாக பாடினீர்கள் சொச்சுத்தோடு அழகாக பாடினீர்கள் அந்த நீண்ட காலம் கேட்கவில்லை என்றாலும் இந்த பாடலை இன்று உங்கள் வாயினால் கேடு இருபட்டுகளே பல தடவை கேட்டிருக்கிறோம். உங்கள் குரலில் கேட்கும் பொழுது ஒரு தனி விருப்பம் தான் எங்கள் உறவுகள் வந்து தங்களுடைய சொந்த குரலில் பாடும் பொழுது அதில் ஒரு அலாதி ஆனந்தம் அதில் சிறப்பான பாடல் என்ன பாடலை உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்.
0: எனக்கு வந்து ஐயா அதாவது இதுதான் இன்னமும் இன்னொரு ஸ்டான்ஸா இருக்கு இல்லையா உள்ளங்கெல்லாம இல்லகாயோ அப்படின்ற ஒரு பாட்டு இருக்கு இல்லைங்களா இன்னொரு வரிகள் இல்ல இந்த பாடல்கள்
1: இது இதே பாடல் இல்லையா. ஆமாம் இதே உள்ளம் எல்லாம் இலகாயோ என்றால் உள்ளம் எல்லாம் இலகாயோ அதாவது நெகிழ்ந்து போகாத அந்த உள்ளம் இழகிறதுன்றது அதுதான் அந்த கருத்து. ஆனால் உள்ளம் எல்லாம் இலகாயோ என்று சேர்த்து பாசிக்கும்போது மிளகாய் மிளகாய் உரைப்பானது அல்லவா. அதை என்ன உள்ளத்துக்கு கூற முடியும் உள்ள முறைப்பா உள்ளம் மெதுவாக மென்மையாக இருக்கணும் உள்ளம் எல்லாம் இலகாதா என்று கேட்போம் இல்லவா அதுதான் அந்த கருத்து. உள்ளம் எல்லாம் இலகாயோ என்பதை சேர்த்து பாடும் பொழுது உள்ளமெல்லாம் இலகாயோ உள்ளம் எல்லா உள்ளமும் உனக்கு இறங்காதா இலக்கா இலகாயா என்று கேட்டுக்கொண்டது. நீ வந்து காய்கறியே நிலவே நாங்கள் இருவரும் தனித்திருக்கணுமோ எங்களுக்கு நேரம் வேண்டும் நீ கொஞ்சம் மனம் மெருந்தங்கால எப்போ உள்ளமெல்லாம் இலகாயோ எங்களை விடு என்ற கருத்தை கொடுத்து கொள்ளலாம். அதுல உள்ளமெல்லாம் மிளகாயோ என்றால் அவரை அந்த இவர்களுக்கு மிளகாய் என்ற கருத்து சிலேடு என்று கூறினேன் தானே ஒரு சொல்லு பல கருத்தை கொண்டு வரும் அதான் உள்ளம் இல்லாமல் அந்த தூது வளங்காய் தூது வள மரம் இருக்கின்றது அந்த காயை சொல்லு தூது வளங்காய் வெண்ணிலவை என்று பெற வேண்டும். தூது எங்களுடைய நிலமே நீ தூது என்னை பற்றி அவருக்கும் அவரை பற்றி எனக்கும் தூது சொல்ல சொல்லி வெண்ணிலவை கேட்பது அப்படியான பாடல் அதில் அவர் பல இடங்களில் இப்படியான கருத்துக்கள் வரக்கூடியதெல்லாம் வை என்ற எழுத்தை வைத்து கூறுங்கள் எல்லாம் வைய கொண்டு வந்தோடனே ஒரு பாடல் இங்கே ஒளியிருக்க எல்லாம் வை வை வை என்று வரும் சின்னவளை முகம் சின்னவளை முகம் சிவந்தவளை வளை வளை வளை என்றெல்லாம் வரும் அதில் அற்புதமான பாடல் அந்த உள்ளம் எல்லாம் இலகாயோ என்று கூறிய இடத்திலே உள்ளம் எல்லாம் இலகாயோ என்ற கருத்தை சேர்த்து இசையோடு சந்தத்தோடு பாடும் பொழுது உள்ளம் எல்லாம் இலகாயோ என்று வருகிறது. நாங்கள் உடனே மிளகாயத்தை நினைப்போம் அது உள்ளம் எல்லாம் இலகாயோ என்றுதான் வருது அதில் எந்த வரியை நீங்கள் எடுத்து கொண்டு கொடுத்து பிரித்து பார்த்தாலும் படிக்க தெரியும் அழகாக நான் அந்த ஆலம் என்பதற்கு தான் ஆலம் காய் வெண்ணில வேண்டார் சின்ன சைஸான ஆலம் காயே நீங்கள் கூறுகிறேன்னு ஆலம் என்றது ஆலமரத்தையும் கூறுகிறோம் நாங்கள் ஆலங்காய் என்று எண்ணுகின்றோம் ஆலம் என்று வெளியையும் கூறுவோம் ஒவ்வொரு காய்க்கும் ரெண்டு கருத்து வருது அங்கே அத்திக்காய் என்றால் அத்தி மரத்து காயையும் இருந்து அத்திக்காய் அந்த பக்கமாக அத்திக்கு அந்த திக்காக காய் இங்க வேண்டாம் இத்திக்கு வேண்டாம் இந்த பக்கம் வேண்டாம்
0: என்ன
1: ஆலங்காய் என்ன அத்திக்காய் அத்திக்கு என்ன அந்த பக்கத்தில் வெளியான பெருவழி இருக்கின்றது அந்த வெளியை வெளியிலே நீ காய் அது ஆலங்காய் என்று வந்திருக்கிறது
0: உள்ள அர்த்தங்கள் அதிகமாக இருக்கு
1: அதனால்தான் அவர் காவிய கவிஞர் பத்து அத்தியாயம் எழுதி இருந்தாரு புத்தகமாக அர்த்தமுள்ள இந்து மதம் என்று இல்லையா அவர் நல்ல அப்ப என்ன பாடல் உங்களுக்காக ஒளிபரப்ப வேண்டும்
0: எனக்காக ஐயா, அது எனக்கு படம் பேரு நினைவில்லை. தேசுலாபு தேசீர் மலராலே என்ற பாடல் ஐயா.
1: ஆமாம் ஆமாம், தேசுலாபுதே என்ற பாடல், அற்புதமான ஒரு பழைய பாடல். நாங்கள் கேட்கும்போது பாடல் இந்த திரைப்படத்திலிருந்து நான் கூறுகின்றேன். இணைந்து சிறப்பித்தமைக்கு நன்றி. நீங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வந்து பாடலாம். இன்னும் ஒரு பாடல் உங்களுக்கு இடம் உண்டு, வந்து பாடுங்கள். நன்றி தேவநாதன் அவர்களே. இணைப்பு சிறப்பித்தற்கு நன்றி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். Thank you.

இனிமையான ஒரு பாடலை தேவநாதன் அவர்கள் வந்து பாடியதோடு இல்லாமல் தான் கண்ட அனுபவத்தை அனுபவித்த மகிழ்ச்சியை எங்களோடு பகிர்ந்து கொண்டது பெருமகிழ்ச்சியாகும். சிறப்பு, எங்கள் பாரதத்திலே தான் எங்களுடைய கலை கலா பண்பாட்டு விழுமியங்கள் தோன்றியுள்ள நாடு. எங்கள் பண்பாடுகளிலே இருக்கின்ற ஒவ்வொன்றுக்கும் அர்த்தத்தை நேராக நாங்கள் கண்டு உணரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டது. வேறு நாடுகளில் நாங்கள் வாழ்ந்தால் புத்தகங்கள், நூல்கள், சிற்பங்கள், தரவுகளை கொண்டு அறிந்தாலும் நேரடியாக அனுபவத்தை பெறக்கூடிய புண்ணிய பூமி தான் எங்கள் பாரத பூமி. அங்கிருந்து வந்து அவர் இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி தான் கண்ட அந்த அயோத்தி மாநகரத்துக்கு சென்று அயோத்தி பட்டணத்திலே ராமர் ஆலயம் அதற்குரிய வரலாற்றையும் எங்களோட கூறி மகிழ்ந்ததோடு இல்லாமல் அற்புதமாக நாங்கள் எப்படியெல்லாம் இருக்கின்றதா என்று அற்புதங்களை அறியக்கூடிய வகையில் வந்து கூறியிருந்தார். அதே போன்று எங்கள் ரேவதி அவர்களும் இந்தியாவிலே புண்ணிய தலங்கள் புண்ணிய இடங்களுக்கு சென்று வந்தால் உடனே அதை பற்றி எங்களுக்கு விவரம் தந்து விடுவார். எத்தனையோ விடயங்களை அவ்வப்போது வந்தார். அதே போன்று ஒவ்வொருத்தரும் செல்லும் இடங்களில் அந்த வரலாற்று உண்மைகளை எல்லாம் நேரடியாக கண்டு அனுபவித்து வந்து எங்களோடு சமர்ப்பிக்கிறீர்கள். அது உங்களுக்கு பலர் கண்டதாக இருக்கலாம், நான் காணவில்லை தானே. எனக்கும் வேறு நாடுகளில் இருக்கின்ற எங்கள் சர்வதேச உறவுகளுக்கும் இது ஒரு பயன்பாடாக ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பாடலையும் அவர் இரு சிலேடை என்று கூறப்படுகிறது. ஒரு சொல்லுக்கு இரு கருத்துள்ள ரெண்டு விதமான கருத்தை உணரக்கூடிய சொற்களை அடுக்கி வந்த ஒரு பாடல் பலே பாண்டியா திரைப்படத்திலே ஒலித்த ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்து விட்டது, ஆனால் இன்றும் அதை நாங்கள் எடுத்து வியாபிக்கக்கூடிய விமர்சிக்கக்கூடிய வகையில் அமைந்த ஒரு பாடல். சிறப்பாக சில கருத்துக்கள் புரியாதிருந்தாலும் உங்களுக்கு புரியக்கூடியதாக நாங்கள் தெரிந்து கொண்டோம். இங்கே மகள் ரேவதி அவர்களும் ஆயத்தமாக இருக்கின்றார் வருவதற்கு. இன்று அவர் பணி நீண்ட பணியாக இருக்கும். எங்களுக்கு பாடல்கள், திருப்புகழ்கள், ஒளிப்புறைகள், அதை விட வரவேற்பு முடிவுரைகள் எல்லாம் சொல்வார். அதே போன்று மகாலிங்கம் அவர்களும் வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு வருவேன் என்ற மகள்வோடு வாழ்த்து தெரிவித்திருக்கின்றார். வருவீர்கள், பாடுவீர்கள், உங்கள் பாடல்கள் என்னென்னவாக இருக்கும் தயார் நிலையிருப்பவர்கள் ஓடி வந்து பாட வேண்டும். நேரம் சரியாக 12:05 எங்களுக்கு தருகின்றது. உங்களுக்கு 9:35 என்று ஈழமணி திருநாட்டிலும் தென்னகத்தின் தமிழ் பகுதியிலும் தந்து கொண்டிருக்கிறது. அது பருவத்துக்கேற்ப நேரங்கள் மாறலாம், ஆனால் பூமியும் வானமும் இந்த பிரபஞ்சத்தில் மாறுவதில்லையே. கோலங்கள் மாறி வரலாம், காலங்கள் மாறி வரலாம், பிரபஞ்சம் பிரபஞ்சம்தான். நாங்களும் அந்த பூமியிலே வாழ்ந்து ஆகாயத்தை அண்ணாந்து பார்த்து அதற்கிடையிலே உள்ள காற்று, நீர், வெப்பம் இவற்றை அனுபவித்து கொண்டு வாழ்கின்றோம். அன்புறவுகளே, நாங்கள் பிரபஞ்சத்துக்குள்ளே வாழ்கின்றோம், பிரபஞ்சம் எங்களுக்குள் வாழவில்லை. ஆனால் அந்த பிரபஞ்சத்துக்குள்ளே சொர்க்கமும் நரகமும் அமைந்த வாழ்வினை பெறுவதற்கேற்றதுதான் இந்த பூமி என்று கூறப்பட்டிருக்கின்றது. இங்கே யார் அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள் வாருங்கள் கேட்போம் உங்கள் பாடலை.

0: மகள்வோடு வரவேற்போம் அன்பு மகள் ரேவதியை. வணக்கம் வணக்கம் மகளே ரேவதி. வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நான் கடந்த இரண்டு நாளும் வராது இருந்ததுக்கு உடல் நலம் அல்ல, காரணம் வேறு காரணங்கள். கலையத்துக்குள்ளே எங்களுக்கு இந்த விடுமுறை நாட்கள் கொஞ்சம் எனக்கு அதனால் சில தடைகள் ஏற்பட்டிருந்ததால் வர முடியவில்லை. அதனால் தான் நாம் வர முடியாது என்று எழுதியிருந்தால் அது மட்டும். நேற்று வர முடியாததுக்கு ஒரு காரணம் என்னுடைய தைரியம். என்னால் பாட்டுக்கு பதில் பாட்டுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு உற்சாகம் வேண்டும், என்னிடம் இல்லை அது. அதனால் தான் நான் இதில் வந்து மந்தமாக இருந்து அந்த நிகழ்ச்சியை என்னால் செய்ய முடியாது. அத்தோடு நேற்று தினம் புண்ணிய நாள், அது பெரிய பள்ளி உயிர்த்த ஞாயிறு போன்ற தினம் ஏற்பட்டதனால் அநேகமாக அவர்கள் எல்லோரும் வீடுபாட்டில் இருப்பார்கள். கலைஞர்களும் சரி, உறவுகளும் சரி, நேயர்களும் சரி. அதனால் தான் நேற்றைய தினம் எனக்கு அது உடன்பாடு இல்லாமல் போய்விட்டது. ஆனால் இன்று மகிழ்வாக இருக்கிறது, எல்லோருடைய குரலிலும் பாடலை கேட்டதற்கு. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை இப்பொழுது சென்னையிலே எப்படி இருக்கின்றது? அப்படியா? சரி, அப்ப வெப்பம் கொஞ்சமும் குறையவில்லை, அதிகரித்துக் கொண்டு போகிறது உங்களுக்கு. சரி, இந்த இந்த விடுமுறை நாள் உங்களுக்கு எப்படி? நீங்கள் அங்கே அது வெளியே சென்றீர்களா?
1: விசாக நட்சத்திரம் ஆகியால் ஒருவர் வீட்டில் போய் சிறப்புகள் பாடினோம் அப்பா.
0: சிறப்பு சிறப்பு மாமீக தொண்டு. ஓ, எங்கள் கலையத்துக்கு வருபவர்கள் யாராவது நண்பர்களோடு சேர்ந்தீர்களா அல்லது உங்கள் நண்பர்களோடா?
1: எல்லாரும்
0: எல்லோருக்கும் கிடைக்காதம்மா இந்த பாக்கியம். நாங்கள் சென்று எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்து விட்டதே பாடவென்று எண்ணுகின்றோம். ஆனால் எங்கள் பாட்டை கேட்டு மற்றவர்களுக்கு திருப்புகளை நாங்கள் பரப்புகிற ஒரு புண்ணியம் அம்மா அது. சிறப்பு வாழ்த்துக்கள், மென்மேலும் சிறக்க வேண்டும். உங்களுடைய பன்னிசை குழுவினருக்கு இணைந்து வாழ்த்துகிறேன் நான். மென்மேலும் சிறப்படைய வேண்டும் உங்கள் தொண்டு. அதே அந்த வேளையில் நீங்களும் வளர்கின்றீர்கள் அதிலே. நான் உங்களுடைய வளர்ச்சியை நான் பார்க்கின்றேன். என்னோட வரும்பொழுது உங்களோட பேச்சு தமிழ் ஆளுமைகளை நான் பார்க்கின்றேன். அதுக்கு காரணம் திருப்புகள் தானம்மா, வேற ஒன்றுமே இல்லை. நன்றி. சரி, இன்று நீங்கள் வந்து கொண்டீர்கள். சென்றவுடன் அப்படி இருந்தது, மக்கள் கூட்டம் இருந்ததா? எல்லோரும் வரவேற்றார்கள். எவ்வளவு நேரம் செலவழித்தீர்கள் அதற்கு?
1: இரண்டு
0: மணிச்சியாளர்கள். சிறப்பு
1: இரண்டு மணி நேரம். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல எல்லாருக்கும் அந்த பிரசாதங்கள், அப்புறம் தாம்பூலம்
0: காளாஞ்சி எல்லாம் பெற்று விட்டீர்கள். வாழ்த்துக்கள். அது அந்த பிரசாதம் என்றும் கூறுவது ஆலயத்திலே எங்களுக்கு அந்த குருக்களின் கையால் கிடைக்கின்ற வெத்தலை பாக்கு, அந்த தாம்பூலம் ஒரு தேங்காய்க்குள்ளே வைத்து அதற்குள்ளே குங்குமம் சந்தனம் எல்லாம் வைத்து கையிலே கொடுப்பார் அல்லவா, அதற்கு பெயர் காளாஞ்சி என்று கூறுவது. காளாஞ்சி காளாஞ்சி என்று கூறுவோம். அந்த ஒரு அந்த ஒரு ஒரு பொருளிலே ஒரு வெங்கலத்தான அதில் வைத்து கொடுப்பார்கள் அல்லவா, அர்ச்சனை பெரிய அர்ச்சனை செய்தால் அது அது உபயகாரர் என்று உண்டு. உபயகாரர் என்றால்
1: அன்றைய
0: அன்றைய விழாவுக்கு அன்றைய பூஜைக்கு எல்லாம் பொருட்படுத்தி அதற்குரிய செலவுகளை செய்து தங்களுடைய கடன்களை தீர்த்து கொள்பவர்கள் உபயகாரர் என்று. உபயம் உபயம் என்பது கொடை இல்லையா, கொடையோடு சேர்ந்து. சரி,
1: இன்றைய உபயம்.
0: ஆமாம், இன்றைய உபயம் என்று எழுதுவார்கள். அடுத்தது அங்கே பெரிய சில பொருட்களை சிலர் அன்பளிப்பார்கள். அதுக்கு மேலே அங்கே தொங்க விடும்பொழுது உபயம் யாருடையது என்று எழுதியிருப்பார். உபயம் இறைவனுக்கு கொடுப்பது. சரி, இப்பொழுது நாங்கள் பாடுவோர் பாடலாமை அலங்கரிப்பதற்கு என்ன பாடலை பாடப் போகிறீர்கள்?
1: இன்று வந்து கிறிஸ்துவ சகோதரர்கள் அனைவருக்கும் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களோடு இயேசு பிறந்த பாடலை பாடுகிறேன் அப்பா.
0: சிறப்பு. ஈஸ்டர் என்றால் என்னம்மா?
1: அங்க
0: என்னுடைய தளத்திலே பார்த்தீர்களா, எல்லோருக்கும் வாழ்த்து கூறியிருக்கிறேன் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கு. புனித புனித உயிர்த்த ஞாயிறு, ஹாப்பி ஈஸ்டர் என்று ஆங்கிலத்திலே கூறுகிறோம். ஈஸ்டர் என்பது ஆங்கிலம், தமிழ் அதுக்கு உயிர்த்த ஞாயிறு, உயிர்ப்பித்தவர், உயிர்த்தெழுந்தவர். எல்லோரும் அதை செய்வதில்லை தானே, அதுக்கு தான் ஹாப்பி ஈஸ்டர் என்றால் நாங்கள் மகிழ்வான உயிர்த்த ஞாயிறு திருநாள் பெருநாள் என்கிறோம். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள், இந்த உங்களுடைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் சென்றடையும். நன்றி மகளே, இப்பொழுது நீங்கள் பாடலாம்.
1: பாடல் தோன்றும் தாரகை எல்லாம்

நல்ல மனிதரின் நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். எண்ணில்லாத அதிசயங்கள் செய்து காட்டவே ஒரு புண்ணியரின் மடியிலே முதல்வன் ஆகிறார் மன்.

மழலை மொழிகள் பேச கேட்க மனது கொள்ளாதோ, மடியில் வந்து அமரும் போது மயக்கம்

நீரும் மண்ணுலகில் இன்று தேவன் இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். அடியவர்கள் மடியினிலே ஆண்டவனோ பிள்ளை அரவணிக்கும், அடியவரோ இறைவனுக்கும் அன்னை கொடுமை பாவம் துயரிலிருந்து மீட்பவர் வந்தார். குணம் படைத்த குழந்தைய

0: நடுவில் குழந்தை வடிவம் பெறுகிறார். மண்ணுலகில் இன்று தேவன் வந்து இறங்கினார், வந்து இறங்கினார்.
1: பக்தியான ஒரு பாடலை அழகாக வரிகளை மாறாமல் பாடியிருக்கின்றீர்கள் ரேவதி. சிறப்பாக இருந்த அந்த பாடல். மண்ணுலகிலே இன்று தேவன் இறங்கி வருகின்றார் என்று கிறிஸ்தவ மக்களால் நம்பப்படுகின்றது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்று புனித ஞாயிறு என்று கூறுகின்றோம், ஹாப்பி ஈஸ்டர் என்று கூறி அது இந்த ஞாயிற்றுக்கிழமை அவர்கள் புண்ணிய நாள், புனித நாள், சிறந்த நாள், மகிழ்ந்த நாள் என்று பூரிப்படைகிற ஒரு நாள். அதைத்தான் நாங்கள் விளங்கி கொண்டோம். அவர்கள் கொண்டாடி மகிழும் வேளையிலே எங்களுக்கும் அது பாலிக்கப்படும் என்ற எண்ணத்தோடு நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து கூறியதோடு அல்லாமல் இந்த பாடலையும் பாடி காட்டினீர்கள். வாழ்த்துக்கள் மகளே, சிறப்பாக இருந்தது. அந்த ஒரு வாரத்தில் ஒரு ஞாயிறு, 52 வாரத்திலும் 52 ஞாயிற்கள் வரலாம். ஒரு மாதத்திலே 4 நாள்கள் அப்படி பார்த்துருந்தோம்னா 52 வாரங்கள் ஒரு வருடம் என்றால் ஒரு வருடத்தில் 12 மாதங்கள், 12 மாதங்களிலேயும் 52, 48, 50 ஞாயிற்கள் வரலாம். ஆனால் இன்று வார இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு புனிதமான நாளாகத்தான் அவர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் உலகத்திலே அவர் மனிதனாக பிறந்து, நீங்கள் கூறியபடுத்து அவர் ஒரு மானிடர் வயிற்றிலே பிறந்து மானிடர்களுக்கு இழைக்கப்படும் துன்பங்களை எல்லாம் களைந்து போட எத்தனையோ துன்பங்களை அனுபவித்து கடைசியாக தன்னையே தான் அர்ப்பணிக்கின்றார். அர்ப்பணித்து சென்றாலும் அவர் தேவ குழந்தை, அவர் மீண்டும் பிறந்து வருவார் என்ற நம்பிக்கையோடு இருந்து அவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய சுவிசேஷங்கள் கூறுகின்றன. அந்த வகையில் ஒரு புனித ஆத்மா, அதனால்தான் எங்களுக்கு கூறப்பட்டிருந்தது, இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ்வார் வானுறவையும் தெய்வத்துள் வைக்கப்படும், மக்கள் மக்களுக்கு மக்களாக வாழ வேண்டும் என்றுதான். அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கி எங்களுக்கு நல்ல தத்துவங்களை கூறி வாழ்ந்து காட்டி சென்ற ஒருவர் மீண்டும் வந்திருக்கின்றார், வந்து மீட்சி கொடுப்பார் என்றதை நம்பி அவர்கள் 40 நாட்கள் நோன்பிருந்து மகிழ்ச்சி அடைந்த நாள் என்று நாங்களும் கூடியிருக்கின்றோம். அந்த வழியில் நல்ல பாடலை தந்த உங்களுக்கு என்னுடைய நன்றிகளும். அவர்களும் அதை மகிழ்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்று கூறும் இந்த வழியில் உங்களுக்காக என்ன பாடலை ஒளிபரப்பலாம்?
0: இந்த ஒரு பாடல் இருக்கப்பா, ஏசுநாதர் பேசினார் அவர் என்ன பேசுபார். அந்த பாடல் தாங்கப்பா, பாடல் தாயே உனக்காக.
1: தாயே உனக்காக திரைப்படமா?
0: ஆமாப்பா.
1: ஆமா, அவர் பேசுனா என்னம்மா பேசியிருப்பார், நீங்கள் என்ன
0: நினைக்கிறீங்க? அமைதி கொள்ள என்ன கூறுவார் அப்படின்னு வருப்பா, அதுவும் கேள்வியா தான் வரும்.
1: என்ன என்ன கூறுவார்?
0: என்ன கூறுவார்? சமாதானத்தை தான் கூறுவார்.
1: அன்பு, கருணை, சாந்தம், மன்னிப்பு, விட்டுக் கொடுப்பு, தன்னை போல் மண்ணுயிரை ஏனையுரை நேசித்துக் கொள்ளுங்கள். இதைத்தானே சொல்லுவார் என்னம்மா? அப்படித்தான் சொல்லுவார், அப்படித்தான் சொல்லுவார். அப்ப அவர் முந்தி சொன்னார், பாதி பேர் கேட்டிருப்பார்கள், மீதி பேர் கேட்கவில்லை. எல்லோரும் அதை கேட்டு நடந்தால் இன்று இந்த அவல நிலைகள் ஏற்படுமா? இந்த சமாதானம், சமதர்மங்கள் இல்லையா? உலகம், உலகம் சொர்க்கப்புரியா தானே இருக்கும். அந்த சொர்க்கத்தை மறைப்பதற்கு தானே தில்லமுல்லுக்கள், இந்த சைத்தான் என்று கூறுகிறார். நாங்கள் பேய் பேசாசு. நல்லது, நல்லது. அவர் பிறந்திருந்தால் அவர் மீண்டும் வந்ததைத்தான் கூறுவார். அன்பாக இருங்கள், மன்னித்து போங்கள், விட்டு கொடுங்கள், தன்னை போல் மற்றவரை நேசியுங்கள், நேசிக்கத்தான் சொல்லுவார் அவர். வாழ்த்துக்கள் சிறப்பு. இந்த நேரத்தில் ஓடி வந்து நீங்கள் தயாரித்து வைத்த இந்த பாடலை பாடமாக கொண்டு வந்து தந்து மீண்டும் பாடி காட்டீர்கள். அடுத்த பாடலும் ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். தெருப்புகளுக்கு திருப்புகள் இருக்கின்றது, பொழிப்புறையிருக்கு. பெரிய பெரிய பதவி இருக்கம்மா, உங்களுக்கு கடமை அம்மா. சுமைகள் மகளே, சுமைகள் மகளே என்ன. நன்றி அம்மா, வாழ்த்துக்கள் சிறப்பு. சென்று வா மகளே, சென்று வா.
0: நன்றி,
1: நன்றி அம்மா.

இதமாக தங்கள் சொந்த குரலே தந்து செல்கின்றார்கள். அற்புதமாக அவர்கள் குரலே நாங்கள் கேட்டு மகளை படிப்பாடுகின்றாரே என்று நாங்கள் எண்ணுகிறோம். தங்களை தயார்படுத்தி பாடுவோர் பாடலாம் நிகழ்வில் தங்களை யார் என்று காட்டிவிட்டு செல்கின்றார்கள். வந்த அன்பு தேவநாதன், அன்பு மகள் ரேவதி இருவரும் முழுமையாக பாடலை தந்து செல்கின்றீர்கள். ஆரம்ப காலத்திலே ஒரு சிலர் வருவார்கள், இரண்டு வரி தினம் பாடிவிட்டு செல்கின்ற இரண்டு வரி பாடுவார்கள். அவர்களால் முழுவதையும் பாட முடியும் என்று கண்டுகொண்ட என் மகள் உங்கள் அதிபர் வானரசி மீரா அவர்களை ஒரு பாடகர்களாக்கி இருக்கின்றார்கள். இப்பொழுது எத்தனை பேர் பாடுகின்றார்கள், எத்தனை பேர் பாடி சென்றார்கள் என்று ஓய்வு பெற்று இருக்கின்றவர்கள் கூட இங்கே வந்து பாடி சென்ற பெருமகன்கள் என்றுதான் கூற வேண்டும். மறக்க முடியாதவர்கள், உலகளாவே இருக்கும் இலைமறை காயாக இருந்தவர்கள் பாடக்கூடியவர்கள்தான் என்று மொழிப்படியாக கொண்டு வந்து உலகறையை செய்திருக்கின்றார்கள். தங்களுடைய திறமையை வந்து காட்டியிருக்கின்றார்கள். அந்த வகையிலே மீண்டும் வந்து பாட இருக்கின்றீர்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கம் உங்கள் கரத்தில் இருக்கின்றது. அழையுங்கள், வாருங்கள், பாடுங்கள், கேட்போம்.

0: கடந்த இரண்டு நாட்கள் காற்றலை நேரலைக்கு வரவில்லையே, நேரலி நிகழவில்லையே என்று எண்ணுபவர்கள் இன்றும் இருக்குமா இருக்காதா, வருமா வருமாதா என்ற ஒரு எண்ணம் இருந்திருக்கலாம். அதோடு விடுமுறை நாட்கள் அல்லவா, தொல்லைகள் பல, அவர்களுக்கு ஒரு இணைப்புகள் இருந்திருக்கலாம், சென்றிருக்கலாம். வரவு குறைவாக இருந்தாலும் நீங்கள் வருகிறீர்கள் என்றுதான் ஒன்றியல் தமிழ் வானொலி எதிர்பார்க்கின்றது. எங்கே அடுத்த உறவாக யார் வருகின்றீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். 6478746415 என்ற இலக்கத்தோடு இந்த வழியிலே வந்த அழகான மகிழ்வாக ஒரு பாடலை பாடி பல செய்திகளை தந்த அன்பு தேவநாதன் ஒரு பாடலை தனக்கு விருப்பமான பாடலாக கேட்டிருந்தார். அந்த பாடல் மணாளனே மங்கையின் பாக்கியம் என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல்தான். சிறப்பான ஒரு பாடல், மிகவும் தத்துவார்த்தமான பாடல், இசையோடு கூடிய பாடல். அந்த பாடல் அதுக்கு இசை கொடுத்தவர் ஒரு அற்புதமான இசை, ஆதி நாராயண ராவ் என்பவர் தான் அதற்கு இசை கொடுத்திருக்கின்றார். இந்த பாடல் திரைப்படம் 1957வது ஆண்டு திரைக்கு வந்த வேளையில் மிகவும் பிரசித்தி பெற்றதாக எல்லோராலும் வரவேற்கப்பட்டது அந்த பாடல். அந்த பாடல் இருக்கின்றது. அந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவரோ பிரபல பின்னணி பாடகர் கண்டசாலா ஐயா அவர்களும், இசை அரசி பி சுசீலா அம்மாவுங்க என்பு உறவுறுதல் இணைகின்றார். அவர்கள் இணைப்பு துண்டிக்கப்படுகின்றது. வராதவர் வருகின்றார், நீண்ட காலத்துக்கு பின் அத்தி பூத்தால் போல் வருவார். ஆனால் எங்களோட தொடர்பில் இருப்பவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தவர் தான், பார்ப்போம் அவர் அழைப்பார் என்று எங்களுக்கு தெரியும். இந்த பாடலுக்கு வரிகளை கோர்த்தவரோ வேறு யாரும் இல்லை, எங்களுடைய டிஎன் ராமையாதாஸ் அவர்கள் தான் தந்திருக்கின்றார் அந்த பாடலை, எழுதியிருக்கின்றார் வரிகளை. சரி, வந்துவிட்டார், இணைப்புக்கு கிடைத்து விட்டது. வணக்கம் வணக்கம் குளப்படி சிங்கம், வணக்கம், வருக வருக, வணக்கம் வணக்கம் பாரோக் அவர்களே, வணக்கம் குளப்படி சிங்கம்.
1: வணக்கம் அப்பா, வணக்கம் அம்மா அப்பா அனைவருக்கும், அன்பு உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம்.
0: அப்பா அம்மா அனைவருக்கும் அன்பு உறவுகளுக்கும் வணக்கம் கூறி இணைந்த அன்பு மகன் என் குளப்படி சிங்கம் வருக வருகளை வரவேற்கின்றேன். நான் நலமாக இருக்கின்றீர்களா மகனே?
1: நலம் நலமறிய ஆவல்,
0: ஆவல் தீர நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்று கூறிக்கொள்கின்றேன். உங்கள் நலம் பெற்றோம், நன்றி.
1: மகிழ்ச்சி
0: மகிழ்ச்சி. இறைவனுக்கு நாங்கள் நன்றி கூற வேண்டும் மகனே. எது வரணும் வரட்டும் என்று நாங்கள் இருக்கின்றோம், எது வந்தாலும் அது எங்களுக்கு நன்மையைத்தான் பயக்கும் என்று நாங்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் வளைகுடா நாட்டில் இருந்தால் இவ்வளவு அவலம் ஏற்பட்டிருக்கும்.
1: ஆமா, கண்டிப்பா.
0: அவர் தரும் பொழுது அதைத்தான் ஒரு பழமொழி உண்டு, நம்ம குருநாதர் எம்மை வருத்துவது கொல்ல வல்ல கொல்ல வல்ல பொல்லாத வினையெல்லாம் போக்கவே. இப்பொழுது நான் எண்ணிக்கொண்டிருக்கேன், எங்கள் உறவுகளுக்குள்ளே இப்போ எத்தனை பேர் அங்கே இருக்க, என்னுடைய சொந்த உறவுகள், என்னுடைய வானொலி உறவுகள் பலர் வளைகுடா நாட்டில் இருக்கின்றார்கள். என்ன எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு இன்னல் படுகிற நேரத்தில் இருக்கும் பொழுது மனம் அவலப்படுகின்றது. எங்கள் பார்த்து கொண்டிருக்கும் கேட்கும் எங்களுக்கு இப்படி இருந்தால் அங்கே இருக்க உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? நீங்களும் எல்லாம் எத்தனை வருடங்கள் குடும்பத்தை விட்டு, நாட்டை விட்டு, மொழியை விட்டு, உறவுகளை விட்டு அங்கே சென்று உடல் அங்கும் உயிர் இங்கும் என்று வாழ்ந்த நீங்கள் என்று கஞ்சி குடித்தாலும் ஒரு மரத்துக்கு கிளை தூங்கினாலும் எங்கட மண்ணிலே எங்கட உறவுகளோட இருக்கின்றோம் என்ற நிம்மதி இருக்கின்ற அல்லவா காரணமின்றி காரியம் எதுவும் நடைபெறாது. அதனால் நடப்பதெல்லாம் நன்மைக்கு, அதற்கு என்ன செய்யணும், எல்லாம் நடக்கும் நன்மைக்கு விருந்தாண்டு இருக்கிறது அல்ல, ஆன்மீகம் மனிதநேயம் அதிலே வாழ வேண்டும். நன்றி நன்றி. சரி, எங்க கூட காலநிலை இப்பொழுது எப்படி இருக்குது பாரு?
1: சரியான சூடுப்பா, தாங்க முடியல, சவுதியே தேவையில்லை போல.
0: உடனே ஒப்பிட்டு பார்க்குறேன். அங்கே நீங்கள் வெளியே லாபம் இல்லை தானே மகனே, பணி வீடு பணி வீடு என்ன லாபம், சந்தர்ப்பம் கிடைக்காது உங்களுக்கு. ஏன்னா நாங்கள் ஊரை விட்டு ஊர் சென்று கிடைக்கின்ற ஒவ்வொரு நிமிடத்தையும் அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்கிறது. ஆனால் இங்கே அப்படி இல்லை தானே, வீட்டிலிருந்து வெளியே வெளியே இருந்து உள்ளே எல்லாம் போய் வரவும் வெப்பத்தை நாங்கள் அனுபவிக்கிறோம். இருப்பினும் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா? மகனுடைய உள்ளத்துல இருக்கிறது அப்பாவுக்கு தெரியுது. எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள், வாழ்த்துக்கள். உங்களோட நோன்பு காலம் இல்லாம எப்படி சென்றது? சிறப்பாக இருந்தது தானே?
1: சிறப்பா இருந்துச்சு.
0: அதனால் தானே ஐயா எத்தனை நோன்புகளை எல்லாம் நீங்கள் அங்கிருந்தீர்கள் இன்று இங்கு இருக்கின்றீர்கள் பாத்தீங்களா? இறைவன் விட்ட வழி. சரி, வாழ்த்துக்கள். சிறப்பான இந்த வேளையில இந்த கிறிஸ்தவ சகோதரர்களுடைய ஈஸ்டர் பெருநாளில், அவர்கள் அதாவது புனித ஞாயிறு மகிழ்வான நாளையில இணைந்திருக்கிறோம் என்று முன்னிறுத்த முழுவான உயிர்த்த ஞாயிறு திருநாள் என்று. அதனால் அவர்களும் 40 நாட்கள் நோன்பிருந்து அவருடைய மக்களுக்கு ஆகப்பட்ட துன்பத்தை பற்றிய பாடல்கள் படிப்பெல்லாம் சரி அந்த நோன்போடு இன்று அவர்களுக்கு அந்த ஒரு நிறைவான நாள். மீண்டும் இயேசுநாதர் வந்துவிட்டார், எங்களுக்கு ஆண்டவர் வந்துவிட்டார், நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கும் என்றது அந்த இறை தூதரை பற்றி நாங்களும் நினைத்தோம் கொண்டோம். இந்த வேளையிலே இன்று முன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு உங்களுடைய பொன்னான மணியான அழகான இனிமையான குரலே என்ன பாட போன்ற சிரிப்பு பார்த்துக்கலாம். மகள் மகிழ்ச்சியோடு பாடப்போ குளப்படி சிங்கமல்ல குளப்படி பாடலாம் பாடுவார். ஒரு வரியாவது உங்கள் திருவாயால் கேட்க நாங்கள் எல்லோரும் அவளோடு இருக்கின்றோம். பாடுங்கள், முடிந்த அளவு பாடுங்கள்.
1: கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறப்பவடும். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். இயேசு
0: தேடுங்கள் கிடைக்கும் என்பார். இதே பெருங்காரியம் தான் பாடல். இந்த பாடல் தான் பாட வேண்டும் என்கிறார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நாங்கள் இப்ப ஒரு கேட்கின்றோம் உங்களிடம் இன்னும் ஒரு பாடல் பாடுங்கள். எத்தனை எத்தனை பாடல், எத்தனை எத்தனை பாடல் எல்லாம் எழுதி விடுவீர்கள் முந்தி. அதனால தானே குளப்படு செஞ்சு ஒரு நீங்க நினைத்த ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்கு முடிந்த பாடல் ஒன்று பாடல். நன்றி ஐயா இந்த பாடலை நீங்கள் தந்தமைக்கு வாழ்த்துக்கள். உண்மையில் போற்றக்கூடிய நாங்கள் இப்பொழுது உங்கள் வாயால் வேறு ஒரு பாடல் என்ன பாடல் பாடலாம் என்று நீங்கள் வந்தீர்கள் பாடுங்கள் கேட்போம்.
1: அப்பா நான் திடீர்னு வந்துட்டேன், அது தேடுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அந்த பாட்டு மட்டும் கொடுங்கப்பா.
0: அதை கொடுக்குறேன் உங்களுக்கு பாட வைக்கிறேன். பாட வைக்கணுமா உங்களுக்கு விருப்பமான பாடலாக? அப்போ இப்போ பாட முடியும். சரி, உங்களுக்கு அந்த பாடல் விருப்பம்னு கூறுகிறீர்கள். அப்போ இப்போ நாங்கள் நீங்கள் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் கேட்டபடியா தான் மகளினால் வளர்க்கப்பட்ட ஒரு விருட்சம் அல்லவா, ஒரு சரண ஆலயம், எல்லோரும் வந்து இங்கே அமர்ந்து எல்லோரும் கூடி வந்து அது அந்த அந்நாள் வேறு. அம்மா அம்மா சோப்பட்டோடன் வந்து நீங்கள் கூடி கும்மாளம் அடிக்கலாம். அப்பாவிடம் வந்துதானே அடக்க ஒடுக்கங்கள் உங்களுக்கு இருக்கு, திறந்து பேச முடியாத விடயங்கள் எல்லாம் எவ்வளவு சில இடங்கள் விட்டு பேசுவீர்கள், கும்மாளம் அடிப்பீர்கள். நான் அப்படியே இருந்து கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறேன், பிள்ளைகள் எல்லாம் இப்படி செல்ல வைக்கின்றார்கள் என்று. உடல்நலம் அப்படி இருக்கிறது மகனே? இப்ப
1: உடல்நலம் என்ன, செக்கப்பு போகலப்பா?
0: ஏன் சொந்த ஊருக்கு வந்து விட்டீர், அதனால செக்கப்பு போகல. அங்கு என்றாலும் அந்த முகாமையாளர்கள் அனுப்புவார்கள், இங்கே யாரும் அனுப்பவில்லை போல் இருக்கு உங்களை. அது செய்ய வேணும் மகனே. குறைந்த 6 மாதத்துக்கு ஒரு தடையாவது குருதி பயிற்சி செய்து பார்த்தால் புரியும். ஏனென்றால் வளர்ந்து வரும் நீங்கள் இப்பொழுது உயர்ந்து கீழே போகும் நிலம் இல்லவா, ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் வந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். அடுத்து நீண்ட காலம் வேறுபட்ட காலநிலை சூழல் உள்ள இடத்தில் வாழ்ந்தீர்கள், இப்பொழுது ஊருக்கு வந்து
1: விட்டீர்கள்.
0: சுகமாக இருங்கள், நலமாக இருங்கள். உங்கள் பாடல் நான் ஒளிபரப்புகிறேன். இணைந்தமைக்கு பெரும் நன்றி, வாழ்த்துக்கள் மகனே.
1: மகிழ்ச்சியப்பா, எல்லாரும் என்னுடைய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களும் மகிழ்ச்சியிலும் உறுத்தாக்கிக் கொள்கிறேன்.
0: சென்றடையும் அவர்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு மகிழ்வார்கள் இப்பொழுது நீங்கள் வந்துவிட்டால் ஒரு கலகலப்புத்தான். நன்றி மகனே, இணைந்தமைக்கு நன்றி.
1: நன்றி
0: அம்மா. அம்மாவும் கேட்டுக்கொண்டிருப்பார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, நலமாக இருங்கள். இது மாதிரி நன்றி,
1: நன்றி அப்பா, நன்றி, வணக்கம்.
0: மீண்டும் சந்திப்போம்.

0: அவர் வந்து இனிமையாக குரல் கொடுத்து இந்த நல்ல நாளில் எங்களோடு பேச வேண்டும் என்று ஓடி வந்து விட்டார். எங்கு சென்றாலும் எங்கள் நாங்கள் வந்து சரணடையக்கூடிய ஒரு சரணாலயம் தான் எங்களுடைய முன்னேற தமிழ்வானது. இப்பொழுது இன்னும் ஒரு உறவு வருகின்றார், அவரையும் அணைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம், வணக்கம்,
0: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கேன் ஐயா. நான் நலமா இருக்கேன், நீங்க நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். காலநிலை தான் மாறி மாறி வருவதால் கொஞ்சம் நன்மை தீமைகள் இருக்கும், இருப்பினும் சுகமாக இருக்கின்றோம். இங்கே உங்களுடைய பதிவுகளை பார்த்தேன், வரவேற்பினை பார்த்தேன், மற்றவர்கள் ஊக்கம் கொடுத்து நல்ல கருத்துக்களை தருகிறீர்கள். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள். சரி, இன்றும் மல்லியத்தில் தான் இருக்கின்றீர்களா? வேறு எங்காவது இருக்கின்றீர்களா?
1: மல்லியத்தில் தான்
0: இருக்கேன். நீங்கள் நெய்வேலி சென்றதாகவும் நெய்வேலியிலிருந்து எங்கள் நண்பர் சரவணனோடு பேசியதையும் நான் தெரிந்து
1: கொண்டேன்.
0: செல்வடமே
1: கோயிலுக்கு போயிருந்தேன். அந்த கோயிலுக்கு போயிட்டு அதை பத்தி உங்ககிட்ட பேசும்போது எனக்கு தனிப்பட்ட முறையா அவரு பேசி என்கிட்ட பேசினாரு.
0: அன்று நீங்கள் பேசும் பொழுதே நான் கூறியிருந்தேன் தானே, நெய்வேலியில் எங்களுக்கு உறவுகள் இருக்கின்றன. வானொலி உங்களுக்கு தரும் உறவுகள் எங்கு சென்றாலும் நீங்கள் சந்திக்கக்கூடிய வகையில் எங்கள் வானொலியை தந்திருக்கின்றது உறவுகளை. வாழ்த்துக்கள்.
1: ஆமா,
0: அப்படி பேசி மகிழ்ந்தீர்கள்.
1: ஆமாயா.
0: அப்ப உங்களுக்கு முன்பு தெரியுமா அன்றுதான் தெரியுமா அவரை?
1: இது நிகழ்வுல வரும்போதெல்லாம் அடிக்கடி அரசடி குப்பம் நெய்வேலி அப்படிம்பாரு. அது உள்பகுதி, கிராம பகுதி. நாங்க இருக்கிறதெல்லாம் டவுன் பகுதி, டவுன்ஷிப்னு சொல்லுவோம். அதாவது
0: நகர பகுதி.
1: ஆமா, இந்த தொழிலாளர்களுடைய கட்டிடங்கள் நிறைய இருக்கிற நகர பகுதி.
0: நல்லது, பேசி மகிழ்ந்தீர்கள், உறவாடினீர்கள். நாங்கள் வானொலி உறவு என்று தெரிந்து கொண்டோம். எங்களை அறியாத ஒரு உறவு வளரும் இல்லையா? அப்படி பல உறவுகளை நீங்கள் பெற்றுகிறீர்கள்.
1: ஓராண்டுக்கு முன்பே அவரை தெரியும், ஆனா நேரடியா பார்த்தது இல்ல. நாங்க தனிப்பட்ட முறையா பேசிக்கிட்டல. மெட்ராஸ்ல இருக்கும் போது கூட நீங்க நெய்வேலின்னு சொல்றீங்களே, எங்க இருக்கீங்கன்னு கேட்டோம்னா, இது மாரி இந்த பகுதியில இருக்கேன்னு அவரு அட்ரஸ் சொன்னது எனக்கு. அப்படியா, அது உள்ளார இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த வில்லுடையான்பட்டு கோயிலுக்கு போயிருக்கும் போது அதோடைய விமர்சனத்தை பார்த்துட்டு அவருக்கு தாங்க முடியல. ஐயா, நான் எப்போதுமே வர்றது ஐயா, உங்க நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சும் நான் என்னால வர முடியலையா. நான் மறுநாள் தான் நான் வந்தேன், அன்றைக்கு வர முடியல அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆதங்கம் வர தெரிவிச்சாரு. அது இருந்தாலும் எனக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் பேசிட்டு இருந்தோம். ஒரு பேசும்போது அந்த அளவலா,
0: அப்ப அவர் உங்களை சந்தித்தேன் பேசினோம் என்று கூறியோட எனக்கு பெரும் மகிழ்ச்சியா இருந்தது. ரெண்டு பிள்ளைகள் எங்கெங்க இருந்தாலும் சந்தித்து விட்டார்களே என்ற ஒரு தந்தை உள்ளம் தான் எனக்கு இருந்தது ஐயா. உண்மையிலே
1: அலைபேசியிலேதான்
0: பேசினீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, இன்று உங்களுடைய மல்லியம் பகுதியிலே எப்படி இருக்கின்றது வெப்பநிலை?
1: சரியான வெப்பம் யா இன்னைக்கு. இது இன்னைக்கு வந்து கலாவலனாலும் மாடிப்படி ஏற முடியாத நிலைமையா இருக்கும்போது என்ன வந்து மிளகா வத்தலும் அந்த மல்லி வத்தலும் காய வச்சுட்டு வர சொன்னாங்க மாடி ஏறி. நான் போய் வச்சுட்டு வந்து அந்த ஒரு 5 நிமிடத்துலயே வந்து என்னால அந்த மாடிப்படியில இந்த மாடி தளத்துல நிக்க முடியாத அளவுக்கு கால்கள் எல்லாம் ரொம்ப சுட ஆரம்பிச்சு.
0: நல்லதையா, சூடுதானையா? நீங்கள் இப்பொழுது மாடிப்படி அப்படி ஏறி செல்வது அவ்வளவு புத்திசாலித்தனம் இல்லை. அண்மையிலேதானே உங்களை இதிலிருந்து பெற்றோம் நாங்கள். கொஞ்சம் கவனிக்கணும் மாலிங்கம், அந்த படியை ஏறுவது கவனமா இருக்கணும் ஐயா. அதிகம் கனப்படியில நீங்கள் விரைவாக ஏறவில்லைத்தான். இருப்பினும் இந்த கோடை காலம், வெயில் உச்சத்துல வெயில் வந்து வெப்பம் அடித்து கொண்டிருக்கணும். நீ காலை வைத்து உன்னி ஏறி அடுத்தபடி வைக்கும் பொழுதெல்லாம் உடல் சரியாகாது என்றும், அது உங்களை பொறுத்தவரையில் ஒரு இன்னும் 6 மாதமே ஆகவில்லை தானே தம்பி? கொஞ்சம் கவனிக்கணும் ஐயா.
1: படித்தளத்துல வந்து நிழல்லையா, அதுக்கு கூற வெஞ்சிருக்கும். ஆனா
0: இருப்பினும் படியேறுவது நிழலோ வெயிலோ படியேறுவது உசிதம் அல்ல எனக்கு தெரிந்த வகை. கொஞ்சம் கவனித்துக் கொள்ளும். ஒன்றும் ஏற்படவில்லை, இறைவனுக்கு நன்றி.
1: அதுல இன்னொரு என்ன ஒரு இதுன்னா, நான் ஆப்ரேஷன் பண்ணி 6வது நாள் என்னை டிஸ்சார்ஜ் பண்ணாங்க, அதாவது வீட்டுக்கு அனுப்புனாங்க. வீட்டுக்கு அனுப்பும் போது எங்க மக வீட்டுலதான் தங்க வேண்டிய சூழ்நிலை. அதுவும் கீழ்ப்பகுதியை வந்து அவங்க வாடகை விட்டுருக்காங்க, மேல் பகுதியில தான் நான் எனது மகள் வந்து
0: குடியிருக்கின்றார்.
1: அந்த அங்க ஏறும்போது 18 படிகள், அது எனக்கு நல்லாவே தெரியும். இதே மாதிரி படி ஏறிதான் நான் போகணுமேன்னு கேட்டேன். எனக்கு பிசோ தெரப்பி சொல்லி கொடுத்தாங்க, அந்த செய்முறை சொல்லி கொடுத்தாங்க, கேட்டேன். அவங்க சொன்னாங்க, ஒரு படியில காலு வச்சிட்டீங்கன்னா அதே படியில இன்னொரு
0: கால் அடுத்த படிக்கு வைக்க கூடாது.
1: அடுத்த படியும் அதே மாதிரி வச்சு ரெண்டு படியிலயும் ஒரே படியில ரெண்டு காலம் வச்சு ஏறிடுங்க அப்படின்னு
0: அந்த முறை. அது அப்பொழுது சரி, நீங்கள் மகள் வீட்டை மேலே சென்றப்ப இந்த மீண்டும் கீழே வரவில்லை, அங்கேயே தங்கி இருந்தீர்கள் தானே, அடிக்கடி இறங்கவில்லை,
1: மேலே தங்கி.
0: அதே போல எனக்கு இந்த இரண்டாவது முறை, இரண்டாவது முறையும் எனக்கு நடந்த போல, இப்ப 2022 ஆண்டு கூட கூறியிருந்தேன், நான் ஓய்வில் இருந்தேன். இரண்டாவது தடவையும் ஒரு சிறு சிகிச்சை நடந்தது. அது உடனே என்னை நடக்க வைக்க வேணும், அடக்க வேண்டும். முதல் நடந்த போதும் எனக்கு 4வது நாள் என்னை வீட்டுக்கு அனுப்பினார்கள், ஒரு நுறைந்த விண்டர் காலம். ஆனா இங்க நடக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இருக்காது, படிகள் தூக்கு மின் தூக்கிகள் எல்லாம் இருக்கின்றது. அங்கே அப்படியா இல்லை, வீடுகளுக்கு அது இல்லை, நீங்கள் கொஞ்சம் கவனம். இப்பொழுது சுகம் ஒன்றும் இல்லை, ஆனால் மூச்சு பிடிச்சி அவர்கள் கூறித்தந்த அந்த படி நான் இப்பொழுதும் கடைபிடிக்கின்றேன். அது ஒரு படியில காலை வைத்து மற்ற காலை வைத்து விட்டு தான் அடுத்த படி. அதில் இப்பொழுது இன்னும் கடினம் எனக்கு, கொஞ்சம் கவனித்து கொள்ள வேண்டும் மகாலிங்கம். நீங்கள் தெரிந்த நீங்கள் கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் ஒன்றும் பெறாது, பயப்பட வேண்டாம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு இறைவன்பட மாட்டேன். சரி, இப்பொழுது நாங்கள் வந்து நீண்ட நேரம் பேசிவிட்டோம், களைத்து விட்டீர்களா பாடுவதற்கு? இல்லை தானே,
1: என்னையா
0: களைப்படைந்து விட்டீர்களா? பாடலாம் தானே இப்பொழுது, அங்கே பாடத்தானே. ஃபாருக் வந்து கேட்டார், கேளுங்கள் தரப்படும் என்று விட்டு பாடச்சனி கேட்டு மாட்டேன் ஓடி விட்டார்.
1: ஐயா, அவர் ஒரு அடி பாடிட்டு என் மேல இடியா அடிச்சுட்டு போயிட்டாரு. என்னன்னா, நான் அந்த பாடலை கேட்கணும்னு ஆசையா இருந்தேன்.
0: அப்படியா?
1: அந்த ஒரு பாடல், ஒரு வரிகள் பாடிட்டு அது சிரிச்சுக்கிட்டே பாடிட்டாரு. அது வந்து அந்த பாடல் மிக மிக ஒரு இனிமையான பாடல், அந்த ஒரு வரலாற்று கூறுவதாக
0: பாடல். அந்த பாடல்
1: கேட்டிருக்கோ, அந்த ராகமும் அந்த பாடிய குரலும் வந்து ரொம்ப
0: சிறப்பாக இனிமையா
1: இருக்கும். எனக்கும் அந்த பாடல் தான் ஏன் வேணுங்கிறது நல்ல.
0: அதுவும்
1: தினமான தரப்படும் அந்த பாடல் நல்லா.
0: அப்ப இப்பொழுது என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள், பாட போகின்றீர்கள்?
1: இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்று உதயம், இது நதி இல்லாத ஓடம், இது நதி இல்லாத ஓடம், இது குழந்தை பாடும் தாலாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதி இல்லாத ஓடம், இது நதி இல்லாத ஓடம், நடைமறந்த கால்கள் தண்ணில் தடயத்தை பார்க்கிறேன், வடமிழந்த தேரை ஒன்றை நான்

இது இரவு நேர பூபாலம். பெரும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றின் குழியை கொண்டு சிலை ஒன்றை வடிக்கிறேன். வெறும் நாரில் கரம் கொண்டு பூமாலை தொடுக்கிறேன், வெறும் காற்றில் உளியை கொண்டு சிலை ஒன்றை

கூட விண்மீனை பார்க்கிறேன், விருப்பமில்லா பெண்ணை எண்ணி உலகை நான் வெறுக்கிறேன். இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம். உளமறிந்த பின்தானோ அவளை நான் நினைத்தது, உரு உருவாள் என தானோ மனதை நான் கொடுத்தது, உரு

0: அது ஒரு தலையாய் காதலிலே எத்தனை நாள் வாழ்வது, இது குழந்தை பாடும் தாளாட்டு, இது இரவு நேர பூபாலம், இது மேற்கில் தோன்றும் உதயம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம், இது நதியில்லாத ஓடம். அதான்
1: உணர்வோடு பாடினீர்கள் அந்த பாடலை, உண்மையிலே உள்ளத்திலே தாங்கி உணர்வோடு அந்த பாடல் வரிகள் அந்த பதங்களை உணர்வோடு தந்தீர்கள். சிறப்பான ஒரு பாடல். நாங்கள் இசைத்தடலை பல தடவைகள் கேட்கலாம், திரைப்படத்திலையும் பார்த்து மகளாம், அந்த நேரத்தில் எங்களால் சிந்தித்து அந்த நேரத்தோட விட்டு விடுவோம். அந்த பாடலுக்கு என்ன கருத்து, என்ன மொழி, என்ன எழுத்து, பின்பு நாங்களாக பாடும் பொழுது அதை உள்வாங்கி கொண்டு வரும் பொழுது நாங்களும் அவதானமாக கேட்கிறோம். எங்களுக்கு இப்பொழுது பக்க வாத்தியங்களோட இடையூறு இல்லாமல் உங்கள் குரலில் தான் கேட்கின்றோம். அந்த வழி அந்த அந்த பதங்களை நாங்கள் தெளிவாக சிந்திப்பதற்கு நீங்கள் நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்து அழகாக உச்சரித்து பாடியிருக்கீங்க. சிறப்புகள். ஆனால் இது வந்து ஒரு தலை ராகம் திரைப்படுத்த பாடல்.
0: ஆமாம்.
1: ஆனால் ஆமாம், எங்கள் மகாலிங்கம் ஒரு தலை ராகம் இல்லைத்தானே? என்ன
0: என்னையா உண்மைதாயா?
1: ஒரு தலை ராகமாக இருந்தீர்களா?
0: இருந்திருக்கியா? வாழ்க்கையில இருந்திருக்கு. அதுவும் அந்த அந்த வழியோட இருந்த நாட்கள்லயும் வந்து அதுக்கப்புறம் மன வாழ்க்கை வந்தது, அதனால அது மறைஞ்சது.
1: சிவப்பாட்டு விட்டு நல்ல வேலை ஐயா வாழ்த்துக்க.
0: இது இது
1: ஒரு தலை ராகம் எல்லோருக்கும் ஒரு தலையாக எல்லோருக்கும் அது ஏற்படுவது உண்டு. ஒரு தலை, யாராவது உளமாற இன்னொருவரை விரும்பாமலோ எண்ணாமலோ நினைக்காமலோ இருந்ததாக இல்லை, இருக்கின்றது, பெருமளவிலே இல்லை. அதாவது அதுதான் என்று இல்லாமல் நலம் என்று ஒரு ஒரு வசனம் அதுதானே எங்களுடைய ஆன்மீகத்திலே ஜமதக்கினி முனிவர் உடைய கதை. அதில் அதனை பரசுராமருடைய தகப்பன் ஜமதக்கினி முனிவர் ரேணுகா மனைவி அவ தவ வலிமை அவர் கொண்டவர். அவவும் வந்து பத்தினி, அதாவது வந்து பதிவிரதா சிரோன்மணி என்று கூறப்படுது. பதிவிரதா கற்புக்கரசி. அவ வந்து அவருக்கு ஒவ்வொரு நாளும் பூஜைக்கேற்ற நீர் ஆற்றிலே எடுக்கும் பொழுது ஆத்தங்கரையிலே போய் மண்ணை எடுத்து குடமாக செய்து அதிலே தண்ணீர் கொண்டு கொண்டு வருவார். அது தண்ணீர் அந்த குடத்துக்கொண்டே வைக்கும்போது தானாக தண்ணீர் அந்த பானைக்குள்ளே விழும், அந்த குடத்துக்குள்ளே.

0: கனடாவிலும் நான் அந்த சமய நிகழ்ச்சிகளுக்கு கொண்டு சென்று அது அரங்கேற்றியிருக்கின்றேன். அவர் ஒன்றும் அவரில் எந்த பிழையும் இல்லை. ஆனால் முக்காலமும் உணைந்து அந்த முனிவர் கண்டுபிட்டு தானே இந்த பெரிய தண்டனை கொடுக்கின்றார். ஆனால் எல்லாரும் கொடுக்க முன்பு இந்த நீர் அவர் அப்படி பார்த்துவிட்டு தன் மனதை நன்றாக இருக்கின்றார் என்று ரசித்து விட்டு சென்று பானையை வைத்தால் தண்ணீர் திரளம் இல்லை அதற்குள்ளே அப்படி கூறப்போ. அதுபோல் நாங்கள் ஒவ்வொரு மனிதருக்கும் ஒன்றிலே ஒரு ஆர்வம் இருக்கிறது பார்ப்பது வழக்கம் தானே ஐயா, அதில் ஒரு பிழையும் இல்லை. ஒரு தலையாகவே இவரை போல கிடந்து சத்தம் வைக்காமல் அங்கே புத்திசாலத்தினால் விலத்தி விட வேண்டும். கிட்டாத அறையும் பெற்ற நல்ல பாடல ஐயா, நல்ல பாடலை தெரிந்தெடுத்து கொண்டு பாடி இருக்கீங்க.
1: அது மட்டும் இல்லாமையா மாயத்திலே இது சுத்தி சுத்தி எடுத்தாங்க. அப்ப எல்லாம் எங்களுக்கு
0: உங்களோட
1: நிறைய படங்கள் எடுத்து இருந்தாலும், மல்யத்துல நிறைய படங்கள் எடுத்திருந்தாலும் இதே மாதிரி மாயத்துல எடுக்கிறாங்கன்னு எங்களுக்கு என்னமோ மாதிரி, அது அண்ணா தெரியல புது ஆள் எடுக்கிறான் அப்படி இப்படின்னு சொன்னதுனால நாங்க விட்டுட்டோம். ஆனா படம் பார்த்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு 20 நடை வாட்டினாச்சும் அதாவது பாடலுக்காண்டி பாக்குற மாதிரி இருந்து ஒவ்வொரு பாடலும் அது முத்தாகவே அமைஞ்சு.
0: இந்த பாடல் வந்த காலத்துல உங்களுடைய வயதும் அப்படி இருந்திருக்கும் கால பருவம் இந்த உணர்வுகளும் தோன்று அடைய எத்தனையை பார்க்கலாம் எண்ணம் வந்திருக்கும்.
1: ஆமாயா
0: சிறப்பு. அப்ப உங்களுக்கு என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும் அந்த கேளுங்கள் தரப்படுமா?
1: கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படுமே பாடல் போடலாம் ஐயா, அது நல்லா இருக்கு.
0: சரி, உங்களுக்கும் அவர் விரும்பின பாடல் தான் விருப்பம், அதில் உங்களுக்கும் அந்த பாடலை தர இருவருக்கும் சேர்த்து ஒலிபரப்புகிறேன். நல்லது. இப்போ மீண்டும் உங்களுக்கு முடிந்தால் வந்த ஒரு பாடல் பாடுங்கள். சரியா?
1: வரேன் வர்றேன் ஐயா.
0: நன்றி, நலமாக இருங்கள்.
1: முடிந்தால் அதே ராஜேந்திரன் பாடலை எடுத்து
0: சரி சரி. நன்றி மாலிங்கம் அவர்களே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி நன்றி நன்றி நன்றி. மொழிகள் தமிழ் வானொலி. நன்றி ஐயா. 24 மணி நேர தமிழ் சபைக்கு அடுத்த பாடலை தர வேண்டும் என்று ஓடி வந்து விட்டார் அன்பு தேவநாதன் அவர்கள். இணைத்து விடுவோமா? இணைப்போம். வணக்கம் தேவநாதன், வருக வருக.
2: வணக்கம் ஐயா, வந்து விட்டேன் ஐயா.
0: வந்து விட்டீர்கள், 2வது பாடலை கொண்டு வந்து விட்டீர்கள், பாடப்போன்றீர்கள் அப்படித்தானே?
2: ஆமாம் ஐயா, ஆமாம் ஐயா.
0: எங்க அந்த 2வது பாடலை பாடங்கள் கேட்போம்?
2: மணாலனே மங்கையன் பாக்கியம்.
0: அதான் அந்த திரைப்படம் நீங்கள் கேட்ட பாடல் மணாலனே மங்கையன் பாக்கியம் என்ற. அதுல பிரபல நடிகர்கள் மோகேந்திரர்கள் ஒரு ஆள், ஜிமினி கணேசன் ஐயாவும், அஞ்சலி தேவி அம்மாவும் இணைந்து நடித்த திரைப்படம், மிகவும் சிறந்த திரைப்படம். அந்த பாடல் உங்களுக்கு தருகின்றேன்.
2: இப்பொழுது அவர்கள் இசையமைத்தது.
0: ஆமா ஆமா, நான் கூறிவிட்டேன் அதெல்லாம்.
2: பாடியவர்கள் சுசீலாவும் கண்டசாலாவும்.
0: அது முதல் கூறிவிட்டேன், அதை பாட போகிறீர்களா?
2: ஆமாம் ஐயா.
0: அதை நீங்கள் பாட ஒலிபரப்பு தெரிந்து கேட்டீர்கள் என்னட்டு?
2: ஒலிபரப்பு கேட்டேன், பாடல பாடவே.
0: சரி, பாடுங்கள் பாடுங்கள், கேட்பு பாடுங்கள், ஒரு பாடல் ஒலிபரப்பலாம், பாடுங்கள்.
2: ஆசிரியர் வந்து தஞ்சை என் ராமையா.
0: ஆமா ஆமா ஆமா ஆமா, அது கூறிவிட்டேன் நான்.
2: ஆமாம் ஐயா. இப்பொழுது ஐயா பாட தொடங்குகிறேன்.
0: இப்பொழுது தேவநாதன் அவர்கள் சிதம்பரம் தேவநாதன் அவர்கள் இந்த பாடலை பாடி காட்டப் போகின்றார். கேட்போம் எல்லோரும், பாருங்கள்.

சுலாவுதே தேன் மலராலே பாராய் பாராய் மறைந்து வரும் மின்னலையே, பாராய் மறைந்து வரும் மின்னலையே, பாராய் மறைந்து வரும் மின்னலையே, பாராய் மறை

0: நாவுதி தேன் மலராலே. ஐயா இது
1: சிறப்பு. தேவநாதன் அவர்களை முயற்சி எதிர்கிறீர்கள், குறுகிய நேரத்துக்குள்ளே அப்படியே கொண்டு வந்து விட்டு நல்ல கமகங்கள் எல்லாம் ராகங்களோடு எடுக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், சிறப்புகள், மேலும் மலர வேண்டினீர்கள். சிறப்பாக இருந்தது. ஏன்னா இந்த பாடல் சாதாரணமான பாடல் அல்ல ஐயா, இந்த பாடல் சாதாரணமான இசையும் அல்ல. அது பாடியவர்களும் வந்து மிக மிக ஜாம்பவான்கள். அன்று முன்னும் இசை அரசியும் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர்கள் கண்டசாலா ஐயா அவர்கள் பல பாடல்களை இசையமைத்திருக்கின்றார். அடுத்த வரிகள் அந்த இதம் நாதம் சுரம் தெரிந்தவர் தான் எங்களுடைய ராமையா தாஸ் ஐயா அவர்கள். அவர் ஒரு இசையமைப்பாளர், அவர் எழுதியிருக்கார் பாடல். அது சாதாரணமான பாடலில் மிகவும் சிறப்பாக பாடல். இந்த பாடலை எங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் கிருஷ்ணன் ஐயா அவர்களும் ஜெகபரிசாதிக்கு அவர்களும் விரும்பி கேட்பார்கள். இந்த பாடலை அற்புதமான ஒரு பாடல். நான் விரும்பும் பாடல்கள் இது முன்னது இசையம். அதுக்கும் திரை இசை திலகம் கே வி மகாதேவன் ஐயா அவர்கள் இசையமைத்த பாடல் இல்லவா? எல்லாம் சாதாரணமானவர்கள். முயற்சிக்கு வாழ்த்துக்கள், நன்றி, சிறப்பாக இருந்தது. சரி, அப்படின்னா என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
0: இதே பாடலை ஒலிபரப்புங்களா?
1: பாடி பார்த்துட்டு சரி மீண்டும் நாங்கள் பாட தருகின்றோம் இந்த பாடலை. நன்றி, சிறப்பு, நல்ல முயற்சி, முயற்சி திருமணியாக்கும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, சிறப்பு சிறப்பு. நன்றி ஐயா, நன்றி நன்றி நன்றி.
2: கள்ளிருக்கும் மன

0: கிருஷ்ணன் அவர்கள் தொட்டுவிட்டு செல்கின்றார். வருவார் மண்டும் என்று அவருடைய அழைப்பு வந்தது. இணைக்கும் பொழுது இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. என்ன காரணம், அவர் வெளியே நிற்கின்றாரோ தெரியவில்லை. வந்துவிட்டார், மீண்டும் அழைப்போம். வணக்கம் வணக்கம் கிருஷ்ணன், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக இருக்கின்றோம், நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்? இரண்டு நாள் விடுமுறையை விட்டு விட்டாரே, ஆனால் இன்று வரவேன் என்று உங்களை தகவல் வந்திருந்தேன். நீங்கள் வாழ்த்தி இருக்கிறீர்கள், வரவேற்றிருக்கீர்கள், வெளியே சென்றீர்களா?
1: ஆமாம் ஐயா, ஒரு வரவேற்புக்கு போயிட்டு வந்தேன்.
0: உங்களை வரவேற்றார்களா, நீங்கள் போய் சென்று வரவேற்றீர்களா? எப்படிப்பட்ட நிகழ்ச்சி, சொல்லக்கூடிய நிகழ்ச்சியா, சொல்ல முடியாத நிகழ்ச்சியா?
1: நாளைய திருமணம், இன்றைய வரவேற்பு.
0: அட்டைங்க அப்பா, திருமணம் என்றதும் திருமணம் என்னும் நிக்கா, சிறப்பு. அயலா அல்லது உறவினரா, தூரத்திலேயா?
1: தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டு.
0: பக்கத்து வீடுனா போகாமல் இருக்க முடியாதானே ஐயா? அப்ப நீங்கள் என்ன மாதிரி, பெண் வீட்டாருக்காக செல்ல வேண்டுமா, மாப்பிள்ள விட்டாரு? பெண் விட்டார். சரி, அப்ப வரவேற்பு எல்லாம் சிறப்பாக இருந்ததா?
1: நன்றாக இருந்தது,
0: வாழ்த்துக்கள் அவர்களுக்கு முன்கூட்டியே. சரி, அங்க காலநிலை எப்படி இருக்குன்றது உங்களுக்கு?
1: வெயில் தாக்கம் அதிகமா இருக்கு ஐயா.
0: ஆனா இப்ப உங்களோட வரவேற்பு மாலைநே தானே நடந்ததுன்னு ஐயா?
1: இருந்தாலும்
0: இருந்தாலும் வெப்பம், அதோட ஜனக்கூட்டத்தின் வெப்பம் அதுவும் இருக்கும், வெளிச்சங்களின் வெப்பம்.
1: வெளியில வந்து
0: மண்டபத்துக்குள்ள நடந்தது. சரி சரி சரி சரி,
1: மண்டபத்துக்குள்ள வந்து
0: சரி. வாழ்த்துக்கள் சிறப்புகள் இந்த வேளையில வந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய ஒரு பாடல் இப்போது ஓடி சென்றது, பாடி சென்றார் தேவநாதன். நீங்கள் விரும்பும் பாடல் குறிப்பிட்டு, உங்கள் பெயரை குறிப்பிட்டேன், அதற்குள்ள வந்து விட்டீர்கள். உங்களுக்கு விருப்பமான பாடல் அல்லவா? உங்களுக்கும் ஜெகபிரசாதிக்கு அவர்களும் கேட்பார்கள் இந்த பாடல். நானும் விரும்பி கேட்குற பாடல், நல்ல பாடல். சரி, இப்பொழுது உங்களுடைய சந்தர்ப்பம், என்ன பாடலை பாடப் போகின்றீர்கள்?
1: ஆனந்தமானது அற்புதமானது, நானந்த மருந்தை கண்டு கொண்டேன். அந்த ஞானத்திலே என்னை அறிந்து கொண்டேன். நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டே. ஆனந்தமானது அற்புதமானது, நானந்த மருந்தை கண்டு கொண்டேன். இத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது. எத்தனை சிறிய விதையிலிருந்து எத்தனை பெரிய மரம் வந்தது. அத்தனை மரமும் இத்தனை காலம் அதற்குள் எப்படி குடிகொண்டது, அதற்குள் எப்படி குடிகொண்டது. ஆனந்தமானது அற்புதமானது, நான் அந்த மருந்தை கண்டு கொண்டே. மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மரணத்தின் நாளிகை முன்பே தெரிந்தால் மனிதன் இறைவனை நினைப்பானா? மதமும் வேதமும் இல்லாதிருந்தால் இறைவனின் ரகசியம் அறிவானா? பத்தாம் மாதம் பிறப்பது என்பது பரம்பொருள் யாருக்கும் எழுதி வைத்தார். இத்தனை நாளில் இறப்பது என்பதை இரகசியமாக ஏன் வைத்தான், இரகசியமாக ஏன் வைத்தான். ஆனந்தமானது அற்புதமானது, நான் அந்த மருந்தை கண்டு கொண்டே. நம்பிக்கையுடனே இறைவனை நாடு, நாளைய பொழுது அவன் வருவா. நம்பிக்கையுடனே இறைவனை நாடு, நாளைய பொழுது அவன் வருவா. நன்மையும் தீமையும் இறைவனை நாடு, நாளை அவனே படை தருவான். நாளைய பொழுதே அவன் வருவார். ஆனந்தமானது, அற்புதமானது, நானந்த மருந்தை கண்டு கொண்டே, அந்த நாணத்திலே என்னை அறிந்து கொண்டே, நிதானத்திலே உண்மை புரிந்து கொண்டேன். நன்றி ஐயா.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பான ஒரு பாடல் இந்த முயற்சி எடுத்து. இது முன்பு பாடவில்லை, இந்த பாடலை இன்று பாடியிருக்கின்றீர்கள். சிறப்பாக இருந்தது. ஓடி வந்து விழாவில் இருந்துவிட்டு வந்த கலையோடு இணைந்து விட வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு வந்து இணைந்து சிறப்பித்தீர்கள் தெரிகின்றது. நன்றாக இருந்தது பாடல். இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா நீங்கள் இன்று இந்த பாடலை தந்ததற்கு?
1: ஆமாம், புனிதவில் எல்லாம் பண்ணாங்க இயேசுநாதர் பற்றி. நான் எல்லாம் புதுப்பாட்டாக எழுதிட்டு இருக்கேன்.
0: அப்படியா? இந்த இயேசுநாதர் பற்றி
1: அனிஷா வந்து எங்கள் அப்பா பேர் போடுறதுனால எனக்கு பழைய பாட்டு தான் போடணுன்னுச்சு. சரி, உனக்கு பழைய பாட்டு எனக்கு புது பாட்டுன்னு சொல்லி
0: வந்து விட்டீர்கள். சரி, இந்த என்ன பாடலை ஒளிபரப்ப வேண்டும் கிருஷ்ணா உங்களுக்கு? இழைப்பாருங்கள் முடிந்தால், மீண்டும் நிகழ்ச்சி முடிவதற்குள் உங்களுக்கு வர முடிந்தால் நீங்கள் இன்னும் ஒரு பாடல் பாட உங்களுக்கு அனுமதி வழங்கப்படுகின்றது. சிறப்பு கிருஷ்ணா, நலமாக இருக்கின்றீர்கள். மண்டபத்துக்கு சென்று நண்பர்கள் எல்லாம் கண்டு எல்லாம் குதூகலிச்சு வந்திருப்பீர்கள். கொஞ்சம் இழைப்பாருங்கள், இழைப்பாரை கொண்டு வாருங்கள். நன்றி நன்றி
1: நன்றி.
0: முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கும் பாடுபோர் பாடலாம். பாடுபோர் பாடலாமில் வந்து அன்பு உறவுகள் பாடிவிட்டு சென்று அந்த பாடிய பாடலே திருப்பி வந்தும் பாடி காட்டியிருந்தார் அன்பு தேவநாதன் அவர்கள். விவரங்கள் முன்பு கூறியிருந்தேன், மணாளனி மங்கையின் பாக்கியம் என்ற திரைப்படுத்த பாடல். தேசு லாபுதே என்று அவர் கேட்டிருந்தார், வந்து பாடியும் காட்டியிருந்தார், இப்பொழுது பாடவும் கேட்கின்றார். அந்த பாடல் ஒளிபரப்புன்றது காற்றலையே கேட்போமா அந்த பாடலை? தேவநாதன், இதோ உங்கள் பாடல்.

0: அற்புதமான அந்த பாடலை கேட்கும் பொழுது இவர்கள் இசைக்காக வாழ்ந்தவர்களா, கலைக்காக வாழ்ந்தவர்களா, நடிப்புக்காக வாழ்ந்தவர்களா, கவிதைக்காக வாழ்ந்தவர்களா என்று எண்ண முடியவில்லை. அவர்கள் வாழவில்லை, கலை உபவாசகர்கள் என்று தான் கூறுவோம். உபவாசம் இருந்திருக்கின்றார்கள் ஐயா. கலையை தெய்வமாக மதித்து கலைக்காகவே வாழ்ந்த கலை குடும்பங்கள் தான் அன்றைய தினம் எங்கள் திரைப்பட உலகிலே எங்களோடு இதயத்தோடு குடியிருந்தவர்கள். அந்த இசை உலகம் முத்தமிழிலே ஒன்றான இசை இன்று எங்கு சென்று விட்டது? அது சமூகத்தில், சமுதாயத்தில் எங்கே சென்று அடைகின்றது என்பது தெரியாமல் இருக்கிறது. சமுதாயத்தை எங்கு கொண்டு செல்ல போகின்றது என்ற வினாவை எழுப்பிக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே, இவர்கள் வாழ்ந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்தது சிறுவயதாக இருந்தாலும் அவர்களது அந்த அவர்களுடைய சிறப்பினை, அவருடைய படைப்பினை கேட்டு மகளும் பாக்கியம் கிடைத்தது. எனக்கு சுமார் 9-10 வயதில் இந்த பாடல் வந்த பாடல் சிறப்பு சிறப்பான பாடல் தேவநாதன் அவர்கள். அதை நீங்கள் குறுகிய நேரத்துக்குள்ளே தயாரித்து உடனே அதை ஒரு தடவை கேட்டுவிட்டு திரைப்படத்தின் பெயர் தெரியவில்லை என்று கூறினீர்கள். தெரிந்த பின்பு அதை ஓடிச்சென்று அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுவிட்டு தான் மறுதடவை பாடியிருக்கேன். இதை நீங்கள் பல தடவை கேட்டிருந்தால் இன்னும் அழகாக இருக்கும். அதைவிட இது அவர்கள் பக்க வாத்தியங்கள், இசையமைப்பாளர்கள், இயக்குநர்கள் எல்லோருடன் இந்த ஒத்திக்கைகள் பல தடவை பார்த்து இருகுரலே பாடி வந்த ஒரு பாடலை நீங்கள் தனி ஒருதராக எந்த விதமான உதவியும் இல்லாமல் நெறிப்படுத்தி கொண்டு வந்து பாடியது வாழ்த்துக்குரியது, சிறப்பு. வாழ்த்துக்கள் தேவநாதன் அவர்களே, வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி. எங்கே அடுத்த உறவை அழைத்து விடுவோம், வாருங்கள். வணக்கம், வணக்கம், வணக்கம். சாந்தி, வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் மகளே.
1: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நலமாக இருக்கு.
1: பாட்டு போயிட்டு இருக்கு.
0: பாடு பாடுது என்னதா?
1: பாடு இல்லைங்க ஐயா.
0: நன்றி விட்டதம்மா. எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கிறீர்கள் தானே? நாங்கள் நலமாக இருக்கும். உங்கள் கேள்விக்கு பதில், நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கணும், நீங்களும் நலமாக இருக்கணும் கூறியிருக்கின்றீர்கள். இந்த விடுமுறை நாட்களில் எப்படி சென்றது உங்களுடைய நாட்கள் எல்லாம்?
1: கோயிலுக்கு சென்று வந்தேன்.
0: எங்களுடைய ஆலயங்களுக்கு
1: வெளியூர் போயிட்டு வந்தேன்.
0: வெளியூர் போனீர்கள். வெளியூர் என்றால் எந்த ஊர் போனீர்கள்?
1: அங்க இங்க அவரோட ஊருக்கு பக்கத்துல ஐயா, கடலூர் மாவட்டம் பக்கம்.
0: கடலூர் மாவட்டம்
1: மசரூர்னு
0: ஒரு ஆலயங்கள் இருக்கு.
1: ஆலயம் வந்து காட்டுல இருக்கு, காட்டு தெய்வங்க.
0: வித்தியாசமான அனுபவம். பக்தியோடு சென்று வந்து அந்த நாட்டுக்குள்ள இருக்கிற தெய்வத்திட்ட போவதை விட காட்டுக்குள்ள இருக்கிற தெய்வத்துக்கு போகும்பொழுது கொஞ்சம் பக்தியோட போவோம், பயபக்தியோட போவோம் இல்லையா? மகளோடு சென்று வந்தீர்கள்.
1: 48 நாள் பூஜை நிறைவு
0: நிறைவுக்கு
1: கும்பாபிஷேகம்,
0: மண்டல அபிஷேகம், மண்டல அபிஷேகம்
1: முடிஞ்சு
0: 48 நாள் என்றால் மண்டல அபிஷேகம். வாழ்த்துக்கள், சிறப்புகள். புண்ணிய
1: நிறைவு நாள்,
0: புண்ணிய கர்மங்களிலே சந்தித்து அதிலே பங்கு பெற்றும் பாக்கியம் கிடைத்தவங்களுக்கு இறைவினர்கள் ஒன்றும் கிடைக்க உங்கள் மூலம் எங்களுக்கு மந்தார்கள் பாலிக்கட்டும். நன்றி மகளே. சரி, எப்படி என்றால் இன்று காலநிலை உங்களுக்கு தெரிகின்றது எப்படி என்று எனக்கு புரிகின்றது.
1: வெளியே செல்லவும் அங்கெல்லாம் அந்த முள்ளு காடா இருக்கிறனால மரம் நிழல் தரும் மரம் கம்மி.
0: ஆமா,
1: 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் போய் நின்றுட்டு இருந்தோம்.
0: அப்ப நீங்கள் அங்கே செல்லும் பொழுது அழகியும் ராசாவும் என்ன செய்வார்கள்? தனியே இருப்பார்களா வீட்டிலேயே? நேரத்தை அவதானித்து நாங்கள் ஒரு பாடலுக்கு செல்வோம். என்ன பாடல் பாடப்போ? பாடங்கள் கேட்போம்.
1: இன்னைக்கு ஈஸ்டர்
0: ஆமா, இன்று உயிர்த்த ஞாயிறு.
1: மீரா அம்மா,
0: ரேவதி அம்மா வந்து மண்ணில் மண்ணுலகில் என்று தேவன் இறங்கி வருகிறார் என்று பாடி இயேசுநாதர் பேசினால் என்ன பேசுவார் என்ற பாடலை கேட்டும் இருக்கின்றார்.
1: சரிங்க,
0: என்ன பாடலும் பாடலாம் அம்மா, நீங்கள் உங்களுக்கு எது விருப்பமா இந்த பாடலையும் பாடலாம்.
1: இல்ல, தேவன் என்று பதிவிட்டு இருந்தாங்க, நான் கேட்கல, அதனால கேட்டேன்.
0: கிருஷ்ணாவும் வந்து கிருஷ்ணனும் வந்து ஆனந்தமானது அற்புதமானது என்ற புனித அந்தோனியார்
1: திரைப்படம்.
0: புனித அந்தோனியார் திரைப்படத்தில் எங்கள் நிகழ்ச்சிகள் வந்திருக்கும் சந்தன் ராஜெல்லாம் கேட்பார் அந்த பாடலை.
1: இன்று புது அவர் வருவதே இல்லை நிகழ்ச்சிக்கு.
0: வருவார், எழுதுவார், பாடல்கள் எழுதுகின்றார். இப்பொழுது நோன்பு காலம் அல்லவா அம்மா? அவர்களுக்கு மிகவும் கடுமையான காலம், 40 நாட்கள் அல்லவா அவர்களுடைய நோன்பு?
1: நீண்ட நாட்கள் ஆயிட்டு அவர்கள்.
0: ஆமாம், வருவார் வருவார், இடையில வந்திருந்தார், அன்று வந்தாரே, பாட்டு பதில் பாட்டுக்கு வந்திருந்தாரே.
1: ஆமா, அதுக்கு மட்டும் வந்துடுறாரு.
0: இல்ல, ஒரு சில நிகழ்வுகளுக்கு வருவார், அவர்களுக்கும் அவரும் பணியோடு இருப்பவர் அம்மா, அதை நாங்கள் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. அவர் வருவார், இணைப்பில் இருப்பார், இணைப்போடு இருந்து கொண்டு எல்லா விடயத்தையும் கவனித்துக் கொண்டிருப்பார். நான் பாடலோடு உடனே
1: அறிவித்தேன்.
0: அப்படிலாம் எவாவும் வரவில்லை. என்ன இந்த விரத காலம் தானே, அவர்களுடைய நோன்பு காலம், அதனாலே பணிகள் அதிகமாக இருக்கும், எங்களுடைய நேரங்கள் ஒத்து வராமல் இருக்கலாம். குறுங்க, என்ன பாடலை பாடுவோம் சாந்தி? என்று
1: தேவன் கோயில் தீபம் ஒன்று.
0: ஓ, சிறப்பு. எங்க பாடுங்கள் கேட்போம்.
1: இந்த தேவன் கோயில் கொஞ்சம் தடை செய்கிறது ஐயா.
0: கேட்கின்றது அம்மா, நீங்கள்
1: ஐயா
0: பேசுவது கேட்கின்றது, பாருங்கள்.
1: வெளிச்சம் வரவில்லை ஐயா.
0: ஓ, சக்தி இல்லாமல் போய்விட்டதோ,
1: தகராறு இருக்கும். ஆமாங்க, டிஸ்பிளே போ.
0: சார், என்ன பாடுற ஒலிபரப்போம் உங்களுக்கு?
1: எனக்கு என் வாழ்வில் நான் கண்ட அந்த பாட்டுங்க.
0: எப்படி இருந்த பேர், என்ன திரைப்படம்?
1: என் வாழ்வில் நான் கண்ட பழைய பாடல்.
0: என் வாழ்வில் நான் கண்டவா? இல்ல,
1: பாதை.
0: ஓ, அந்த வீரபாண்டிய, அந்த தங்க பதமே. என் வாழ்வில் புதுப்பாதை கண்டேன், ஏதும் புரியாமல் தடுமாறு. என் வாழ்வில் புதுப்பாதை, சரி, புதுப்பாதையில நீங்கள் தடுமாறி விட்டீர்கள் என்று ஒரு அங்கே சென்று வெயில் நிழல் இல்லை, பெட்டி இருந்து விட்டார்கள், மரங்களை ஒதுங்கி சரி. அந்த பாடலை ஒலிபரப்புறேன். உங்க நினைக்கிறேன் உங்களுடைய ஒலி தொலைபேசிக்கு பவர் சக்தி காணாது, பற்றி காணாது
1: போட்டிருக்கின்ற
0: களைத்து விட்டது. அது வெளியுலகம் எல்லாம் சென்று வந்து, வெளியுலகம் சென்று வந்து களைத்து விட்டது. சரி, நான் உங்களுக்கு அந்த பாடலை தருவேன். நீங்கள் அந்த தேவன் கோவில் தீபம் ஒன்று என்ற பாடலை நீங்கள் பாடியதாக நாங்கள் எண்ணிக்கொள்வோம். நீங்கள் பாடுவீர்கள், கட்டிக்காரி தானே.
1: ஆமாங்க.
0: நன்றி அம்மா. பாடப்போன்றீர்களா?
1: ஏதோ பாட போகிறேன் ஐயா.
0: அப்ப பாடுங்க.
1: பழகி பழகி வரவில்லை ஐயா, திடீரென்று சரி எல்லாம் இன்று இதா இருக்கிறாங்க.
0: இல்ல, காரியம் இல்ல, முடிந்தால் பாடுங்கள், முடிந்தால் நீங்க பாடக்கூடிய நீங்கள் தானே. அங்கே உங்களுக்கு விருந்தாளிகள் இருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. சரி, பாடுங்க.
1: நான் பாடும் பாடல் தீபம் கோயில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் இன்று. தீபம் கோயில் தீபம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் இன்று. கண்கள் ரெண்டும் காதல் சந்தம் சொன்னது, உள்ளம் முந்தன் வாசல் தேடி வந்தது. தேவன் கோவில் தீபம் ஒன்று, ராகம் பாடும்
2: லியாஸ் வர்க்கிங் ஹார்ட்
1: நேரம் என்று. ஐயா,
0: நீங்க பாடுங்க.
1: ஏதோ இடையில் வந்து.
0: நீங்க பாடுங்கள், பாடுங்கள், தொடர்ந்து பாடுங்கள்.
1: நானும் நின்றேன் சோலையோரம், நீயும் வந்தாய் மாலை நேரம். பார்வை நான்கும் பேசும் ஜாலம், பார்த்தால் போ

யாரை கண்டு இங்கே நின்றார் உள்ளம் என்னும் மேடை உண்டு ஆடவார் கண்ணில் கோடி ராகம் கொண்டு ஆடவார் தேவன் கோவில் தெய்வம் ஒன்று ராகம் பாடும் நேரம் இன்று.

0: அண்ணா நீயும் ஏதாயோ, தெய்வம் கோவில் தெய்வம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் என்று, கண்கள் ரெண்டும் காதல் சந்தம் சொன்னது, உள்ளம் முந்தன் வாசல் தேடி வந்த, தெய்வம் கோவில் தெய்வம் ஒன்று, ராகம் பாடும் நேரம் என்று. நன்றியா வாய்ப்பு.
1: தடைகள் இருந்த போதிலும் வானொலியில் வந்து பேசுவதற்கு தொலைபேசியில் தொல்லை இருந்த போதிலும் விடாமுயற்சியாக முயற்சி எடுத்து தனியாக பாடினீர்கள். தேவன் கோவில் தீபம் ஒன்று என்ற அற்புதமான பாடல் முழுமையாக பாடி சிறப்பித்தீர்கள். நன்றி மகளே. உங்களுடைய பாடல் என் வாழ்வில் புது பாதை கண்டேன் என்ற பாடலும் ஒலிபரப்பாகவும் கேட்டு மகிழ்ந்தோம். இணைந்தமைக்கு நன்றி. வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பாக இருந்தது பாடல். நீங்கள் இடையூறு இருந்தாலும் அதை செய்ய வேண்டும் என்று ஓடி வந்த அந்த முயற்சி தான் முக்கியம். சிறப்பு. நன்றி. வாழ்த்துக்கலம்மா. நன்றி அம்மா. அடுத்து வரும் பாடல் யாருக்காக என்று பார்த்தால், இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையத்தின் ஒலிபரப்பாகின்றது. ரேவதி அழைத்திருந்தார்கள், வரலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இங்கே அடுத்த பாடலை பாட வைக்கும் வேளை வந்தால் எங்களுக்கு இடையூறாக இருக்கும். அது உங்களுடைய திருப்புகளை தரலாம் ரேவதி. நீங்கள் இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்தில் நேரம் உங்களுக்கு நேரம் சரியாக 9:10:52 இரவு நேரமாக ஈழமணி திருநாட்டிலும் இந்தியாவிலும் தென்னகத்திலும் காட்டிக் கொண்டிருக்கும் வேளையில் எங்களுக்கு 1:22 காட்டுகிறது. மகள் ரேவதி வந்துவிட்டார். வாருங்கள். வணக்கம். வணக்கம் ரேவதி. வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். நீங்கள் உங்களுடைய கடமையை கொண்டு வாருங்கள், உங்களுடைய திருப்புகளை கொண்டு வாருங்கள். முக்கியம்
2: சரியப்பா, உங்களுக்கு தான் நேரம் ஆகும்.
1: இல்ல இல்ல, நீங்கள் தாருங்க, உங்களுக்கு தாருங்க.
2: ரெடியா எடுத்து வச்சுட்டு இருக்கேன். இப்போ பொருள் தரம்பா. திருச்சிற்றம்பலம்.
1: திருச்சிற்றம்பலம்.
2: உன் அகன்ற கை தாமரை போன்றது, கொடை வன்மையில் நீ மேகம் போன்றவன், தமிழ் புலவருக்கு நீயே புகலிடம் என்று கூறி உலகத்தவரை தவிப்புடன் நாடி யாசித்து மனம் நொந்து புண்ணாகி தளர் விற்று பப்பரம் போன்று சுழல்வேனே, உள்ளிருக்கும் பண்டம் ஊசி போன மண்சட்டியை, துன்பம் நிறைந்த மண்ணாலான இந்த உடலை, அழிந்து போகும் இந்த பாண்டத்தை, ஐம்பொறிகளால் ஆட்டி வைக்கப்படும் இந்த வாழ்வை, நொடியில் வந்து என் இதயமாம் இடத்தை திருத்தி வீர கழல்கள் அணிந்த நீ அழகிய திருப்பாதங்களுக்கு தொண்டு செய்ய என்னை ஏற்றுக்கொண்டு அருள்வாயாக. படைக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரை மலர் மேவும் பிரம்மன், அழிக்கும் தொழிலை செய்வதற்கு சங்கரன், காக்கும் தொழிலை செய்வதற்கு தாமரையால் மணாள திருமால் என்று தத்தம் தொழில்களை நியமித்து அழித்து அவரவர் பயங்களை போக்கி எப்போதும் பராகாசத்தில் மேலாத நிலையிலே நிற்கும் ஒப்பற்ற வேலாயுத கடவுளே, மதுரைக்கு மேற்கே திருப்பரங்குன்றத்தில் தங்கும் உயர்குல நதியாம் கங்கையின் குழந்தாய், புறக்குலத்து அழகிய கொடியாம் வள்ளியை முன்பு இணைப்புணத்தில் நீ செவ்விய கரங்களை கூப்பி கும்பிட்ட பெருமாளே.
1: சிறப்பு. கொண்டு பாருங்கள்
2: பாடல் பாடி
1: திருப்புகளை.
2: ஆனந்த பைரவி.
1: ஆனந்த பைரவி. அற்புதம் அற்புதம். கொண்டு வாருங்கள் கேட்போம்.
2: அடக்கை பங்கயம் கொடைக்கு கொண்டல் தன் தமிழ்க்கு தஞ்சம் என்றுள போரை தவித்து சென்றிறந்த உலகில் புண்படும்

தந்தை அந்தளர்க்கு தொண்டு கொண் அருள்வாயே. படைத்த பந்தயன் துடைத்த சங்கரன் புறத்த கஞ்சை மண் பணியாக பணிசு தம்பயம் பணிசு சந்ததம் பரத்தை கொண்டிடும்

0: தனது செந்திடம் திருத்தி தந்தையன் கயற்கு தொண்டு கொண் அருள்வார். ஏ திருச்சி திரம்பலம் மக்கள்
1: ஆனந்தமய் ஆனந்த பைரவி, அழகான சிறப்பான ஒரு ரகம் ஆனந்த பைரவியை கொண்டு வந்தீர்கள் பன்னிசியோடு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருமால் அந்த பெருமைகளையும் எடுத்து கூறும் வகையில் பொழிப்புரையையும் அழகாக கூறினீர்கள். பொழிப்புரையை வந்து படிக்கும் பொழுது நீங்கள் ஓரிரு தடவை படித்து பார்த்துவிட்டு அதில் சில சொற்கள் தடுமாற்றம் இருந்தால் அதை கவனித்து கொண்டு வர வேண்டும். சிறப்பாக இருந்தது. சரி அம்மா, பாடல் பாடப்போகின்றீர்களா? நீங்கள் பாட போகின்றீர்களா? உங்களுக்கு நேரம் கொடுக்கப்படும். கொண்டு வாருங்கள். ரெடியாக வந்து விடுவதா? இல்லை தானே.
0: பாடுறேன்.
1: பாடுங்கள்.

0: உயிர் கொண்டதேன்று.
1: தாய்க்குலம் தந்த சீதனம் எம் தமிழ் பெண்களுக்கு தானாக வரும். அற்புதமான ஒரு பாடலம்மா, நல்ல வரிகள். உங்களுக்கு இந்த பாடல் எப்படி எதற்காக பிடித்தது?
0: அதாவது அந்த பெண்ணோட குணங்களை வர்ணிக்கிற மாதிரி.
1: இல்ல, இசை பிடித்ததா அல்லது வரி பிடித்ததா, அதுல உள்ள பொருள் பிடித்ததா?
0: படத்தில் சாவித்ரியை ஜெர்மி கணேசன் பார்த்து பாடும் பாடல், அந்த நடிப்பு, பாடல், இசை எல்லாமே பிடிக்கும்.
1: அவையெல்லாம் கலைக்காக வாழ்ந்தவர்கள் அம்மா, கலைக்காக வாழ்ந்து கலை அவர்களை வளர்க்க, கலையை அவர்கள் வளர்க்க, கேட்டு நாங்கள் வாழ்வில் திளைக்க. என்ன அற்புதமான காலம், சிறப்பான நல்லது ஒரு பாடல், நல்ல பரிகள். அதில் வந்ததில் தாய் தந்த சீதனம், தாய் வழி வந்ததன் எம் குல பெண்கள் அச்சம் மடம் நாணம் பயிர்ப்பு அத்தனையும் அன்னை வழி வந்ததன் தாய் குலம் என்று அதனால் தான் கூறுகின்றார்கள். சிறப்பு இந்த பகுதியிலே அடுத்த பாடலை தருவதற்கு அன்பு மகாலிங்கம் வருகிறார் என்று தெரிகின்றது. நான் உங்களுடைய இரண்டு பாடல்களுக்கு திருப்புகளுக்கு பொழைப்புக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் எல்லோரும் இங்கே பாராட்டுகள் தருகின்றார்கள். மீண்டும் சந்திப்போம். முடிந்தால் முடிவுரைக்கு பாருங்கள், முடியும் போது பாருங்கள். நன்றி மகளே, நன்றி நன்றி. ஒன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை முடிப்போம் என்று முடிக்காமல் முடிக்க இருக்கின்றோம். அதில் அடுத்து வரும் உறவான மகாலிங்கம் அவர்களே உங்கள் இணைப்பை எதிர்பார்க்கிறேன். பாருங்கள், உங்கள் பாடலை கேட்போம். இது ஒன்றிய தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ்ச்சபையில் ஒலிக்கின்றது. பாடுவோர் பாடலாம். வந்துவிட்டார் மகாலிங்கம் அவர்கள். வணக்கம் மகாலிங்கம்.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா.
1: எங்கே கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை கேட்போம். இரண்டாவது பாடலை
2: இந்த வரேன். ரேவதி அம்மா இனிமையா பாடிட்டாங்க ஐயா.
1: சிறப்பு. அதை விட இனிமே, அதே போன்று நீங்களும் இனிமையாக பாடப்போகின்றீர்கள். கேட்போம், கொண்டு வாருங்க.
2: ஆமா,
1: ஒரு தலை காதலில் இருந்தவர் இல்லவா?
2: ஆமா,
1: சிரிப்போடு வாருங்கள், கொண்டு வாருங்கள் உங்கள் பாடலை.
2: வந்துடுறேங்க.
1: அடுத்த பாடல்.
2: வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், புதுமுகமாக மலர்களை நீங்கள் நதியினில் ஆடி, கவி பல கோள் பழகா பாடி, அசைந்து அசைந்து ஆடுங்கள், அசைந்து அசைந்து ஆடுங்கள். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள். கருவண்டு நடனம் தருகின்ற நீளம் இதயத்தில் சலனம் அம்மம்மா, கருவண்டு நடனம் அறிகின்ற நளினம் இதயத்தில் சலனம்

கவிழ்வது தமிழ் மனமோ உண்மை வழி குளத்திலே, தவழ்வது மீனமோ கவி கண்டிட மனதினிலே, கவிழ்வது தமிழ் மனமோ செம்மாந்த மலர்கள் அண்ணாந்து பார்க்கும் முன்காந்த விழிகள், ஒரு ஏகாந்த ராகம் தெம்மாங்கில் பாட ஏதோதோ குயில்கள், மலையில் நெலியும் மேக குழகள் தாகம் தீந்திடுமோ, பூவில் மோத பாதம் நோக நெஞ்சம் தாங்கிடுமோ, நெஞ்சம் தாங்கிடுமோ, வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், மாதுள இதழால் மாதவி எழிலால் மங்கனி நிறுத்தல் அம்மம்மா, மாதுள இதழால் மாதவி எழிலால் மங்கனி நிறுத்தல் அம்மம்மா, கருவழி வா கருவழி வழ

0: இருள் காடனும் கூந்தல் இடைவரை கண்டவளோ நூல் தாங்கும் இடையால் கால் பார்த்து நடக்கின்ற நெலுகின்ற நனினும் மத்தாளத்தை போலே தேகத்தை ஆக்கி குழல் கட்டை ஜாலம் பாவை சூடும் வாடை பூ பெருமை கொள்ளுமடி தேவை தேவை உந்தன் சேவை என்று இதழ்கள் ஊறுமடி இதழ்கள் ஊறுமடி இதழ்கள் ஊறுமடி வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள் புதுமுகமான மலர்கள் நீங்கள் நதியினில் ஆடி கவி பல கோடி அசைந்து அசைந்து ஆடுங்கள் அசைந்து அசைந்து ஆடுங்கள். அதான்
1: சிறப்பு. பி ஜெயச்சந்திரன் ஐயா அவர்கள் பாடியதுள்ள இசை கள் ஊர்மடி என்று அழகாக பாடி தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களுக்கு சொற்களை நன்றாக உள்வாங்கி பாடியிருக்கிறீர்கள். சிறப்பு ஆதங்கத்தோடு ஓடி வந்து இந்த ஒருதலை ராகத்தை நிறைவேற்ற கொண்டு வந்து விட்டீர்கள்.
0: இது ரயில் பயணங்கள். இது ரயில் பயணங்கள்.
1: ஆமா, இது ரயில் பயணம் இல்ல,
0: இது ரயில் பயணங்கள்.
1: ஒருதலை ராகத்தோடு இருந்தால் இந்த பாடல் எல்லாம் உங்கள் உள்ளத்திலே தோன்றியது. சிறப்பு. மீண்டும் சந்திப்போம் ஐயா. நன்றி. நன்றி மாலை.
0: நன்றியா.
1: இப்பொழுது இரண்டாவது பாடலாக ஒரு பாடலை கேட்க இருக்கின்றோம். அந்த பாடல் இயேசு நாதர் பேசினால் என்ன பேசுவார் என்ற பாடலை அன்பு ரேவதி அவர்கள் கேட்டிருந்தார் அல்லவா. அந்த பாடல் இப்பொழுது ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடல் நாங்கள் கேட்பதற்காக கண்ணதாசன் ஐயா அவர்களது இந்த வரியிலே தாயே உனக்காக திரைப்படத்துக்காக பி வசந்தா அம்மா அவர்கள் பாடுகின்றார்கள் திரை இசை திலகத்தின் இசையிலே. கேட்போமா?

0: பாருங்கள், அதை பாடல் என்ன வரிகளை முழுங்கி பாடுவது போல் தெரிகின்றது. கேட்ப மீண்டும் ஒரு தடவை. எங்கே இந்த பாடலை இயேசுநாதர் பாடிய பேசினால் என்ற வரியை கேட்கவில்லை. அந்த வரியில் இந்த வலைத்தளத்தில் எடுத்தவுடன் பாடலை முன்னுக்கு கொண்டு வந்து வைத்து விடுவார்கள் தங்களுடைய பாடலை போடும்படி. ஆனால் சரியான பாடலை வரிகளை தரமாட்டார்கள். அதுதான்
1: நன்றியா.

சிறப்பான கருத்துக்களை கொண்ட அந்த பாடல் கூட இயேசுநாதர் பேசினால் என்ன பேசுவார், ஏழைகள் எல்லோரும் நன்மை பெறத்தான் பேசுவார் என்ற கருத்தோடு வந்த பாடலை கேட்டு எங்களுக்கு அடுத்து வரும் பாடல் அன்பு உறவாக ஓடி வந்து வானொலி ஆரம்பித்தவுடன் இணைந்து கொண்ட அன்பு மகன் ஃபாரூக் அவர்களும் இரண்டு பாடல்களை பாடி தந்த மகாலிங்கம் அவர்களுக்கும் விருப்பமான பாடலாக ஒலிக்க இருக்கின்றது. நாங்களும் கேட்போம், கேளுங்கள் தரப்படும். உடனே கேட்டார்கள் பாடல் தருகின்றது முன்றியல் தமிழ் வானொலி.

சிறப்பான இந்த பாடலே, இயேசு என்பவர் யார், இயேசு என்பவர் என்ன கூறினார் என்று, அழகாக என்ன செய்தார் என்று, எப்படி சென்றார் என்றதையெல்லாம் அழகாக எடுத்து கூறிய வரிகளை கேட்டோம். இறைவன் ஒருவன் இருக்கின்றான், அவனிடம் செல்வதற்கு ஆன்மீகம் மிக முக்கியம். அதற்கு சரியான வழி எதுவென்று வாழ்ந்து காட்டியவர், தான் சொன்னதையே வாழ்ந்து காட்டி மக்களுக்காக தன் உயிரையே அர்ப்பணித்தவர் என்ற வரலாறு கொண்டு சமயத்தையே உருவாக்கிவிட்டார். கிறிஸ்தவ மதம் என்று, கிறிஸ்தவ சமயம் என்று ஒன்று உருவாவதற்கு வழிகாட்டியாக இருந்தவரை, பையத்தோல் வாழ்வாங்கு வாழ்ந்த தெய்வமாகியவரை தெய்வம் என்று வணங்கி கொண்டிருக்கும் வேளையிலே இந்த உயிர்த்த ஞாயிறு தினத்துக்கு பொருத்தமான பாடல்களை தந்திருக்கின்றீர்கள். அந்த வகையிலே அன்பு கிருஷ்ணன், நீங்கள் தந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போமா? புனித அந்தோனியார் திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தந்திருக்கின்றீர்கள்.

அற்புதமான அந்த பாடல், ஆனந்தமானது அற்புதமானது என்ற ஒரு அருமருந்து, அதுதான் ஞானம். அஞ்ஞானத்தில் இருக்க மக்கள் மெஞ்ஞானத்தை உணர வேண்டுமென்றால் ஆன்மீகம், அந்த ஆன்மீகத்துக்கு வழிகாட்டிய பல வழிகாட்டிகள் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து நாதர் அவர்களும் வழிகாட்டி இப்பொழுது அந்த புனித நாட்களாக அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை காட்டும் வகையிலே நடைபெற்ற அந்த திருஉலா காலம், இந்த திரு நோன்பு காலத்தில் புனிதமடைந்து மக்களுடைய ஆன்மா திருப்தி அடைந்த வேளை என்று ஈஸ்டர் என்று அழைக்கப்படுகின்ற புனித உயிர்த்த ஞாயிறு தினத்தில் நாங்கள் இணைந்த வேளையிலே அந்த உறவுகள் வந்து பாடலை கேட்கும் வகையில் இந்த ஆனந்தமானது அற்புதமானது என்ற புனித அந்தோனிய திரைப்படத்துக்காரலை கேட்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு இறுதியாக ஒரு பாடலை தந்து நிறைவுக்கு கொண்டு வரச் செய்கின்றார் அன்பு சாந்தி அவர்கள். இடையூறான நேரத்தில் ஓடி வந்து இணைந்து சிறப்பிக்க வேண்டும் என்று கலந்து கொண்டமைக்கு நன்றி கூறி தங்கப்பதுமை திரைப்படுத்த பாடலை தந்திருக்கின்றார். எங்கே அந்த பாடலை கேட்போம். இது 1959 ஆண்டு திரைக்கு வந்த பாடல். இப்பொழுது கேட்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது சாந்தி, நீங்கள் கேட்ட பாடல்.

சிறப்பான அந்த பாடல் கூட என் வாழ்வில் புது பாதை கண்டேன் என்று கூறி செல்கின்ற தங்கப்பதுமை பாடல். தங்கப்பதுமை திரைப்படம் மிகவும் சிறப்பானதுதான். மிகவும் பிரபல்யமான கருத்தை கொண்டு வந்த அற்புதமான கருத்து, வாழ்வியல் தத்துவத்தை அதற்குள்ளே அடக்கிய கதை அம்சம் கொண்ட ஒரு திரைப்படம். அந்த பாடலை தேடி எடுத்து இன்றைய நாளில் கேட்டு மகளை வைத்த சாந்தி உங்களுக்கு நன்றி கூறும். இந்த வேளையில் ரேவதி அவர்கள் நிகழ்ச்சி முடிவில் வருவார், வந்து எங்களுக்கு தொகுத்து தருவார் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். வருவார் என்று எண்ணிக்கொண்டு இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலிகத்திலிருந்து ஒலிபரப்பாகி கொண்டிருந்த பாடுவோர் பாடலாம்.

0: காதுக்கினிய கீதங்களை நாங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அது இருபட்டிலே வந்த இசைத்தட்டிலே வந்த பாடல்களை ஆண்டுகள் தோறும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தங்கள் தங்கள் சொந்த குரலிலே வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்து தங்கள் குரலிலே சொந்தமாக வேறு எவருடைய தலையீடும் இல்லாமல் யாருடைய நெறிப்படுத்தலும் இல்லாமல் எத்தனையோ ஆயிரம் காத தூரங்களுக்கு அங்கால் இருந்து கொண்டு ஒரு தொலைபேசி கைபேசியை வைத்து கொண்டே ஒரு பாடலை முழுமையாக தங்களை தாங்கள் சரிதானா பிழைதானா என்று சொல்லுவதற்கு யாரும் இல்லாத நேரம் தனிமையிலே தங்கள் காதலே வைத்து வாயாலே பாடிக்கொண்டு காதாலே கேட்டுக்கொண்டு தான் தன்னையே நெறிப்படுத்தி ஏற்ற இறக்கங்கள் ஆரோகணம் அவரோகணம் அத்தனையும் அனுபவித்து பாடும் அவர்களுடைய சிறப்பை எண்ணும் பொழுது மகிழ்வாக இருக்கிறது. இந்த வழியிலே அன்பு மகள் ரேவதி அவர்கள் வருகின்றார்கள். வரவேண்டும் ரேவதி, உங்களை எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய அழைப்பு எனக்கு சரியாக கிடைக்கவில்லை, அழைக்கின்றீர்கள் சரியாக கிடைக்கவில்லை, மீண்டும் அழையுங்கள். அதனால் அந்த பாடல்களை அவர்கள் வந்து பாடும்போது சலனம் இல்லாமல் சுதந்திரமாக பாடுவதற்கு ஏற்ற ஒரு களத்தை கொடுத்திருக்கின்றது ஒன்றியல் தமிழ் வானொலி அவர்களுக்கு. இவர்களைப் போல் எத்தனை பேர் வந்து இன்றெல்லாம் வந்து ஒருவர் வந்து இரண்டு வரி ஒரு வரியை பாடு ஒரு வரியாவது பாடுகிறேன் என்று பாடிவிட்டு செல்லும் அந்த துணிவை கொடுத்திருக்கின்றது. அவர்களால் முடியும் சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் ரேவதி அவர்கள் வந்துவிட்டார்கள். வணக்கம் ரேவதி. வணக்கம். வாருங்கள் மகளே, உங்கள் கருத்துக்களை தருங்கள் அம்மா, கேட்போம்.
1: இன்று 5ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 5ஆம் தேதி முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் சிறப்பாக நமது முந்திய தமிழ் வானொலி கனடாவிலிருந்து சிறப்பாக இந்த பதிவு அப்பா அவர்கள் மூலமாக 9 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டு சிறப்புடன் ஆரம்பிக்கப்பட்டு வரிசையாக அனைவரும் இதில் உற்சாகமாக கலந்து கொண்டு அவர்களுடைய பாடல்களை பாடும் திறமைகளையும் வெளிப்படுத்தினார்கள். முதலில் தேவநாதன் சகோதரர் அவர்கள் வந்து அழகாக அத்திக்காய் காய்காய் என்று பாடி 2வது பாடலும் அவர் கேட்ட பாடலையே அழகா ரொம்ப நல்லா அந்த பாடலையும் பாடி காமிச்சு ரொம்ப சிறப்பாக இருந்தது. பிறகு 2வதாக நான் வந்தேன். 3வதாக ஃபாரூக் அவர்கள் 2 வரிகள் பாடி காமிச்சு பாடல் கேட்டாரு. வெகு நாட்களுக்கு பிறகு ஃபாரூக் சகோதரர் வந்தது மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. இந்த மாதிரி வார வாரம் வந்து கலந்துண்டு எல்லா நிகழ்ச்சியிலுமே அவரை வந்து கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணன் சகோதரர் வந்து அழகா பாடினாரு, ரொம்ப அற்புதமா வர வர நெருகேறிண்டே போறது அவரோட குரல்ல, ரொம்ப நல்லா பாடுறாரு. அதே மாதிரி பாடல் கேட்டதும் அற்புதமான பாடல்கள், அதே பாடலை கேட்டு நாங்கெல்லாம கேட்டு மகிழ்ந்தோம் பாடல். அதே அடுத்ததாக மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் 2 பாடல்களை ராஜேந்திர ரசிகர் அவருடைய மண்ணின் மைந்தராய் பெருமைப்படுத்தும் விதமாக 2 பாடல்களையும் அற்புதமாக பாடி மகிழ்வித்தார். ரொம்பவும் மிகவும் சந்தோஷமாக இருந்தது. சாந்தி 1000 இடையூறுகளின் நடுவிலும் விடாமல் பாடி அழகாக பாடி அற்புதமாக எல்லோரையும் மகிழ்வித்தார்கள். இந்த நிகழ்ச்சி வெகு அற்புதமாக ரொம்பவும் ஆனந்தமாக எல்லோரையும் உற்சாகம் ஊட்டி அப்பா இந்த நிகழ்ச்சியை அனைவரையும் ஆர்வப்படுத்தி நடத்தி செல்கிறார். இப்போ நேரமாகுவதை விட அவர் வந்து பொருட்படுத்தல, 2 மணி நேரம் 11 மணி இப்பொழுது 11:30 ஆகிவிட்டது இந்திய இலங்கை நேர பிரகாரம். இருந்தாலும் அப்பா வந்து தளர்வடையாமல் உற்சாகத்துடன் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை வழங்குவதில் அவருக்கு ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு பாடல்களை உடனுக்குடன் தந்து எங்களை மகிழ்வித்தார். இன்றைய புனித உயிர் தெரிந்த திருநாளில் அற்புதமாக இந்த நன்னாளில் இந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் கேட்கும் விதமாக இன்புறும் விதமாக அமைந்தது. அன்பு உறவுகளும் இதில் சிறப்பித்து பங்கேற்று கேட்டு மகிழ்ந்தார்கள். இந்த தலத்திற்கு அருமையாக எங்களுக்கு இந்த தலத்தை அமைத்து தந்த வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா இதை அழகாக நடத்தி கோர்வையாக யாதவுக்கு தகுந்த உரைகளை இடையிடையே சொல்லி பாடலுக்கான ஆசிரியர்களோ அது பாடலுக்கான அர்த்தத்தையோ இதை சொல்லி எங்களை மகிழ்வித்து அற்புதமாக நடத்தி கொடுத்து நாங்களும் இன்புற்று மகிழ்ந்தோம் என்பதில் சந்தேகமில்லை. அனைவருக்கும் என் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உலக மக்கள் கேட்ட மக்கள் பாடிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை தந்த நீராமாவுக்கும் அப்பாவுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: வாழ்த்துக்கள், சிறப்பாக இருந்தது மகளே ரேவதி. முழுமையாக அதை உள்ளடக்கி இருக்கின்றீர்கள். இதில் நான் எதுவும் கூறுவதற்கில்லை. கூற வேண்டியது அழகாக கூறியிருக்கின்றீர்கள், தரமாக கூறியிருக்கின்றீர்கள். உங்களுடைய தொகுப்புரைக்கு என்னுடைய நன்றி. உறவுகள் அனைவருக்கும் நீங்கள் கூறியது போன்று நானும் நன்றியை கூறி இந்த புனித நாளிலே எல்லாம் வல்ல இறைவனுடைய அருள் எல்லோருக்கும் எந்த வழி சென்றாலும் எங்களுக்கு ஆன்மீக வழிதான் கிடைக்கின்றது. ஒவ்வொருவரும் ஆன்மீகத்துக்கு வழிகாட்டி இருந்தார்கள். அந்த வழிகாட்டிகளை பின்பற்றுவதில் எந்த தவறும் இல்லை. அந்த வழிகாட்டலின்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நன்றி வந்து இணைந்தவர்களுக்கு நானும் எனது நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி சிறப்பாக இருப்பதற்கு நீங்கள் மூல காரணமாக இருந்தீர்கள். நான் இதிலேருந்து நீங்கள் சொல்வதை நான் கேட்டு செய்தேன், அவ்வளவுதான். என்னை நடமாட வைக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து என்னையும் இழுத்து கொண்டு போகின்றீர்கள். அதுதான் உண்மையான காரியம், உண்மையான காரணம். சிறப்பாக இருந்தது. பாடல்கள் நல்ல நல்ல சிறப்பான, இன்று ஒரு புனித நாளாக இருந்தாலும் புனித நாளில் கேட்கக்கூடிய அற்புதமான பாடல்களும் கருத்துக்களை ஒன்றி பார்க்கக்கூடிய வகையிலும் இணைந்தது. சிறப்பாக எல்லாவற்றையும் தொகுத்து உள்ளடக்கி முடிவுரை தந்த ரேவதிக்கும் ஒரு நன்றியை கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு இன்று இந்த நிகழ்ச்சியை நீடிப்பதற்கு அனுமதி கொடுத்த மொன்றியல் தமிழ் வானொலி அதிபர் வானரசி மீரா அவர்களுக்கும் இந்த நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாங்கள் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு நான் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். இந்த வழியிலே எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு அன்னை தந்தை ஆசான் அன்பு தமிழ் தந்திருந்த அவருக்கு நாங்கள் எல்லோரும் இணைந்து இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அல்லல்கள் துன்பங்கள் எதுவும் வேண்டால் அன்பு கருணை சாந்தம் கொண்டு அறம் மனித நேயம் ஜீவகருணித்து நாங்கள் வாழ முயற்சிக்கின்றோம். வழிகாட்ட வேண்டும், எங்களை நிறைப்படுத்த வேண்டும். மேலும் இறைவா, உலக அமைதியும் சமாதானமும் வேண்டுமென்று தன்னை அர்ப்பணித்தவர் வந்து பிறந்து அவரை அழித்து இரு மீண்டும் அவர் எங்கள் மத்தியில் வாழும்படி செய்த இறைவா எல்லோருக்கும் அனுகூலமாக இருக்க ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 4வது மாதத்தின் 5வது நாள் கதம்பத்திலே வந்த பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். எல்லோருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி வாழ்வோம் தமிழோடு என்று கூறி நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். நிறைவு பெற்றது பாடுவோர் பாடலாம்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: அன்னையும் தந்தையும் அறிவூட்டிய குருவும் அவற்றையெல்லாம் எனக்களித்த இறைவா, உங்கள் அனைவருக்கும் என் சிரம் தாழ்த்திய வணக்கம் கூறி, என் தாய் தமிழே உன்னை வணங்கி என் அன்பு உறவுகளை உங்களுக்கும் வணக்கம் கூறி காற்றலில் இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இது மொழி தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையம். உறவுகளே, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம் என்ற நல்ல செய்தியோடு
1: காற்றோடு காற்றாக கலந்து வந்து உங்களிடம் கதம்பம் நேரத்தில் சந்திக்க வந்திருக்கின்றேன். அன்பு உறவுகளே, இப்பொழுது முதல் கதம்பம் ஆரம்பமாகின்றது மொழிகள் தமிழ் வானொலியின் காற்றலையில். காற்றலையில் கலந்து வந்து நேரலையில் நீங்கள் பேசி மகிழ்ந்து செல்வதற்கான கதம்பம். கதம்பத்திலே நீங்கள் வந்து உங்கள் திறமைகளை, உங்களிடம் இருக்கின்ற சிறப்புகளை, நீங்கள் அறிந்த தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம். அதற்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு வழங்கப்படும். அது மட்டுமில்லாமல் உங்களோட பாடும் திறமை இருந்தால் பாடி காட்டலாம். புதிதாக வருபவர்கள் இணைந்து தங்களுடைய விவரங்களை கூறிக்கொள்ளலாம். ஓ, வளமை போல வந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் தேவா அவர்கள். அவருக்கு முதல் பாடல் வேண்டும், அதற்காக வருகிறேன். வணக்கம், வணக்கம் தேவா.
2: வணக்கம் ஐயா, வணக்கம் ஐயா. ஆனந்தமான ஐயாவுக்கும் மகிழ்ச்சியான ஐயாவுக்கும் எங்களை ஆதரவு படுத்தும் எங்க ஐயா, எங்க ஐயா, எங்க ஐயா, எங்க ஐயா மகிமையும் எல்லாரும் புரிஞ்சுகிட்டு எல்லாரும் இப்ப இந்த காலம் ஜலிக்க உங்க ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும், கிடைக்கணும், கிடைக்கணும்னு நிராம ஆசீர்வாதம் வேணும் ஐயா. உங்க குரல், உங்க ஆனந்தம் எல்லாம் எல்லாரும் கிடைக்கணும், அன்பு உறவுகளுக்கு கிடைக்கணும் எல்லாரும். இந்த இது யாரையும் போன் பண்ணாயா, என்னுடைய இது யாரு எடுக்கல இருந்தாலும் பரவாயில்லையா, தவிச்சுக்கிட்டுதான் இருப்பாங்க. ஏதோ நெட்ஒர்க்கா ஏதோ இருக்கும், நீங்க பட்டுக்க வாங்க வாங்கன்னு சொல்ல வேணாம். அன்பு ஐயா, உங்க குரல கேட்கறதுக்குத்தான் அனைத்தும், அனைத்து உறவுகளும், அனைத்து அன்பு உறவுகளும் செல்லங்கள் உங்க திருவடியே சரணத்தில் ஐயா. வாழ்க வாழ்க வாழ்க, வாழ்த்துறேன் ஐயா.
1: வாழ்த்துக தேவா, நன்றிகள்
2: ஐயா. இது வேணும் ஐயா,
1: குறுங்கள் என்ன குறுங்க
2: இது
1: சொல்லுங்கள்.
2: நிம்மதியும் அருளும் தரும் ஐயாவுக்கு, ஆறுதல் தரும் ஐயாவுக்கும், ஆனந்தம் தரும் ஐயாவுக்கும், பெரும் பெரும் பெரும் பெரும் மகிழ்ச்சி, பெரும் பெரும் மகிழ்ச்சி.
1: நன்றி, நன்றி தேவா, நன்றி தேவா. நல்ல குளிர்தேசத்திலே தான் நான் இருக்கின்றேன், அதனால் தான் குளிர்மையாக இருக்கின்றோம்.
2: இது யாரும் போன் எடுக்கலங்கிறதுக்காக நீங்க திரும்ப திரும்ப கேட்கறது எல்லாம் பெரிய பெரிய ஸ்பீக்கர் போட்டு எங்க கட்டுக்கிட்டுறாங்க. அது ஒரு பெரிய ஐயா இப்படி கத்துறாங்களேன்ட்டு நானும்
1: அப்படி இல்லை தேவா. ஒருவர் அழைத்து விட்டு வராது விட்டால் நான் அவருக்கு அழைப்பு கொடுக்க வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது காற்றலை சரியாக இருக்கின்றது, இந்த நேரத்துக்கு வாருங்கள், இப்படி வாருங்கள், அது கூறுவதானே, அதுல எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் ஐயா இருக்கவில்லையே என்று என்னை தவறாக நினைக்க கூடாது மற்றவர்கள், அதனால் தான் அதை அப்படி கூறியிருந்தேன். சரி, நீங்கள் நலமாக
2: சொல்லிட்டு ஐயா தினமும் சொல்லிட்டீங்க, ஒத்துக்கு சொல்லிட்டு விட்டுருங்க. உங்க குரலை கேட்கறதுக்கு, உங்க ஆனந்தத்தை கேட்கறதுக்கு, உங்க மகிழ்ச்சி பெரும் பெரும் பெரும் பெரும் மகிழ்ச்சியா, அது உங்க அருமை தெரியாம அந்த கடைசி பாட்டு போட்டீங்கல்ல, அது கூட வந்துட்டா எல்லாரும் குத்துக்கலமா ஐயா ஐயான் நம்பிச்சு. அது எங்க செல்ல எடுக்காதீங்க, இந்த காலிங் கொடுத்தானே எடுக்காதீங்க ஐயா. உங்க உங்க அருமை, உங்க பெருமை எல்லாரும் கட்டுக்கிட்டுறாங்கிறத நீங்க நம்பணும். இந்த நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த படிச்சு பட்டு போட்டு வரையும் அதுதான் அளவெல்லாம் பெஸ்ட் வந்துட்டேன். அந்த சந்தேகம் வந்து நம்ம
1: புரிகின்றது தேவா, உங்களுடைய ஆதங்கம் என்னுடைய மொழிகள் தமிழ் வானொலி மீது.
2: நீங்க ஒரு டிப்பு சொல்லிட்டு விட்டுருங்க, ஒத்தங்களை ஒரு டிப்பு கட்டுன்னு விட்டுங்க. அதோட நீங்க எல்லாம் ஐயா அப்படி கஷ்டப்படுறாங்கன்ட்டு எனக்கு மிச்சங்கள் அடிக்காவ
1: சர்வசாதாரணம். இதுல இந்த தொலைபேசியில வந்து பேசுவது இடையூறுகளில்
2: அன்பு ஐயா,
1: அழைப்பு
2: ஆனந்த ஐயா, எங்க செல்ல ஐயா,
1: நன்றி.
2: எல்லாருக்கும் ஆறுதல் சொல்ற ஐயா, பெரிய பெரிய கோடி சொல்றலாம் கேக்குறாங்க ஐயா ஆறுதல் ஐயா. அந்த பாடலுக்கு அந்த பொருள் சொல்லி அந்த முக்கியமான இதுதான் ஐயா. பாட்டு என்ன செல்ல நெட்ட தட்டினா பாட்டு வரப்போகுது. ஐயாவுடைய அந்த ஆறுதல், அந்த துன்பத்தை யார் யாருக்கு என்னன்னு சொல்லியா அந்த பாடல் கேட்பாங்க. நான் அதே மாதிரிதான் கேட்பேன் ஐயா, என்ன பொறுத்தளவு. பாட்டு கேக்குறோம், இது பண்றவங்க இது பண்ணாலும் கழிஞ்சாலும் உண்மையான உறவுகள் எங்க ஐயா ஆறுதல். இது முக்கியமானது ஐயா, என்னுடைய வயசுக்கு ஐயா ஆறுதல் முக்கியமானது.
1: நன்றி நன்றி தேவா,
2: ஆனந்தம்.
1: நன்றி. சரி, அப்ப என்ன பாடலை கேட்போம் என்று முதல் பாடலாக உங்களுடைய வாயினால் நீங்கள் தானே ஆரம்பித்து வைப்பது கதம்பத்தை அநேகமாக. என்ன பாடல்
2: ஐயா? அது இல்ல பாடல் அப்புறம் கேப்பையா, நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆனந்தம். நல்ல மகிழ்ச்சியான ஒரு பாடல் மீரா, மீரா திரைப்படத்துல இருந்து.
1: இன்றும் மீரா தானா உங்களுக்கு போன
2: நடிச்சு அந்த அழக பாருங்க. அம்மாவை பார்க்க முடியல, அம்மா குரல் அந்த ஆறுதல், ஆறுதலான பாட்டு அதுல இருக்கியா.
1: அப்படியா, என்ன பாடல்?
2: ஐயா தான் இப்ப கட்டா போட்டீங்களா சுப்புலட்சுமி பாட்டு ஐயா, அதுதான் எதுவும் அதை சம்பந்தப்படுத்தி எதையும் சரி. அந்த ஆறுதல்
1: புதிய திரைப்படம், புதிய திரைப்படம் ஒன்று இருக்குல்ல மீரா என்ற ஒரு திரைப்படம், தெரியுமா?
2: ஆனா இருக்குயா அதெல்லாம்
1: மீரா
2: பழைய ஒரு பாட்டு எது வந்தாலும் சரி ஐயாவுக்கு.
1: சரி, உங்களுக்கு
2: ஐயாவையும் ஆறுதல், ஆறுதல் பாடல் எனக்கு வேண்டியா.
1: சரி, அந்த பாடல்
2: உங்க ஆறுதல் ரொம்ப இருந்தாங்க. இப்ப நான் பேசுறத ரொம்ப பேர் கேட்டு இருக்காங்க.
1: எல்லாரும்
2: கேட்கணும் இல்ல
1: உலகளாவ கேட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். உலகளாவ
2: கேட்டுக்கொண்டு அதிகமா கேக்குறாங்க. என்னையும் தூங்க விட மாட்டாங்க.
1: அப்படியா?
2: மிஷிங்கல் மிஷிங்க அழிச்சு கேள்வி சொல்லி சொல்லுமாங்க. ஆனா அவங்க
1: பெரிய
2: பெரிய
1: அவர்கிடம்
2: அது இல்ல இல்லையா அது என்ன அவங்க அந்த ஆறுதல் போய் வச்சுட்டு போட்டு நான் கேக் நான் முதல்ல போட சொல்லி போட்டுதான் அவங்களும் எல்லாம் இது பண்ணி இந்த பாடல் எல்லாம் கேட்க சொன்னது அவங்க தான். இப்ப நான் பழைய பாட்டே கேட்கறது இல்லையா.
1: ஓ,
2: முரளியர்னு பெரியா.
1: அப்படியா, நல்லது.
2: எப்ப கேளுங்க முரளியர் அவரு இந்த பாட்டை எழுதி சொல்லி ஐயாவெல்லாம் பேர சொல்லி அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியா இது பண்ணி சந்தோஷப்படுத்துவார். இப்ப நான் வந்து பாட்டு இந்த ஐயா நீங்க போடுற பாட்டு தான் ஐயா, ஆனா மீரா பாடத்துல இருந்து முதல் பாட்டு.
1: சரி, முதல் பாட்டு மீரா படத்திலிருந்து வருகின்றது, கேளுங்கள் அந்த பாடலை. இது முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகம். பழைய பாடல்கள் எப்பொழுதும் மனதுக்கு இதமான பாடல்கள், இனிமையான கருத்துக்களை கொண்டு நல்ல குரல் வன்மையோடு நல்ல இலக்கிய சுவையோடு இசை அமைப்போடு வரும் பாடல்கள். தேவா, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டுக் கொள்ளுங்கள். அதை தேவா அவர்கள் வந்து ஆரம்பித்து வைத்த கதம்பம், அந்த கதம்பத்திலே முதல் பாடல் முதலில் வரும் நேயருக்கு பாடல் கொடுப்பது வழக்கம். அதே போன்று முதலாவது பாடல் 1945 வெள்ளித்திரைக்கு வந்த மீரா என்ற திரைப்படத்திலிருந்து அவருக்கு விருப்பமான பாடல். அந்த பாடலை கேட்போமா? மீரா எம் எஸ் சுப்புலட்சுமி அம்மாவின் குரலில் வந்த பாடல் இதோ அந்த பாடல்.
3: சுவாமிஜி, இது பிருந்தாவனமா?
4: ஆமாம்மா.

0: தாயே, மகாத்மா ரூபகோஸ்வாமியின் ஆசிரமம் இதுதான்.
1: என் குருநாதர் ரூபகோஸ்வாமியின் ஆசிரமமா? பிருந்தாவனம் வந்ததற்கு பலன் கிட்டிவிட்டது.
2: அந்த பாடல் காற்றலை கலந்து உரையோடு வந்த பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளே. பிருந்தாவனத்து நந்தகுமாரன் வளர்ந்த இடம், கண்ணன் வளர்ந்த இடத்தை தேடி தேடி ஓடி சென்ற மீராவுக்கு அந்த இடம் கிடைத்து விட்டது, அந்த ஊர் கிடைத்து விட்டது, அங்கேதான் இருக்கின்றார் என்பவுடன் மனமுருகி வந்தவள் மனம் மறை அப்படியே மயங்கிவிட்டாள். அற்புதமான ஒரு பாடல் இது. காலங்காலமாக இந்த மீரா என்பவனுடைய சரித்திரம் நிலவி வருகின்றது. கண்ணனை தேடிய மீரா தேடிக்கொண்டே இருக்கின்றாள், ஓடிக்கொண்டே இருக்கின்றாள் என்பவர் கூட. இந்த நேரத்தில் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபை கனடா கலையகத்தின் தொலைபரப்பாகும் கதம்பம். இன்று கதம்பத்திலே ஒரு புதிய வடிவத்திலே நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். கண்டுபிடி கண்டுபிடி புதையல் என்றெல்லாம் வந்தது, யார் சொல்வாரோ என்றெல்லாம் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே இன்றைய தினம் ஒரு புதிய வடிவத்திலே வருகின்றது. இதகம் சொத்தேடல் என்று கூறப்படுகின்றது. இதுக்கு பெயர் சொத்தேடல் என்று கூறுவோம். சொத்தேடல் என்ற நிகழ்வு வருகின்றது. நாங்கள் சொல்லை தேடுகின்றோம். இப்பொழுது நான் ஒரு பதத்தை தருவேன், அந்த பதத்திலே எழுத்துக்கள் மாறி வருகின்றது, இடம் மாறி இருக்கின்றது. எழுத்துக்கள் இடம் மாறி இருக்கின்றது என்றால், இப்ப படம் என்று ஒரு பதம் இருக்கிறது, மூன்று எழுத்துல உள்ள பதம் ப ட ம். ஆனால் அந்த படம் என்ற சொல்லை நான் தருகின்றேன் என்று கூறினால், நீங்கள் அதை சரிவர நிறுத்தி பார்த்து அந்த சொல்லை கண்டுபிடி, என்ன சொல்ல அதற்கு இருக்கின்றது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். எழுத்துக்கள் பானா டானா உம்மன்னா சொல்லு மாறி வருகின்றது. பானா நடுவிலே வரலாம், இறுதியிலே வரலாம், இடையிலே வரலாம், முதலிலே வரலாம், எப்படியும் அது மாறி வரும். இப்ப கண்கள் என்று கூறினால் காணா இன்னா காணா இல்லன்னா, அந்த கண்கள் என்ற எழுத்துக்கள் மாறி வரும். இல்லன்னா முதல் வரலாம், அல்லது இடையிலே வரலாம், எப்படியாவது வரலாம். அந்த சொல்லை நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டும். உதாரணத்துக்கு கண்கள், கண்கள் என்ற சொல்லு நான் தரும் பொழுது கண்கள் என்று உங்களுக்கு கூற மாட்டேன், அதை நான் கூறுகிறேன் காணா இல்லன்னா காணா இல்லன்னா என்றவரை மாறி கூறுவேன். நீங்கள் அதை சரிவர அந்த சொல்லை பொருத்தி பார்த்து எனக்கு வந்து சரியான சொல்லை கூற வேண்டும். புரிகிறதா என்பது போல சொத்தேடல் நாங்கள் என்று சொல்லை தேடப் போகின்றோம். நான் தருகின்ற குவியலுக்கு இல்லையே குவியலான எழுத்துக்களை தருவேன். ஐந்தெழுத்து, நான்கெழுத்து, ஆறெழுத்து போன்ற பதங்களினுடைய சொற்களை எழுத்துக்களை மாறி கூறுவேன். நீங்கள் அதை சரியாக பொருத்தி எனக்கு கூற வேண்டும். இன்றைய போட்டி அதுவாக இருக்கின்றது என்று போல அந்த போட்டியை ஆரம்பித்து வைக்க வந்திருக்கின்றேன். இன்றைய கதம்பத்தை ஆரம்பித்து வைத்த தேவா அவருடைய சிற்றுரையோடு அவருடைய பாடலையும் கேட்டிருந்தார். அவருக்கான நேரம் கொடுக்கப்பட்டது. இப்பொழுது நீங்கள் வரவேலாம். வந்து பேசும்பொழுது பாடல்களையும் கேட்டு செல்ல வேண்டும். அதேவேளை நீங்கள் இந்த சொல்லையும் கண்டுபிடிக்க வேண்டும். அந்த வகையிலே முதலாவது ஒரு சொல்லை தருகின்றேன் உங்களை தேடும்படியாக. அந்த எழுத்து, அந்த சொல் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதமாக வருகின்றது. அது என்ன பதம்? அது சொத்தேடல் என்றும் வரலாம், பதம் காண்போம் என்றும் கூறலாம். சொத்தேடல் என்றே வைப்போமே. சொத்தேடல், சொத்தேடலே வந்து என்ன சொல்லை தேடப் போகின்றோம் அதற்கான எழுத்துக்களை நான் தருகின்றேன். அது தலைகளாக மரம்பரமாக மாறித்தான் வரும். ஐந்து எழுத்துக்கள் உள்ள ஒரு சொல், அதை நீங்கள் சரியாக கொண்டு வந்து தர வேண்டும் எனக்கு. முதலாவது எழுத்து சானா, சங்கு என்பதற்கு வர சானா. இரண்டாவது எழுத்து இச்சன்னா, அந்த சானாவுக்கு ஒரு பொட்டு வைத்தால் எப்படி இருக்கும், இச், அது இச்சன்னா வரும். பிச்சை என்பதற்கு வருகின்ற இச்சன்னா. மூன்றாவது எழுத்தாக காணப்படுகிறது இங்கே நெருப்பு, தீ என்று கூறப்படுகிறது, நெடில் தீ என்ன தீ. அடுத்த எழுத்து டானாவிலே ஒரு பொட்டு வைத்தால் இட்டன்னா, கட்டி குட்டி என்பதற்கு வர இட்டன்னா. இறுதி எழுத்து டீனா, டானாவுக்கு மிசிறியை போட்டுவிட்டா டானா டாவன டீனா, அந்த டீனா என்ற எழுத்து, கட்டி சுட்டி என்பதற்கு வருகிற டீனா. முதல் எழுத்து சானா, இரண்டாவது எழுத்து இச்சன்னா, மூன்றாவது எழுத்து தீயன்னா, நான்காவது எழுத்து இட்டன்னா, இறுதி எழுத்து டீனா என்ற ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் என்னிடம் இருக்கின்றது. அதனுடைய எழுத்துக்கள் மாறி உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. இப்பொழுது அந்த எழுத்துக்களை சரிப்படுத்தி அதை என்ன சொல் என்று எனக்கு வந்து கூறுங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்குவதற்காக, தேடி தேடி வருவதற்காக இந்த சொல்லை தந்திருக்கின்றேன். அத்தோடு ஒரு பாடல் ஒன்றை பாடவும், அந்த பாடலை கேட்போம் என்று. கந்தனுடைய பாடல்களை அடிக்கடி எல்லோரும் கேட்டபடியால் ஒரு பாடல் தெய்வம் திரைப்படத்திலிருந்து எடுத்து ஒலிபரப்பிக் கொண்டிருக்கின்றேன். அந்த ஒலிபரப்பில் வரும் பாடலை கேட்டுக்கொள்ளுங்கள். கேட்டுக்கொண்டு இந்த சொல்லை கண்டுபிடியுங்கள். ஐந்து எழுத்துக்களால் ஆன ஒரு பதம். சானா இச்சன்னா தீயன்னா பிட்டன்னா டீனா, இல்ல இலகுவான ஒரு சொல். கண்டுபிடியுங்கள், பாடலை கேளுங்கள், ஓடி வாருங்கள் கதம்பம் போட்டியிலே.

0: அன்பு நெஞ்சம் ஒருவர் அழைக்கின்றார், இணைந்து விடுவோம். நர்மதா, வணக்கம். நர்மதா,
1: வணக்கம். ஐயா,
0: வணக்கம். நர்மதா, கேட்டீர்களா என்ன சொல்லி கண்டுபிடித்தீர்களா?
1: ஐயா, டீச்சர்,
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். கண்டுபிடித்து விட்டீர்கள், வெற்றி, வெற்றி, உங்களுக்கு வெற்றி. நர்மதா, என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? கலம்பத்திலே கலம்பம் நேர் நேரத்துக்கு ஒரு பாடல் ஒன்று தந்து விட்டீங்க.
1: மனதில் உறுதி என்னும் படத்தில் இருந்து தங்கத்தமிழ் கவியே. சொந்தங்கள் சொல்லும் தங்கத்தமிழ் கவியே, சொந்தங்கள் சொல்லும்
0: உங்களுடைய ஒலி எனக்கு சரியாக விளங்குதில்லை. சொற்கள் சற்று தூர பிடித்து பேசுங்கள். அங்கே கேட்போம், என்ன என்ன பாடல்?
1: மனதில் உறுதி வேண்டும் படத்தில் இருந்து ஐயா, சங்கத்தமிழ் கவியே.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். முதல் நீங்கள் பேசிய புதிதாக கேட்டது சங்கத்தமிழ் கவியே என்ற பாடலை நீங்கள் கதம் நேர்ப்பதே கேட்கின்ற. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். உங்களுக்கு நர்மதாவுக்கு ஒரு புள்ளி, ஒரு புள்ளி எடுத்திருக்கின்றீர்கள். வணக்கம், வாழ்த்துக்கள்.
1: ஒரு புள்ளி
0: உங்களுக்கு, ஒரு புள்ளி கிடைத்திருக்கின்றது. டீச்சர், நன்றி, நன்றி, நன்றி. வேறு யார் கொண்டு வருவது என்று கேட்டு பார்ப்போம். வணக்கம், வணக்கம்,
1: வணக்கம்.
0: வணக்கம், வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமா இருக்கோம் ஐயா.
0: நல்லது. என்ன கண்டுபிடிச்சீர்களா?
1: டீச்சட்டி,
0: டீச்சட்டி தான் வந்த இது. அது வந்து கூறிவிட்டார் நர்மதா அவர்கள், உடனே வந்து கூறிவிட்டார்கள். அதன் பின்பு ஞானசேகரன் அழைத்தார், இழைப்பு துண்டித்து விட்டு இப்பொழுது நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். என்ன பாடலோடு வர வேண்டும்? என்ன பாடலோடு போவன் அம்மாள் வரப்போறீர்கள்?
1: எனக்கு சந்திரோதயம் படத்திலிருந்து சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ.
0: சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்ற பாடலை நாளைய தினம் உங்களுக்கு நேர் விருப்பத்திலே கிடைக்கும். இப்பொழுது போட்டியிலே பங்கு இருங்கள், போட்டி அடுத்தது கூறுகின்றேன், இருங்கள். சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ என்ற பாடல். காலை மாலை நேரத்திலே நான் உங்களுடைய பெயரை சரியாக உச்சரிக்கவில்லை, அது எனக்கு திருப்பி கூறியிருக்கிறேன். உங்களுடைய பெயர் வந்து பவுனம்மாளா, சரியாக உச்சரிப்பு இருங்கள். உங்களுடைய பெயர் சரியான உச்சரிப்பு பவுனம்மாளா,
1: பவுனம்மாள்.
0: ஆனா நீங்கள் எனக்கு எழுதியிருக்கின்றீர்கள் இரண்டு சுழி போட்டு பவுனம்மாள் என்று. எதை நான் எடுத்துக்கொள்வது, பவுனம்மாளா பவுனம்மாளா?
1: நான் ரெண்டு சுழி தாங்கியா வரும்.
0: அப்படி என்றா உங்களை நான் பவுனம்மா என்று அழைக்கின்றேன், சரிதானே? வணக்கம் பவுனம்மா. உங்களுடைய பாடல் நாளை வரும். இப்பொழுது அடுத்த பதம் ஒன்று இருக்கின்றது, அதை கூறுகின்றேன், கேட்டுவிட்டு வாருங்கள். வாழ்த்துக்கள் பவுனம்மா, வாழ்த்துக்கள்
1: பவுனம்மா.
0: நன்றி, நன்றி பவுனம்மா, நன்றி. அடுத்த பாடல், அடுத்த பதம் வருகின்றது, உறவுகளுக்கான பதம். கேட்டுக்கொள்ளுங்கள். முதலாவது பதம் தீச்சட்டி என்று சரியான பதிலை கூறி நர்மதா அவர்கள் ஒரு புள்ளியை பெற்றுக் கொண்டார்கள். சொத்தடலில் இரண்டாவது பதம், முதலாவது எழுத்து மூன்று சுழியை கொண்ட நானா, இரண்டாவது எழுத்து பானா, படம் என்பதற்கு வார பானா, மூன்றாவது எழுத்து கானா, கடவுளே என்பதற்கான கானா, நான்காவது எழுத்து நெற்றியிலே இடம் திலகம் என்பதற்கு வார தி நா, பானா கானா தீனா, நான்கு எழுத்தை கொண்ட பதம். எங்கே கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். முதலில் வருபவர் கூற வேண்டும், விரைவாக பெற வேண்டும். வாழ்த்துக்கள். இது முன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எங்கே யார் கொண்டு வர போகின்றார்கள் என்று பார்ப்போம். இது சொற்தேடல். சொற்தேடலில் தேவரின் திருவரில் தெய்வத்திலிருந்து ஒரு பாடல் ஓடிக்கொண்டிருக்கின்றது.

0: இலகுவான பதம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் வந்தவர்கள். வணக்கம் ஞானசேகரன், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? ஞானசேகரன், ஞானசேகரன் உங்களோட இணைப்பு சரிவரவில்லை மகனே. வணக்கம் வணக்கம், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் ஞானசேகரன்? ஞானசேகரன், ஞானசேகரன் இணைப்பில் இருக்கிறீர்கள் ஐயா, என்ன பதத்தோடு வந்தீர்கள்? சொற்றேடல் நிகழ்ச்சியிலே நான் தந்த பதவி கொண்டு வரவில்லை.
1: உங்களை
0: வணக்கம் கணபதி, வாழ்த்துக்கள், சரியான பதத்தை கொண்டு வந்திருக்கீர்கள்.
1: கணபதி,
0: கணபதி பிள்ளையார் விநாயகருடைய, சரி, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஞானதேவன். என்ன பாடல் கேட்க இருக்கின்றீர்கள்? சரி, அவருடைய அவர் கணபதி என்ற பதிலை தந்துவிட்டு அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு வருகின்றார், அடுத்த உறவை கேட்டுவிடும். வணக்கம் பவனம்மாள்.
2: வணக்கம்.
0: வணக்கம் பவனம்மாள், என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
2: கணபதி.
0: கணபதி என்ற பதில் ஞானசேகரன் தந்தார். இப்பொழுது அவர் வரும்போது நீங்கள் வந்தபடியால் உங்களுக்கு அது கேட்டிருக்காது. உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகின்றது பவனம்மாள். நல்லது பவனம்மாள்,
2: நன்றி.
0: நல்லது நல்லது நல்லது.
2: லைன் போடும் போது எனக்கு தெரியறது இல்லையா?
0: மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள் பவனம்மாள், மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். அடுத்த பதம் தர இருக்கின்றேன். அந்த படத்தை, அந்த சொல்லை கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். அது வந்து ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். அதிலே முதலாவது எழுத்து சீனா, சிலை என்பதற்கு வர சி, சீனா குரல் சிலை என்பதற்கு வாரது சி. அடுத்தது ப, பணம் என்பதற்கு வர பானா. அடுத்தது யானா, யானா இயன்ன யானா போன பயம் என்பதற்கு வர யானா. அடுத்தது கானா, கணபதி என்பதற்கு வந்த கானா. அடுத்தது யானா, பயம் என்பதற்கு வர மவ்வளவு என்று கூறப்படுற யானா. பழம் என்பதற்கு வர யானா. அடுத்தது கொஞ்சு என்பதற்கு வர இஞ்சன்னா, கொஞ்சி மிஞ்சி என்று சொல்லுகிற பதத்துக்கு வர இஞ்சன்னா. அதனால் இதை கண்டுபிடியுங்கள். சி ப ய க இஞ்ச் என்ற எழுத்துக்களே வருகின்றது. எங்கே கொண்டு ஓடிவா, கொண்டு ஓடி வாருங்கள். யார் கொண்டு வர போகிறீர்கள் பார்ப்போம். இப்பொழுது நால்வர் பங்கு பற்றி விளையாடி இருக்கின்றீர்கள். தேவா, நீங்கள் இன்னும் கொண்டு வரவில்லை, கொண்டு வர வேண்டும், கண்டுபிடித்து வர வேண்டும். சீனா, பானா, யானா, கானா, யானா, இஞ்சன்னா, ஆறு எழுத்துக்களை கொண்ட பதம். கொண்டு ஓடி வாருங்கள். இது மூன்றாவது தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் சேவை. பாடலை கேட்டு கிடைத்தவுடன் அழையுங்கள்.

0: இவ்வளவு நேரம் பிடிக்கின்றதா என்ப உறவுகளே அந்த எழுத்தை கண்டுபிடிக்கிறது. இலகுவான ஒரு பதம் தந்திருந்தேன், ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே கண்டுபிடித்து விட்டால் உடனே ஓடி வர வேண்டும் என்று கூறினேன் என்ப உறவுகளே. இப்பொழுது காற்றலையில் கலந்து வந்தவர்கள் தேவா, நர்மதா, பவுனம்மாள், ஞான சேகரன், நால்வர் வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்கள். ஓடி வர வேண்டும் என்று கேட்கிறேன். சொற்தேடல் நிகழ்ச்சியிலே அதாவது பதம் தேடுகின்றீர்கள், எழுத்துக்களை வைத்து பதத்தை தேடும் போட்டியிலே இருக்கின்றீர்கள். இங்கு ஞானசேகரன் வந்துவிட்டார். வணக்கம் ஞானசேகரன். வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. பழைய கஞ்சி, பழைய கஞ்சி.
0: வாழ்த்துக்கள். அது இல்லாமல் எங்களோட வாழ்க்கை ஓடவில்லையே, அதுதானே எங்களுடைய ஜீவாதாரம். பழைய கஞ்சி யார் மறந்து? புதிய கஞ்சி நாள்தோறும் எங்களுக்கு கிடைக்கும். பழைய கஞ்சி, வாழ்த்துக்கள். நல்ல சத்துள்ள உணவு, சத்தான உணவு. நீங்கள் பாடல் கூறவில்லையா? என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும் நாளைய தினம்?
1: மீனவ நண்பன் படத்தில் தங்கத்தில் முகம் எடுத்த அந்த பாடல்.
0: அந்த படம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தங்கத்தில் முகம்
1: எடுத்து
0: அழைப்போம். அடுத்த உறவு பவுனம்மாள் வருகின்றார். வணக்கம் பவுனம்மாள். வணக்கம்
2: பவுனம்மாள்.
0: அது கூறிவிட்டார்கள், பழைய கஞ்சி. நல்ல பதில், வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூறிவிட்டார்கள். மீண்டும் அடுத்த சொல்லை கண்டுபிடிங்கள். இது முனைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் அனைவருக்கும் ஒரே நேரத்தில் தான் இந்த பதில போட்டிக்கு அழைக்கின்றேன். ஒரே நேரத்தில் தான் சொற்களை கூறுகின்றேன். விரைவில் கண்டுபிடித்து முதலில் வருபவர் கூறிவிட்டு செல்லலாம். பழைய கஞ்சி என்ற சரியான பதிலை கேட்டபோது இரண்டாவது முறையும் பழைய கஞ்சி என்று பவுனம்மாள் வந்து கூறினார். வாழ்த்துக்கள் பவுனம்மாள் உங்களுக்கு. சரி, அடுத்த பதம். அந்த பதம் வந்து அதுவும் ஆறு எழுத்தை கொண்டதுதான். ஆறு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம், அற்புதமான ஒரு பதம், மங்களமான ஒரு பதம். இது மக்களுக்கு சிலருக்கு அந்த பெயரில் வருகின்றது. சில பேருக்கு இந்த பதத்திலே பெயர் சூட்டுவார்கள். எங்கே ஆறு எழுத்துக்களை கொண்ட சொல்லை கண்டுபிடித்த உங்களுக்கு மீண்டும் ஒரு பதம் வருகின்றது. ஆறு எழுத்தில் தான் வருகின்றது அந்த பதம். கானா, கடல் என்பதற்கு வர கானா. லானா, எதற்கு வரும் லா? பலம், வலம் என்பதற்கு வர லானா. அடுத்தது மானா, மங்களம் என்பதற்கு வர மானா. அடுத்த பேர் நுங்கு, சங்கு என்பதற்கு வர இங்கண்ணா, இங்கண்ணா. அடுத்தது சேனா, சேனா. செல்வம் என்பதற்கு வர சேனா. இறுதி எழுத்து உம்மண்ணா, அம்மாவுக்கு வர உம். கானா, லானா, மானா, இங்கண்ணா, சேனா, உம்மண்ணா. இந்த ஆறு எழுத்துக்களாலான இந்த சொல், இந்த பதத்தை கண்டுபிடிங்கள். இந்த பதத்திலே சிலருக்கு பெயரும் உண்டு. அன்பான பெயராக வருகின்ற பெயர் எங்கே ஓடிவார்கள்? இதிலே பாடலும் இருக்கின்றது. ஓடி வாருங்கள், கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். நான் பாடலை தருகின்றேன், கேட்டுக்கொண்டு ஓடி வாருங்கள்.

0: ஓடி வந்து விட்டார் ஒரு அன்பு உறவு பவனம்மாள் வந்திருக்கின்றார். வணக்கம் பவனம்மாள், என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள்?
1: செங்கமலம்.
0: வாழ்த்துக்கள் செங்கமலம், உங்களுக்கு ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. செங்கமலம், அற்புதமான பதத்தை கண்டுபிடித்தீர்கள், மீண்டும் பாருங்கள். இந்திய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சொற்றேடல் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. பதங்களுக்கான சொற்கள் எழுத்துக்கள் மாறி வரும் வேளை அதற்கு சரியான பதத்தை கொண்டு வந்து தருகின்றார்கள். இப்பொழுது பவனம்மாள் வந்து தந்திருந்தார் செங்கமலம் என்றது சரியான பதத்தை. சரி, அடுத்த பதத்துக்கு செல்வோமா? அடுத்த பதம் ஐந்து எழுத்தை கொண்டது. ஐந்து எழுத்தை கொண்டு பதம் ஒன்று வருகின்றது. அந்த பதத்திற்கு முதலாவது பதம் எழுத்து இம்மன்னா, அம்மாவுக்கு வர இம்மன்னா. இரண்டாவது எழுத்து கத்தி என்பதற்கு வர கானா. அடுத்த எழுத்து புரட்சி என்பதற்கு வர பூ நா, புரட்சி பூ குரல். அடுத்தது தம்பி என்பதற்கு வர தானா. அடுத்த இறுதி எழுத்து இத்தன்னா, நத்தை என்பதற்கு வருமல்லவா, இத்தன்னா அந்த இத்தன்னா. இம்மன்னா கானா, பூனா தானா, இத்தன்னா. அந்த பதத்தை கண்டுபிடித்தவர் யார்? ஓடி வருகின்றார் நர்மதா. வணக்கம் நர்மதா. வணக்கம். என்ன
1: செங்கமலம்?
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆனால் அது கூறப்பட்டு சென்றார்கள், செங்கமலம் கூறப்பட்டு விட்டது. கோவிந்தம்மாள் வந்து இப்பொழுது புதிய பதம் கேட்டீர்களா? இம்மன்னா கானா, பூனா புரட்சிக்கு வர பூனா, தம்பிக்கு வர தானா, இத்தன்னா நத்தை என்பதற்கு வர அத்தை என்பதற்கு வர இத்தன்னா. இம்மன்னா கானா பூனா தானா இத்தன்னா, அதற்கு கொண்டு ஓடி வாருங்கள். பாருங்கள், கொண்டு
1: வாருங்கள்.
0: வாழ்த்துக்கள். வணக்கம் தேவா. முருகன் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையத்திலிருந்து ஒளிபரப்பாகும் சொல் தேடலில் வந்து பங்கு பெற்று சொல்லை தாருங்கள், வாழ்த்துக்கள் விவரங்கள் அது கடைசியிலே தாருங்கள். இப்பொழுது அல்ல, இடையிலே வந்து அவர் சொன்னார் இவர் சொன்னார் அதை ஒன்றும் உங்களுக்கு தேவையில்லையா? நீங்கள் சொல்லை கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள். உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்றது, அழைப்பு கிடைக்கும் பொழுது அந்த அழைப்பிலே பங்கு பெற்றுங்கள், போட்டியிலே பங்கு பெற்றுங்கள். இப்பொழுது ஒரு பதம் வந்திருக்கின்றது, இம்மன்னா கானா பூனா தானா இத்தன்னா என்ற ஐந்து எழுத்தை கொண்ட ஒரு பதம். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். சின்ன சின்ன எழுத்தாத்தான் தருகின்றேன் உங்களுக்கு, நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய வகையில். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. மீண்டும் பவனம்மாள் வந்திருக்க. வணக்கம் பவனம்மாள்.
1: ஐயா புத்தகம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் பவனம்மாள், கண்டுபிடித்ததுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் பாருங்கள். அடுத்த பதம் புத்தகம் என்ற பதம் கொண்டு வந்து விட்டார் ஞானசேகரன். கூறுங்கள்.
2: புத்தகம்.
0: சாரி, வாழ்த்துக்கள். நீங்கள் அவர் வந்து உடனே வந்தீர்கள், அவரை கேட்கவில்லை, அது பவனம்மாள் தந்திருந்தார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் புத்தகம். அடுத்த பதம், அடுத்த பதம் தந்துவிட்டேதான் இல்லை, அடுத்த பதம் உங்களுக்கு தரப்பட

0: பதிவு செய்துவிட்டு செல்லுங்கள். உங்கள் பாடலை பதிவு செய்துவிட்டு செல்லுங்கள்.
1: என்ன பாடல் வரிகள் தெரியலையா? படம் தெரியலையும் மனசை பறி கொடுத்து மனசை இடம் பிடிக்கும்.
0: ஓ மனசை பறி கொடுத்து வாழ்த்துக்கள் சரி சென்று வாருங்கள். உங்களுக்கு அடுத்த பாடல் அடிச்சிடும். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. யார் அழைப்பில் இருக்கின்றார்கள்? வணக்கம் நர்மதா. வணக்கம் நர்மதா. வணக்கம். புத்தகம் வாழ்த்துக்கள். அந்த பதம் வந்துவிட்டது, இருப்பினும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை கண்டுபிடித்து ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த பதம் இன்னும் கொடுக்கப்படவில்லை உங்களுக்கு, புதிய பதம். அந்த பதம் வந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட பதம். அதிலே முதலாவது எழுத்து உம்மன்னா, அம்மாவுக்கு வார உம்மன்னா. அடுத்த எழுத்து சத்தியம் என்பதை குறிக்கும் சானா. மூன்றாவது எழுத்து ராணா. ராணா என்றால் அறம் வரம் சரம் என்பதற்கு வர ராணா. அடுத்ததும் ஒரு இம்மன்னா, அம்மாவுக்கு வர இம்மன்னா. இறுதி எழுத்து சாவண்ணா. சாரை சாதல் சாத்தியம் என்ற சாதனைக்கு வர சாவண்ணா. ஐந்து எழுத்துக்களை கொண்டது. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள் பதத்தை. உம்மன்னா சானா ராணா உம்மன்னா சாவண்ணா. எங்கே யார் முதலில் அழைப்பில் வருகின்றீர்களோ அவருக்கு அந்த இது கிடைக்கும். ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் பதத்தை, கண்டுபிடித்து வாருங்கள். வாழ்த்துக்கள். இது சொற்றேடல் போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றீர்கள் அன்பு உறவுகளே. உங்கள் சொல்லுகளை கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் ரோஜா. ரோஜா வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. சம்சாரம்.
0: ரோஜா எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நல்லமா இருக்கேன்ப்பா. சம்சாரம்.
0: சம்சாரம் சரியான பதத்தை கண்டுபிடிச்சிருக்கார் ரோஜா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நலமா இருக்கீங்களா? நலமா
1: இருக்கின்றீர்களா?
0: குரல் ஒரு மாதிரி துக்கத்தில் இருக்கின்றீர்களா? வித்தியாசம் தானே. சரி, என்ன பாடலை பதிவிட போகிறீர்கள் நாளைய தினத்துக்காக?
1: அடுத்த சொல்லுக்கு வந்துட்டு
0: இப்பதான் நல்லம். சரி, அடுத்த சொல்லுக்கு வர போகிறீர்களா?
1: நன்றி.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். சம்சாரம் என்ற சரியான சொல்லை தந்திருக்கின்றீர்கள். அடுத்த சொல்லுக்கு ஆயத்தமாகுங்கள். பவுனம்மாள். வணக்கம் பவுனம்மாள்.
1: வணக்கம் ஐயா. சமரசம்
0: இல்லை, சம்சாரம் சரியான பதம். சம்சாரம் அது வந்த கூறியும் விட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் செல்கின்றேன். அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? ஞானசேகரன். வணக்கம் ஞானசேகரன்.
2: சம்சாரம்.
0: சம்சாரம் அந்த சொல் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அடுத்த உறவு யார்? சவுதியிலிருந்து பாரவ அழைத்திருக்கின்றார். நின்று விட்டார். வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பதம் பெற இருக்கின்றது உங்களுக்கு. காத்துக்கொண்டிருங்கள். அடுத்த பதம் என்னவென்றால், இது கொஞ்சம் உங்களுக்கு இல்ல அப்படி ஒன்றும் பெரிய கரைச்சலான சொல்ல, எங்களோட வாழ்க்கையில சம்பந்தப்பட்டதுதான். ஒரு உத்தியோகத்தரை அது குறிக்கின்றது. ஒரு பதவியில் உள்ளவரை குறிக்கின்றது. அது வந்து எத்தனை எழுத்துக்கள் என்றால் 7 எழுத்துக்களை கொண்டு வருகின்றது. அதிலே முதலாவது எழுத்து கானா, இரண்டாவது எழுத்து அந்த கானாவுக்கு ஒரு பொட்டு வைத்தால் எப்படி இருக்கும்? இக்கண்ணா. அடுத்தது ரீனா, அறிவு என்பதற்கு வர ரீனா. அடுத்த எழுத்து இர்ன்னா, இர்

0: நாவில் என்ன எழுத்து வரும் உங்களுக்கு? கார் காலம் மோர் சீர் என்பதற்கு வர இவ்வென்னா. அடுத்த எழுத்து ஞ என்ற எழுத்து. ஞ இல்ல என்ன இருக்குது? ஞாலம் என்றால் நெடில், இது குரல் ஞ என்பதற்கு வரும். சரியா? அடுத்த எழுத்து மப்பளவு யானா. இன்னும் ஒரு எழுத்து கானா, அது வந்துவிட்டது. வானா வடிவு வளமை வழக்கம் என்பதற்கு வருவது. கானா இக்கன்னா ரீனா இர்ரன்னா ஞானா இழானா வானா. உறவு ஒருவர் வருகிறது. வணக்கம் நர்மதா. வணக்கம்
1: சம்சாரம்.
0: நல்ல சொல்லு. ஆனால் அது இருவர் உங்களுக்கு முதல் இருவர் வந்து கூறிவிட்டார்கள். வாழ்த்துக்கள். சிறப்பாக இருக்கின்றது. நாங்கள் அதனால் தான் ஒருவர் கூறவில்லை. ஒருவர் வந்து கூறிவிட்டால் நிறுத்தி எல்லோருக்கும் பொதுவாக கூறுகின்றேன். இப்ப உங்களுக்கு கூறுகின்றேன். புதிய பதம் வந்திருக்கின்றது, ஏழு எழுத்துக்களை கொண்டது. அது முதலே கூறிவிட்டேன். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சுதான் புதிய சொல்லு. குரல் ஞான வானா. ஏழு எழுத்துக்களை கொண்டது. சரியா
1: சார்?
0: ஞாலம் என்பதற்கு வர ஞ, அது நெடில் அல்ல, குரல் குரல் குரல் ஞ. வாழ்த்துக்கள் நிர்மலா. சுட சுட கொண்டு வந்து விட்டீர்கள். ஞானசேகரன் கொண்டு வந்து வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சென்று வாருங்கள். வணக்கம். வணக்கம் ஞானசேகரன்.
2: வணக்கம் அப்பா. வழக்கறிஞர்
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். அதை நர்மதா கூறிக்கொண்டிருக்கும் போது நீங்கள் அதற்கு முன்பு வந்து விட்டீர்கள் தான் உங்களுடைய பெற்றுக் கொள்ளப்படுகின்றது. இங்கே அடுத்த வணக்கம். வணக்கம் ரோஜா.
3: வணக்கம் அப்பா. வழக்கறிஞர்
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வழக்கறிஞர். நீங்கள் ஒரே நேரத்தில் மூவர் வந்து கூறிவிட்டீர்கள். வழக்கறிஞர் இலகுவாக கண்டுபிடித்து விட்டார்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்த உறவிடம் திறன். வணக்கம். வணக்கம். வணக்கம் ஏ ஆர் நாகப்பன்.
4: வணக்கம் ஐயா. வழக்கறிஞர்.
0: அதே போல மூவர் கூறிவிட்டார்கள் ஐயா. அவர்கள் இணைப்பு அடுத்தது காத்துக்கொண்டிருங்கள். அடுத்த எழுத்துக்கு சொல்லு
4: காத்துக்கொண்டு.
0: அடுத்தது அடுத்த பதம் வருகின்றது. என்னவா இருக்கும் அடுத்த பதம் என்று சொன்னால், நல்லதொரு பதம் வர இருக்கின்றது. அந்த பதம் வந்து அதுவும் ஏழு எழுத்துக்களை கொண்டு இருக்கின்றது. இங்கே அதிலே முதலாவது எழுத்து கூனா என்று வருகின்றது. இரண்டாவது எழுத்து இன்னும் ஒரு கூனா வருகின்றது. இரண்டு தடவகையில் கூனா வருகின்றது. அடுத்த எழுத்து தூணா வருகின்றது. அடுத்த எழுத்து லானா, களவு என்பதற்கு அளவு என்பதற்கு வர லானா, கொம்பு லா. சரியா? கூனா கூனா தூணா லானா. அடுத்தது வீணா. வீணா விளம்பரம் என்பதற்கு வர வீணா. அடுத்தது இத்தன்னா, தானாவுக்கு ஒரு பொட்டு வச்சா இத்தன்னா வருமல்ல, அது வருகின்றது. அடுத்தது இக்கன்னா வருகின்றது. ஏழு எழுத்துக்களை கொண்டது. கூனா கூனா தூணா லானா வீணா இத்தன்னா இக்கன்னா. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். ஏழு எழுத்துக்களை கொண்ட ஒரு பதம் கண்டுபிடி கண்டுபிடி சொல் தேடி சொத்தேடி பதமாக கொண்டு வந்து பதமாக பக்குவமாக தாருங்கள். கண்டுபிடித்து கொண்டு வர வேண்டும். நல்ல பதம் உங்களுக்கு. கூனா கூனா தூணா லானா வீணா இத்தன்னா இக்கன்னா.

0: அடுத்த பதம் வரப்போகின்றது. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள் பதத்தை. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடலை கேட்போமா? ஒரு பாடலை. ஞானதேவரன் கொண்டு வந்து விட்டார். வணக்கம் ஞானதேவரன், கூறுங்கள்.
1: வணக்கம் அப்பா. குத்து விளக்கு.
0: வாழ்த்துக்கள். குத்து விளக்கு, குத்து விளக்கு, குத்து விளக்கு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். குத்து விளக்கு கூறிவிட்டீர்கள்.
1: நன்றியப்பா, நன்றியப்பா.
0: சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த உறவு வந்து விட்டார். ரேவதி வந்திருக்கிறார். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வணக்கம், வணக்கம். நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: சரி, என்ன பாடலோடு வந்திருக்கின்றீர்கள்?
2: பாடல் பிறகு சொல்கிறேன் அப்பா. குத்து விளக்கு.
0: குத்து விளக்கு கெட்டிக்காரு, அதை ஞானதேவரன் வந்து குறிவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
2: அப்படியா?
0: வாழ்த்துக்கள். அடுத்த பதம் கேட்டீர்களா? சொல்லுகிறேன், பொதுவாகத்தான் சொல்லுவேன். அது சென்று வாருங்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பாட என்ன பதிலை கொண்டு வந்தீர்கள்? பவுனம்மாள். பவுனம்மாள் என்ன பதம்? வந்து விட்டது குத்து விளக்கு. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது நாகப்பன். வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம். நாகப்பன் அவர் சென்று விட்டார், வந்து விட்டது என்று கேட்டு விட்டார். சரி, புதிய பதத்தை கண்டுபிடித்து விட்டீர்களா? புதிய பதம் கூனா, கூனா, தூனா, லானா, வீணா, இத்தன்னா, இக்கண்ணா. அதான் இப்ப அவர் தந்து விட்டார். யாரு? குத்து விளக்கு என்ற பதில் வந்து விட்டது. புதிய பதம் வருகின்றது. புதிய பதத்தை கொண்டு வருகின்றவர் யார் என்று, என்ன பதம் என்றால், வானா, சையன்னா, பானா, ரீனா. பரிசத்துக்கு வர ரீனா இல்லன்னா. ஆறு எழுத்துக்களை கொண்டதா பார்ப்போம். ஆம், ஆறு எழுத்துக்களை கொண்டது. பானா இல்ல, இல்லை, வானா, சையன்னா, பானா, ரீனா, சைய இல்லன்னா. வா, சை, ப, ரீ, இல். எங்கே கொண்டு ஓடி வாருங்கள். கொண்டு ஓடி வாருங்கள். நாகப்பன் முந்திக் கொண்டு ஓடி வர வேண்டும். ரேவதி கொண்டு ஓடி வாருங்கள் பதத்தை மற்றவர்கள் தருவதற்கு முன்பு. வானா, சையன்னா, பானா, ரீனா, அறிவாளுக்கு வரதி இல்லன்னா. எங்கே கொண்டு வாருங்கள்? யார் கொண்டு வர போகின்றீர்கள்? கொண்டு வாருங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை. சொல் தேடல், எழுத்துக்களை பற்றிய அறிவுகளை தேடிக் கொண்டிருக்கின்றோம். லகர, ரகர, நகர பேதங்கள் எல்லாம் தெரிய வேண்டும் உங்களுக்கு. வந்துவிட்டார் நர்மதா. வாழ்த்துக்கள் நர்மதா. என்ன சொல்லை கொண்டு வந்தீர்கள்?
3: பல வரிசை.
0: வாழ்த்துக்கள். பல் வரிசை சிறப்பாக விளையாடி இருக்கின்ற வரிசை. வாழ்த்துக்கள். அடுத்த உறவு ஞானதேவரன் கூறுங்கள்.
1: பல் வரிசை.
0: வாழ்த்துக்கள். அதை முதலே கூறியிருக்கின்றார் நர்மதா. அந்த நேரத்தில் நீங்களும் அழைத்தீர்கள், அது பதிவு செய்யப்படுகின்றது. வாழ்த்துக்கள். அடுத்த உறவை கேட்டு. நன்றி, நன்றி, நன்றி. எங்கே யார் வருகின்றார்? பவனம்மா. பவனம்மாள் என்ன கூறுகின்றீர்கள்? பவனம்மாள் பதில்
3: என்ன?
0: பல் வரிசை என்று இருவர் கூறிவிட்டு சென்று விட்டார்கள். வாழ்த்துக்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு. அடுத்த உறவு யார் என்று, அடுத்த பதம் வருகின்றது. அடுத்த பதம், அடுத்த பதம் வருகின்றது. யோவன்னா, லையன்னா, சையன்னா, வானா. நான்கு எழுத்து தான் இதில் இருக்கின்றது. யோவன்னா, யோகம் என்பதற்கு வர யோவன்னா, அலை, வளை, களை என்பதற்கு வர லை என்ன, அடுத்து சை என்ன, ஆசை என்பதற்கு வர சை என்ன, அடுத்தது வானா, வருக வருக என்று அழைப்பதற்கு வர வானா. எங்கே கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், உங்கள் பதங்களை கொண்டு வாருங்கள். இது முன்னால் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவை.

0: சொல்லுங்க சொல்லுங்க, ஓடி வாருங்க, சொல்லிக்கொண்டே இருங்க. சொல் தேடல் நிகழ்வுகளை பங்கு பெற்று இருக்கின்றீர்கள். எட்டாவது பதமாக தந்திருக்கின்றேன் உங்களுக்கு, யோவன்னா லையன்னா சையன்னா வானா. மிகவும் இலகுவானது, மிகவும் இலகுவான ஒரு சொல். எங்கே கொண்டு வந்து விட்டார் பவுனம்மாள், கேட்போம். வணக்கம் பவுனம்மாள், கொண்டு வாருங்கள். என்ன பதில்?
1: வளையோசை.
0: வாழ்த்துக்கள், வளையோசை, வாழ்த்துக்கள். கட்டிக்காரி, கட்டிக்காரி. அடுத்த பதம் யார் கொண்டு வந்திருக்கின்றார்? இன்னொருத்தர் கொண்டு வந்திருக்கின்றார். வணக்கம் ஞானதேரன்.
2: வணக்கம் அப்பா. வளையோசை,
0: அது வந்து விட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். அடுத்த பதம் இங்கே ரேவதி, ஓடி வாருங்கள். ரேவதி, என்ன பதம் ரேவதி? அது வந்து விட்டதம்மா, வந்து விட்டது. வளையோசை, கட்டிக்காரி, கட்டிக்காரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாரூக் வந்து விட்டார். பாரூக், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? வளையோசை, வந்து விட்டது, வந்து விட்டது. வளையோசை, கட்டிக்காரி, கட்டிக்காரி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வளையோசை வந்து விட்டது. அடுத்த அடுத்தது அடுத்த என்ன? அடுத்த எழுத்து முதலாவது எழுத்து பூனா, புதையலுக்கு வார பூனா. இரண்டாவது எழுத்து உம்மன்னா, அம்மாவுக்கு வார உம்மன்னா. அடுத்த எழுத்து பாவன்னா, பாடலுக்கு வார பாவன்னா. அடுத்ததும் ஒரு பூனா, அடுத்ததும் ஒரு பூனா, அடுத்ததும் ஒரு ரூனா வருகின்ற ரூ, அறுவை என்பதற்கு வாரது. அதுக்கு இறுதி எழுத்து அந்த ரூனாவுக்கு ஒரு குட்டி பொட்டு வைத்தா இட்டன்னா. இது வந்து ஆறு எழுத்து கொண்டது. பூனா, உம்மன்னா, அடுத்தது பாவன்னா, அடுத்தது பூனா, அடுத்தது ரூனா, அறுவை என்பதுக்கு வர ரூனா, அடுத்தது இட்டன்னா. கற்று வருதல் வேண்டும், கற்கை நன்றி, கற்கை நன்றி என்பதுக்கு வர இட்டன்னா. ஆறு எழுத்துக்களை கொண்டது. எங்கே யார் கொண்டு வந்திருக்கின்றார்கள் கேட்போம். வணக்கம், வணக்கம் செல்வகுமார். வாழ்த்துக்கள் செல்வகுமார், வணக்கம் செல்வகுமார்.
3: வணக்கம்.
0: என்ன பதம் கொண்டு
3: வந்தீர்கள்?
0: வளையோசை, கட்டிக்காரன் வந்து விட்டது.
3: வளையோசை, வளையோசை.
0: வாழ்த்துக்கள், அது வந்து விட்டது. அந்த பதம் மூவர்கள் வந்து விட்டார்கள். இப்பொழுது புதிய பதம் வந்திருக்கிறது. பாடலை என்ன பதவி செய்ய போகின்றீர்கள்? மீண்டும் பெறுகிறீர்களா? அவர் ஒன்றுக்கும் கவனிக்காமல் சென்று விட்டார். வணக்கம் நர்மதா, வணக்கம் நர்மதா. வளையோசை நல்ல பதம், ஆனால் வந்து விட்டது. மூவர் கூறிவிட்டார்கள், முதலில் வந்து கூறினார்கள் எல்லோரும். வளையோசை, வளையோசை, வளையோசை. வாழ்த்துக்கள், புதிய சொல்லை கண்டுபிடிங்கள், புதிய சொல்லை
1: கண்டுபிடிங்க.
0: வாழ்த்துக்கள். பாரூக் சார், சவுதி அரேபியா பாரூக், என்ன பதம்? வாழ்த்துக்கள், பாம்பு புற்று. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம்.
4: வணக்கம் ஐயா, பாம்பு புற்று.
0: வாழ்த்துக்கள். ஃபாரூக் கூறியிருந்தா நான் அந்த வேளையில நீங்களும் அழைப்பில் இருந்தீர்கள், உங்களுக்கு அது ஒரு புள்ளி வழங்கப்படுகிறது. நாகப்பன், பாம்பு புற்று, வாழ்த்துக்கள். என்ன பாடலோடு?
4: நன்றி, நன்றி, நன்றி.
0: பாடல் என்ன பதிவு செய்ய?
4: கூறுகிறேன், கூறுகிறேன், கூறுகிறேன் ஐயா. பாடல் சொல்லுங்க.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே பவுனம்மாள், என்ன பதம் பவுனம்மாள்?
1: பாம்பு புற்று.
0: இருவர் வந்து கூறிவிட்டு சென்று விட்டார்கள். ஃபாரூக் அவர்கள் சவுதி அரேபியா வந்து நான் பெரும் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த யார் வந்திருக்கின்றீர்கள்? வாழ்த்துக்கள். பாம்பு புற்று முன்பே கூறிவிட்டார்கள், மூன்றாவது நபரும் வந்து கூறிவிட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பாம்பு புற்று சொல்லிவிட்டார்கள் எல்லாரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சரி, அடுத்த பாடைய அடுத்தது அடுத்த அடுத்த எழுத்துக்கு வருகின்றோம். அடுத்த சொல்லை கேட்கின்றோம். உம்மன்னா, பானா, மாவன்னா, இன்னும் ஒரு உம்மன்னா, மவழுத்து லானா, அடுத்தது பானா. இல்லை, ஒரு பானா தான். ஐந்து எழுத்துக்களை கொண்டது. உம்மன்னா, பானா, மாவன்னா, உம்மன்னா, மாப்பளவு லானா. ஓடி வாருங்கள் கண்டுபிடித்துக் கொண்டு. செல்வகுமார் கொண்டு வாருங்கள். என்ன என்ன பதம்?
3: பாம்பு, பாம்பு புத்து.
0: பாம்பு புத்து, அது வந்து விட்டது மானே. சரியா?
3: ரேடியோ
0: அடுத்த பதம் என்னவென்று கவனித்துக் கொள்ளுங்கள். அடுத்த பதம் வந்துவிட்டது இம்மன்னா பானா மாவண்ணா இம்மன்னா விழானா. வாழ்த்துக்கள், ஓடி வாருங்கள். எங்கே எங்கே ஓடி வாருங்கள் பாடலை விரைவாக கொண்டு வர வேண்டும். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். கண்டுபிடித்துக் கொண்டு விரைவாக ஓடி வந்தால் முந்தி வருபவர்கள் முந்தி புள்ளி கிடைக்கும். இது சொற்தேடல் நிகழ்வில் இணைந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டிருக்கின்றேன். இங்கே பாம்பு புற்றை கண்டுபிடித்தவருக்கு, வலையோசையை கண்டுபிடித்தவர்களுக்கு இந்த இதுவும் கண்டுபிடிக்க முடியும். இம்மன்னா பானா மாவண்ணா இம்மன்னா லானா. எங்கே ஓடி வாருங்கள். நாகப்பன் வருகின்றார். வணக்கம் நாகப்பன். மாம்பழம், மாம்பழமா மாம்பழம். வாழ்த்துக்கள் நாகப்பன். மாம்பழமா மாம்பழம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பதம் வந்துவிட்டது. அடுத்த பதத்துக்கு செல்ல இருக்கின்றேன். அடுத்த பதம் பெற இருக்கின்றது. பத்து பதங்கள் வந்துவிட்டது. அடுத்த பதத்துக்கு வந்து பாரோக்கும் வந்து இருக்கின்ற. வணக்கம் பாரோக்.
4: மாம்பழம்,
0: மாம்பழம். கெட்டிக்காரன் மாம்பழம் கொண்டு வந்த நீங்கள் கெட்டிக்காரன். ஆனா அந்த வந்துவிட்டது. நாகப்பன் கூறிவிட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்கே ஞானசேகரன் என்ன பதில் கொண்டு வந்தீர்கள்?
2: மாம்பழம்.
0: அது நாகப்பன் கூறிவிட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள். அடுத்தது பவுனம்மாள். பவுனம்மாள் பவுனம்மாள் என்ன பதம்?
1: மாம்பழம்.
0: மாம்பழமா மாம்பழம் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதம் ரேவதி. என்ன பதம், என்ன பழம்? வாழ்த்துக்கள். மாம்பழம் நாலு பேர் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். மாம்பழத்தை விலைப்பட்டு விட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்தது எங்கே ஒரு நீங்கள் சற்று பெருமூச்சு நெடுமூச்சு வையுங்கள். உங்களுக்கு வருகின்றது.

0: வணக்கம் நர்மதா, என்ன பதம்?
1: பாம்பு போட்டுருங்க.
0: பாம்பு போட்டு கட்டிக்காரு, அதுக்கு பிறகு மாம்பழமும் வந்து மாம்பழமும் வந்து சரி. அடுத்து அது புதிய வந்திருக்கு. நாங்களுக்கு ஒரு சுகமான சொல்லு ஒரு பதம் வருகின்றது, மிகவும் சுலபமானது. லாவண்ணா, லாவண்ணா முதலாவது எழுத்து. எது லாவண்ணா என்றால் எப்படி விழா? லாவண்ணா அந்த கொம்பள விழா, அளவளாவுதல், அலா அல்லா லாவண்ணா நெடில் லா. விளக்குக்கு வர்றது இல்ல, இது வந்து நெடில் லா. இரண்டாவது தீனா, தில்லையம்பல நடராஜா தீனா. அடுத்தது விடுதலை என்பதற்கு வர வீணா. அடுத்தது அருவி, அருவி கருவி குருவிக்கு வர ரூனா. சரியா, நாலு எழுத்து மட்டும்தான் இருக்கின்றது. ஓடி வாருங்கள், கொண்டு வாருங்கள். மன்னிய தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சேவையில சொத்தேடல் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இன்னும் 10 நிமிடங்கள் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி முடிவுக்கு வருவதற்கு. அதன் பின்பு வேறு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கேன், தொடர்ந்தும் செல்லலாம், அதில் ஆட்சேபனை இல்லை. வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள், கொண்டு வாருங்கள். வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன கொண்டு வந்தீர்கள்?
1: திருவிழா.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். திருவிழா நர்மதா கண்டுபிடித்து விட்டார். நான்கு
1: கண்டுபிடிச்சு.
0: வாழ்த்துக்கள். என்ன பெயர் உங்க பையனுக்கு?
1: குரு பிரசாத்.
0: வாழ்த்துக்கள், நல்ல பெயர் குரு பிரசாத். உங்களுக்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நர்மதா. அடுத்த பதம், அடுத்த பதம் வருகிறது. முதலாவது எழுத்து ஈயன்னா வந்து விட்டது. காய் என்பதற்கு வர ஈயன்னா வந்து விட்டது. வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம்.
2: வணக்கம்.
0: திருவிழா என்று நர்மதா வந்து கூறி சென்று விட்டார் சற்று வினாடிகளுக்கு முன்பு. வாழ்த்துக்கள். அடுத்த பதம், அடுத்த பதத்தை கேளுங்கள். முதலாவது எழுத்து ஈயன்னா, காய் என்பதற்கு வர ஈயன்னா. கொய்யா என்பதற்கு நடுவில் இவர்கள் ஈயன்னா. அடுத்தது வந்து காவண்ணா. அதற்கு அடுத்தது வந்து இங்கண்ணா, சங்கு என்பதற்கு வர இங்கண்ணா. அடுத்து வந்து தேயண்ணா வருகின்றது. தேயண்ணா நெடில், தானாவனுடைய நெடில் தே, தேடல் என்பதற்கு வர தே. அடுத்தது வந்து மூனா, முடி என்பதற்கு வர மூனா. கடைசி எழுத்து டீனா. ஏழு எழுத்துக்களை கொண்டது. ஈயன்னா, இருங்கள் இருங்கள் இருங்கள், ஈயன்னா காவண்ணா. மூன்றாவது எழுத்து இங்கண்ணா, சங்குக்கு வர இல்லை இங்கண்ணா. அடுத்த எழுத்து தேன்னா. ஆறாவது எழுத்து மூனா. ஏழாவது எழுத்து டீனா. எங்கே கண்டுபிடிச்சு கொண்டு வாருங்கள் பார்ப்போம். ஓடி வாருங்கள். பவுனம்மாள் வந்திருக்கு. பவுனம்மாள் வாருங்கள். பவுனம்மாள் என்ன பதிலம்மா?
1: திருவிழா.
0: நான்கு பேர் கூறப்பட்டார்கள் திருவிழாவை. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: வாழ்த்துக்கள்,
0: வாழ்த்துக்கள். அடுத்து நாகப்பன் கொண்டு ஓடி வாருங்கள். என்ன கொண்டு வந்தீர்கள்? ஏழு எழுத்தை கொண்டது.
2: நாலு எழுத்து தான் வந்தது ஐயா.
0: இல்லையே, நான் ஏழு எழுத்து தந்து விட்டதே. ஈயன்னா காவண்ணா, இங்கண்ணா, தேனா, மூனா.
2: அது வரைக்கும் தான் வந்தது.
0: அது நான் ஒண்ணும் செய்யல, நான் குறிப்பிட்டேன். மூனா டீனா. கூறுங்க.
2: தேங்காய் மூடி.
0: கட்டிக்காரன் முடித்து விட்டார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். தேங்காய் முடியை கொண்டு வந்து விட்டு செல்கின்றார். வாழ்த்துக்கள், நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தவர் வாரம் கலைத்தீர்கள், நின்று விட்டீர்கள் நீங்கள். என்ன நடந்தது, என்ன நடந்தது, ஏன் அப்படி? ஞானதேவன்.
3: தேங்காய் மூடி.
0: கட்டிக்காரன் அந்த சொல்லு வந்து விட்டது ஐயா. வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
3: நன்றியப்பா.
0: வாழ்த்துக்கள். அடுத்த பதம் பெறப்போகின்றது. அது வந்து எத்தனை எழுத்து? ஏழு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து இம்மன்னா. இரண்டாவது எழுத்து பானா. மூன்றாவது எழுத்து நானா ந, இரண்டு இரண்டு சொல்லு ந. அடுத்த எழுத்து இன்னும் ஒரு தடவை இம்மன்னா. அடுத்த எழுத்து போனா, பொழுது என்பதற்கு வர போனா. அடுத்த எழுத்து லானா, வலம் என்பதற்கு வர லானா. அடுத்த எழுத்து இன்னா, இரண்டு சொல்லிக்கு ஒரு பொட்டு வச்சிருக்குது. கேட்டுப்பட்டீர்களா? இம்மன்னா அம்மாவுக்கு வர இம்மன்னா பணம் என்பதற்கு வர பானா. அடுத்தது நானா, சினம் என்பதற்கு வர நானா, இரண்டு சொல்லி. அடுத்து அம்மாவுக்கு வர இம்மன்னா மீண்டும். அடுத்தது பொழுது என்பதற்கு வர போனா. அடுத்ததுக்கு வந்து புலன் விசாரணை என்பதற்கு வர லானா. அடுத்தது இரண்டு சொல்லி இன்னா, அன்னம் என்பதற்கு வர இரண்டு சொல்லி இன்னா. ஏழு சொற்களை, ஏழு பதங்களை கொண்டு, ஏழு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஓடி வாருங்கள் பார்ப்போம், ஓடி வாருங்கள். இது மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சொல் தேடல் நிகழ்விலே வந்து கொண்டிருக்கும் பாடல் தொடர்கின்றது.

0: பொன்னம்பலம்
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பொன்னம்பலத்தை கண்டுபிடித்த ரேவதி உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படுகின்றது. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள். நீண்ட சொல்லு கண்டுபிடித்து விட்டீர்கள். கேட்டிக்காரை அடுத்த பதம் கேட்டீர்களா? புதிசு புதியது ஒன்று கூறியிருந்தேன். சரி, சில நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்த உறவை கேட்டுக்கிறது. வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞானதேகரன்.
2: வணக்கம். பொன்னம்பலம்
1: அது வந்து விட்டது. அந்த பலம் பொன்னம்பலம் வந்து விட்டது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். எங்கே பவுனம்மாள், என்ன பதம் கொண்டு வந்தீர்கள்? பவுனம்மாள் பவுனம்மாள் என்ன பதம்?
0: பவுனம்மாள்
1: வாழ்த்துக்கள். இருவர் வந்து கூறுவிட்டு சென்று விட்டார்கள். பொன்னம்பலம் கெட்டிக்காரி கெட்டிக்காரி கண்டுபிடித்து விட்டீர்கள். அடுத்தது ஃபாரூக் அவர்கள் வந்தீர்கள். ஃபாரூக் என்ன பதம்? என்ன பதம்? பொன்னம்பலம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வந்துவிட்டது அந்த பதம். வாழ்த்துக்கள் ஃபாரூக் அவர்களே, வாழ்த்துக்கள். இணைப்பு சிறப்பு சிறப்பு. அடுத்த புதிய பதம் தந்துவிட்டேனே, கேட்டு விட்டீர்களா? அது வந்து ஏழு எழுத்துக்களால் ஆனது. எங்கே பார்ப்போம்? ஏழு எழுத்துக்களால் ஆனது. முதல் அவள் எழுத்து உம்மன்னா. இருங்கள் இருங்கள் இருங்கள் இருங்கள், அந்த பதம் பதம் பெற வேண்டும். இருங்கள். யார் வந்திருக்கின்றார்? நர்மதா வந்திருக்கார். என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் நர்மதா?
0: தேங்காய் மூடி.
1: தேங்காய் மூடி. வாழ்த்துக்கள். நால்வர் கூறிவிட்டார்கள் உங்களுடைய கண்டுபிடிப்புக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நர்மதா. அடுத்த பதம் வந்திருக்கின்றது. முதலாவது எழுத்து பூனா, புதையலுக்கு வர பூனா. இரண்டாவது எழுத்து புன்னகை என்பதுக்கு வர இன்னா. அடுத்த எழுத்து இர்ரென்னா. இர்ரென்னாவுக்கு என்ன சொற்களை நீங்கள் தருவீர்கள்? இர் என்பதற்கு சேர்தல் சார்தல் என்பதற்கு வர இர்ரென்னா. அடுத்தது சேனா. சென்று வா மகனே, சென்று வா என்றால் சேனா. அடுத்த எழுத்து இரண்டு சுழி நீ என்ன? நீ சொன்னீர் என்பதற்கு வர நீ என்ன? அடுத்த எழுத்து பானா. அடுத்த எழுத்து சேனா. எட்டெடுத்து வருகின்றதா இல்லையே? சேனா இல்லை. முதலாவது வந்து பூனா வந்திருக்கின்றது. அதற்கு முதல் உம்மன்னா வந்தது. யா அங்கே முதலாவது எழுத்து உம்மன்னா, இரண்டாவது எழுத்து இன்னா, இரண்டு சொல்லி சொன்னீர் என்பதற்கு வர இன்னா. அடுத்த எழுத்து இர்ரென்னா, தண்ணீர் என்பதற்கு வர இர்ரென்னா. அடுத்து சென்று வா என்பதற்காக சேனா. அடுத்தது நீ என்ன, சொன்னீர் என்பதற்கு வர நீ என்ன. அடுத்த எழுத்து பானா. அடுத்த எழுத்து சேனா. எங்கே சேனா? ஒரு தடவைதான் வரும், ஒரு தடவைதான் சேனா. ஏழு எழுத்துக்கள் மீண்டும் தருகின்றேன். உம்மன்னாவில் ஆரம்பிக்கின்றது. இரண்டாவது எழுத்து பூனா, புதையல். அடுத்தது இன்னா, சென்று என்பதற்கு வர இன்னா. அடுத்தது இர்ரென்னா, சேர்தல் சோர்தல் தவிர்த்தல் என்பதற்கு வர இர்ரென்னா. அடுத்தது சேனா, செல்லுதல் என்பதற்கு வர சேனா. அடுத்த எழுத்து நீ என்ன, நீ என்ன இரண்டு வட்டம் போட்டு நெடில் நீ சொன்னீர் என்பதற்கு வாரது நீ என்ன. அடுத்தடுத்து பானா. எங்கே கொண்டு வாருங்கள். அடுத்தடுத்து பானா. ஓகே, ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஓடி வாருங்கள், பார்ப்போம். ஏழு எழுத்துக்களை கொண்டது. வருகின்றீர்களா? கண்டுபிடித்து விட்டீர்களா? நர்மதா கண்டுபிடித்து விட்டார். வணக்கம் நர்மதா.
0: பொன்னம்பலம், பொன்னம்பலம் ஐயா.
1: அது வந்து விட்டது அம்மா, பொன்னம்பலம். கூகுள்ல இருக்கின்றீர்களா அல்லது எங்களுடைய ஆப்ஸ்ல இருக்கின்றீர்களா, எதுல இருக்கின்றீர்கள்?
0: எம்டிஆர் எஃப்எம் இருக்குங்க
1: ஐயா. அது உங்களுக்கு ஒரு அரை நிமிடம் 30 நிமிடம் பிந்தி வருகின்றதா? சரி,
0: இப்பொழுது
1: இப்பொழுது வந்த வித்யா பதம் என்னவென்றால், உம்மன்னா பூனா, புதையலுக்கு வர பூனா, சின்ன என்பதற்கு வர இன்னா, அடுத்த இர்ரன்னா சோர்வு என்பதற்கு, சேர்வு என்பதற்கு எல்லாம் இருக்க இர்ரன்னா, அடுத்தது செல்வம் அதற்கு வர சேனா, அடுத்தது நீ என்ன சொன்னீர் என்பதற்கு வர நீ என்ன, இரண்டு சொல்லி போட்டு நெடில் நீ என்ன, அடுத்தது பானா, அடுத்தது பானா படம் என்பதற்கு வர பானா. கொண்டு ஓடி வாருங்கள். ரேவதி மேடம் வந்து விட்டார்கள். வணக்கம் ரேவதி. ரேவதி வணக்கம். வாழ்த்துக்கள். கட்டிக்காரி பன்னீர் செம்பு, பன்னீர் செம்பு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். எங்க ஞானதேரன் கொண்டு வருகிறேன். வணக்கம் ஞானதேரன்.
2: பன்னீர் செம்பு,
1: அதைத்தானே இப்போது ரேவதி கூறியிருந்தார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அவர் வந்து அவர் வரும்போதுதான் நீங்க வந்தீர்கள். வாழ்த்துக்கள். பன்னீர் செம்பு வந்து விட்டது. சரி, அடுத்தது உம்மன்னா பூனா, இன்னா இர்ரன்னா சேனா, நீ அண்ணா பானா. எங்கே பூ இன் இர், அதைத்தான் இப்பொழுது கூறினார்கள். பன்னீர் செம்பு அன்று. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது ரை அண்ணா, துறைமுகத்துக்கு வார ரை, வைகரைக்கு வார ரை அண்ணா. சரியா? அடுத்தது வந்து கானா, காவண்ணா, காதல் என்பதற்கு வர காவண்ணா. அடுத்து இல்லண்ணா, அதுவும் காதல் என்பதற்கு வர இல்லண்ணா. முருகன் துணை என்பதற்கு வர தூணா. வடிவுக்கரசி என்பதற்கு வர வானா. ரை கா இல் தூ வ. கொண்டு ஓடி வாருங்கள், தேடிக்கொண்டு வாருங்கள் இந்த சொல்லை. எங்கே ஓடி வாருங்கள்.

0: எங்கே அமைதியாக இருக்கின்றீர்கள்? எங்கே கொண்டு வரவில்லை, கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வாருங்கள். காத்துக் கொண்டிருக்கின்றேன் நான், அடுத்த பதம் ஆயத்தம் ஆகிவிட்டது. எங்கே ஓடி வாருங்கள். பாடலை தருகின்றேன். எங்கே நாகப்பன் வந்து விட்டார், கொண்டு வாருங்கள். நாகப்பன்
1: வணக்கம் ஐயா. காவல்துறை
0: கட்டிக்காரன் காவல்துறை என்று வந்து கூறிவிட்டார். காவல்துறை கட்டிக்காரன் வந்துவிட்டது. காவல்துறை
1: முதல் பதில் ஐயா, முதல் பதில் தானே?
0: ஆமா ஆமா, உங்களுடைய கட்டிக்காரன் வாழ்த்துக்கள். கட்டிக்காரன்
1: சொல்லிவிட்டார்.
0: அடுத்தது யார் வந்திருக்கிறது? பவுனம்மாள். எங்கே பவுனம்மாள் கூறுங்கள். பவுனம்மாள்
2: காவல்துறை
0: வாழ்த்துக்கள். நாகப்பன் வந்து குறிப்பிட்டு சொல்கின்றார், வாழ்த்துக்கள். அடுத்தது யார் கொண்டு
2: வந்தீங்க?
0: ரேவதி. காவல்துறை வந்து விட்டது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் வந்து விட்டது. அந்த பதம் நன்றி
2: நன்றி
0: நன்றி. அடுத்த பதம் வருகின்றது. நான் குறிப்பிட்டேன், கேட்டீர்களா? அடுத்த பதத்தை கேட்டீர்களா? எங்கே பாரூக் வந்து விட்டார். என்ன பதம்?
1: காவல்துறை.
0: காவல்துறை வந்து விட்டது, வந்து விட்டது. நீங்கள்
1: வாழ்த்து
0: விட்டு. அடுத்தது ஞானதேரம். ஞானதேகரம் என்ன பதம்?
3: காவல்துறை.
0: காவல்துறை நீங்கள் ஐந்தாவது ஆளாக வந்து கூறுவீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பதம், புதிய பதம் வந்து விட்டது அல்லவா உங்களுக்கு? காவல்துறை வந்து விட்டது. பன்னீர்செல்வம் வந்து விட்டது. இப்பொழுது வந்து சொல்லு, ஐந்து எழுத்துக்களை கொண்டு சொல்லு. எங்க நர்மதா? வணக்கம் நர்மதா.
2: காவல்துறை.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் வந்து விட்டது என்றாலும் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து யூனா. கலி யுகம் என்பதற்கு வர யூனா. யுகம் யுவன் என்பதற்கு வர யூனா. அடுத்தது புத்தகம் என்பதற்கு வர பூனா. அடுத்தது அம்மாவுக்கு வர இம்மன்னா. அடுத்தது பாய், எங்களுடைய படுக்கை பாய், அதற்கு வர பாவண்ணா. அடுத்த எழுத்து எலி, அதுக்கு வர லி. எலிக்கு வர லி. என்னவாக இருக்கும்? யூனா, பூனா, இம்மன்னா, பாவண்ணா, லீனா. என்ன எழுத்தா இருக்கும்? கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே ஓடி வாருங்கள்? ஓடி வர வேண்டும், காற்றலைக்கு வர வேண்டும். காத்துக்கொண்டிருக்கிறது காற்றலை உங்களுக்காக. கண்டுபிடித்துக் கொண்டு வாருங்கள்.
4: பள்ளிக்கட்டு சபரிமலை.
0: சபரிமலை எல்லாம் வந்துவிட்டது பாடல்ல. நீங்கள் ஒரு பாடலை தேர்ந்தெடுத்து தருகின்றேன். வருகின்றது. எங்கே வருகின்றது? என்ன பாடலை கொண்டு வரப்போகின்றேன்? பாடலை கொண்டு கேட்போம். ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். பாடல்லே நீங்கள் நிற்க நேரமில்லை. இப்பொழுது போட்டிக்கு வந்து கொண்டிருக்கின்றீர்கள். போட்டியில் வரும் பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றீர்கள், கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நாங்களும் இங்கே அடுத்த போட்டியாளர் கொண்டு வர போறார். எங்கே ஓடி வாருங்கள். எங்க பாப்போம் இந்த பாடல்கள். ரவுடி பேபி, ரவுடி பேபி.
5: இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியா இருக்குல்ல. ரவுடி பேபி.
0: நாகப்பன் வந்துவிட்டார். நாகப்பன் கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
1: பாயம்புலி.
0: வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. முதல் சொல்லாக கொண்டு வந்திருக்கள் பாயம்புலி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யார் வருவது? வணக்கம். வணக்கம் பவுனம்மாள்.
2: பாயம்புலி
0: வந்துவிட்டது. நாகப்பன் குறிப்பிட்டு சொல்கின்றார், வாழ்த்துக்கள். அடுத்தது ஞானதேகரன் கொண்டு வர. என்ன பதம் ஐயா? ஞானதேகரன்.
3: பாயம்புலி.
0: வாழ்த்துக்கள். இருவர் வந்து கூறிவிட்டார்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பதம் ஜோஜ். ஜோஜ் என்ன பதம்?
3: வணக்கம் ஐயா. பாயம்புலி.
0: பாயம்புலி. மூவர் வந்து கூறிவிட்டார்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். கண்டுபிடிங்கள் விரைவாக. என்ன பாடல்கள் பதிய போகின்றீர்கள்?
3: விடுதலை படத்துல இருந்து நீல குயில்கள் இரண்டு.
0: ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். நீல குயில்கள் இரண்டு. நீல குயில்கள் இரண்டு என்ற பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள். அடுத்த பதத்தை கொண்டு வந்திருக்கிறார் ரேவதி. ரேவதி கொண்டு வாருங்கள். என்ன பதம்?
6: பாயம்புலி.
0: வந்து விட்டார் பாயம்புலி. பாய்ந்து விட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள். தாமதிக்காமல் வந்தால் தானே உங்களுக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு கண்டுபிடித்த உங்களுக்கு. அடுத்த பதம் தரப்போகின்றேன். இது கொஞ்சம் இலகுவான சொல்வுகள் உங்களுக்கு. எத்தனை எழுத்துக்கள் என்றால் எங்கே பார்ப்போம், இதை யார் கண்டுபிடிப்பார் என்று. இந்த எழுத்து வந்து ஏழு எழுத்துக்களை கொண்டது. யார் வந்து நர்மதா வாருங்கள்,
2: குறுங்கள்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நால்வர் குறிப்பிட்டார்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பதம் வருகின்றது. முதலாவது எழுத்து நீனா. நிலை, நிற்றல், நிற்பது என்பதற்கு வர நீனா. அடுத்த எழுத்து இல்லன்னா, சொல்லு என்பதற்கு வர இல்லன்னா. அடுத்த எழுத்து விடுதலைக்கு வர வீணா. கேட்கின்றீர்களா? வீணா. அடுத்தது வந்து ரை அண்ணா, இறைவனுக்கு வர ரை அண்ணா. அடுத்தது வந்து ரூனா, ரூனா அரும்பு கரும்பு அதற்கு வர ரூனா. அடுத்த எழுத்து சேனா, சென்றான் செல்லுகின்றான் செய்கிறான் வர சேனா. அடுத்த எழுத்து தீனா, ஏழு எழுத்தை கொண்டது. எங்கே குறட்டுமா? முதலாவது எழுத்து நீனா, இரண்டாவது எழுத்து இல்லன்னா, மூன்றாவது எழுத்து வீணா, நான்காவது எழுத்து ரையன்னா, இறைவனுக்கு வர ரையன்னா, குருவிக்கு வர அருவிக்கு வர ரூனா, அடுத்தது சேனா, இறுதி எழுத்து தீனா, திலகம் பொட்டு அதுக்கு வர தீ திலகம். எங்கே கொண்டு ஓடுகாரங்கள், கட்டிக்காரர்கள் ஓடி வர வேண்டும். இது மன்றிய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை காற்றலையில் கேட்டுக்கொண்டிருக்கின்றது. எங்களுடைய சொத்தேடல் நிகழ்வு இன்று ஆரம்பித்த சொத்தேடல் சிறப்பாக சென்று கொண்டிருக்கின்றது. மூளைக்கு வேலை எழுத்துக்களை கண்டுபிடிப்பது. இலகுவான சொற்களை தந்து கடினமானதுக்கு நான் போகவில்லை, இருப்பினும் உங்களுக்கு கடினமாக இருக்காது என்று எண்ணுகின்றேன். கேட்டுக்கொண்டு வாருங்கள், ஓடி வாருங்கள். எங்கே ஓடி வாருங்கள்?

நிகழ்ச்சி தொடர்ந்து வரும் என்பதை கூறிக்கொள்ளுகின்றேன் அன்போடு. நீனா இல்லன்னா வீணா ரையன்னா ரூனா சேனா தீனா எங்கே ஏழு சொற்கள் வந்திருக்கின்ற ஒடிவா ஏழு எழுத்துக்கள் ஏழு எழுத்துக்களை கொண்டு அந்த சொல்லி தேடி கண்டுபிடித்துக் கொண்டு ஓடிவார்கள். கண்டுபிடி புதையல் போன்று இதுக்கு வந்து சொற்தேடல் நான் தரும் எழுத்துக்களை மாறி வந்த எழுத்துக்களை சீராக்கி சொல்லை தேடிக்கொண்டு வருகின்றீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள்.

யார் வந்தது? யாரும் பெறவில்லை. ஓடி பாருங்கள், ஓடி பாருங்கள், கொண்டு ஓடி பாருங்கள். அங்கு நர்மதா வந்திருக்கின்றீர்களா? ஞானதேகரன் வாழ்த்துகள். வணக்கம் ஞானதேகரன். வாழ்த்துக்கள் திருநிறை செல்வி. ஞானதேகரன் கண்டுபிடித்து விட்டார். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளை. ஞானதேகரன் கொண்டு வந்துவிட்டார் திருநிறை செல்வி. நன்றி நன்றி. திருநிறை செல்வி என்ற இதை கொண்டு வந்திருக்கின்றார். வாழ்த்துக்கள் அவருக்கு. திருநிறை செல்வி எங்க அடுத்தது யார் வர போகின்றீர்கள்? அடுத்தது சொல்லிக் கொடுக்கவா?

0: ஜெகவதி வாருங்கள், என்ன விசாரணை கொண்டு வந்தீர்கள்?
1: திருநிறை செல்வி.
0: ஞான சேகரன் என்று கூறிவிட்டார். திருநிறை செல்வி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்தது யார்? பவுனம்மாள். வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் என்ன பதம் கொண்டு வந்தீர்கள் பவுனம்மாள்?
1: ஐயா திருநிறை செல்வி.
0: மூவர் கூறிவிட்டார்கள். நீங்கள் மூன்றாவது நம்பர். ஞான சேகரன் முதலில், இரண்டாவது ரேவதி, நீங்கள் மூன்றாவது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு வந்துவிட்டது. செல்வி கட்டிக்காரி. கட்டிக்காரி இன்னும் சொல்லு வருகின்றது. புதிய சொல்லை தருகின்றேன். திருநிறை செல்வி வந்துவிட்டது. அற்புதமாக விளையாடி இருந்தார்கள். திருநிறை செல்வி பெரிய சொல் என்றாலும் கண்டுபிடித்து விட்டார்கள். அடுத்த பதம் ஆறு எழுத்துக்களை கொண்டது. அந்த பதம் முதலாவது எழுத்து நீனா என்று வருகின்றது. நீ என்பது நிழல் என்பதற்கு வர நீ, நிமிர்ந்து என்பதற்கு வர நீ. அடுத்தது வந்து லி, கிளி என்பதற்கு வர லி. அடுத்தது வந்து நலம் என்பதற்கு வர ல, பலம் என்பதற்கு வர ல. அடுத்தது வே, வேங்குழல். வே என்ன? வேண்டும் என்பதற்கு வர வி. அடுத்தது வந்து இல்லன்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும் தெரியுமா? அடுத்தது வந்து வெட்டு என்பதற்கு வர வே. கண்டுபிடித்து விட்டீர்களா? வேலை அடுத்து நீனா, லீனா, லானா, வே என்ன, இள் என்ன, வேனா. ஆறு எழுத்து சரியா? ஆம், ஆறு எழுத்து. கொண்டு ஓடி வாருங்கள். எங்கே வரவில்லை, கொண்டு வாருங்கள்.

0: வணக்கம் கணபதி அவர்களே, வணக்கம்.
1: ஹலோ,
0: வணக்கம். வணக்கம்.
1: டெல்லி நிலவே சரியா?
0: ஆமாம், கட்டிக்காரன்
1: கட்டிக்காரன்.
0: வெள்ளி நிலவே என்ற பதத்தை கொண்டு வந்தார் கணபதி அவர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மீண்டும் மீண்டும் பாருங்கள். என்ன பாடல் உங்களுக்கு வேண்டும்? அதை பகிர்ந்து விட்டு போங்கள் கணபதி அவர்களே. அவர் சென்று விட்டார். வெள்ளி நிலவே என்ற சரியான பதிலை கொண்டு வந்திருந்தார். பவுனம்மா கூறுங்கள். அதைத்தான் இப்பொழுது கணபதி அவர்கள் வந்து கூறிவிட்டு சொல்கின்றார்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வெள்ளி நிலவே என்றதை கொண்டு வந்தீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அடுத்த பதம் பெற இருக்கின்றது. இது வெள்ளி நிலவே என்ற பதம் வந்துவிட்டது. வாழ்த்துக்கள். அடுத்த பதம், விரைவாக வந்து கண்டுபிடிக்க வேண்டும். மூளை விரைவாக வேலை செய்ய வேண்டும். உடனே உடனே அதை போட்டு பார்த்து உடனே வர வேண்டும். அதில்தான் விவேகம் இருக்கின்றது. அடுத்த பதம் வருகின்றது. 18வது பதமாக விளையாடப் போகின்றீர்கள். 19வதாக விளையாடி 18 பதம் விளையாடி விட்டீர்கள். இது வந்து 5 எழுத்துக்களை கொண்டது. சின்ன சொல்லுத்தான், சின்ன பதம். முதலாவது எம், அம்மாவுக்கு வர எம். அடுத்த கூனா, குடை, குடைக்கு வார கூனா. அடுத்தது இறைவனுக்கு வார ரையன்னா. அடுத்ததுக்கு இடம், படம், கடம், முடம், டானா. இறுதி எழுத்து நீனா, நிலையாக நிற்பது, நிமிர்ந்து நிற்பதுக்கு வர நீனா. எங்கே கொண்டு ஓடி வாருங்கள்? ஓடி வர வேண்டும், ஓடி வர வேண்டும், தேடி வர வேண்டும்.

0: வணக்கம் நாகப்பன். நாகப்பன் வணக்கம். என்ன பதம்?
1: வணக்கம் ஐயா. நிறை குடம்.
0: நிறை குடம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நிறை குடம், நிறை குடம் கொண்டு வந்து விட்டீர்கள். நிறை குடம், வாழ்த்துக்கள் மீண்டும். அடுத்து யார் வருகின்றீர்கள்? அடுத்து எங்கே ஓடி வாருங்கள். யார்? கணபதி அவர்கள். வணக்கம் கணபதி. வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம் கணபதி அவர்களே. வணக்கம். கூறுங்கள்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: நிறைக்குடம்.
0: நிறைக்குடம். வாழ்த்துக்கள். சரியான பதிலை தந்திருக்கிறார். ஆனால் அதை முதலில் ஒருவர் வந்து கூறிவிட்டார். உங்களுக்கு என்ன பாடல் பதிவில் செய்ய போகிறீர்கள்? கதம்பத்தில் என்ன
2: பாடல்?
0: நல்லது. உங்களுக்கு கதம்பம் நேயர் விருப்பத்திலே வரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிறப்பான பதில். நன்றி. விளையாடுகின்றீர்கள். மீண்டும் வர வேண்டும். அடுத்த பதத்தை யார் கொண்டு வந்திருக்கின்றார்? சந்தன் ராஜ் வந்து விட்டார். வணக்கம் சந்தன் ராஜ். என்ன பதில் கொண்டு வந்தீர்கள் சந்தன் ராஜ்? நிறை குடம் வந்து விட்டது. அவர் வந்த நேரம் தான் நீங்கள் அழைத்துக் கொண்டிருந்தீர்கள். வாழ்த்துக்கள் சந்தன் ராஜ். நிறை குடம், நல்ல பதில், சரியாக சொல்லியிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். கணபதி அவர்கள் வந்து கூறினார், நீங்கள் அழைப்பில் இருக்கும்பொழுது அவர் வந்து விட்டார். வாழ்த்துக்கள். உங்களுக்கு அது சேர்க்கப்படுகிறது. உங்களுக்கு புள்ளி சேர்க்கப்படுகிறது. வாழ்த்துக்கள். அடுத்து ஜோஜ் வந்து விட்டார். ஜோஜ் கூறுங்கள்.
3: நிறை குடம்.
0: நிறை குடம் கூட தாமதமா எனக்கு பெறவில்லை. இருவர் வந்து கூறிவிட்டாரு. விரைவாகவர்
3: வாழ்த்துக்கள்.
0: இது மனித தமிழ் வானொலி. எங்கே? பவுனம்மாள். வாருங்கள் பவுனம்மாள். பவுனம்மாள் தூண்டி விட்டார்கள் அவர்கள். சரி, நிறை குடம் என்ற சரியான பதத்தை தந்து சென்று விட்டார்கள். அடுத்த பதம் வருகின்றது. ஐந்து ஆறு எழுத்துக்களை கொண்டது. முதலாவது எழுத்து இன்னா. அன்னை என்பதற்கு வர இன்னா. அவன் என்பதற்கு வர இன்னா. இரண்டு சுழி குரில் இன் வருகின்றது. அடுத்தது காக்கி சட்டைக்கு வர காவண்ணா நடு. அடுத்தது இக்கண்ணா. சக்கை முக்கை என்பதற்கு வர இக்கண்ணா. அடுத்தது நானா. மூன்று சுழியை கொண்டது. பணம் என்பதற்கு வர நானா. அடுத்தது வந்து ராணா. அரவம். அதுக்கு வர ர. அர என்பதற்கு அரண் என்பதற்கு வர ரானா. அரவம் என்பதற்கு வர ராணா. அடுத்தது பானா. இறுதி எழுத்து பானா. எதுவாக இருக்கும் கொண்டு வாருங்கள். ஆறு எழுத்தை கொண்டது. ஓடி வாருங்கள். வாழ்த்துக்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். வாருங்கள், வந்து பாடலை தாருங்கள் என்று கூறிக்கொள்கின்றேன். எங்கே? ஓடி வாருங்கள்.

0: எங்கே வந்துவிட்டு சென்று விட்டார்கள் நர்மதா, நீங்கள் அழைத்து விட்டு சென்று விட்டீர்கள், வாழ்த்துக்கள், வர வேண்டும் நீங்கள் நர்மதா, உங்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கு, வாழ்த்துக்கள் என்று பதத்தை கொண்டு வார்கள். இன்னா காவன்னா இக்கன்னா நானா ராணா பானா, ஆறு எழுத்தை கொண்டது. யார் கண்டுபிடித்து ஓடி வர போகின்றீர்கள்? ஓடி வாருங்கள். செல்வகுமார் நீங்கள் மீண்டும் பெறவில்லை. செல்வகுமார், நாகப்பன், ரேவதி, ரோஜா மூவரும் பாடல் தரவில்லை. பாடல் தரவிட்டால் நீங்கள் வந்து எடுத்த புள்ளிகளும் உங்களுக்கு கிடைக்காது. காத்துக்கொண்டிருக்க முடியாது, நேரம் போய் கொண்டிருக்கிறோம். வரும்போதே பாடலை கூறிவிட்டு செல்ல வேண்டும். உங்களுக்காக பிரத்யேகமாக நாங்கள் காத்துக்க, நேரம் முடிவடைய இருக்கின்றது. இன்னும் 5 நிமிடங்களில் போட்டி முடிவுக்கு வருகின்றது. இன்னும் 5 நிமிடங்களில் வணக்கம் சந்திரராஜ்.
1: வணக்கம் ஐயா. பணக்காரன்
0: வாழ்த்துக்கள். நீங்கள் பணக்காரர், கெட்டிக்காரர், வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி.
0: என்ன பாடலை, பாடலை கூறுங்கள். என்ன பாடல் வேண்டும் என்று?
1: பாடலை வந்து எந்த பாடலையும் போடுவியா? வெள்ளி நிலவி, வெள்ளி நிலவி அப்படின்னு
0: பாடியா?
1: வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. வணக்கம்,
0: நன்றி, நன்றி, நன்றி. அடுத்தது ஜோர்ஜ் வந்திருக்கின்றார். ஜோர்ஜ் ஓடி வாருங்கள். என்ன என்ன ஜோர்ஜ் எது கொண்டு வந்தீர்கள்? பணக்காரன். இப்பொழுது செல்வகுமார் கொண்டு வந்து என்ன, இவர் எங்களுடைய சந்தன் ராஜ் தந்து விட்டு சென்று விட்டார். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது ஞானதேவரன். வணக்கம்.
2: வணக்கம் அப்பா. பணக்காரன்.
0: வாழ்த்துக்கள். இருவர் வந்து தந்து விட்டார்கள் பணக்காரனை. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பணக்காரன் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. அடுத்தது என்ன பதமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? எப்படி வர வேண்டிய பதங்கள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது. ஓடி வர வேண்டும்.

0: இளவரசன் கண்டுபிடிக்கின்றீர்கள், கொண்டு வர தாமதமாக்கிறீர்கள், அதுக்கு தொலைபேசி அல்லது இணையத்தை குறை கூறாதீர்கள் தயவு செய்து. அடுத்த பதம் வருகின்றது, இனிமையான ஒரு மகிழ்வான மங்களமான பதம், அது ஏழு எழுத்துக்களை கொண்டது, ஏழு எழுத்துக்களை கொண்டது. மாவன்னா, மாமனிதர் என்பதுக்கு வர மாவன்னா. அடுத்தது தோவன்னா, தோல் என்பதற்கு வர தோவன்னா. அடுத்தது ஓலை என்பதற்கு வர லையன்னா. அடுத்தது விலை என்பதற்கு வர வீணா. அடுத்தது பணம் என்பதற்கு வர நானா. அடுத்தது அம்மாவுக்கு வர உம்மன்னா. மீண்டும் அரவம், வரம், தரம் என்பதற்கு வர வாரானா. மொத்தம் ஏழு எழுத்துக்களை கொண்டது. கொண்டு ஓடி வாருங்கள். நர்மதா வாருங்கள். என்ன பதம் அம்மா?
1: பணக்காரன்,
0: கெட்டிக்காரி, கெட்டிக்காரி. அது மூவருக்கு ஒரு விட்டு சென்று விட்டார்கள். உங்களுக்கு இணையதளம் பிந்தி வருகிறது என்று கூறுகிறீர்கள். இருப்பினும் முயற்சி செய்யுங்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த பதம் கேட்டீர்களா? மாவன்னா, தோவன்னா, லையன்னா, வீணா, மூன்று சொல்லி நானா, ரிம்மன்னா, ராணா. ஓடி வாருங்கள். ஏழு எழுத்துக்களை கொண்ட பதம் யார் விரைவில் கண்டுபிடித்துக் கொண்டு ஓடி வருவீர்கள்? இன்னும் இன்னும் ஒரு நிமிடத்தில் எங்களுடைய போட்டி நிறுத்தப்படுகின்றது. ஓடி வாருங்கள். எங்கே யார் கண்டுபிடித்துக் கொண்டு வருகிறீர்கள் கேட்போம்.

0: ஞானசேகரன் வருகின்றார். வணக்கம் ஞானசேகரன். ஞானசேகரன் வணக்கம். வணக்கம் வணக்கம். மாவிலை தோரணம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். மாவிலை தோரணம் கட்டிக்காரன் கண்டுபிடித்து விட்டீர்கள், கண்டுபிடித்து விட்டீர்கள். அடுத்த உறவியார் வணக்கம் பவுனம்மா.
1: மாவிலை தோரணம்
0: கட்டிக்காரி, கட்டிக்காரி வாழ்த்துக்கள். நீங்கள் இரண்டாவதாக கொண்டு வந்தாலும் அவர் வந்து நின்ற நேரத்தில் வந்தபடியால் உங்களுடைய அழைப்புகளே கிடைக்கின்றது. வாழ்த்துக்கள். அடுத்தது யார் வந்தது? கணபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். வணக்கம் கணபதி அவர்களே. கணபதி வணக்கம். கணபதி அவர்களே கூறுங்கள்.
2: ஹலோ
0: வணக்கம் ஐயா. வணக்கம் கணபதி அவர்களே. உங்களுடைய இணைப்பு வரவில்லை. வாழ்த்துக்கள். அடுத்து சந்தன் ராஜ் அவர்கள் கூறுங்கள். சந்தன் ராஜ் மாவிலை தோரணம் சிறப்பான பதில். ஆனா நீங்கள் மூன்றாவதாக மூன்றாவது நான்காவது.
2: நன்றி.
0: அடுத்த மாவிலை தோரணம் சரியான பதிலை தந்துவிட்டு சென்று விட்டார்கள். போட்டி நிறைவுக்கு வந்து வருவதற்கு இன்னும் ஒரு நிமிடம் என்று கூறுகிறேன். இன்னும் ஒரு நிமிடம் கூட்டி இரண்டு நிமிடம் தருகின்றேன். அதற்குள்ளே உங்களுக்கு சொல் தர வேண்டும் அல்லவா? சரி, தருகின்றேன். முதலாவது எழுத்து ஈனா, இரண்டாவது எழுத்து அம்மாவுக்கு வர உம்மன்னா, மூன்றாவது எழுத்து இட்டன்னா, சட்டி முட்டி என்பதற்கு வர இட்டன்னா, அடுத்த எழுத்து பாவன்னா, பாடலுக்கு வர பாவன்னா, அதுக்கு அடுத்த எழுத்து பாம்பு என்பதற்கு வர உம்மன்னா, அடுத்த எழுத்து இர்ரன்னா, கூர் கூர் என்பது பாரு இருன்னா, அடுத்த எழுத்து சாவன்னா, அடுத்த எழுத்து எலிக்கு வர லீனா, எங்கே சரியா வந்திருக்கிறதா பார்ப்போம்.

வேலை எழுத்துக்கள்னு சொன்னீங்கன்னா 4-3 வேலை எழுத்து 3-5 கூட வருகின்றது. முதலாவது எழுத்து ஈனா, ரெண்டாவது எழுத்து உம்மன்னா, மூன்றாவது

இடத்து இட்டன்னா, நான்காவது எழுத்து பாவன்னா, ஐந்தாவது எழுத்து இர்ரன்னா, ஒரு இம்தான் வரும் இர்ரன்னா, அடுத்த எழுத்து சாவன்னா, அடுத்த எழுத்து லீனா. சரியா? நர்மதா வந்துருவோம். நர்மதா குழுங்கள், மாவிலை தோரணம், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள் முதல் கூறிவிட்டார்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. எங்கே

0: வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம் வணக்கம் சஞ்சனா, சஞ்சனா ஸ்ரீ வாழ்த்துக்கள். என்னம்மா அப்படி இருக்கின்றீர்கள் சஞ்சனா?
1: ஐயோ தாமாளிக்கு
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சாம்பார் இட்லி என்று சரியான பதிலை கூறியிருக்கின்றார் சஞ்சனா தேவியினுடைய அம்மா. அப்படித்தானே? வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சஞ்சனா தேவி தானே வந்தனீர்கள்? வாழ்த்துக்கள். சாம்பார் இட்லி என்ற சொல்லுடன் பாடல் முடிவடைந்து விட்டது. இப்பொழுது நீங்கள் வந்து பாடலை கேட்க வேண்டும். பாடலை கேட்காதவர்களுக்கு இது இப்பொழுது கூறியது சாம்பார் இட்லி என்ற பதில் வந்து விட்டது, போட்டி முடிவடைந்து விட்டது. அன்பு உறவுகளே, வந்து பாடலை தர வேண்டும். இப்பொழுது ரேவதி, நாகப்பன், செல்வகுமார், நீங்கள் ரோஜா மூவரும் பாடல் தராது விட்டால் உங்கள் நீங்கள் பெற்ற புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. பாடல் பங்கு பெற்று வரும்பொழுதே முதலில் தரவேன். ஒவ்வொருவராக எனக்கு இப்போ அழைத்து உங்களுக்கு நாலு பேருக்கு நாலு நேரம் தர முடியாது. நீங்கள் முதலில் நினைத்திருக்க வேண்டும், வந்தவுடனே பாடலை தர வேண்டும். அல்லது போட்டி பதிலை கூறிவிட்டு ஒரு பாடலை தருவது பெரிய வேலையில் ஒரே அழைப்பிலே. உங்களுக்கு மீண்டும் ஒரு அழைப்பு தர வேண்டியதாக உங்களுக்கு இதுக்குள்ளவே புள்ளிகள் உங்களுக்கு கூறப்பட மாட்டாது. சரியா? இனிமையாக விளையாடிய அன்பு உறவுகளே, சொல் தேடல் நிகழ்விலே பதத்தை மாறி எழுத்துக்களை தந்தவர்களை எழுத்துக்களை சரியாக தொடுத்து வந்தீர்கள். போட்டி நிறைவு அடைந்து விட்டது அன்பு உறவுகளே. அந்த இடத்தில் போல உங்களுக்கு பதில் கூற வேண்டி இருக்கின்றது. உங்களுக்கு நான் பெற பெயர்களை கூறப்படும் எத்தனை புள்ளி எடுத்திருக்கின்றீர்கள்? கணபதி வந்து விட்டாரா? வணக்கம் கணபதி. கணபதி சகோதரா வணக்கம். நல்ல பதில், நல்ல பதில் அதை கூறிவிட்டார்கள். உங்களுக்கு போட்டி நிறைவடைந்து போட்டி நிறைவடைந்து விட்டது. அடுத்து சந்தன் ராஜ் வந்திருக்க. வணக்கம் சந்தன் ராஜ். வணக்கம் சந்தன் ராஜ். அன்பு உறவுகள், உங்களுடைய பாடல் போட்டி நிறைவடைந்து விட்டது. வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கின்றேன். எங்கே உங்கள் மூவர் நால்வருக்காக நான் இப்பொழுது போட்டியை வைத்துக் கொண்டிருக்க முடியாது. உங்களுடைய புள்ளிகள் தரப்பட மாட்டாது. நீங்கள் வந்து பாடல் கேட்காது விட்டால் நீங்கள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவில்லை முழுமையாக என்பதுதான் அர்த்தம். உடனே அந்த பாடலை திறந்தா வேண்டும். அதுக்கென நாள் நட்சத்திரம் நேரம் பார்த்தா வர வேண்டும். போட்டி வருகின்றது, கதம்பம் வருகின்றது தெரியும். கதம்பத்தில் ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்றும் தெரியும். இப்ப போட்டியை நிறுத்திவிட்டு உங்களோட பாட்டுக்காக நான் தாமதத்தை நிற்கவே இல்லாது. அது கூடாது, அது சரியில்லை, அப்படி செய்யக்கூடாது. நான் ஒருவருக்கு கேட்கும்போது நான் திரும்ப வருகின்றேன் என்று சொன்னதை கேட்டு எல்லோரும் அப்படி செய்து விட்டீர்கள். வணக்கம் நாகப்பன். வணக்கம் நாகப்பன்.
2: வணக்கம் ஐயா. இதுக்கான பாடல்
0: கூறுங்கள்.
2: படம் அதிசய பிறவி. தானந்தன கும்மி கொட்டி.
0: தா தந்தன கும்மி கொட்டி. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்த பாடலை யார் கொண்டு வர போகிறீர்கள்? ஓடி வர வேண்டும். நீங்கள் சுணங்கக்கூடாது. சுணங்கினால் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கவே கிடைக்காது. ரேவதி பாடல் தரவில்லை, ரோஜா பாடல் தரவில்லை, அடுத்து செல்வகுமார் பாடல் தரவில்லை. உங்களுக்கு உங்களோட புள்ளிகளும் வழங்கப்பட மாட்டாது. உங்களுக்கு பாடலும் கிடைக்காது. உங்களோட பெயர் இந்த போட்டியிலிருந்து நீக்கப்படுகிறது. ஏனென்றால் நீங்கள் வந்து பங்கு பெற்றும் போது பாடலை கூறியிருக்கணும். இரண்டாம் முறை வந்து பங்கு பெற்றீர்கள், அப்பொழுது அதை கூறியிருக்கணும். கூறவில்லை. எங்கே எத்தனை தடவை வந்தீர்கள்? உங்களோட பாடலை கூறியிருக்கலாம் தானே? இவர்கள் மூவருடைய விலகி உங்களுக்கு புள்ளிகளை கூற இருக்கின்றேன் நான். இந்த இடத்திலே தேவா, நீங்கள் புள்ளி பெறவில்லை, பாடலை மட்டும் கூறி சென்றீர்கள். இரண்டாவதாக நர்மதா, நீங்கள் வந்து ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றீர்கள் நர்மதா. அடுத்து பவுனம்மாள், பவுனம்மாளும் ஐந்து புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். எத்தனையோ பதில்களை வந்து கூறினீர்கள், ஆனால் சரியான நேரத்துக்குள்ளே வந்து கொடுத்த புள்ளிகளைத்தான் நான் தெளிவெடுத்து தருகின்றேன். அடுத்து ஞானசேகரன், ஞானசேகரன் வந்து எட்டு புள்ளிகள் பெற்றிருக்கின்றார். எட்டு புள்ளிகள் சரியான பதிலை கூறியிருக்கின்றார். தூர தேசத்தில் இருந்தாலும் ஃபாரூக், அவருக்கு தொலைபேசி தொடர்பு சிரமமாக இருந்த பல பதில்களை தந்தார். ஆனால் அவருடைய இரண்டு பதில்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தது ரோஜா, ரேவதி, உங்களுக்கு புள்ளிகள் கூறப்பட மாட்டாது. நாகப்பன் ஆறு புள்ளிகள் பெற்றிருக்கின்றார். நாகப்பன் அவர்கள் ஆறு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்தது செல்லகுமார் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்பட மாட்டாது. நீங்கள் புள்ளிகள் ஜோர்ஜ் நீங்கள் புள்ளிகள் பெறவில்லை. கணபதி அவர்கள் சிறப்பாக விளையாடினார். அவருடைய தொலைபேசி தொல்லையாக இருந்தாலும் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். இறுதியிலே வந்தாலும் எங்களுடைய சந்தன் ராஜ் அவர்கள் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். இறுதி புள்ளிக்கு அவர் பெறவில்லை. இதற்குள்ளே தேவாவின் குலப்படி தேவா அழைக்கின்றார் என் வாழ்த்துக்கள் கூறுவதற்காக. வாழ்த்துக்கள் நல்லது. சந்தன் ராஜ் இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். அடுத்தது சஞ்சனா ஸ்ரீ அவர் வந்து ஒரு புள்ளியை பெறுக. அவரும் பாடம் தரவில்லை. அவருக்கும் நாங்கள் குறிப்பிட முடியாது. அது சஞ்சனா ஸ்ரீ தானே அந்த இதிலே வந்தவர். வாழ்த்துக்கள். இது முந்தைய தமிழ் வானொலி சிறப்பாக நீங்கள் விளையாடி இருக்கின்றீர்கள். இதற்குள்ளே புள்ளி பெற்றவர்கள் ஒரு சிலருக்கு வழங்கப்படவில்லை. பாடல்களும் தரவில்லை. இதிலே இப்பொழுது முதலாவது பரிசை பெறுபவர் யார் என்று உங்களுக்கு தெரியும். எட்டு புள்ளிகள் எட்டு பதங்களை கூறி முதலாவது பரிசை பெறுகின்றார் ஞானசேகரன். இரண்டாவது பரிசை பெறுகின்றார் நாகப்பன். ஆறு புள்ளிகள். ஐந்து ஐந்து புள்ளிகளை பெற்று நர்மதா பவுனம்மாள் மூன்றாவது நிலைக்கு வந்துவிட்டார்கள். வாழ்த்துக்களை கூறிக்கொள்ளுகின்றேன். ஞானசேகரன் உடனே வந்து உங்களுக்கான பாடலை கூறி செல்லுங்கள். முதலாவது வெற்றி பெற்றமைக்கான பாடலை வாழ்த்துக்களோடு தர இருக்கின்றேன். வாருங்கள். என்ன பாடல் கொண்டு வரப்போகின்ற ஓடி வாருங்கள். அதேபோன்று பவுனம்மாள் நர்மதா நாகப்பன் வந்து பாடலை தர வேண்டும். ஓடி வாருங்கள். ஞானசேகரன் முதலாவது, இரண்டாவது பரிசை நாகப்பன். பல பதிவுகளை கூறினாலும் இங்கே பதிவுக்கு வந்த பாடல்கள் தான். நாகப்பன் மூன்றாவது பாடலை பெறுகின்றார் நர்மதா அவரோடு சேர்ந்து பவுனம்மாள். ஓடி வாருங்கள். உங்களுக்கு தாமதித்தால் உங்களுக்கு பாடல் கிடைக்காது. தாமதிக்க முடியாது. காற்றலை வர வேண்டும். உடனடியாக வர வேண்டும். ஞானசேகரன் உங்கள் பாடலை வந்து கேளுங்கள். நாகப்பன் கொண்ட வெற்றி பாடலை கேளுங்கள். நர்மதா பவுனம்மாள் நீங்களும் இன்னும் கூட வெற்றி பாடலை கேளுங்கள். இது முந்தைய தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையில் இந்த பாடலை கேட்போம். இப்பொழுது நான் களைத்து விட்டேன் உங்களோடும். நிகழ்ச்சி நிறைவுக்கு வர நேரம் வந்திருக்கு. நீடிக்க முடியாத நேரத்தை. அதனால் முதலாவது பாடலை கேட்டவர் ஞானசேகரன். யாரும் வந்து பாடலை கேட்கவில்லை. உங்களுடைய பாடல் காற்றலையில் தருவதற்கு ஓடி வர வேண்டும் என்று கூறிக்கொள்கின்றேன்.

0: மீண்டும் அறிவிக்கின்றேன். முதலாவது பரிசை ஞானசேகரன் 8 பதங்களை தந்து வெற்றி பெற்றார். இரண்டாவது பதம் 6 பதங்களை தந்து நாகப்பன் நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். ஞானசேகரன் வணக்கம். ஞானசேகரன் வாழ்த்துக்கள். ஞானசேகரன் முதலாவது இடத்தை பெற்றிருக்கின்றீர்கள். ஞானசேகரன் நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள் ஐயா, தாமதிக்கின்றீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும். ஞானசேகரன் உங்களது அழைப்பு எனக்கு வரவில்லை. எங்கே இருந்து அழைக்கிறீர்கள்? வலைத்தளம் உங்களுக்கு சரியாக வேலை செய்யவில்லை போன்றிருக்கின்றது. நாகப்பன் என்ன பாடலோடு வந்தீர்கள்?
1: வணக்கம் வணக்கம் ஐயா. படம் அடுத்த வாரிசு.
0: அடுத்த வாரிசு அதுல
1: பேசக்கூடாது.
0: ஓ, நாங்கள் பேசக்கூடாதா? சரி, நாங்கள் பேசவில்லையா. வாழ்த்துக்கள். இரண்டாவது பரிசை தட்டி கொண்ட உங்களுக்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நிறைய பதில் கொண்டு வந்தீர்கள். பிந்தி வரது முடியாது.
1: இணையம் சரி,
0: எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான். இணையம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்கின்றது. அடுத்த பாடல் யார்? பவனம்மாள் வந்தீர்களா? பவனம்மாள் யார்? என்ன பாடல் மகளே? மூன்றாவது பரிசை பெற்றவர்கள்
2: ஐயா, வெள்ளிக்கிழமை விரதம் அப்படின்ற படத்திலிருந்து ஆசை அன்பு இழைகளினாலே.
0: ஆசை அன்பை இடைவெளியினாலே.
2: அன்பு இழைகளினாலே இழை.
0: என்ன திரைப்படம்?
2: வெள்ளிக்கிழமை விரதம்.
0: வெள்ளிக்கிழமை விரதம் என்ற திரைப்படத்திலிருந்து மூன்றாவது பாடலை, மூன்றாவது பரிசை பெற்ற நீங்கள் கேட்கின்றீர்கள். உங்கள் பாடல் வருகின்றது காற்றலையில். அடுத்த பாடல் ஞானசேகரம் வந்து கொண்டார். பாடல் இணையதளம் பிடையாது இருந்தாலும் வெற்றி பெற்றிருக்கிற வாழ்த்துக்கள் உங்களுக்கு. 8 அதிகப்படியானது பெற்றிருக்கிற வாழ்த்துக்கள். எங்க என்ன பாடல்?
3: எதிர்நீச்சல் படத்திலிருந்து வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல். அந்த பாட்டு வேண்டுமா?
0: வாழ்த்துக்கள், உற்சாகமான பாடல்கள். வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா. நல்லது நல்லது. சிறப்பாக விளையாடின அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு உங்களுக்கும் அவர்கள் வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். வாழ்த்துக்கள் ஞானசேகரன். அடுத்தது நர்மதாவை எதிர்பார்க்கு. நர்மதா உங்கள் பாடலை கொண்டு வாருங்கள். கேட்பதற்கு ஓடி வாருங்கள். இப்பொழுது முதலாவது வெற்றி பெற்ற பாடல், இரண்டாவது வெற்றி பெற்ற பாடல், மூன்றாவதில் ஒன்று வந்துவிட்டது. மூன்றாவது இடத்துக்கு இருவர் வந்தீர்கள். ஆதலால் நீங்கள் ஓடி வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நிலையம் விரைவாக நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஓடி வாருங்கள். நாங்கள் தாமதிக்க முடியாது. இணையதளம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி தான் வேலை செய்கின்றது. மாறி செய்வதற்கு நாங்கள் ஒவ்வொருவருக்கும் அது கொஞ்சம் கடினம்தான். இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அது விரைவாக வர வேண்டும். ஆனால் சிறப்பாக விளையாடி இருக்கின்றீர்கள் எல்லோரும். வாழ்த்துக்களை நான் கூறிக்கொள்ளுகின்றேன். நர்மதா உங்களுடைய அழைப்பை எதிர்பார்க்கணும். அந்த பாடலை தருகின்றீர்களா நர்மதா? நர்மதா உங்களுடைய பாடல் நீங்கள் கேட்கவில்லை அம்மா. வானொலி கேட்கின்றதா உங்களுக்கு? இப்பொழுது சிறப்பாக விளையாடி இருந்தீர்கள். வாருங்கள், வர வேண்டும், வர வேண்டும் காற்றலைக்கு. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சொல் தேடல் என்று ஆரம்பித்த ஒரு புது நிகழ்வு. இது முன்பு நடந்த நிகழ்வை இன்று நாங்கள் மறுதலியாக எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றோம். அனைவரும் வந்து சிறப்பாக விளையாடி இருந்தீர்கள். கடினம் இல்லாத சொற்கள், இலகுவான சொற்களை தந்து நீங்கள் விறுவிறுப்பாக கொண்டு வந்து தந்த வேளையிலே முதலில் வந்து தருபவர்கள் சிலர் ஒரே நேரத்தில் இருவர் வந்தவுடன் இங்கே தகுதி அடிப்படையில் தரப்பட்டதில் முதலாவது வெற்றி பெற்றதை பெற்றவர் ஞானசேகரன். அவர் கேட்கின்றார், வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் என்ற பாடல். எதிர்நீச்சல் திரைப்படத்திலிருந்து வருகின்றது. பாடல் ஆரம்பிக்கும் போது நர்மதா வந்துடும். வணக்கம் நர்மதா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. மூன்றாவது பரிசு பெற்றிருக்கிறீர்கள். என்ன பாடலை கொண்டு வந்தீர்கள்?
4: வருஷம் 16 படத்திலிருந்து கங்கை கரை மன்னநடி.
0: வாழ்த்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வேளையில. வாழ்த்துக்கள் விளையாடி வைக்கும். மீண்டும் வந்து சிறப்பித்துக் கொள்ள அடுத்தடுத்த நிகழ்வுகளே. வாழ்த்துக்கள்.
4: நன்றி.

இனிமையான அந்த பாடல் குறுகிய பாடலாக கேட்டு நேரத்தை கடுக்கிட்டு கேட்டிருந்த ஞானசேகரன் அவர்களே, உங்களுடைய வெற்றி பாடல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு இரண்டாவது பரிசை பெற்ற நாகப்பன் உங்களுடைய பாடல் வருகின்றது. அடுத்த வாரிசு திரைப்படத்திலிருந்து கேட்டிருந்தீர்கள்.

குத்தான குத்தாரி கிடத்த கட்டிமி தீ குத்தான குத்தாரி கிடத்த கட்டிமி தாம் தாம் தட்டிம் தீம் தஜட தாம் தாம் தட்டிம் தாம் திருகிட தாம் தீம் தீம் தீம் திருகிட தை தீம் தீம்